எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: காலை தென்றல் வீசும் வேளையில், குயில்கள் மெய்மறந்து கூவும் ஓசையில், மலர்கள் பூத்து குலுங்கும் சோலையில், வண்டுகள் அவற்றை ரிங்காரமிட்டு கொண்டிருக்கும் வேளையில், நதிகள் சலசலவென்று பாய்கின்ற காலையில், நீங்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே விலாசினி.
1: நான் உங்க ஆர்ஜே ஈஸ்வரி.
2: Tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tarek tar

0: MOP Vaishnav Community Radio 107.8 FM.
1: ஒரு நாள்ல ஒரு நல்ல நிகழ்ச்சியோட அல்லது ஒரு நல்ல இசையோட தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க நம்ம எம்ஓபி சமுதாய வானொலி நிகழ்ச்சியை கூட ஒரு நல்ல சுப்பிரபாதத்தோட தொடங்கலாம்.
2: சுப்பிரபாதம் chanted by Manaswini Gopal and accompanied on the veena by Sri Sri Thangam.

0: எம்ஓபி வானொலியின் சிறுவர் மன்றத்தை சேர்ந்த சூர்யா, கௌதம், முகேஷ், ஸ்வேதா மற்றும் யூலா வந்திருக்காங்க. இன்னைக்கு இவங்க சுத்தம் சுகாதாரம் பற்றி ஒரு நாடகம் பண்ணி காட்ட போறாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை பிஞ்சு மனசுல எது சொன்னாலும் அப்படியே பதிஞ்சிடும். அதனால அவங்களுக்கு சுத்தம் பத்தி நாம சொல்லிக் கொடுக்கணும். தன்னை மட்டும் சுத்தமா வச்சுக்காம தன்னை சுற்றி இருக்கிற சூழலையும் சுத்தமா வச்சிருக்க சொல்லிக் கொடுக்கணும். குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அடுத்து வர தலைமுறையில இருக்கும். காட்சி ஒன்று, சிறுமி ஸ்வேதா மற்றும் யூலா அவங்களோட பிஜி பீரியட் முடிஞ்சதும் சாப்பிட செல்லும் காட்சி.
1: பிடி பீரியட் முடிஞ்சிச்சு, எனக்கு ரொம்ப பசி அடிக்குது, வாடி போய் சாப்பிடலாம்.
2: கை கழுவிட்டு வந்து சாப்பிடலாமா?
1: கையெல்லாம் உள்ள கழுவ வேணாம், அப்படியே சாப்பிடலாம்.
2: இப்பதானே நம்ம விளையாண்டு வந்திருக்கோம், நம்ம கையில இருக்க தூசிலாம் நம்ம வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா?
1: எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவதானே போறோம், அப்படியே சாப்பிடலாம்.
3: ஸ்வேதா, இன்னைக்கு தானே சொன்ன சாப்பிடும் போது கை கழுவிட்டு சாப்பிடணும்னு?
2: சரி மேம், நாங்க இனிமேல் கை கழுவிட்டு சாப்பிடுறோம்.
3: கை கழுவாம சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல? வயிறு வலிச்சா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் கிட்ட தானே போவீங்க. டாக்டர் என்ன பண்ணுவாரு? ஊசி போடுவாருல? ஊசி போட்டா யாருக்கு வலிக்கும்? உங்களுக்கு தானே வலிக்கும். அப்புறம் நீங்க அழுவீங்க. இதெல்லாம் தேவையா? இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு தான் சாப்பிடணும், சரியா?
2: ஓகே மேம்.
0: காட்சி இரண்டு, சூர்யா உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மருத்துவரை சந்திக்கும் காட்சி.

0: என்னப்பா என்னாச்சு டாக்டர்? நேத்துல இருந்து எனக்கு வயிற்று வலி டாக்டர். டாக்டர் ஒரே இருமலா இருக்கு டாக்டர். என்ன டாக்டர் பண்றது?
1: நேத்து என்ன சாப்பிட்ட?
0: தோசை சாப்பிட்டேன் டாக்டர்.
1: சாப்பிடறதுக்கு முன்னாடி கை கழுவுனியா?
0: இல்ல டாக்டர்.
1: கை கழுவாம சாப்பிட்டா கையில இருக்க சிறுமி எல்லாம் வயிற்றுக்குள்ள போய் இப்படிதான்ப்பா வரும். சரியா?
0: ஓகே டாக்டர்.
1: இனிமே எப்ப சாப்பிட்டாலும் கை கழுவிட்டு சாப்பிடணும்.
0: ஓகே டாக்டர்.
1: இன்னொரு விஷயம் சொல்லலாம்ப்பா உனக்கு. இப்ப நீ இரும்புன இரும்பும் போது கர்ச்சி வச்சுட்டு இரும்பணும். அப்படி இல்லாட்டி இரும்பிட்ட பிறகு ஹேண்ட் வாஷ் பண்ணணும். கர்ச்சி வச்சுட்டு இரும்பெல்லாம் என்ன ஆகும் தெரியும்ல? உன் பக்கத்துல இருக்கவங்களுக்கும் உன்கிட்ட இருக்க சிறுமி எல்லாம் பரவும். இனிமே நீ எப்ப இரும்பினாலும் கையில ஒரு கர்ச்சி அப்படி இல்லாட்டி வேற ஏதாவது கிளாத் வச்சுட்டு இரும்பணும். சரியா?
0: சரி டாக்டர். நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன் டாக்டர்.
2: காட்சி மூன்று. சிறுவர்கள் கௌதம் மற்றும் முகேஷ் விளையாட செல்லும் போது தன் தாய் கண்டிக்கும் காட்சி.
3: ரத்தம் வரும்ல, அதுக்கப்புறமா ரத்தம் வந்ததா நான் தான் உங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். அங்க டாக்டர் டிபி இன்ஜெக்ஷன் போடுவாரு, அதுக்கும் வலிக்கும்ல உங்களுக்கு?
4: ஆமா நாங்க இதுலருந்து போகும்போது ஸ்லிப்பர் போடுங்க போட்டு போறோம்.
3: ரெண்டு பேரும் குட் பாய்ஸ்ல, இனிமேல் ஸ்லிப்பர் போடாம வெளியே விளையாட போக கூடாது. காட்சி நான்கு. கௌதம் மற்றும் சூர்யா விளையாடி முடித்து வீட்டுக்கு செல்லும் போது நடக்கும் காட்சி.
5: நேர்களே, இவ்வளவு நேரமா குழந்தைங்க சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத ஒரு நாடகம் மூலமா தெரிவிச்சாங்க. இத பத்தி உங்க வீட்டுல இருக்க குழந்தைங்களுக்கும் சொல்லி சுத்தமா எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுங்க. நேர்களே, இந்த நாடகம் மூலமா உங்களுக்கு என்ன தெரிவிக்க வரோம்னா, சுத்தம் சுகாதாரம் சுகம்தான்.

0: அப்பா ஒரு வழியா மதுரை டவுனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. நம்ம பொண்ணுக்கு போன போட்டு வர சொல்லுவோம், வந்து நம்ம கூட்டிட்டு போக சொல்லுவோம்.
1: ஹலோ அம்மா வந்துட்டீங்களா? வந்துகிட்டே இருக்கம்மா.
0: ம், சரிடா கண்ணு. ஏமா ஒரு முறை பூ எவ்வளவு?
1: 20 ரூபாமா.
0: என்ன ஒரு முறைக்கும் 20 ரூபாயா? எங்க கிராமத்துல 5 ரூபாய்க்கு முறை போட்டு நாங்க வச்சுப்போம். பட்டினால வெறும் ஜாஸ்தி தான் போல விலையெல்லாம். கொஞ்ச நேரம் இந்த சார்ல உட்காரலாம்.
1: இல்லம்மா ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கீங்க, இன்னும் அங்க கொஞ்சம் ஜூஸ் குடிங்க.
0: இல்லம்மா அதெல்லாம் நீ வேண்டாம், எனக்கு என் பொண்ணு வர, நான் அவளுக்காக தான் வெயிட் பண்றேன்.
1: நீங்களும் எனக்கு அம்மா மாதிரி தானம்மா, என்ன பொண்ணா நினைச்சு பரவாயில்லமா வாங்கிக்கோங்க.
0: இல்லம்மா வேண்டாம்மா.
1: இல்லம்மா இருந்தாங்க நீங்க கண்டிப்பா குடிங்க.
0: ஐயோ என்னமா குடிங்க குடிங்க சொல்லு, மேலேயே கூட்டிட்டு ஜூஸ்.
1: நான்
0: தான் அப்பவே வேண்டாம் சொன்னேன்ல, இப்ப பாரு மேல எல்லாம் கொட்டிடுச்சு.
1: நான் தொடர்ந்து விட்டுறேன்மா.
0: பரவாயில்லமா, ரொம்ப நன்றி, நான் தொலைச்சிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்மா. என் பொண்ணு வந்துட்டா, நான் கிளம்புறேன்.
1: ஏமா போகலாமா? இப்ப நான் பொண்ணு சீக்கிரம் எடுத்துட்டு தூக்கி போயிடலாம். படம் எந்திரிச்சுட்டாங்க, கீழே விழுந்துருக்கோம், என்ன எடுத்துட்டு போறேன்னு.
0: போகலாம் கண்ணு. என்னமா என் புது நகை எப்படி இருக்கு சொல்லவே மாட்டேங்கிற?
1: என்ன நகைமா?
0: ஐயோ என் நகையெல்லாம் காணம்மா, போட்டுட்டு இருந்தேனே ஊர்ல.

நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு எலிமெண்ட் நம்ம யூஸ் பண்ற வாட்டர். தண்ணியை வந்து நம்ம எவ்வளவு விதமான விஷயத்துக்கு யூஸ் பண்றோம், குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, மற்ற நிறைய நிறைய இம்பார்ட்டன்டான விஷயத்துக்கு. அண்ட் இதை வந்து நம்ம நிச்சயமா we should take care and preserve it. ஏன்னா நம்ம வந்து இந்தியா ஒரு ட்ராபிக்கல் கண்ட்ரில இருக்கோம், அண்ட் லாட் ஆஃப் வாட்டர் ஷார்டேஜஸ் வரலாம். நம்ம ஆக்சுவலா நம்ம 2-3 இயர்ஸ் மேல நம்ம கஷ்டப்பட்டோம். ரிசர்வாயர்ஸ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். அண்ட் we should do justice to water. இப்ப நிறைய கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கிறதே வந்து நிறைய ஸ்லம் பீப்புளுக்கு, நிறைய ஏரியாஸ் ஆஃப் சென்னைல வந்து இட்ஸ் வெரி டர்ட்டி. அண்ட் யாருக்கெல்லாம் நல்ல வாட்டர் கிடைக்கிறதோ அவங்க வந்து they should feel lucky and நல்ல ப்ரிசர்வ் பண்ணி அண்ட் யூஸ் boiled water, mineral water வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள் பை டாக்டர்ஸ். நிறைய ஒவ்வொரு ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல நம்ம மினரல் வாட்டரை நம்ம குடிச்சிட்டு இருந்தோம்னா இட்ஸ் வெரி பேட் ஃபார் பாடி. சோ கரைச்ச வாட்டரை வந்து பாயில் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அண்ட் யூஸ் வாட்டர் இன்டெலிஜென்ட்லி, வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ மான்சூன்ஸ் வேற வருது, அண்ட் ஐ திங்க் வி ஷுட் டூ லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு அவங்கவுங்க வீட்டில் அவங்க அவங்க கன்சர்வ் பண்ணாலே இட் வில் பி ரொம்ப நல்ல ஹெல்ப்ஃபுல் ஆகும். சோ

0: எவ்ரிபடி, நானும் அவங்க ஹரிச்சந்திரன் பேசுறேன். இன்னும் நிறைய நிறைய நல்ல நிகழ்ச்சிகள் வந்து வரத்துக்கு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.8.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், யூ ஆர் லிசனிங் டு MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அடுத்த நிகழ்ச்சி அல்ல அல்ல புதையல். வாழ்க்கை எனும் சொல் வாழ்ந்து பார்த்தால் மட்டுமே தான் அதன் பொருள் புரியும். இதே சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, திருவள்ளுவர் 1330 குறள் எழுதியிருக்காரு. இந்த குறளை வாழ்க்கையில பின்பற்றினா.
2: வணக்கம் நேயர்களே, காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது நான் பஸ்ல தான் போவேன். அப்போ டிரைவர் சீட்டுக்கு மேல ஒரு போர்டுல குறள் எழுதியிருப்பாங்க. அதுக்கு நல்ல மீனிங் இருக்கு. அந்த திருக்குறளுடைய பொருளும் கதையும் சொல்ல என்னுடைய தோழிகள் ஷாலினி பிரியா, ரங்கஸ்ரீ மற்றும் ஹர்ஷிதா வந்திருக்காங்க. இது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இப்போ உங்களுக்காக பேச ஷாலினி பிரியா வந்திருக்காங்க.
3: நம்மளுடைய முதல் திருக்குறளும் அதனுடைய பொருளும் அதனுடைய கதையும் பார்க்கலாமா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன் கண்ணீர் பூசல் தரும். இதனுடைய பொருள் என்னன்னா, அன்பு என்ற ஒன்றை வந்து யாராலையுமே அடக்கி வைக்க முடியாது. அப்படி அடக்கி வைக்க யார் நினைச்சாலும் அது அவங்க முகத்திலேயே கண்ணீரா வந்து அவங்க கிட்ட இருக்கிற அன்பை வெளிக்காட்டிடும். இப்ப அதுக்கான ஒரு சின்ன கதைய பார்க்கலாம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச மகாபாரத போர்ல இறுதியில கர்ணன் வந்து தங்கிட்ட இருந்த எல்லா பொருட்களையும் தானமா கொடுத்துடுவாரு. உயிர் போகிற நிலையில வந்து அவங்க அம்மா குந்தி வந்து அழுவாங்க, தான் மகனுக்கு இந்த நிலைமை வந்துடுச்சேன்ட்டு. அப்போ மகாபாரத போர்ல இருக்கிற பாண்டவர்கள் வந்து தான் எதிரி இன்னும் சாகலன்னு தெரிஞ்சு அவங்க இருந்தா அவருக்கு பிரச்சனை ஆகும்ட்டு அவங்க வந்து சாகடிக்க வருவாங்க. அப்ப குந்தி வந்து உங்க அண்ணனை நீங்களே சாகடிக்க கூடாதுன்ட்டு உண்மையை சொல்லும் போது கூட அவங்க வந்து தான் எதிரி வந்து சாக போறாருன்னு எண்ணாம தான் அண்ணன் வந்து அண்ணன்ற ஒரு உணர்வு அவங்களுக்குள்ள வந்துடும். அந்த அன்பை காட்டும் போது அவங்க முகத்துல வந்து கண்ணீரா அது வெளிவந்துடும். இந்த குறள் இதுக்கு ஒரு உதாரணம்.

0: அடுத்ததா உங்க கூட பேச ரங்கஸ்ரீ வந்திருக்காங்க.
1: நான் எடுத்திருக்கிற குரல் மக்கட் பேர்ல இருந்து எடுத்திருக்கேன். ஈன்ற பொழுதிர் பெருந்துவக்கும் தன்மகனை சான்றோர் என கேட்ட தாய். இதனுடைய பொருள் என்னன்னா, எல்லா பேரண்ட்ஸ்க்குமே தன்னோட பையன் நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனாலும் அவன் படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுடையோர் சொல்றத கேட்டு அதுல வர சந்தோஷமே தனிதான். அதனாலதான் தன் மகனை கல்வி கேள்விகளிலோ நிறைந்தான் என்று அறிவுடையோர் சொல்ல கேட்ட தாய் என்று பரிமேலழகர் இதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த குரலுக்கு ஒரு சின்ன கதை நான் இப்ப சொல்ல போறேன். ஒரு வீட்டுல சிவகாமி அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்களோட பையன் பேர் வந்து முருகன், 10 வயசு பையன். அவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க. அவங்க மத்தவங்க வீட்டுல வேலை செஞ்சு வர ஊதியத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பையன் போட்டிருக்கிற துணி வந்து ஓட்ட ஓட்டையா ரொம்ப ஏழ்மையை குறிக்கிது. அவங்க அம்மாவுக்கு வந்து தன்னோட பையன் போட்டிருக்கிற சட்டை பிடிக்கல. அதனால அவங்க கிட்ட அவன் பையன் கிட்ட போய்

0: தன்னோட ஊதியத்துலேருந்து கொஞ்சம் காசு கொடுத்து இந்தாப்பா போய் நல்ல சட்டை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவனை கொடுத்து அனுப்புகிறாங்க. அவன் அதே மாதிரி ஒரு துணி கடைக்கு போயிட்டுருக்கான். போகிற வழியில் ஒரு கூத்து பட்டறையை பார்த்துட்டு அங்கேயே நின்றுட்டுறான். நின்றுட்டு அதே மாதிரி அந்த கூத்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் தான் அந்த சட்டை வாங்க சட்டை கடைக்கு போகிறான். சட்டை கடைக்கு போய் பார்க்கும்போது தன்னோட காசை காணும். உடனே அவன் நினச்சிருப்பான், சரி நம்ம கூத்து பட்டறையில் தான் காசை விட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த கூத்து பட்டறை நடந்த இடத்துக்கு வந்துடுறான். அங்கே வந்து பார்க்குறப்போ அங்கேயும் அவனோட காசை காணும். உடனே அவன் சோகமாக ஒரு கோவில் மரத்தடியில் போய் உக்காந்துருவான். ஐயையோ நம்ம அம்மா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு ஆச்சு, நாம் இப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சிட்டு அங்கே உக்காந்துருவான். அந்த வழியில் வந்து ஒரு தாத்தா அவசர அவசரமாக ஒரு மணிப்பை எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. அந்த மணிப்பையில் வந்து காசு இருக்குது. அந்த தாத்தா ஏன் வந்தாருன்னா, அந்த கோவிலுக்கு அவங்களோட மனைவியோட உடல்நல சரியில்லாத காரணத்துக்காக சாமியை வேண்டிட்டு அப்படியே தன்னோட மனைவிக்கும் குணமாகணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வந்திருக்காரு. அப்போ போயிட்டே இருக்கும்போது அவர் வேண்டிட்டு போயிடுறாரு. அதே மாதிரி மணிப்பையும் அந்த தாத்தா அங்கே விட்டுடுறாரு. அந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான், இந்த மணிப்பை எடுத்து வச்சுக்கிறான். ஐயோ பாவம், அந்த தாத்தா வந்து அவங்க மனைவியோட உடல்நல சரியில்லாத காரணத்துக்காக இந்த காசு எடுத்துகிட்டு வந்திருக்காரு, நாம் எடுத்துக்கிட்டு போகக்கூடாது, திரும்பவும் அந்த தாத்தா வரும்போது அவர்கிட்ட கொடுத்துடணும், அவர் கண்டிப்பாக இங்கே தேடி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மணிப்பையை வச்சுட்டு அங்கேயே உட்காந்துருக்கான். அதே மாதிரி அந்த தாத்தா வந்து தேட வராரு. தேட வரப்போ அவன் திரும்ப அந்த தன்னோட காசை கொடுத்துட்றான். அந்த தாத்தாவோட காசை கொடுத்துட்டு உடனே அந்த தாத்தா வந்து பரவாயில்ல நீ நல்ல பையனாக இருக்க அப்படின்னு சொல்லி அவனை வாழ்த்திட்டு போகிறாரு. அவங்க அம்மாவுக்கு ஒரு அதிர்ச்சி, என்ன நம்ம பையன்.
1: You're listening to MOP Community Radio 107.8.
2: Catty used tanning beds because having a tan made her feel thin and pretty. During an annual skin exam, Catty's dermatologist found two melanomas. Although both the melanomas were caught in the early stages, the survey to remove them was long and painful, as was the recovery. Prevention is better than cure. Early detection can help you overcome cancer before it's too late. Cancer Care can help you. Call the helpline number 9876-5432-10.
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: என்ன ஆச்சு? ஏற முடியலையா? ஒரே ஒரு மாடிதான்.
1: முடியல.
0: என்ன என்ன சாப்பிடுற நீ வீட்டுல இப்படி மூச்சு வாங்குறது?
1: டைமே இல்லப்பா, வெளியில இருந்து ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்கு. ரொம்ப எல்லாம் இல்ல, ரெண்டு பர்கர், சம்டைம்ஸ் பீட்சா, அப்புறம் கோல்ட் ட்ரிங்க், அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதானா? அப்ப நீயும் வேலையை முடிச்சுட்டு என்னோட ஒர்க் அவுட் பண்ண வந்துரு டெய்லி. ரெடியூஸ் பெல்லி, ஒர்க் அவுட் ஃபுல்லி. Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: People tell me I have a long life. Not one, but 9 long lives. That's right. I can give life to 9 other people. Because I've pledged my organs, my eyes, my heart, my lungs, kidneys, liver, pancreas, bones, cartilages, and all tissues. You know, that makes me feel like a real hero. You too can be a hero. You too can give life to 9 other people. Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. I'm proud to be an organ donor. I'm sure you will be too.
3: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா நம்ம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கணும். இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கத்துக்கிறதுக்காக MOP

0: புள்ளி 8. வணக்கம் நேர்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் நமக்காக நட்புக்கும் கடமை உண்டு அப்படின்ற டாபிக்ல ஒரு நாடகத்தை ஒலி வடிவில் தரப்போறாங்க. இந்த நாடகத்துல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் ராம் ஆக ரம்யா,
1: ராஜு ஆக ரேவதி,
2: சுரேஷ் ஆக ஸ்ருதி,
3: டாக்டர் ஆக சஞ்சனா,
4: ராஜு அப்பாவாக ஜெயஸ்ரீ,
5: ராஜு அம்மாவாக சஞ்சனா.
0: என் பேரு ராம். என் வாழ்க்கையில என்னோட காலேஜ் லைஃபை மறக்கவே முடியாது. என் கூட எப்பவுமே என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க பேரு ராஜு, இன்னொருத்தன் பேரு சுரேஷ். நாங்க மூணு பேரும் எப்பவுமே ஒன்னாதான் இருப்போம். நாங்க நல்லா படிக்கிற பசங்களும் கிடையாது, அதே சமயம் ரொம்ப மோசமாவும் படிக்க மாட்டோம். ஏதோ ஓரளவு நல்லா படிப்போம். எங்க காலேஜ் லைஃப் ஃபுல்லா கேலியும் கிண்டலுமா தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ராஜுவோட செமினாருக்காக அவன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தான், அதுக்கு சுரேஷ் தான் ஹெல்ப் பண்ணான். இவங்க ரெண்டு பேரோட பேச்ச நான் அப்படியே அமைதியா கேட்டுட்டு இருந்தேன்.
1: சுரேஷ், நான் எப்படி இந்த செமினார் பண்ண போறேன்னு தெரியலடா.
3: கவலைப்படாதடா, செமினார் தானே, நல்லா பண்ணிடுவ. நான் சொன்னல, அந்த கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணிட்டேனா உன் பிரசன்டேஷன் நல்லாவே இருக்கும். நீயும் நல்லா தானே பேசுற, அதனால உன் செமினார் சூப்பரா இருக்க போது பாறேன்.
1: தேங்க்ஸ் மச்சான்.
3: இட்ஸ் ஓகேடா, ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணிட்டு வரணும். ஓகே
1: ஓகேடா.
0: எங்க எல்லார்கிட்டயும் ஒரு ஒத்துமை இருந்துச்சு. எப்பவுமே நாங்க யார் மேலயும் போட்டி போறாம அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டதோ கிடையாது, அது எங்க கிட்ட சுத்தமாவே இல்லை. நாங்க எல்லாரும் சேர்ந்து ராஜுவோட செமினாருக்கு ஹெல்ப் பண்ணோம். அது புரிஞ்சுக்கிட்டு ராஜுவும் நடந்துகிட்டான், அவனோட செமினார் சூப்பரா பண்ணிட்டு வந்தான். எங்க லைஃப் ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. காலேஜ்னாலே எப்பவும் கேலியும் கிண்டல் எல்லாமே இருக்கதானே செய்யும். ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் பிடிக்காத ஒரே ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா அது எக்ஸாம். ஆமாங்க, விளையாட்டா போயிட்டு இருந்தேன். எங்க காலேஜ் லைஃப்ல கூட ஒரு சீரியஸான விஷயம் வந்துச்சு, அதுதான் எங்களோட செமஸ்டர் எக்ஸாம். கொஞ்ச நாள் சீரியஸா உட்காந்து படிச்சோம். எனக்கு தெரிஞ்ச மேக்ஸ் ப்ராப்ளம்ஸை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி தருவேன், அவங்களும் அவங்க படிச்சதை எனக்கு சொல்லி தருவாங்க. இப்படியே சீரியஸா படிச்சு கடைசியா ஒரு வழியா எக்ஸாம முடிச்சிட்டோம். ஏதோ ஓரளவு நல்லா எழுதியிருக்கோம் அப்படின்னு நாங்களே சொல்லிக்கிட்டோம். எக்ஸாமுன்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அடுத்து லீவுன்ற ஒரு சந்தோஷம் கூடவே வருங்க, அதுதான் எப்பவுமே வழக்கம். லீவுக்கு எல்லாரும் ஒன்னா வெளியே போலான்னு நாங்களா நினைச்சோம். ஆனா ராஜுவோட வீட்டுல அவங்க அப்பா அம்மா எல்லாரும் மலேசியா போகணும்னு பிளான் பண்ணாங்க. ஆனா அவனுக்கு எங்களை விட்டு போறதுல கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. ஆனா நாங்க தான் அவனை எப்படியோ சமாதானப்படுத்தி மலேசியா போயிட்டு வரான்னு சொல்லி அனுப்பி வச்சோம். அதே சமயம் எங்களுக்கு ட்ரீட் கொடுத்துட்டு தான் போனோம், அப்பதான் ஏர்போர்ட் வாசல்ல காலே வைக்கணும்ன்ற ஒரு கண்டிஷனையும் போட்டோம். அவனும் அதுக்கு சரின்னு சொன்னான். இடம் ராஜுவோட வீடு, கதாபாத்திரங்கள் ராஜு அப்பா, ராஜு, ராஜு அம்மா.
4: ராஜு சீக்கிரம் உன் பேக்க பேக் பண்ணுடா.
1: அப்பா அம்மா எல்லாத்தையும் பாத்துப்பாங்கப்பா, நீங்க ஏன் பாக்க அவ்வளவுபடுறீங்க?
4: ஏய், நீ தான்டா ஒரு பொருள் எடுத்துக்கணும், அப்புறம் இதை வாங்கித்தா அதை வாங்கித்தான்னு என்ன தொந்தரவு பண்ணீங்க, எனக்கு கோவம் வந்துடும் சொல்லிட்டான். அம்மா
5: ஏங்க எப்ப பார்த்தாலும் அவனை திட்டுட்டே இருக்கீங்க, நீங்க போங்க, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம்.
4: சரிம்மா, எல்லாத்தையும் மறக்காம எடுத்து வச்சுக்கோங்க.
0: கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க எல்லாரும் ஏர்போர்ட் போக தயாரானாங்க.
4: வாங்க வாங்க, கார்ல கிளம்பலாம், சீக்கிரம் போனாதான் நல்லது.
1: அப்பா நீங்க கார்ல போங்க, நான் வந்துடுறேன்.
4: ஏன், எங்க போற?
1: ஏன்பா போகும்போதே எங்க போறேன்னு கேக்குறீங்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் கொடுத்துட்டு வரேன்ப்பா.
4: ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே ட்ரீட் கொடுத்துட்டு வரேன்னு சொல்வ?
5: ஏங்க, நம்ம புள்ள உண்மையா தானே சொல்லிட்டு போறான், நீ போடான், ஆனா சீக்கிரமா வந்துடு.
1: சரிமா.
4: நீ ஏன் அவனை அனுப்புற?
5: பரவாயில்லைங்க, நம்ம போலாம், நீங்க வாங்க.
0: ராஜு எங்க எல்லாருக்கும் ட்ரீட் கொடுத்துட்டு ஏர்போர்ட் போக கிளம்பிட்டு இருந்தான்.

0: ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா ராஜுக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு.
1: சார், உங்க அப்பா அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சீக்கிரமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க.
0: ஐயோ, என்னாச்சு?
1: பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நீங்க சீக்கிரமா கிளம்பி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க.
0: இடம் அரசு மருத்துவமனை, பங்கேற்பாளர்கள் ராஜு, டாக்டர், அம்மா, அப்பா, ராம், சுரேஷ்.
2: டாக்டர், டாக்டர், என் பேரண்ட்ஸ்க்கு என்னாச்சு?
3: தம்பி, அவங்க நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. அம்மா பரவாயில்ல, அப்பாவுக்கு தலையில பலமா அடிபட்டு இருக்கு. உங்க அப்பா ரத்தம் ஏபி நெகட்டிவ், அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி ரத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றோம்.
2: டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்க அப்பாவை காப்பாத்துங்க ப்ளீஸ் டாக்டர்.
3: அழாத தம்பி, நாங்க முடிஞ்ச வரைக்கும் எங்களால முடிஞ்சதை பண்றோம்.
0: சுரேஷ் வந்து ராஜு கிட்ட பேசினா,
4: என்னடா ஏர்போர்ட் போயிட்டியா?
0: என் பிளட் நான் அவங்க அப்பாவுக்கு கொடுத்தேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அப்பா நார்மல் ஸ்டேஜுக்கு வந்தாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தோம். அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வர வரைக்கும் நானும் சுரேஷும் அவங்க கூடவே இருந்தோம். ராஜோட அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா மாதிரி தானே, அவங்களுக்கு எல்லா உதவியும் நாங்க செஞ்சோம்.
5: நீங்க தான்ப்பா உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். ராஜு உங்களோட இருக்கிறத நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு.
4: அப்பா, நீங்க அவனுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் தான் அப்பா.
0: ஆமா, சுரேஷ் சொன்னது சரிதான். எங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி எங்க ஃபேமிலி மாதிரி தான். நாங்க எல்லாரும் ஒண்ணுதான். ஃப்ரெண்ட்ஸ்ன்றவன் சந்தோஷத்துல மட்டும் இல்ல, ஆபத்துலயும் இருந்து உதவி செய்யறவன். அவன் தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ். நாங்க எல்லாரும் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றதுல பெருமைப்படுறோம். சரி நேயர்களே, இன்னைக்கு நீங்க நட்புக்கும் கடமை உண்டு அப்படின்ற டாபிக்ல ஒரு நாடகத்தை ஒளியொடிவுல கேட்டீங்க. உண்மையாவே ரொம்ப பொருத்தமான தலைப்பு தாங்க. நட்புக்கும் கடமை உண்டு. உண்மைதாங்க, எல்லா விஷயத்திலுமே ஈடுபாடு இருக்கணும். எந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஈடுபாடோட முழு முயற்சியோட செஞ்சாதான் அந்த விஷயம் வந்து வெற்றி அடையும். அது நம்ம எந்த விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, இப்போ ஒரு அலுவலகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, அங்கேயும் நம்ம ஈடுபாடோட ஒரு வேலையை செஞ்சாதான் அந்த வேலையும் முடிவடையும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயம் வேணா எடுத்துக்கோங்க நேர்களே. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு இவங்க பண்ண நாடகத்துல வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணி நட்புக்கும் கடமை உண்டுன்னு சொன்னாங்க. இதே மாதிரி அலுவலகத்திலையும் சில அர்ப்பணிப்புகள் நம்ம பண்ணாதான் நம்ம செய்யக்கூடிய தொழில் நேர்மையாவும் நியாயமாவும் இருக்கும். அப்பதான் நமக்கும் ஒரு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு கிடைக்கும். இந்த நாடகத்துல நட்புக்கும் கடமை உண்டுன்னு சொல்றதுல அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்றதையும் சொன்னாங்க. ராஜுவோட செமினாருக்காக நாங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணது எங்களுடைய உதவி மனப்பான்மைய அது பறைசாட்டுது. அதே மாதிரி ராஜுவோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப கூட நாங்க எல்லாரும் ஒன்னா இருந்து அவங்கள கூட இருந்து பாத்துக்கிட்டோம். ராஜுவோட அப்பாவுக்காக ராம் வந்து அவனோட ரத்தத்தை கொடுத்ததும் ஒரு விதமான உறவை பறைசாற்றுது. நன்றி.

0: 97.8. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நமது சமுதாயம்,
2: நமது வானொலி,
3: நமது பெருமை.

0: வரி கட்டுறத விடாதே.
1: இப்போதே இப்போதே வரி கட்டு, இப்போதே வாழ்க்கை வாழத்தானே.
2: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: உங்க தெருவில் அடிபட்ட மிருகங்கள் பார்த்துருக்கீங்களா? நீங்க காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 2235-4959, அதாவது 2235-4959. ப்ரொடியூஸ் அண்ட் ப்ராட் யூ பை எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the green tea. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்போ தான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things-னா, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்போவே ஒரு ban வந்துச்சு மெரினால. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி வாட் ஐம் சேயிங் இஸ், நம்ம இப்போ வி ஆர் டோட்லி இன் லவ் வித் அவர் ஹவுஸ், இன் லவ் வித் அவர் பேரண்ட்ஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். ஸோ இஃப் வி கேன் பிரிங் த சேம் திங் அவுட் சைட் த ஹவுஸ், வில் டெஃபினெட்லி கீப் தி என்வரன்மெண்ட் கிளீன், வில் டெஃபினெட்லி ஓன்ட் டூ திங்ஸ் தட் வில் ஸ்பாயில் தி என்வரன்மெண்ட். ஸோ இது வந்து மனசில் வச்சு, இஃப் யூ ஜஸ்ட் கோ அவுட், இட்ஸ் வெரி சிம்பிள். அந்த ஒரு லவ் வச்சுன்னா வில் டெஃபினெட்லி யூனோ நாட் ஸ்பாயில் தி எர்த். வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புற, உள்ளுல்லாய் உள்ளுல்லாய் குழந்தை போல போக சேனல் பார்க்க வச்சான், கபடி கபடி கபடி கபடி காதல் ஸ்கேலில் கோடு போட்டு ஆட வச்சான். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
2: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. பொதுவா ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதாங்க அதோட பொருள். நீங்க எல்லாருமே வந்து நோய் இல்லாம சிறப்போடு வாழணும் அப்படின்றதுக்காக எங்க MOP சமுதாய வானொலி நிகழ்ச்சி வழங்கும்
3: From the people, by the people, and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: know that even when a plugged-in electronic appliance is turned off, it can use energy? Here's a simple eco-tip of the day to help stop global warming. Unplug electronic gadgets after it's switched off. This saves more than 1,000 pounds of carbon dioxide, and you could also save money on electricity bills. Here's your chance. Make a change.
1: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.
2: You are listening to MOP Community Radio 107.8.
3: Our society. Our radio. Our pride.
4: ஹலோ
5: ஹலோ,
4: இது கார்த்திகோட அம்மாவா?
5: ஆமா மேடம், யார் பேசுறது?
4: கார்த்திக் ஸ்கூல்ல இருந்து பிரின்சிபல் பேசிட்டு இருக்கேன்.
5: சொல்லுங்க மேடம்.
4: இல்ல, உங்க பையன் பத்தி கொஞ்சம் பேசணும் உங்ககிட்ட.
5: ஷூர் மேடம், என்ன விஷயம்?
4: நாளைக்கு ஸ்கூல் வர முடியுமா, ஒரு 10-11 மணிக்கு?
5: ஓகே மேடம், நான் ஷூரா வந்துட்டேன்.
4: சரி, ஓகே.

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?

0: ஐயா கமன், இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
1: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
2: வணக்கம் மேம்.
1: ரீசன்ட் டேஸில் கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டாக தெரியறான். ரொம்ப லாஸ்டாக இருக்கான். படிப்பில் கான்சன்ட்ரேஷன் இல்லை. மார்க்ஸும் ரொம்ப கம்மியாயிட்டே இருது. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவங்க பேசினதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
2: நானும் கவனித்தேன் மேம். வீட்லேயும் அவன் அப்படி தான் இருக்கான், ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணுறான். என்கிட்டயும் அவ்வளோ ஒழுங்காக பேசுறது கிடையாது. ஆனால் என்ன பண்ண முடியும் என்னால்? சந்தர்ப்ப சூழ்நிலையால் நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்.
3: திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: 17 வயதுக்கு மேல இருக்கிறவங்க, அப்புறம் ஒருத்தர் எடை 50 கிலோக்கு மேல இருக்கிறவங்க 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரத்த தானம் பண்ணலாம். 1901 டாக்டர் கார்ல் லான்ஸ்டன்ன்றவர் மேஜர் பிளட் குரூப்ஸ கண்டுபிடிச்சார். அதாவது ஏ, பி, ஏபி, அப்புறம் ஓ.
1: வணக்கம் சென்னை, என் பேர் மேகா, நான் ஒரு பிளேபேக் சிங்கர். லேட்டஸ்டாக ஆதவன் படத்தில் மாசி மாசி என்ற பாட்டு பாடியிருக்கேன். நான் முக்கியமாக எதுக்காக இங்கே பேச வந்திருக்கேன்னா, ஸ்மோக்கிங்கிற விஷயத்தை பற்றி நான் ரொம்ப டீப்பாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா பப்ளிக்கில் நிறைய பேர் அப்படி ஸ்மோக் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யார் ஸ்மோக் பண்ணுறாலோ அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இன்ஜூரியஸ், ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பாதிக்கும். அதை தவிர அவங்க கூட இருக்கிறவங்களும் அவங்க ஸ்மோக் பண்ணாதவங்களும் அவங்களையுமே இன்டைரக்டாக பாதிக்கப்படுறது இந்த ஸ்மோக்கிங்கிற ஒரு விட். அது ஒரு நல்ல ஹேபிட்டே கிடையாது. ஸ்மோக்கிங் விட்டு நிறைய என்னலாமோ பண்ணலாம், ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம். ஸோ ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்மோக் பண்ணணுங்கிற ஒரு டீப் ஃபீலிங் இருக்கும் போது you can resort to other things. You can always switch to mint or something like that. But smoking, தயவு செய்து விட்டுருங்க. உங்கள் நல்லதுக்காகவும் எல்லோரும் நல்லதுக்காகவும்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: எங்கம்மா போனா?
1: லிபர்ட்டி ஒன்று தாங்க.
0: அஞ்சு ரூபா கொடு.
1: இந்தாங்க.
0: காலையில நூறு ரூபா கொடுத்தா நானா போய் பிச்சை எடுக்க முடியும்? சில்லறை சில்லறை எடுத்துன்னு வந்தேன். சில்லறை கொடுமா.
1: சேஞ்ச் இல்லைங்க.
0: சேஞ்ச் இல்லாம எதுக்குமா பஸ்ல ஏறுறேன்?

0: பஸ் ஸ்டாப்ல நிறுத்தவே மாட்டீங்களா? பஸ் எவ்வளவுங்க நடக்கிறது?
1: ஆமாமா, பஸ் நிக்கிறதுக்கு தனியா இடமா இருக்குது.
0: ஏப்பா, இந்த பேக் கொஞ்சம் முன்னாடி போடுறது தானே, இன்னொரு ஆள் நிக்கலாம். இந்த பேகே பாதி இடத்தை அடைக்குது.
1: யோ, யார் யாரு காலில் லேடி சீட்ல உட்காந்து பிரச்சனை பண்றது? எழுந்திரியா, முதல்ல லேடிஸ்க்கு இடம் வருங்க.
2: எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க நான் இறங்குவங்க, வழி விழுங்க. ஐயோ, கால வேற மிதிக்கிறீங்க. இங்க நாங்க நடந்து வரது தெரியாதா உங்களுக்கு? வழி விழுங்க, பஸ் ஸ்டாப்ல இறங்குவாங்க. நாங்க
3: Produced and brought to you by MOP Community Radio 107.8 FM.

0: ஹலோ லிஸ்னர்ஸ், இந்த எம்ஓபிசிஆர்எஸ் வழியாக நான் உங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நான் ஸ்ருதி கேஎன், இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சாம்பியன், எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன். கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இப்போது நம்ம வேர்ல்டில் ஒரு பெரிய பிரச்சனை. இது வந்து நம்ம எல்லோரும் வந்து படிச்சுட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணணும் தெரியாமல் வந்து இருக்காமல் ஒரு வீட்லேருந்தே பண்ணுற ஒரு 5 பாயிண்ட் இருக்குது. நம்ம எல்லோரும் வந்து எப்போல்லாம் முடியுமோ பஸ், ஆட்டோ, ட்ரெயின் இந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். இது வந்து நிறைய எனர்ஜி, பெட்ரோல் சேவ் ஆகும். அதே மாதிரி பல்ப்ஸ் வந்து நம்ம நார்மல் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் சிஎஃப்எல் பல்ப்ஸ் யூஸ் பண்ணால் எனர்ஜியும் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி பில்லும் கம்மியாகும். நம்ம எப்போல்லாம் ஷாப்பிங் போகிறோமோ வந்து கிளாத் பேக் யூஸ் பண்ணலாம். நம்ம வந்து வீட்லேருந்து கிளம்பும் போது தெரியும் இந்த மாதிரி கடைக்கு போகிறோம் அப்படிங்கிறச்சு நம்ம வந்து வீட்லேருந்தே பேக் எடுத்துன்னு போகலாம். அதே மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்க பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரே ஒரு பிளான்ட் வந்து பிளான்ட் பண்ணாக்கா நம்ம வேர்ல்டில் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த 4 பாயிண்ட்டை வந்து ஜஸ்ட் 5 பீப்புளுக்கு இந்த இயர் எண்ட்குள்ளேயும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா அது ஒரு பெரிய விஷயம்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உணவு கூட அப்படித்தான். அளவோடு சாப்பிட்டால் நம்ம ஆரோக்கியம்.

0: 97.8. வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம உணவே மருந்து நிகழ்ச்சியில ஒரு வித்தியாசமான உணவு பத்தி தான் பேச போறோம். உடம்புக்கு நாம சாப்பிடுற உணவே மருந்தாகிறது உண்டு. ஆனா சில சமயங்கள்ல உணவே நமக்கு யமனாவும் மாறுது. டாக்டர் எவ்வளவோ எச்சரிக்கிறாங்க, பீஸா, பர்கர், நூடுல்ஸ்னு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாதீங்கன்னு. இதுல நாம இப்போ பரோட்டாவையும் சேர்க்க வேண்டியதா இருக்கு. பரோட்டா நாக்குக்கு நண்பன், உடலுக்கு எதிரி. என்னடா பரோட்டாவை பத்தி இப்படி சொல்றோமேன்னு பாக்குறீங்களா? இப்போ நாங்க சொல்றதை கேட்டா உங்களுக்கே உண்மை புரியும். இந்த ஒளிச்சித்திரத்தை உங்களுக்கு வழங்குபவர்கள் எம்ஏ பிராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் முதலாம் ஆண்டு மாணவியர் எம் ஆர் மகாலட்சுமி மற்றும் ஸ்ருதி ஆபிரஹாம்.
1: ஹாய் பூஜா.
2: ஹாய்.
1: என்னையா ரொம்ப டல்லா இருக்க?
2: இல்ல, இன்னைக்கு காலையில இருந்து வேலை ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதான்.
1: சரி, நீ சாப்பிட்டியா?
2: இன்னும் இல்லை, காலையில் ஒரு டீ குடிச்சதோட சரி.
1: முதல்ல வா, ஹோட்டலுக்கு போகலாம். நீ எதுவுமே சாப்பிடல, ஸோ ஒரு ஃபுல் மீல் சாப்பிடு.
2: என்னது, ஃபுல் மீல்ஸா? அதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா.
1: ஏன், பைசா இல்லையா? நான் தர வா போகலாம்.
2: பைசாலாம் இருக்கு, எனக்கு கொஞ்சமாகவும் சாப்பிடணும், வயிறும் நிறையணும்.
1: என்னடி குழப்பற, கொஞ்சமாகவும் சாப்பிடணும், வயிறும் நிறையணுமா? அப்படி என்ன சாப்பிட போற?
2: பரோட்டா தான்.
1: என்னது, பரோட்டாவா?
2: ஏன் இப்படி ஷாக் ஆயிட்ட?
1: நான் மட்டும் இல்ல, பரோட்டாவை பத்தி தெரிஞ்சா என்னை விட நீ தான் ஷாக் ஆவ.
2: ஐயா, அதுல என்ன பயப்படுற மாதிரி இருக்கு?
1: இருக்கு, நான் சொன்னா நீ கேப்பியா? இதோ சொல்றவங்களே சொல்றாங்க கேளு.
0: பார்த்த உடனே நாவில் எச்சில் ஊறும் அளவிற்கு நம்மை சுண்டி இழுக்கும் உணவுதான் இந்த பரோட்டா. தினமும் ஒரு பரோட்டாவாவது சாப்பிட்டாதான் சாப்பிட்ட திருப்தியே இருக்குன்னு நம்மள பலர் இருக்காங்க.
3: வீட்டுல சாப்பிட்டாலும் கடையில போய் ரெண்டு பரோட்டா பிச்சு போட்டு சால்னாவில ஊற வச்சு சாப்பிட்டாதான் சாப்பிட்டாப்ல தெரியுது.
0: இன்னைக்கு நம்ம ஊரு முழுக்க பரவலா பரவி கிடைக்கிறது இந்த பரோட்டா தாங்க. அதுலயும் எத்தனை வகை, விருதுநகர் பரோட்டா, தூத்துக்குடி பரோட்டா, சில்லி பரோட்டா, கொத்து பரோட்டா, மலபார் பரோட்டா, சிலோன் பரோட்டான்னு சொல்லும் போதே நாக்குல எச்சில் ஊறுது. அதுலயும் இந்த கொத்து புரோட்டா செய்யும் போது ஒரு சப்தம் இருக்கே, அடடா, அத கேக்கறதே ஒரு தனி இனிமை. பரோட்டா அப்படின்னு சொன்னதும் ஏதோ ஒரு நாகரிக உணவு இது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா பரோட்டாவோட வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா குறைஞ்சது இரண்டாம் உலக போர் நடந்த காலத்துக்காவது நாம போகணும். இரண்டாம் உலக போர் நடந்த சமயத்துல உணவு பற்றாக்குறை ஏற்பட்டதால அரிசி, கோதுமை போன்ற உணவு தானியங்கள் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாச்சு. அந்த சமயத்துலதான் மைதா மாவால செய்யப்பட்ட உணவுகள் நம்ம ஊர்ல பரவலா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. பரோட்டாவும் பிரபலமாச்சு. சரி, இந்த பரோட்டாவை எப்படி செய்வாங்க? இதோ பரோட்டா செய்யறவரே சொல்றாரு, வாங்க கேக்கலாம்.
4: வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன?
5: பேர் விஜயகுமார் மேடம். விஜயகுமார் மேடம், ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டுருக்கிறேன். 27 வருஷம் ஆச்சு. ஹோட்டலில் இருக்க எல்லா வேலையும் செய்வேன்.
4: நீங்கள் என்னென்ன ஃபீல்டில் சமைக்கிறீங்க? 27 வருஷமாக வேலை செய்கிறேன்னு சொல்கிறீங்க, ஸோ என்னென்ன உங்களுக்கு சமைக்க தெரியும்?
5: பிரியாணி பண்ணலாம், பரோட்டா போடலாம், ஃப்ரைட் ரைஸு, சாப்பாடு, டிஃபன் ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாமே சமைக்கும்.
4: பரோட்டா பற்றி சொன்னீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு எத்தனை விதமான பரோட்டாலாம் பண்ண தெரியும் சார்?
5: பரோட்டான்னு எடுத்துக்கிட்டால் கொத்து பரோட்டா சொல்லுவோம், முட்டை வீச்சு சொல்லுவோம், வீச்சு பரோட்டா சொல்லுவோம், சாதாரண பரோட்டாவே ரவுண்டாக போடுவோம், சுற்றி போடுவோம், டைட்டாக கொஞ்சம் பண்ணி போடலாம். இந்த மாதிரி ஒரு 4-5 ஐட்டத்தில் போடுவோம்.
4: உங்களுக்கு எது சார் ஸ்பெஷல், நீங்கள் எது ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணுவீங்க?
5: ஸ்பெஷல்னு சொல்லிக்கிட்டால் ரொம்ப நாளாக ஹோட்டலில் வேலை இருக்கிறதுனால எதை பண்ணாலும் கொஞ்சம் தெளிவாக பண்ணிடுவோம். ஆமாம், இது தான் சொல்ல முடியாது, எதை பண்ணாலும் கொஞ்சம் நாளாக நல்லா தெளிவாக பண்ணிடுவோம்.
4: ஸோ பரோட்டா எப்படி பண்ணுவீங்க சார், ஸோ அதை எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா?
5: பரோட்டா எப்படின்னா, மைதா, முட்டை, உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பிணைஞ்சி ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை நாங்கள் வீச ஆரம்பிக்கிறோம். வீச ஆரம்பித்து அதை ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு மறுபடியும் தட்டி போட்டோம்னா அதை எடுத்து நல்லா அடிக்கும் போது சாப்பிட்டா வரும்.
4: வீசுறதுன்னு சொன்னீங்க இல்லையா, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள்.
5: வீசுறதுன்னா அதுதான் மேடம், கொஞ்சம் தெளிவாக வரணும், அது எல்லாருக்கும் அந்த அளவுக்கு வர்றதில்லை, கொஞ்சம் கற்றுக்கிட்டா தான் வரும். அந்த மாவை எடுத்து கிளியாமல் நல்ல அந்த துணி மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசாக கொண்டு வரணும். அதில் தான் கொஞ்சம் மேட்ரு இருக்குது. அதை கொஞ்சம் ரைட்டாக பண்ணிட்டோம்னா சரியாக வந்துடும்.
4: ஏன் அப்படி வீசுறீங்க சார்?
5: அது கொஞ்சம் நைஸாக வரணும் புரோட்டா. அந்த

0: நாங்கள் வந்து இப்போ ஸ்கொயராக மடித்து போடுறோம், ஸ்கொயராக மடித்து போடுறோம். மொதல் வேறு சில இடங்கள்லாம் ரவுண்டாகவும் போடுவாங்க. நாங்கள் இந்த கடையில் இப்படி சொன்னதுனால இப்படி போடுறோம். வீசி வச்சு அதை ஒரு ரெண்டு சேண்ட் கழித்து நல்ல சூடான கல்லில் போட்டு எடுத்தோம்னா, ஆயில் ஊற்றி பக்கமாக போட்டு எடுத்தோம்னா, ரெண்டு சேண்ட் விட்டு எடுத்தோம்னா கலர் மாறும். ஒரு கலர் ப்ரௌன் கலரில் வந்தோம்னா எடுத்து அடிச்சிக்க வேண்டியதான்.
1: சார், இப்போ ஜென்ரலாக பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டீங்க, பரோட்டாவில் வெரைட்டிஸ் சொன்னீங்க இல்லையா, அந்த வெரைட்டிஸ் எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா நல்லா நைஸாக அழகாக வீச்சி பரோட்டான்னு சொல்லுவோம், அப்படியே வீசி தோசை மாதிரி அப்படியே போட்டு எடுத்துருவோம். முட்டை வீச்சின்னு சொல்லுவோம், அதை வீசி அதுக்குள்ளே முட்டையை உடச்சி ஊற்றி அதை நல்லா ஸ்கொயராக மடித்து மடித்து முடித்து போட்டுருவோம். அதுக்கப்புறம் இந்த சிலோன் ஏக்கு லாப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி இந்த மசாலா அந்த ஐட்டம்லாம் போட்டு உப்பு உரப்பெல்லாம் போட்டு ரெண்டு முட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பரோட்டா வீசி கல்லில் போட்டு அதை அதில் ஊற்றி அதை போட்டு மடித்து கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது இந்த பப்ஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு ஸ்டைலாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்புறம் முட்டை வச்சு கொத்து பரோட்டா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நான் ரெண்டு பரோட்டா பிச்சு போட்டு ரெண்டு முட்டை கிரேவி எல்லாம் ஊற்றி அதை நல்லா நைஸாக கொத்தி கொடுத்தோம்னா கொத்து பரோட்டா.
1: சரி சார், இப்போ மெயின் டிஷ்ஷான பரோட்டா பற்றி சொல்லிட்டீங்க, அதோட வெரைட்டிஸ் பற்றி சொல்லிட்டீங்க, எப்படி பண்ணுறீங்கன்றதை பற்றி சொல்லிட்டீங்க. பரோட்டாக்கான சைட் டிஷ் என்னென்ன இருக்குது?
0: வெஜிடபிள் குருமா கொடுக்கலாம், சிக்கன் கிரேவி கொடுக்கலாம். அதுவும் இல்லாமல் சைடிஸ் தனியாக சைடிஸ் வாங்கினீங்கன்னா அந்த சிக்கன் எறா மட்டன் ஈரல் இந்த மாதிரி சைடிஸ் வாங்கினீங்கன்னா அதுவும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். சைடிஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அதுதான்.
1: ஓகே சார், இத்தனை வருஷமாக நீங்கள் பரோட்டா பண்ணுறீங்க, நீங்கள் பரோட்டா விரும்பி சாப்பிடுவீங்களா?
0: கண்டிப்பாக, நான் உட்காந்துன்னா ஏழு பரோட்டா எட்டு பரோட்டா சாப்பிட்ருவேன்.
1: ஓ, ஏழு பரோட்டா எட்டு பரோட்டா. ஸோ உங்களுக்கு ஏன் அது ரொம்ப பிடிச்சிருக்கு?
0: மெயினாக அதை நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, பரோட்டா வந்து ஒரு மாவு ஐட்டம் இல்லையா, நாங்கள் வந்து டைட்டாக வேலை செய்கிறோம், கூட டயத்துக்கு சாப்பிட முடியாது. ஹோட்டல்காரங்களுக்கு எல்லோரும் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட முடியும். என்ன மினிமம் ரெண்டு பரோட்டா உள்ளே போட்டுக்கிட்டோம்னா அது கூட கொஞ்சம் நேரம் பசியை தாங்கும், கூட கொஞ்சம் நேரம் பசியை தாங்கும். சாப்பாடு மித்த ஐட்டம்லாம் கொஞ்சம் சீக்கிரம் பசி எடுக்கும் வேலை செய்யும்போது, அது கூட கொஞ்சம் நேரம் பசி தாங்கும். ஆமாம், கொஞ்சம் டைட்டாக வேலை செய்யலாம். நாங்களாம் 20 கிலோ பரோட்டா போடணுன்னா மூணு மணி நேரம் பயங்கரமாக 4 மணி நேரம் வேலை செஞ்சாகணும். அந்த மாதிரி இதுக்கு நல்ல சமையல் சாப்பாடுன்னா பசி அடிக்கடி சாப்பிடாமல் இருக்குன்னா இதை சமைக்கலாம்.
1: பரோட்டா ஆரோக்கியமான உணவு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்?
0: கண்டிப்பாக மேடம், நாங்கள் ரொம்ப நாளாக இதை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இதை தான் தொழிலே இருக்கிறோம். பிடிச்ச தொழிலும் இது தான், தெரிஞ்ச தொழிலும் இது தான். நாங்கள் நான் 16 வயசில் ஹோட்டலுக்கு வந்தேன், 86 வந்தேன். இந்த இது வரைக்கும் இங்கே தான் இருக்கிறேன், ஹோட்டலில் தான் இருக்கிறேன். அதனால் எனக்கு பரோட்டா நல்லா பிடிக்கும். நான் எந்த கடையில் போய் பரோட்டா போட்டாலும் சரி, பக்கத்து கடையை விட 10 கிலோ 5 கிலோ எக்ஸ்ட்ராவே போடுற அளவுக்கு நாங்கள் பரோட்டா பக்குவமாக பண்ணி கொடுத்துருவோம். அந்தளவுக்கு வியாபாரமும் நடக்கும்.
1: ஓகே, இத்தனை பரோட்டா வெரைட்டிஸில் நீங்கள் விரும்பி சாப்பிட்ற பரோட்டா வெரைட்டி ஏதாவது இருக்கா?
0: இந்த தோசை மாதிரி நைஸ் அப்படி வீசி அப்படியே தோசை மாதிரி போட்டு எடுத்துடுறது தான், போட்டு கொஞ்சம் முருகலாக போட்டு எடுத்தால் அப்பளம் மாதிரி வரும், கிரேவி தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.
1: ஸோ உங்களுக்கு வீச்சு பரோட்டா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவீங்க?
0: பிடிக்கும், கண்டிப்பாக பிடிக்கும்.
1: சரி, 1 கிலோ மாவுக்கு எத்தனை பரோட்டா சார் வரும்?
0: 1 கிலோவுக்கு மாவுக்குன்னு நம்ம கணக்கு வந்து சொல்ல முடியாதுங்க, ஏன்னா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ரேட்டு வைக்கிறாங்க. 10 ரூபாய்க்கும்போது அவங்க அதாவது 1 கிலோவுக்கு நாங்கள் வந்து 20 உருண்டை பிடிக்கிறோம், எங்கள் கடையில் 10 ரூபா பரோட்டா, மித்த கடையில் 8 ரூபாவும் இருக்குது, ஊர் கிராம பக்கம் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்க அந்த சைஸுக்கு வந்தால் தான் பிடிச்சிப்பாங்க. அப்படிங்கும்போது நம்ம ஒரு 10 ரூபா பரோட்டான்னு சொன்னிங்கன்னா ஒரு 20 உருண்டை பிடிக்கலாம் 1 கிலோவுக்கு.
1: ஓகே, மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ரேட் ஏதாவது இருக்கா பரோட்டாவுக்கு?
0: மேக்ஸிமம் சொல்லிக்கிட்டிங்கன்னா இப்போதைக்கு உள்ள மெட்ராஸ் சிட்டிக்குள்ளே எங்கே சுற்றினாலும் 10 ரூபா தான் பரோட்டா.
1: சரி சார், நீங்கள் பரோட்டா எத்தனை வருஷமாக போடுறீங்க, உங்கள் கடையில் எவ்வளோ பரோட்டா சேல்ஸ் ஆகுது ஒரு நாளைக்கு?
0: ஒரு நாளைக்குன்னு 500 பரோட்டா போகுது. ஒரு 500 பரோட்டாவில் நாங்கள் கொத்து பரோட்டாவுக்குன்னு எடுப்போம், கொத்து பரோட்டாவுக்கு பார்த்து 50 பரோட்டாவுக்கு போயிடும். வீச்சு பரோட்டா இந்த மாதிரி எடுத்தோம்னா அதில் ஒரு 50 போயிடும். பாக்கி இல்லாமல் சேர்த்து ஒரு 500 கிட்ட வரும்.
1: ஏதாவது ஸ்பெஷல் சீசனில் அக்கேஷன் அந்த மாதிரி இருக்கா பரோட்டாவுக்கு?
0: தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பரோட்டா மெயின், எல்லாருமே மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. நான்லாம் பரோட்டா வீசும்போது போகிற வரவங்க பார்த்தாங்கன்னா நல்லா அழகாக வீசுகிறார, என்ன 2 நிமிஷம் பார்க்குறாங்க, சரி சாப்பிட்டு பார்ப்போமே, 2 பரோட்டா சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிட்டா இருக்கா, சரி வீட்டுக்கு குழந்தைகளுக்கு 2 வாங்கிட்டு போவோம் அப்படின்னு வாங்கிட்டு போகிறாங்க. வியாபாரம் நல்லா தான் போயிட்டுருக்கு.
1: இந்த பரோட்டா ஏன் சார் நைட் டைமில் அதிகமாக சேல்ஸ் ஆகுது? ஈவினிங்லேருந்து அந்த பரோட்டாவோட சேல்ஸ் இருக்குது இல்லையா, அது ஏன்?
0: கண்டிப்பாக அது இப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா எல்லோரும் அந்த இடத்துல வேலை முடிஞ்சு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் குடும்பத்துக்கு போகும்போது 5 பரோட்டா 10 பரோட்டான்னு வாங்கிட்டு போகும்போது எக்ஸ்ட்ரா சில வாங்கிட்டு போகிறாங்க. டூட்டி டயத்தில் போகிறாங்கன்னா போகிற போக்கில் 2 பரோட்டா சாப்பிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கும்போது மத்தியான நேரத்தில் கொஞ்சம் கம்மியாக போகும். நைட்டு ஜாஸ்தியாக போகணும்னா வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறது, ஃப்ரெண்டு மாதிரிலாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா சாப்பிட்றது, அப்படிங்கும்போது அது ஜாஸ்தியாக போகும்.
1: ஸோ எப்படிப்பட்ட கஸ்டமர்ஸ் இங்கே வராங்க சார்?
0: பேச்சுலர் வருவாங்க மேடம், காலேஜ் பொண்ணுங்கள்லாம் ஒரு 10 பேர் 15 பேரும் வருவாங்க. நம்ம கடையில் 5 பேர் வந்தாங்கன்னா ஒரு எப்படி ஒரு 4-5 கொத்து பரோட்டான்னு வாங்குவாங்க, எல்லோரும் பகிர்ந்து உட்காந்து சாப்பிட்டு போவாங்க.

0: நல்லா எல்லாருமே வராங்க, டீச்சர் நானும் வராங்க, கூலி வேலைக்கு போறவங்களும் வராங்க, அழகா வந்து சாப்பிட்டு போறாங்க.
1: சார், கொத்து பரோட்டா சொன்னீங்களா, அந்த கொத்து பரோட்டாவோட சவுண்ட் எங்களுக்காக பண்ணி காட்ட முடியுமா, நீங்க கொத்தி காட்ட முடியுமா எங்களுக்காக?
0: கொத்தலாம் மேடம், அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் நல்ல தொழில் தெரிஞ்சவங்கலாம் நல்ல ராகமா இளையராஜா இசை அடிச்ச மாதிரி அழகா அடிப்பாங்க. நாங்க அவசரத்துக்கு அடிக்கிறவங்க, நாங்க கூட்டத்தை சமாளிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் வச்சு கொய்ய வேகமா வேலையை முடிச்சிருவோம். ஆமாம், கொத்துப்பட்ட அடிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க, நிதானமாக போடுறவங்களாம் இருக்கிறாங்க. 5 நிமிஷம் போடுவாங்க, 5 நிமிஷம் போட்டாங்கன்னா பக்கத்தில் இருந்தாங்க ஆட ஆரம்பிச்சிருவாங்க, அந்தளவுக்குலாம் அடிப்பாங்க. ஆனால் நான் அடிக்கிறத பார்த்தாங்க, சும்மா கிளாஸில் அடிக்கிறேன்.
2: பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பொறுமையாக தெளிவாக எங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க சார், அதுக்காக எங்களுடைய நன்றிகள் சார். இப்படி ஏக போக வரவேற்பை பெற்ற பரோட்டா நாக்குக்கு வேணா நல்ல நண்பனாக இருக்கலாம், ஆனால் உடலுக்கு எவ்வளோ எதிரின்னு பிரேக்குக்கு அப்புறம் நாம் தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள்.
3: பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம சாப்பிட்றதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அட்லீஸ்ட் ஒரு பழம் சாப்பிட்டா தான் நீ முன்னாடி லஞ்ச் சாப்பிட்ற வரைக்கும் உனக்கு தாங்கும். காலையில் தான் நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் செய்கிறோம், நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் நிறைய எனர்ஜியும் தேவைப்படுது. லஞ்ச் ஸ்கிப் பண்ணால் கூட பரவாயில்ல, ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாத.
4: சரி சரி, நாளையிலேருந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன்.
3: சாப்பிடல, நான் உங்கள் அம்மா கால் பண்ணிடுவேன்.
4: காலை உணவு ஒரு நாளே உணவு மறந்துடாதீங்க. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
2: MOP சமுதாய வானொலியில ஆர்ஜி மகாதா உங்க கூட பேசிட்டு இருக்கேன். இப்போ நாம பரோட்டாவால உடலுக்கு ஏற்படுற பாதிப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். முழுமையா தயாராகி இருக்கிற பரோட்டா அப்படிங்கிற உணவுலதான் பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. பிரச்சனை அது தயாரிக்க பயன்படுத்துற மைதா மாவுலயே ஆரம்பிச்சிடுது. பொதுவா நல்லா அரைச்ச கோதுமை மாவு மஞ்சள் நிறத்துல இருக்கும். அத பென்சைல் பெராக்சைடு அப்படிங்கிற ரசாயனத்தை உபயோகிச்சு வெண்மையாக்குறாங்க. அதனால என்னன்னு கேக்குறீங்களா? இந்த பென்சைல் பெராக்சைடு அப்படிங்கிற ரசாயனத்தை தான் நம்ம முடியில அடிக்கிற டைல பயன்படுத்துறோம். இந்த ரசாயனமும் மாவுல உள்ள புரதச்சத்து சேர்ந்து நீரழிவு நோய்க்கு காரணமாகுது. இதை விட இன்னும் மோசமான ஒரு விஷயம் மைதா மாவுல இருக்கு, அதுதான் அலாக்சின். இது மைதா மாவு மிருதுவா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கலக்கப்படுது. நீங்களே மைதா மாவுல கை வச்சு பாருங்களேன், மத்த மாவுகளை விட இது ரொம்பவே மிருதுவா இருக்கும். அதுக்கு காரணம் அலாக்சின். மாவு மிருதுவாக்குற இந்த அலாக்சின் மனுஷனுக்கு முதல் எதிரி. இந்த அலாக்சின சோதனை கூடத்துல இருக்கிற எலிகளுக்கு நீரழிவு நோய் வர வைப்பதற்காக பயன்படுத்துறாங்க. அது தெரியாமலேயே நாம ரொம்ப வருஷமா இதை சாப்பிட்டு இருக்கோம். இந்த மைதா மாவுல செய்யப்படுற பரோட்டா சீக்கிரத்துல ஜீர்ணம் ஆகாது. அது மட்டும் இல்லைங்க, மைதாவில நார் சத்து என்பதே கிடையாது. ஃபைபர் கண்டென்ட் இல்லாத எந்த உணவும் நம்ம ஜீர்ண சக்தியை குறைச்சிடும். இது தவிர மைதால ஆர்டிபிஷியல் கலர்ஸ், மினரல் ஆயில்ஸ், அஜினமோட்டோ, ஆர்டிபிஷியல் பிளேவர்ஸ், பிரிசர்வேட்டிவ்ஸ்னு பலதரப்பட்ட பொருட்களை சேர்க்கறாங்க. இது மேலும் மைதாவை அபாயகரமாக்குது. மைதா மாவுல எந்த சத்துமே இல்லை அப்படிங்கறதால இது குழந்தைகளை அதிகமா பாதிக்குது. அதனால மைதா மாவுல செய்யப்படுற பொருட்களை குழந்தைகளுக்கு கொடுக்கறத தவறுங்க.
5: அப்பா அடி, பரோட்டால இவ்ளோ இருக்கா, மைதா இன்னும் மோசம்ப்பா.
2: பரோட்டாவை பத்தி மக்கள் கிட்ட நாம சில கேள்விகள் கேட்டோம். அதாவது பரோட்டா அவங்களுக்கு சாப்பிட பிடிக்குமா, பிடிக்கும்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நாம கேள்வி கேட்டோம். அதுக்கு சில மக்கள் பதில் சொல்லிருக்காங்க, வாங்க அதை நாம கேக்கலாம்.
1: சார், உங்க பேரு?
6: வி தீனதயாளன், ஆட்டோ ஓட்டுற.
1: பரோட்டா நீங்க சாப்பிடுவீங்களா சார்?
6: சாப்பிடுவேங்க.
1: பரோட்டா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
6: ரொம்ப பிடிக்கும்.
1: ஏன் உங்களுக்கு பரோட்டா ரொம்ப பிடிச்சிருக்கு?
6: மைதால செய்றாங்க, பிளஸ் சேர்வா அதெல்லாம் ஊத்துறதுனால ரொம்ப பிடிக்கும்.
1: டேஸ்டா இருக்கதா ரொம்ப பிடிக்கும். சோ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை நீங்க பரோட்டா சாப்பிடுவீங்க? ஃப்ரீக்வெண்டா சாப்பிடுவீங்களா இல்ல எப்படி?
6: எப்போட்ட வீட்ல இது கட்டிட்டு வரல, சாப்பாடு அந்த மாதிரி டிஃபன் எதுவும் கட்டிட்டு வரல, அப்ப சாப்பிடுவேன்.
1: பரோட்டா ஒரு ஆரோக்கியமான உணவு நீங்க நினைக்கிறீங்களா சார்?
6: ஆரோக்கியமான உணவு கிடையாது, இப்பதான் டிவில பார்த்தோம். அது வந்து கெடுதல் ஏதோ ஒரு இது கலக்குறாங்க அதுல, அதனால வயித்துக்கு ப்ராப்ளம் வரும்னு சொன்னாங்க. அதுல இருந்து கொஞ்சம் சாப்பிடுறது நிறுத்திட்டேன்.
1: ரொம்ப நல்லது சார். சார், உங்க பேர் சொல்லுங்க சார்.
7: முருகன்.
1: நீங்க பரோட்டா சாப்பிடுவீங்களா?
7: எனி டைம் சாப்பிட மாட்டேன், எனி எப்போவது ஒரு தடவை சாப்பிடுவேன்.
1: உங்களுக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்குமா?
7: பிடிக்காது பிடிக்காது.
1: பரோட்டா பிடிக்காதுன்னு சொல்றீங்க, ஆனா பரோட்டா எப்பயா சாப்பிடணும்னு சொல்றீங்க. உங்களுக்கு ஏன் பரோட்டா பிடிக்காது?
7: அது நம்ம வயிற்றுக்கு செட் ஆகாது. சில பேருக்கு சாப்பிட்டது ஒத்துப்போம், எனக்கு ஒத்து வராது. முடியாத ஸ்டாம்பில் தான் நான் பரோட்டா சாப்பிடுவேன். எதுவும் கிடைக்கல அப்படின்னும் போது பரோட்டா சாப்பிடுவேன். விரும்பி சாப்பிட மாட்டேன்.
8: ஐ லைக் பரோட்டா பிகாஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஐ டோன்ட் ஈட் பரோட்டா வெரி ஃப்ரீக்வெண்ட்லி. ஐ ஈட் இட் ஒன்ஸ் லைக் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன். ஐ டோன்ட் ஃபைண்ட் இட் டேஸ்டியர் அண்ட் ஆல். ஐ ஜஸ்ட் லைக் இட். தட்ஸ் இட். இட்ஸ் டிஃப்ரெண்ட். இட்ஸ் நாட் ஹெல்த்தி. ஆப்வியஸ்லி இட்ஸ் நாட் ஹெல்த்தி அண்ட் அன்லெஸ் இட்ஸ் மேட் இன் ஹவுஸ். Whatever food it may be.
9: எனக்கு பரோட்டா ரொம்ப பிடிக்கும். காரணம் அதோட டேஸ்ட்டு தான். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாலாம் சாப்பிட மாட்டேன். மந்த்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் கண்டிப்பாக சாப்பிட்ருவேன். கண்டிப்பாக இது ஹெல்தி மீல்ஸை விட கொஞ்சம் டேஸ்டியாக தான் இருக்குது. இது ஹெல்த்தியாக இல்லையான்னு தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள்.
10: என் பேர் கோபாலுங்க.
1: உங்களுக்கு பரோட்டா பிடிக்குமா சார்?
10: பரோட்டா பிடிக்குமே.
1: டெய்லி சாப்பிடுவீங்களா இல்லை எப்படி?
10: டெய்லி சாப்பிட மாட்டேன், வாரம் ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிடுவேன்.
1: வாரம் ஒரு தடவை ரெண்டு தடவை சாப்பிடுங்க. ஸோ பரோட்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, எதனால் அது பிடிச்சிருக்கு?
10: பரோட்டா எப்போவுமே சூடாக கொடுப்பாங்க. நம்ம வந்து நல்லா செதில் செதிலாக நல்லாயிருக்கும், முருவலாக இருக்கும். டேஸ்ட் எனக்கு பிடிக்கும் அதனால். அதான்
1: அது ஹெல்த்தி நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? பரோட்டா சாப்பிட்றது ஹெல்த்தி நீங்கள் நினைக்கிறீங்களா?
10: ஹெல்த்தி ஹெல்த்தி இல்லைன்னு இல்லைங்க, எனக்கு பிடிச்சிருக்குது, நல்லாயிருக்கு, அதனால் சாப்பிட்றேன்.
2: சரி, இப்ப நாம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. பரோட்டா நாக்குக்கு நண்பன், உடலுக்கு எதிரி. நாக்குக்கு நண்பன், உடலுக்கு எதிரி. நாக்குக்கு நண்பன், உடலுக்கு எதிரி. நாக்கு

0: Yes, that message or call might be urgent, but please wait. Save your life and go. Call, but don't fall.
1: This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8.
2: நேர்களே, பிரேக் முடிஞ்சு நாம வந்தாச்சு. இப்ப நாம பரோட்டா பத்தி மேலும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். நாம தான் பரோட்டாவையும் மைதா பொருட்களையும் உணவு பண்ணங்களா தயாரிக்க பயன்படுத்துறோம். ஆனா யூரோப், யூகே, சைனாலெல்லாம் மைதா பொருட்களை விற்க தடையே விதிச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். நம்முடைய அண்டை மாநிலமான கேரளத்திலயும் பரோட்டாவோட தீமைகளை பத்தி இப்பவே பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம மைதானால என்னென்ன தீமைகள் வரும் அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு அறிக்கையும் வெளியிட்டு இருக்காங்க. பரோட்டாவை பத்தி டயட்டிஷியன் மிஸ் லீனா தாமஸ் கிட்ட கேட்கலாம். இவங்க 18 வருஷமா கேரளால இருக்கிற மெடிக்கல் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல சீனியர் டயட்டிஷியனா ஒர்க் பண்றாங்க. மேம், as we know, parotta is unhygienic as well as unhealthy. Can you tell us various problems it will lead to?
3: As we all know, parotta is made out of maida flour, which is an enemy for heart. Eating this leads to huge deposition of fat and cholesterol straight into the body. Maida, originally yellowish, is commonly familiar in white color as we see day to day. It's bleached with acido dicarbonate, chlorine gas, benzylene peroxide and other bleaches. Maida contains trace amount of alloxin, which undesirable side product of chemical changes that give a white color. Alloxin, which also provides softness to maida flour, which lead to diabetic and thereby affects the pancreas. Also, it's dangerous to regulate glucose or sugar in our body.
2: How benzoyl peroxide affects the body?
3: Benzoyl peroxide whitens wheat flour through oxidization. When digested in large amount, it is harmful for the body. In some cases, it leads to painful irritation of skin, blistering, crusting, itching, severe redness or swelling. In intense level, it results in causing breathing problems, fainting, swelling of eyes, face, lips and tongue. Tightens the throat also.
2: What should a healthy meal include? And how it will help the body?
3: Balanced diet or a good meal means consuming from all different groups in right quantity. As a dietitian, we say there are 5 main food groups: cereals and its products, pulses and legumes, milk and meat products, fruit and vegetables, fat and sugar. They include plenty of fruit and vegetable, multigrain products, limited amount of milk and dairy foods, small amount of food with high fat and sugar, including small amount of meat, fish, egg, beans and other non-dairy sources of protein. Healthy eating not only make you feel good but also has a variety of physical and health benefit. Since food feels body process, it makes sense that good food encourages overall function of the body. I suggest you some healthy eating tips. Your meal should include starchy food, which will give you energy. Eat at least 5 portions of variety of fruits and vegetables. Eat at least 2 portions of fish every week. Cut down saturated fat and sugar. Eat less salt. Increase physical activity and maintain a healthy weight. Drink plenty of water. That includes 6 to 8 glasses of water per day. Don't skip breakfast because it gives you energy you need for the day.
2: Thank you, ma'am, for sparing your time with us. சரி, இப்ப நாம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது MOP சமுதாய வானொலி 107.8. பரோட்டா, நாக்குக்கு நண்பன், உடலுக்கு எதிரி.
4: நாக்குக்கு நண்பன், உடலுக்கு எதிரி. நாக்குக்கு நண்பன், உடலுக்கு எதிரி. நாக்குக்கு

0: கண்தானம் செய்வீர் இன்றே தவறாமல் மறவாமல். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: It's around the corner. Ebola and remain safe. Two simple ways. A few tulasi leaves every day and hot salt water to drink and bathe. Be immune, save one, save all.
0: This public service announcement is brought to you by MOP Community Radio 107.8. நேர்களே, பிரேக் முடிஞ்சு நாம வந்தாச்சு. இப்ப நாம பரோட்டா பத்தி மேலும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம்.
2: பரோட்டாவை மட்டும் சொல்றியே, அது செய்யற இடத்த கொஞ்சம் நினைச்சு பாரு. அது செய்யப்படுற இடத்துல சுகாதாரமே இல்ல. அது தெரியுமா உனக்கு?
3: தெய்வமே, நான் இனிமே பரோட்டாவே சாப்பிட போறது இல்ல. போதுமா?
2: பெஸ்ட், ஒழுங்கா வீட்டு சாப்பாடு சாப்பிடு, இல்ல பழம் காய்கறி ஸ்ப்ரவுட்ஸ்னு சாப்பிடு. ஓகே
3: சரிடி,
2: இப்போதைக்கு இந்த ஆப்ல சாப்பிடு. இந்தா,
0: இப்பவே நாமளும் சுதாரிச்சு நமக்கு அடுத்து வர தலைமுறைய ஆரோக்கியமா பாத்துக்கணும். நம்ம பாரம்பரிய உணவான கேப்பை, கம்பு, திணை போன்ற தானியங்களை சாப்பிடுவோம். ஆரோக்கியமாக வாழ்வோம். நீங்க பரோட்டா பிரியரா இருக்கலாம். அடுத்த முறை நீங்க பரோட்டா சாப்பிடும் போது நாங்க சொன்ன சில எச்சரிக்கை உங்களுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு கிடைச்ச வெற்றி. உங்க உடல் நலத்து மேல இருக்கிற அக்கறையில நாங்க சொல்றத சொல்லிட்டோம். அப்புறம் உங்க இஷ்டம். உங்களிடம் இருந்து விடைபெறுவது மகாலட்சுமி மற்றும் ஸ்ருதி. நன்றி, வணக்கம்.

0: 7.8.
1: Tarek,

0: This is MOP Vaishno Community Radio, 107.8 FM.
1: Scene 1. Cycle shop.
2: அப்பா, எனக்கு நீங்க சைக்கிள் வாங்கி தரீங்களா?
3: ஆமா ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கோம். நல்லா இருக்குதா, எடுத்து பார்த்து வாங்கிக்கோ.
2: சரிப்பா. அப்பா அப்பா, எனக்கு அந்த பேட்டரி கார் பிடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டு அதே மாதிரி தான் வச்சிருக்கான். சைக்கிளுக்கு பதிலா எனக்கு அந்த பேட்டரி கார் வாங்கி தரீங்களா?
3: ம், சரி வாங்கிக்கோடா.
4: ஏங்க, நீங்களே பார்த்து வாங்கிருக்கலாம்ல, இப்ப செலவு அதிகமாகுது.
1: சீன் 2. இன் ஹவுஸ்.
2: அப்பா, எங்க ஸ்கூல்ல டெல்லி டூர் கூட்டிட்டு போறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் போறாங்க. நானும் போகணும் ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரீங்களா?
4: அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீ வீட்லயே இரு.
3: நீ போயிட்டு வாடா, நான் பணம் தரேன்.
4: எனங்க, இன்னும் வாஷிங் மிஷின் கூட வாங்கல. நீங்க காசுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ?
3: நீ கையிலேயே துவச்சுக்கோ, மெஷின் அப்புறமா வாங்கிக்கலாம்.
1: சீன் 3. இன் ஹவுஸ்.
3: நீ கம்மியா தாண்டா மார்க் வாங்கியிருக்க, அதனால நீ பக்கத்துல இருக்க காலேஜ்ல சேர்ந்துக்கோ.
5: முடியாதுப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற காலேஜ்ல போய் சேர்றாங்க. டொனேஷன் கொடுத்தாச்சும் என்ன, நீங்க அந்த காலேஜ்ல சேர்த்து விட்டுருங்க.
4: இப்ப என்ன பண்றது?
3: இந்த வீட்டை வித்துடலாமே.
4: அதுதாங்க நானும் யோசிச்சேன்.
3: சில வருடங்கள் கழித்து ஏன்பா, நம்ம காலனியில பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல இருக்கிற கோவில்களுக்கு போறாங்க. 4000 ரூபாய் செலவாகும். எனக்கு காசு தரியா?
5: அப்பா, நீங்க அங்கெல்லாம் போக வேண்டாம்ப்பா. காலனியில இருக்கிற கோயிலையே கும்பிட்டுக்காங்க. தண்ட செலவெல்லாம் வேண்டாம்ப்பா.
1: சீன் 5.
3: என் ஃப்ரெண்ட் பையனுக்கு கல்யாணம், நான் போகணும், ரொம்ப ஆசைப்படுறேன். எனக்கு காசு தரியாப்பா?
5: எதுக்குப்பா இப்ப தண்ட செலவு? அவங்க வந்த உடனே ஒரு தந்தி இல்ல ஒரு போன் பண்ணி பேசுங்க. அங்க போயிட்டு உங்க உடம்புக்கு கெடுதல், காசும் செலவாகும். அதெல்லாம் ஒண்ணும் நீங்க போக வேண்டாம்.
3: உங்க அம்மா அப்பா எதுக்குமே உங்களுக்கு எதையும் வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுக்குமே உங்களுக்காக கணக்கு பார்த்ததில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க அம்மா அப்பாக்காக இவ்வளவு கணக்கு பாக்குறீங்க?
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோர். MOP சமுதாய வானொலி 107.8.

0: ஏற்றமும் தாழ்வும் நிறைந்தது கடலலை. அதே போல்தான் மீனவரின் வாழ்க்கையும். மீனவர்களும் நம்மை போல் இந்த நாட்டின் குடிமக்கள். மீனவர்களை மதியுங்கள், புறக்கணிக்காதீர்கள்.
1: வணக்கம், நான் தான் நித்யஸ்ரீ மகாதேவன் பேசுறேன். பெண்கள் தான் நாட்டின் கண்கள். அதாவது பெண்களுக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில வந்து வீட்டை பேன்ற ஒரு வேலை மட்டும் இல்ல, நிறைய வேலைகள் இன்னைக்கு வந்து பெண்கள் எடுத்துக்கொண்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய பங்கு மட்டும் போராது, பொருளாதார ரீதியில கூட. இப்போ பெண்களுடைய பங்கும் வந்து பொருளாதார ரீதியாகவும் தேவைப்படுறதுனால வீட்டை பாத்துக்கிறது, குழந்தைங்களை இது பண்றது, எல்லாத்தையும் பராமரிக்கிற வேலையை தவிர வெளியில போய் ஒரு வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமும் பெண்களுக்கு இருக்கு. அதனால வந்து பெண்கள் தான் ஒரு முழு ஆதாரமா இருக்கு. அப்படி இருக்கிற சமயத்துல நம்மள உடலை நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆரோக்கியமா இதுக்கு வந்து நல்ல உணவு உட்கொள்ளணும். அது சரியான நேரத்துல வந்து பெண்கள் வந்து கடைசியா வந்து இந்த உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால பெண்கள் தான் வந்து ஒரு குடும்பத்தோட வந்து ஆணி வேர்னு சொல்லலாம். உங்களுடைய ஒரு ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு புத்துணர்ச்சியும் தான் ஒரு குடும்பத்திற்கே வந்து ஒரு நல்ல சந்தோஷத்தை தரப்போறது, மகிழ்ச்சியை தரப்போறது. மீதி நபர்களோட ஆரோக்கியமும் உங்க கையில இருக்கிறதுனால முதல் கண் உங்க ஆரோக்கியத்தை பெண்களாகிய நாம தான் பாத்துக்கணும். சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால முதல்ல வந்து நம்மளுடைய உடலை நல்ல விதமா நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ஆரோக்கியமா நிறைய பழங்கள், காய்கறி வகைகள், பால் மற்றும் இன்னைக்கு எத்தனையோ சத்தான விஷயங்கள்லாம் கிடைக்கிறது. இதெல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எத்தனையோ பத்திரிகைகள்லயும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லயும் சொல்றாங்க. இன்னும் நம்ம உடலுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின் ஜாஸ்தி. எத்தனையோ குழந்தை
2: பேரினருக்கு வைணவ மகளிர் கல்லூரியில எத்தனையோ சாதனை படைத்த பெண்கள் இருக்காங்க. அவங்கள பத்தி தெரிஞ்சு

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்பது உங்கள் தீபா. இப்ப இருக்கிற யங் ஜென்ரேஷன்ல ஸ்போர்ட்ஸ்க்கு யாரும் டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல. அதோட ரீசன் என்னன்னா, ஸ்போர்ட்ஸோட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்காததான் காரணம். ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் ஸ்போர்ட்ஸே ப்ரொஃபஷனாக எடுத்து அதில் நிறைய சக்ஸஸ் அடைஞ்சவங்க தான் MOP ஸ்டாரான டயானா அபி. MOP ஸ்டாரான டயானா அபி இவங்க ஒரு டென்னிஸ் வீராங்கனை. இப்போ டயானா அபி அவங்க கிட்ட பேசலாமா? வணக்கம்.
1: வணக்கம் தீபா.
0: டென்னிஸ் கேம் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஆக்சுவலி டென்னிஸ்ன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கேம். அப்புறம் இப்போ இருக்க காலகட்டத்தில் மக்களிடையே அவ்வளோ பாப்புலராக இல்லை. முன்னாடியும் இல்லை, இப்பயும் இல்லை, ஆனால் இனிமேல கண்டிப்பாக இருக்கும்ன்றத நான் நம்புகிறேன். ரொம்ப மைண்டும், இதுக்கு மைண்டும் ரொம்ப தேவை. பாடி ரொம்ப ஃபிட்டாக இருக்கணும். ப்ளஸ் இப்போ ஃபுட்பால் பார்த்தீங்கன்னா ஒன்லி லெக் மூமெண்ட் தேவை. செஸ் பார்த்தீங்கன்னா பிரெயின் தேவை. அதே மாதிரி மற்ற ஒரு ஒரு கேமுக்கும் ஒன்று ஒன்று தான் இருக்கும். இப்போ ஆத்லீட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லெக் மூமெண்ட் அதுதான் தேவை, ப்ளஸ் பாடி ஃபிட்னஸ். ஆனால் டென்னிஸ்க்கு எல்லாம் தேவை. ஸ்மார்ட்னஸ் தான் இருக்கணும், பிரெயின் வேணும், ப்ளஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கணும், ஃபோக்கஸாக இருக்கணும். இவ்வளோ தேவைப்படுது இந்த கேமுக்கு. ஸோ நான் இப்போ கூட பீப்புள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன், டென்னிஸ் விளையாட நான் கொஞ்சம் எல்லாருக்கும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆட ஆரம்பிச்ச அப்புறம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த கேம். ஸோ இட்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் ஆடணுன்றது நான் கேட்டுக்கிறேன் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கிட்டையும்.
0: ஓகே ஓகே. ஏனா உங்களோட அச்சீவ்மெண்ட் பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
1: ஃபஸ்ட்டு என்னோட ஃபர்ஸ்ட் வின்னிங் டைட்டில் வந்து இப்போ ஸ்டேட் ரேங்கிங்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாருக்கும் சின்னதுலேருந்துன்ற மாதிரி எனக்கும் ஸ்டேட் ரேங்கிங்கில் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த வின்னிங் அப்புறம் தொடர்ந்து நிறைய ஆல் இண்டியா லெவலில் சாம்பியன்ஷிப் சீரீஸ் வின் பண்ணியிருக்கேன். ஜூனியர்ஸ் அண்ட் தென் ஜூனியர்ஸ் டேலண்ட் சீரீஸ் வின் பண்ணியிருக்கேன். அப்புறம் SGFIல பிரான்ஸ் மெடல் எடுத்திருக்கேன். அப்புறம் இப்போ இன்டர்நேஷ்னல் லெவல்ஸில் ஆடிட்டு இருக்கேன். இப்போ இன்டர்நேஷ்னல் லெவல்ஸில் நான் ஆடிட்டு இருக்கேன்.
0: இப்போ இந்த நீங்கள் டென்னிஸ் எடுத்ததுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க?
1: அந்த கேம்ல ஒரு அட்ராக்ஷன் தான் காரணம் ஃபர்ஸ்ட் நான் சொல்லணும். இப்போ நான் சின்ன வயசுல நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னோட அக்காவை நான் ஸ்கூல்ல டிராப் பண்ண சைக்கிள் கூட போவேன். அப்போ அப்பதான் டென்னிஸ் அங்க கோர்ட் கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் சோ கலர்ஃபுல், ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். ஒரு கோட் பாத்தீங்கன்னா ப்ரௌன் கிரீனா போடுவாங்க, ஒரு கோட் பாத்தீங்கன்னா ப்ளூ கிரீனா இருக்கும். ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த சர்ஃபேஸ். நான் ஒரு நாள் உள்ள போய்
0: அப்படியே அட்மயர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன்.
1: நான் உள்ள போய் ஒரு நாள் தொட்டு பார்த்தேன், ரொம்ப ஸ்மூத்தா அழகா இருந்தது. பிளஸ் கரெக்டா வெக்கேஷன் டைம் தான் பெரிய பெரிய டென்னிஸ் மேட்சஸ் எல்லாம் நடக்கும். கரெக்டா அந்த மே மாசம் அந்த டைம்ல மேட்சஸ் நடக்கும். சோ நான் டிவில டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் சேனல்ல நான் ஃபேமிலியோட உட்காந்து டென்னிஸ் பார்ப்போம். சோ நான் அப்பா கிட்ட கெஞ்சி இது சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சோ அவ்வளவு ஒரு அட்ராக்ஷன் வந்துருச்சு அந்த கேம்ல.
0: செம்ம டயானா. இது நீங்க என்ன ஏஜ்ல வந்தீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள, அதாவது இந்த டென்னிஸ்ல?
1: எனக்கு 7 இயர்ஸ் இருக்கும், 7-8 இயர்ஸ் இருக்கும். நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் விளையாட ஆரம்பிச்சேன்.
0: இது நீங்க எப்போ உங்க ப்ரொஃபஷனலா நீங்க எடுத்தீங்க?
1: ப்ரொஃபஷனா வந்து ஃபர்ஸ்ட் அந்த பிளானே இல்லை. ஃபர்ஸ்ட் நான் கொஞ்சம் குண்டா இருந்தேன்.
0: அப்படிங்களா? நம்பவே முடியலீங்களே.
1: ஃபர்ஸ்ட் நான் குண்டா இருந்தேன். என் அப்பா அது சேர்த்து விட்டது காரணமே அதுதான். ஏன்னா எக்ஸ்பென்சிவ் கேம்ல. அதுவும் இல்லாம
0: எப்படி நீங்க உங்க பினான்சியல் இது பண்ணீங்க, இதை சமாளிச்சிங்க?
1: ஃபினான்ஷியல் போர்ஷன் அப்போது அப்பா வந்து எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா எக்ஸ்பென்சிவ் கேம்னு அவருக்கும் தெரியும். ஆனால் நான் கொஞ்சம் குண்டாக இருக்கனால சரி நானாக ஓட மாட்டேன். நான் என்ன கொஞ்சம் குண்டாக இருந்தேன். ஸோ நானாக ஓட மாட்டேன், சும்மா போய் ஓடுனா நான் ஓட மாட்டேன். ஸோ அப்பா ஏதோ விரும்பி கேட்குறான்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டார். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு.
0: உங்களோட வின்னிங் கோல் அந்த ப்ராசஸ் எப்போது எங்களுக்கு சொல்லுங்கள் கொஞ்சம்.
1: ஃபர்ஸ்ட் என்னோட ஃபர்ஸ்ட் வின்னிங் மறக்கவே முடியாது லைஃப்பில். அந்த நான் அன்னைக்கு ஃபைனல்ஸ் மார்னிங் கண்டிப்பாக நான் போனேன். மேட்ச் நடக்கும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது நான் கண்டிப்பாக தோத்துருவேன்னு நினச்சேன். ஏன்னா அந்த என்னோட ஆப்போனன்ட் கிட்ட நான் முன்னாடி நிறைய வாட்டி விளையாடிருக்கேன், நிறைய வாட்டி தோத்துருக்கேன் வேற. ஸோ நான் எதிர்பார்க்கல அன்னைக்கு நான் ஜெயிப்பேன்ட்டு. ஈக்குவலாக கூட போல, நான் ஒன் சைட் மேட்ச் மாதிரி நான் ஸ்டார்டிங்லேருந்தே நான் அடிச்சு எல்லாரும் வெளியிலேருந்து டயானாவா இது அப்படின்னு அன்னைக்கு அந்த நான் அவ்வளோ தைரியமாக ஆனனால தான் நான் அந்த மேட்ச் ஜெயித்தேன். அது வந்து TRIPLT நம்ம ட்ரையாங்கிள் டென்னிஸ் ட்ரஸ்ட் நந்தனம்ல ஒரு இது இருக்கு, ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி, YMCA காலேஜ் உள்ள இருக்கு டென்னிஸ் அகாடமி. ஸோ அதுல நடந்த 27th ஆனுவல் அங்கே வருஷம் வருஷம் மேட்ச் நடக்கும். அதுல இருந்து தான் இப்போ நீங்க பெரிய பெரிய பிளேயர்ஸ் ராம்குமார், சோம்தேவ், யாரா இருந்தாலும் அந்த கோர்ட்ல வின் பண்ணவங்களா தான் இருக்காங்க. அதுல வின் பண்ணவங்க கண்டிப்பா ஸ்டார் ஆவாங்கன்றது பரவிட்டு வந்தது அந்த நியூஸும் எல்லார்கிட்டயும். சோ நான் வின் பண்ணணும் அப்படின்னு தைரியமா போனேன். தைரியமா அண்ணன் வின் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த நாள், மறக்கவே முடியாது. எல்லாரும் என் கோச் வந்து ரொம்ப பாராட்டினாரு.
0: ஓ சூப்பருங்க அண்ணக்க, நீங்க சொல்லும் போதே அப்படியே வயசுல இருக்க இது வைக்குது. என்ன உங்களோட பெஸ்ட்டா சப்போர்ட் யாரு இந்த கேம்க்கு? இப்படி எல்லாம் நீங்க என்ட்ரா, நீங்க உங்களுக்கு அந்த சப்போர்ட் யாரு? சப்போர்ட் பண்ணாம நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி முன்
1: கண்டிப்பா
0: இருக்க முடியாது கண்டிப்பா. சோ அதான் நீங்க சொல்லுங்க உங்களோட பெஸ்ட் சப்போர்ட் யாரு?
1: என்னோட ஃபேமிலி ஃபர்ஸ்ட் சப்போர்ட் எனக்கு சொல்ல என்னோட சிஸ்டர் தான். எனக்காக அவ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா.
0: அவங்க என்ன பண்றாங்க?
1: என்னோட சிஸ்டர் இன்ஜினியரிங் முடிச்சிட்டாங்க இப்போ.
0: பாருங்க ஒரு அக்கா வந்து ஃபுல் ஒரு ஸ்டடீஸ்லயே
1: எனக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா, நிறைய விட்டு கொடுத்துருக்கா. எனக்கு டென்னிஸ் நான் கிளம்பும் போது கூட எல்லாம் அவதான் ரெடி பண்ணி தருவா எனக்கு சாப்பிட.
0: இல்லன்னா இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க, நீங்க சொல்றீங்க
1: நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா. அவ சாக்ரிஃபைஸ் பண்ணி அவ விட்டு கொடுத்தனாலதான் என்னால இவ்வளவு தூரம், இல்லைன்னா அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. பிளஸ் என்னோட அம்மா அப்பா சொல்லவே தேவையில்ல, ஸ்டடீஸா இருந்தாலும் நான் எது பண்ணாலும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. எனக்கு எதிர்க்க அவங்க இருந்ததே இல்லை இது வரைக்கும். அண்ட் மை கோச்சஸ் எல்லாருக்கும் நான் கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லியா.
0: பெஸ்ட் கோச் யாருங்க?
1: நிறைய பேர்கிட்ட நான் ஒரு 4-5 கோச் கிட்ட சின்ன வயசுல இருந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். என்னோட பெஸ்ட் எல்லாரும் பெஸ்டா இருந்திருக்காங்க
0: கண்டிப்பா, பிகாஸ் உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அது ஒரு கோச்சஸால மட்டும்தான் முடியும். சோ சொல்லுங்க,
1: எல்லாரும் பெஸ்டா இருந்திருக்காங்க. ஒருத்தர் சொல்ற அந்த வேர்ட்ஸையும் மறக்க நான் மறக்க கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிப்பேன். ஏன்னா ரொம்ப ப்ரெஷியஸ் வேர்ட்ஸ். அவங்களே வந்து சொல்லுவாங்க, டயனா நான் சொல்ற வேர்ட்ஸ் எல்லாம் கோல்டன் வேர்ட்ஸ், நீ நல்லா ஏத்திக்கோன்னு சொல்லுவாங்க. எல்லாரையும் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி எல்லாரோடைய பெஸ்ட் ஸ்டூடெண்டாகவும் இருந்திருக்கேன். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச கோச் வந்து நான் அண்ணா யூனிவர்சிட்டியில ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சுரேஷ் மிஸ்டர் சுரேஷ்குமார் அவர்கள் தான் என்னோட மோஸ்ட் லைக்டு கோச். ரொம்ப பிடிக்கும், நல்ல நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காரு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணிருக்காங்க, அவங்களும் அந்த சார் ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காரு.
0: இப்ப நீங்க ஒரு லெவல்ல இருக்கீங்க, இதை விட உங்களுக்கு அதிகமா ஹை லெவல்ல வரும் நீங்க நினைக்கிறீங்க. சோ அதுக்கு நீங்க என்னென்ன இது ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க.
1: ஹார்ட் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம் லைஃப்ல. என்ன நம்ம இப்போ இந்த லெவல்ல இருக்கோம் அப்படின்னு, நம்ம இவ்வளவு ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு செகண்ட் நினைச்சோம்னா அவ்வளவுதான். சோ அதை நினைக்காம நம்ம நம்மளோட டார்கெட் மேல ஹைல அந்த கோலை மட்டும் தான் நினைக்கணும். பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா கண்டிப்பா முடியாது. நான் வந்து இன்னும் நிறைய எனக்கு முன்னாடி இருக்கவங்கள ஃபாலோ பண்ணும். இது வரைக்கும் நான் பண்ணதை விட முன்னாடி என்னை விட சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னென்ன பண்றாங்கன்னு பார்த்து அதையும் நான் ஃபாலோ பண்ணும். என்னையே நான் இப்ப பண்றதை விட நிறைய புஷ் பண்ணணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நினைக்கிறேன்.
0: உங்க ப்ராக்டிஸ் பத்தி சொல்லுங்க டயனா. ஏன்னா இப்ப நீங்க காலேஜஸ் வரீங்க, ஸோ உங்களோட ப்ராக்டிஸ் அந்த டைம் எங்களுக்கு நீங்க சொல்லுங்க. நீங்க
1: டைம் மேனேஜ் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, ஆனா அம்மா ஹெல்ப் பண்றாங்க.
0: அம்மா ஃபேமிலி சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு, அது நீங்க சொல்ல வரீங்க. ஓகே,
1: ஃபேமிலி சப்போர்ட் நல்லா இருக்கு. டைம் வந்து கரெக்டா மேனேஜ் பண்ணலனா ரெண்டும் ஒரே டைம்ல கொண்டு போக முடியாது, ஸ்டடீஸ் அண்ட். சோ அம்மா வந்து எனக்கு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி தருவாங்க, இந்த டைம்ல நீ இது பண்ணா கரெக்டா இருக்கும், நல்லா இருக்கும், டைம் யூஸ் பண்ணிக்கோ அப்படி. சப்போஸ் நான் ஏதாச்சும் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா கூப்பிட்டு உடனே சொல்லுவாங்க, ஏன் வேஸ்ட் பண்ற, உடனே யூஸ் பண்ணிட்டு.
0: அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணுவீங்க? அதை நீங்க என்னவா யூஸ் பண்ணுவீங்க? வீட்டுல நீங்க ஹோம் அந்த ஒர்க்ஸ் நீங்க பண்ணுவீங்களா, இல்லைனா உங்க ப்ராக்டிஸ்க்காக நீங்க இது பண்ணுவீங்களா? என்ன அதாவது என்ன ப்ராக்டிஸ் பண்றீங்க, எப்படி நீங்க பண்றீங்க, நீங்க உங்க அந்த கேமை நீங்க எப்படி பண்றீங்க, அந்த அந்த டென்னிஸ் வந்து என்ன டைம், அதுதான் நான் கேக்குறேன் சொல்லுங்க டயனா.
1: கரெக்டா மார்னிங் 5:00 எவ்வளோ டயர்டா இருந்தாலுமே மார்னிங் 5:00 எழுப்பி விட்டுருவாங்க அம்மா. இல்ல அலாரம் நான் கட் பண்ணிட்டு தூங்கிடுவேன் இருந்தாலும், ஏன்னா அந்த டயர்னஸ் விடாது, எழவே விடாது, அம்மா எழுப்பி விட்டுருவாங்க. சோ நான் ரெடி ஆயிட்டு என்னோட
0: பிராக்டிஸ் எல்லாம் வராதுங்களா என்னடா இது?
1: ஆனா நம்ம ஜெயிக்கணும், நம்ம பிராக்டிஸ்
0: பண்ணாதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: ஒன்ஸ் எந்திரிச்சு நான் வந்து டென்னிஸ் கிளாஸ்க்கு போகணும் அப்படின்னு நினைச்சா உடனே நான் ரெடி ஆக ஆரம்பிச்சு 6:00 நான் கிளாஸுக்கு போயிருவேன். 6-9 நான் டென்னிஸ் கோர்ட்ல இருப்பேன், பிராக்டிஸ் பண்ணுவேன்.
0: உங்க அந்த டே ஷெட்யூல் என்ன கொஞ்சம் சொல்லுங்க.
1: 6-9 நான் பிராக்டிஸ் பண்ணுவேன், 9:00 முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து 9-10 ஐ லீட் மை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுத்து நான் ஜிம்முக்கு போயிடுவேன். ஸோ ஜிம்முக்கு நான் ஜிம் ரீச் ஆக 1/2 hour ஆகும். ஸோ 10:30 to 11:30 ஜிம் முடிச்சுட்டு நான் வீக்லி 3 times காலேஜ் வருவேன். காலேஜில் நான் காலேஜில் ஒரு 2:30 வரைக்கும் காலேஜில் நான் இருப்பேன். ஸோ கிளாஸஸ் மிஸ் பண்ணிட்டு அப்புறம் எக்ஸாம்ஸ் அப்போ டஃப்பாக இருக்கும்ல. ஸோ வீக்லி 3 times காலேஜுக்கு வந்து 2:30 வரைக்கும் இருப்பேன். அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு டென்னிஸ் 3:30 to 7:00 வரைக்கும் நான் கோர்ட்டில் வந்து டென்னிஸ் ஃபிட்னஸ் எல்லாம் சேர்ந்து அப்புறம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துருவேன்.
0: இந்த டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க டயானா. நீங்க இவ்வளவு நாள் இப்படி வந்திருக்கீங்க, உங்க ஸ்கூல் முடிச்சிருப்பீங்க, ஸ்கூல்ல நீங்க எப்படி இருந்தீங்க, நீங்க இப்ப இந்த காலேஜ் ஒரு ஆஃப்டர்நூன் இது ஷிஃப்ட் இருக்கு, ஓகே. சோ நீங்க இப்படி ஒரு 2:30 to 3:00 நீங்க கிளம்பிடுறீங்க. சோ இது ஸ்கூல் வந்து நீங்க காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இருக்கணும், அப்ப நீங்க எப்படி மேனேஜ் பண்ணீங்க?
1: காலேஜை விட ஸ்கூல்ல எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க, அதுதான் என்னோட நான் சொல்வேன். என்னோட ஸ்கூல் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண
0: அப்படிங்களா.
1: ஸ்கூல்ல என்னோட ஸ்கூல்ல அவ்வளோவா எல்லா எஜுகேஷனுக்கு தான் நிறைய பேர் எல்லாருமே யாருமே அவ்வளோவா ஸ்போர்ட்ல இல்லை, எல்லாரும் எஜுகேஷன் தான். ஸோ நான் ஒருத்தி தான் ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்டா இருந்தேன். ஸோ எல்லா டீச்சர்ஸும் பிரின்சிபல் மேம் கரஸ்பாண்டன்ஸ் அவர் கூட எனக்கு நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறேன்னு சொன்னாரு. எல்லாருமா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க லீவ் கொடுத்துருவாங்க, நான் லெட்டர் போய் கொடுத்தா போதும் லீவ் கொடுத்துருவாங்க. நான் அதே மாதிரி நான் எக்ஸாம்ஸ்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடுவேன், எக்ஸாம்ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம்
0: மல்டி டேலண்டடா
1: அப்படின்னு சொல்ல முடியாது. அகாடமிக்ஸ் நல்லா வரும். ஸோ அதனால்தான் என் அப்பா வந்து ஓ ரெண்டும் நல்லா பண்றான்னு சொல்லிட்டு டென்னிஸ்க்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணாரு, சப்போர்ட் பண்ணாரு. அகாடமிக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், நான் ஸ்கூலுக்கு வரலனாலுமே நல்லா மார்க் எடுத்துருவேன், நல்லா படிக்கிற பொண்ணு, நல்லா டிசிப்ளின் பொண்ணுன்னு அவங்களே சொல்லுவாங்க கூப்பிட்டு அம்மா கிட்ட. ஸோ அதனால லீவ் கொடுத்துருவாங்க. நான் ஸ்கூலுக்கு போகிற டைம் மார்னிங் 1 hour டென்னிஸ், 9:00 முடிச்சுட்டு 10:30 டென்னிஸ் ஸ்கூல் போயிருவேன். ஈவினிங் 2:30 ஸ்கூல்லேருந்து வந்துடுவேன்.
0: இப்போ நீங்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயனா சொல்லுங்க.
1: நோ பெயின் நோ கெயின், அதுதான் ஃபர்ஸ்ட் அவங்க நினைச்சுக்கணும். உழைப்பு கஷ்டப்படாம எதுவுமே கிடைக்காது, படிக்கிறதா சரி ஸ்போர்ட்ஸா சரி எதுவுமே. ஒரு சின்ன ஒரு பூ கடை வைக்கிற அந்த ஒரு அம்மா எங்க ஸ்ட்ரீட்ல இருக்காங்க, பூ விற்கிறாங்க. அவங்க காலையில இருந்து கஷ்டப்பட்டு அவங்க பார்த்தோன்னே அப்பதான் எனக்கு தெரிஞ்சது கஷ்டப்படாம ஒரு சின்ன வேலை கூட செய்ய முடியாதுன்ட்டு. என் கோச்சும் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்க, இப்ப நான் இங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நாள் நான் லீவ் எடுத்தேன்னா எனக்கு பதிலா இன்னொருத்தவங்க இந்த வேர்ல்ட்ல எவ்வளவு பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்ப அவங்க என்னோட ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிருவாங்க. சோ நம்ம வந்து ஓய்வுன்றது நம்ம ஜெயிக்கிற அந்த டார்கெட் முடிகிற வரைக்குமே
0: பின்னர்தான் எடுக்கணும்னு நீங்க சொல்ல வரீங்க ஏனா.
1: கண்டிப்பா அது வரைக்கும் நம்ம ஓயவே கூடாது, பிளஸ் ஃபெயிலியரை நினைச்சு நம்ம கஷ்டமும் பண்ணக்கூடாது. அதுல இருந்து என்ன கத்து, இப்ப நான் தோத்த மேட்ச்ல இருந்து தோத்த அப்புறம் தான் எனக்கு வெரி ஜாஸ்தியா வந்தது. ஸோ ஃபெயிலியரை வந்து ஒரு லெசனாக எடுத்துக்கணும், ப்ளஸ் கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. கஷ்டப்படாமல் எனக்கு அது கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து உங்கள் மனசுலேருந்து எடுத்துருங்க. படிக்கிறதா இருந்தாலும் சரி, நைட்டு கரெக்டாக நீங்கள் பிளான் போட்டு படித்தாதான், பிளான் போட்டு முயற்சி செஞ்சு படித்தாதான் நீங்கள் ஜெயிக்க முடியும், நிறைய மார்க் எடுக்க முடியும். விளையாடுறதா இருந்தால் நிறைய வேலை செய், நிறைய ஓடணும், நிறைய ஒர்க் பண்ணணும், கோச்சஸ் சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்கணும், அந்த மாதிரி நிறைய கஷ்டப்படணும் எல்லாத்துக்கும் சரி, ஆஃபீஸ்லேயும் சரி. ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ் எல்லாரும் அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஸ்போர்ட்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணும். நான் கண்டிப்பாக நான் 2 hours நான் விளையாடி போய் டயர்டாக இருப்பேன், நான் போய் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு படிக்க உட்காரச்சுன்னா ரொம்ப ஸ்பீடாக போகும் மைண்டு, படிக்க எல்லாமே ஏறிடும் உடனே. கண்டிப்பாக எல்லாரும் ஹாஃப் அன் ஹவர் அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் ஜாகிங் மட்டுமாச்சும் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஒரு 1 month ட்ரை பண்ணி பாருங்க, யோகா மாதிரி. இட்ஸ் எதுவுமே டென்ஷன் படிப்பு மட்டுமே லைஃப் இல்லை, இதுதான் ஸ்போர்ட்ஸில் நிறைய ஸ்கோப் இருக்கு. ப்ளஸ் நீங்கள் எஜுகேஷனாக இருந்தால் கூட ஒரு ஹாஃப் அன் ஹவர் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ப்ளீஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன்.
0: இப்போ இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க, ஸோ இந்த டென்னிஸ்க்கும் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதே மாதிரி நீங்கள் சைட் பை சைட் அடிக்கோ செய்யணும். ஸோ அப்படி நீங்கள் எப்படி நீங்கள் இதை மேனேஜ் பண்ணுறீங்க, அடிப்போ ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஸ்போர்ட்ஸ், எப்படி இந்த டென்னிஸ் அந்த ப்ராக்டிஸ் எப்படி கொஞ்சம் சொல்லுங்கடா. ஏன்னா
1: இப்போ நான் எல்லாரையும் ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக ஹாஃப் அன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றதுக்கே நான் இதுதான் காரணம். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா நான் டென்னிஸ் முடிச்சுட்டு இப்போ நார்மல் பர்சன்ஸ் ஒரு 2 hours படித்தா படிக்க வேண்டியதை நாங்கள் 1 hour படிச்சிருவோம். எல்லாரும் நான் கண்டிப்பாக இப்போ நான் 2 hours விளையாடிட்டு வீட்டுக்கு போவேன், மற்றவங்க 2 hours படிக்க வேண்டிய அந்த குவான்டிட்டி ஆஃப் ஒரு இதுவை நான் வந்து ஒரு 1 hour படிச்சிருவேன். ஏன்னா பிரெயின் அவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் ஆகும் விளையாடிட்டு போனால். கண்டிப்பாக கொஞ்சம் ஃபுட் ஏதோ ஒரு கேம், நான் எது பர்டிகுலராக எதுவும் சொல்ல, ஏதோ ஒரு கேம் ஜாகிங் ஆச்சு அட்லீஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் பண்ணிட்டு போய் நீங்கள் படிச்சு பாருங்க, கண்டிப்பாக சீக்கிரம் படிச்சிருவீங்க. ஸோ அதனால நான் சீக்கிரம் படிச்சிருவேன் எல்லாத்தையும். ஸோ நான் டெய்லி 1 hour படிப்பேன், அதுவே எனக்கு எக்ஸாம் அப்போ ரிவிஷன் பண்ணிட்டு போய் எழுதிடுவேன். டெய்லி 1 hour அதுக்கோசம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்.
0: அகாடமிக்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஹாயானா.
1: ஆக்சுவலாக நான் ஸ்டடீஸ் நல்லா பண்ணுவேன்றனால தான் அப்பா என்னை டென்னிஸ்கே சேர்த்தி விட்டாரு. ஏன்னா அது சரியாக பண்ணலன்னா கண்டிப்பாக நீ நிறைய டென்னிஸ்க்கு போகாத, உக்காந்து படி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சின்ன வயசுலேருந்தே நல்லா படிப்பேன், 10th 12th நல்லா 90% 95% ஸ்கோர் பண்ணியிருக்கேன். சோ அப்பா அதனாலே இன்னும் நிறைய
0: டியூஷன்ஸ் ஏதாவது வச்சிங்களா இல்லனா எப்படி நீங்க நீங்களே அப்படியே கோப்ப பண்ணி வந்துட்டீங்களா? உங்களுக்கு எந்த ஹெல்ப் இல்லாம நீங்க கண்டிப்பா வந்திருக்க முடியாது, ஆர் எப்படி சொல்றீங்க நீங்க உங்க சொந்த உழைப்புல தான் வந்தீங்களா இல்லனா எப்படி?
1: நானே படிச்சுப்பேன். எக்ஸாம் முன்னாடி நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி இப்போ தூக்கம் 10:00 வந்துச்சுன்னா கூட இது நம்ம இன்னும் முடிக்கல, நாளைக்கு மார்க் எடுக்கணும்னு அந்த ஸ்பிரிட் அந்த இது எனக்கு இருக்கு, ஆசை இருக்கு மார்க் எடுக்கணும். நான் என் பக்கத்துல இருக்க பொண்ணு நிறைய எடுத்துருவா அவ எடுத்துருவா அப்படின்னு கொஞ்சம் அந்த
0: கொஞ்சம் பொறாம புத்தியும் இருக்கும் சொல்லிடுங்க.
1: பொறாமன்னு இல்ல, அவங்கள கம்பீட் பண்ணும், காம்படிஷன் மாதிரி அவங்கள கம்பீட் பண்ணும் அப்படின்ற ஒரு தாட் ஸ்பிரிட் இருக்கு. ஸோ அதனால நான் உட்காந்து எக்ஸாம் முன்னாடி நல்லா உட்காந்து படிப்பேன், அதே மாதிரி மார்க் நல்லா எடுத்திருக்கேன்.
0: ஸோ இப்போ நீங்க நினைச்ச வரைக்கும் அச்சீவ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க, இன்னும் நீங்க மேலும் வளர எங்களோட வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ தீபா, தேங்க்யூ.
0: ஸோ இந்த பிஸி ஷெட்யூல்ல நீங்க வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. ஸோ இதனால எங்க யங் ஜென்ரேஷன் வந்து இன்னும் உங்களை மாறி ஹரியு டயானா அபி வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டு சொல்லி, நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சுனிகா, நான் நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
2: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
1: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
3: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
0: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

வணக்கம். நான் ராஜேஷ் வைத்யா பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8. இப்ப நான் சொல்ல போற மெசேஜ் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, பட் இருந்தாலும் நானும் சொல்ல ஆசைப்படுறேன். ஏன்னா நானும் வந்து நம்ம சென்னை ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவன். நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அதை கொஞ்சம் கடைப்பிடிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இப்ப நம்ம வந்து எப்ப பாரு, நம்ம வந்து சிங்கப்பூர் பார்க் கிளீனா இருக்கும், மலேசியா பார் ரோட்லாம் நீட்டா இருக்கு, கனடா அமெரிக்கான்னு. ஏன் நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க கூடாது? நம்ம ஊர் அந்த மாதிரி இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நம்ம அந்த டிராபிக் ரூல்ஸ், அந்த லேன் மீறி போகாம சிக்னல் அந்த ரெட் விழுறதுக்கு முன்னாடி கிளம்ப வேண்டாம், ரீன் விழுந்ததுக்கு அப்புறம் கிளம்பினா போறோம். அண்ட் மோர் ஓவர் அந்த லேன், ஒரு லேன்ல இன்னொரு லேன் போகும்போது நம்ம வி ஷுட் புட் த இண்டிகேட்டர், இண்டிகேட் போட்டாதான் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் தெரியும், முன்னாடி வர்றவங்க தெரியும். சோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உடனே மாத்திக்க வேண்டாம். நிறைய பாக்குறோம், நிறைய கேக்குறோம். சோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம டிராபிக் ரூல்ஸ் நம்மளே மாத்திண்டா நம்ம ஊரும் இன்னைக்கு சிங்கப்பூரை விட ஜாஸ்தியா நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம ஊரும் அந்த மாதிரி அதை விட ஒரு பெரிய நாடா வரும். டிராபிக் ரூல்ஸ் நம்ம கடைபிடிச்சோம்னா இட் பி நைஸ் அண்ட் கண்டிப்பா நானும் அதை கடைபிடிச்சிக்கிட்டு தான் வரேன். சோ இப்ப வந்து இதை நான் சொல்றது வந்து சென்னை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் ஆசைப்பட்டு சொல்றேன். இப்ப நான் சொன்ன அந்த டிராபிக் ரூல்ஸ் வந்து தயவு செஞ்சு கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்கணும். இந்த மாதிரி இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் எம்ஓபி வானொலியில வரப்போகுது. கண்டிப்பா கேளுங்க, நிறைய கேளுங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபியின் சமுதாய வானொலி 107.8.

வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. வெற்றி எனும் சிகரம் தொட அயராது உழைக்க வேண்டும். பலரின் யோசனைகளை பயன்படுத்த வேண்டும். வெற்றி படிகளை நீங்கள் ஏற ஏணி போல் உதவும் நிகழ்ச்சி தான் ஏணிப்படிகள். வழங்குவது MOP சமுதாய வானொலி 107.8.

0: நலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: சித்திரகுப்தா, இன்று என்ன வயதானவர்களை விட விபத்தில் சிக்கி மடிந்தவர்கள்தான் வரிசையில் அதிகம் போல் உள்ளதே.
2: என்னங்க ஐயா செய்யறது, கீழே பூலோகத்துல எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் அவசரம். ரோட்ல யாரும் வரிசையா போகணும்னு நினைக்கிறதே இல்ல. ஒருத்தர் ஒருத்தர் முந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இதனால சீக்கிரமா போகணும் சீக்கிரமா போகணும்னு நினைச்சு ஒரேடியா சீக்கிரமா போய் சேர்ந்துடுறாங்க.
3: அது மட்டும் இல்ல, அப்படி அடிப்பட்டவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலான்னு போனா அங்கேயும் ஒரு வரிசை இல்லாம நான் முந்தி நீ முந்தின்னு ஒரே சண்டை சச்சரவு குழப்பம். இந்த குழப்பம் எல்லாம் தீந்து டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ண வரத்துக்குள்ள பாதி பேர் செத்தே போயிடுறாங்க. அதோட பலன் தான் நானு இங்க இருக்கிற மத்தவங்க எல்லாமே.
4: என்ன இது கொடுமை மகாபிரபு, இதனால் நமக்கல்லவோ வேலை அதிகமாக உள்ளது.
1: சரியாக கூறினாய் சித்திரகுப்தா. கீழே பூலோகத்தில் வசிப்பவர்கள் ஒவ்வொரு செயலையும் வரிசையில் இருந்து செய்து வந்தால் மேலே யமலோகத்தில் வரிசை குறைந்து போகும் அல்லவோ. இனிமேல் பூலோகத்தில் வரிசையை கடைபிடிக்காதவர்களை நரகத்தில் தான் தூக்கி போட போகின்றேன் பார்.
5: புகைப்பிடித்தல் உடல் நலத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப கேடானது. இது எப்படி வந்து இப்போ காலப்போக்கில் ஆரம்பித்தாங்க, எந்த மக்கள் பிடிக்க ஆரம்பித்தாங்க, அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் இதனால மனுஷனுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் வருது அப்படின்னா இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி பேசலாம். இது வந்து ஓயாமல் எவ்வளோ மீடியா சொன்னாலும் எவ்வளோ டாக்டர் சொன்னாலும் தனக்கே தெரிஞ்சு கூட இது வந்து கெடுதின்னு தெரிஞ்சும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் தான் காரணம், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பிடிக்கிறது ஏதோ ஒரு பழக்க தோஷத்துலேயே ஏதோ ஒன்று வந்து நீங்களும் கேளுங்க அடுத்தவங்களையும் கேட்க வைங்க கேட்ட நல்ல விஷயத்தை முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. மத்தவங்க கிட்ட வேலை செய்யற நீங்க எப்ப மத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு தர முனைவராக போறீங்க? உங்ககிட்ட இருக்க பிசினஸ் டேலண்ட வெளிக்கொண்டு வரதுக்காகவே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி காசு மேல காசு.
7: கனெக்ட் ஃப்ரம் தி பீப்பிள் பை தி பீப்பிள் அண்ட் டு தி பீப்பிள். இட்ஸ் எம்ஓபி 107.8. இட்ஸ் என்ரிச்சிங்.
8: அப்பா அம்மா கிட்ட இருந்து வாங்குற காசு இப்பெல்லாம் டீக்கு கூட பத்த மாட்டேங்குதுங்க. இதுல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட பர்த்டே, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங், லவருக்கு அடிக்கடி வாங்கி தர கிஃப்ட், இந்த மீட்டிங் டேட்டிங் எல்லாம் பத்தாதுன்னு சாட்டிங் பண்ண மொபைல் ரீசார்ஜ்க்கு வேற காசு தேவைப்படுதுங்க.
9: மச்சி ட்ரீட்ட மறந்துட்டா?
8: ஐயோ ஆமா, இப்பெல்லாம் மொபைல கீழே போட்டா கூட ட்ரீட் கேக்குறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா பஸ் காசு எல்லாம் சேர்த்துட்டு வந்தா கல்ச்சுரல்ஸ்க்கு டான்ஸ் ட்ரூப் என்ட்ரி டிக்கெட்னு காசு புடுங்கிடுறாங்க. இருக்கிற மிச்ச மீதியம் வச்சு குட்டியா பட் கியூட்டா ஒரு கிஃப்ட வாங்கிட்டு போய் கொடுக்கறது எவ்வளவு கஷ்டம்னு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ கேட்டாதாங்க தெரியும். இப்படி ஒரு மாசத்துக்கு அப்புறம் வர ஃப்ரெண்ட் பர்த்டேக்கு இப்பவே பிளான் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கோங்க. டுடேஸ் ப்ரோக்ராம் இஸ் ஃபார் யூ. இந்த காசு பிரச்சனை எல்லாம் தீக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன், எங்களுக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் சொல்றோம், கேட்டுக்கோங்க. வணக்கம், வந்தனம் அண்ட் வெல்கம் டு அவர் ப்ரோக்ராம் காசு பணம் துட்டு மணி மணி.
10: காசு பணம் துட்டு மணி மணி. காசு பணம் துட்டு மணி மணி. காசு பணம் துட்டு மணி மணி. காசு பணம் துட்டு மணி மணி.
8: நான் உங்க ஆர்ஜே ஏஜே. ப்ரோக்ராம் பேரை கேட்டது எதுவும் தப்பா நினைச்சிடாதீங்க. ஒழுங்கா உழைச்சு சம்பாதிக்க ஆனா ஈஸியா சம்பாதிக்கிறதுக்கான வழியை தான் சொல்ல போறோம். இன்னும் லேட் பண்ணாம மேட்டரை சொல்லிடுறேன். The topic we are going to talk about today is part-time job for college students. To lead this segment of our program, we have RJ Nivi with us.
9: You are listening to MOPCRS 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
8: நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி பார்ட் டைம் ஜாப்ஸ் பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல பேச போறோம். நமக்கெல்லாம் யாரு வேலை தருவான்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு நம்மள மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேலை தர ஒருத்தரை தான் இன்டர்வியூ பண்ண போறோம். தமிழ் சரியா தெரியாத சில லிசனர்ஸ் இப்போ கால் பண்ணி இங்கிலீஷ்ல ப்ரொசீட் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. So as per our audience request, Nivi will now proceed in English.
11: Thank you, Akshaya. I'm your RJ Nivi. I'll proceed on with this segment. Though part-time jobs today are a pretty old concept, many of the college students have taken up part-time jobs to earn a little more extra pocket money and to add value to their CV. To talk about latest part-time jobs, we have with us a part-time job employer and managing director of Implementing Dreams, Mr. Aaron Kevin. Hello, sir. Welcome to our show.
12: Sir, before we go on to talk to you about like an employer, can you share with us your experience during college days when you were juggling between your studies and your part-time jobs?
13: Of course. I just started my firm when I just finished my 12th standard. And since I had a passion of having a company for a long time, but I don't know for what reason I need to start my company. I have no idea because I was amateur and I just started my company. And It was a little difficult for me because meeting people, you know, all business people, they give us a different schedule where a college time starts. So I had a boldness to go just meet the HOD, head of department, and told this is what my passion all about. So how can you help me in in me fixing up? You know, you can fix me up and giving me some space or permissions. So that I can I can do my both. So this is what I had a struggle. Of course, everyone had a struggle when the college time, they won't give permission. But since my college HOD was a good person and my colleges were a little open-minded, so they gave me opportunities to go out and talk and do things.
12: Were your parents open to you taking up a part-time job?
13: Of course, no. Of course, no. Yeah, they were like a little against the sense,

0: எக்ஸ்கியூஸ் மீ மேம்.
1: எஸ்.
0: நான் தான் கார்த்திகோட அம்மா வந்திருக்கேன்.
1: ஓ ப்ளீஸ் வாங்க வாங்க உட்காருங்க.
2: மே ஐ கம் இன்?
1: 5th வீக் கிளாஸ் டீச்சரை போய் கூட்டிட்டு வாங்க.
2: ஓகே மேம்.
0: மே ஐ கம் இன் மேம்?
1: யா கம் இன். இவங்க தான் கார்த்திகோட அம்மா.
3: வணக்கம் மேடம், நான் தான் கார்த்திகோட கிளாஸ் டீச்சர்.
0: வணக்கம் மேம்.
3: ரீசன்ட் டேஸ்ல கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப்டா தெரியறான். ரொம்ப லாஸ்டா இருக்கான். படிப்புல கான்சென்ட்ரேஷன் இல்ல. மார்க்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டே இருக்கு. சரி, எங்களோட ஸ்டூடெண்ட் கவுன்சிலர் கிட்ட பேசினா அவனுக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குமேங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருந்தேன். அவங்க பேசினதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டது, கார்த்திக் அவனோட ஃபாதரை வந்து ரொம்ப மிஸ் பண்றான் அப்படின்ட்டு. ஸோ இதை நீங்க கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா.
0: நானும் கவனிச்சேன் மேம். வீட்லயும் அவன் அப்படிதான் இருக்கான். ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்றான். என்கிட்டயும் அவ்வளவு ஒழுங்கா பேசுறது கிடையாது. ஆனா என்ன பண்ண முடியும் என்னால? சந்தர்ப்ப சூழ்நிலையால நான் என் கணவனோட பிரிய வேண்டிய நிர்பந்தம். நான் ஒரு சிங்கிள் பேரண்ட். திருமண வாழ்விலிருந்து கணவன் மனைவி பிரிய முடிவு செய்யும் முன் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை ஒரு நிமிடம் யோசியுங்கள்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
5: Hi, this is singer Rahul Nambiar. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. First of all, I'm part of the Greenpeace. நான் என்ன நினைக்கிறேன்னா, I think we should love our people and love our place. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து only if we start loving, அப்பதான் எங்களுக்கு வந்து we'll start being part of the society, we'll start being part of the things around us. So அதுவே வந்துச்சுன்னா, if you start loving things now, you will stop doing the wrong things, you know, throwing plastic on the road or something like that. இப்பவே ஒரு ban வந்துச்சு மெரினால. So அது வந்து ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி what I'm saying is, நம்ம இப்ப we are totally in love with our house, in love with our parents and things like that. So அப்படி இருக்கும்போது நம்ம வந்து எதுவும் தப்பு பண்ண மாட்டோம். So if we can bring the same thing outside the house, we'll definitely keep the environment clean. Definitely won't do things that will spoil the environment. So idu vandu manasula vechi, if you just go out, it's very simple. And or love vechna, will definitely not spoil the environment.
6: Vasanthamullai pole vandu aadidum venpura ullulai ullulai kolandai pole pogo channel parka vacha kavadi kavadi kavadi kavadi kaadal scale kodu potu aada vacha.
5: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8.
7: You are all listening to MOP Community Radio 107.8. வெளியில போகும்போது வீட்டுல இருக்க பொருள் பத்திரமா இருக்கணும்னு பூட்டு போட்டுட்டு போறோம். அதே மாதிரி நம்ம வாழற இந்த பூமிய பத்திரமா பாத்துக்கிறோமா? பத்திரமா பாத்துக்கணும்ன்ற சிந்தனையை வலியுறுத்துவதற்காக MOP சமுதாய வானொலி
8: From the people, by the people and to the people. It's MOP 107.8. It's enriching.

0: எக்ஸாம் எப்படிரா பண்ண?
1: சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. நம்ம இன்னைக்கு கிண்டிலேருந்து வரச்சே ஒரு காலேஜ் பார்த்தோம்ல, பஸ்ஸில் வந்துட்டு இருக்கச்சே, அந்த காலேஜ்லேயே சீட் கிடைக்கிற அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்கேம்மா. மார்க் வந்து அங்கெல்லாம் சேர்த்து விட்டுடுவீங்கல்ல?
0: ஆனால் அங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப காசு ஆகுண்டா. அப்பாவே ஊர்லேருந்து 10,000 தான் அனுப்புறாரு மாதம் மாதம். நம்மளாலலாம் அங்கே படிக்க முடியுமா?
1: ஆனால் அம்மா, உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா? நிறையா படிக்கணும், நிறையா மார்க் எடுத்தும் நல்ல காலேஜுக்கு போக முடியாமல் கவலையே படாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பேங்குக்கு போங்க, அவங்க குழந்தைகள் படிக்கிறதுக்காக ஸ்காலர்ஷிப் தருவாங்க. ஸ்டூடெண்ட் லோனுங்கிற பேரில் நிறையா ஸ்கீம்ஸ் வச்சுருக்காங்க, நீங்களும் உங்கள் குழந்தைய படிக்க வைக்கலாம். This PSA was brought to you by MOP Community Radio Service 107.8 FM. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
2: வணக்கம் சமுதாய வானொலி நேயர்களுக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, ஆல் ஓவர் த இந்தியா இருக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா தண்ணீர் பற்றாக்குறை. தண்ணீர் வந்து இயற்கை வளத்துல மழையிலிருந்து நமக்கு கிடைக்குது. அது கிடைக்கும் பொழுதே நம்ம வந்து அதை முறையான வகையில சேமிச்சு வச்சோம்னா தண்ணி இல்லாத மழை வராத காலகட்டங்கள்ல நமக்கு அதுக்கு பயன்படும், கோடை காலங்கள் எல்லாம் பயன்படும். இப்ப நமக்கு தண்ணி கஷ்டம் இல்ல, இருந்தாலும் முறையான முறையில் மழை நீரை சேமித்து வைத்து தண்ணீரை வந்து மிக சிக்கனமாக நம்ம பயன்படுத்த வேண்டும். பாலை விட 1 லிட்டர் தண்ணி வந்து அதிக விலைக்கு விற்குது. சுத்திகரிக்கப்பட்ட சுகாதாரமான குடிநீர் வந்து பாதி நோய்களுக்கு வந்து ஒரு தீர்வாக அமையுது. எனவே உங்கள் வளம் பெருக வேண்டும், உங்க உடல் நலம் சீராக அமைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பாதுகாத்து வையுங்கள். நன்றி. நான்
3: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8. இன்றைய கம்ப்யூட்டர் உலகத்திற்கு ஏற்ற வகையில் பெண்களை சூப்பர் உமனாக மாற்ற MOP

0: புள்ளி 8. வெல்கம் டு எம்ஓபிசிஆர்எஸ் சார். வி ஆர் வெரி ப்ரவுட் டு ஹாவ் யூ ஹியர். ஸோ வி ரைட் நவ் வி ஆர் டாக்கிங் டு ஐஜி சார், டாக்டர் ரவி, ஐஜி விஜிலன்ஸ் சார். ஸோ வாட் டுட் யூ டெல் அபவுட் விமென்ஸ் ரைட்ஸ்? லைக் நவ் there is women empowerment, the city is moving towards women empowerment, we are all supporting women in all aspects. So what can you please talk about the various women rights?
1: Yeah, பொதுவாக வந்து பெண்களுக்கு வந்து இப்போ எல்லாமே சம உரிமை இருக்கு. ஈவன் சொத்து முதல் சம உரிமை. ஆணுக்கு தான் வந்து பெற்றோர்களுடைய அல்லது மூதாதையருடைய சொத்து அப்படிங்கிறது இல்லை. பெண் குழந்தைகளுக்கும் ஈக்குவல் ஷேர் உண்டு. இட்ஸ் ஈக்குவல் ரைட் இன் தி ப்ராப்பர்ட்டி. அது மட்டும் இல்லை, அவங்களுடைய பாதுகாப்பதற்காக வந்து தனி சட்டங்கள் எல்லாம் நிறைய வந்து சிறப்பு சட்டங்கள் சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ஆக்ட்ஸ். உதாரணமாக தமிழ்நாடு ப்ரிவென்ஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் அகேன்ஸ்ட் விமன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. அதில் வந்து செக்ஷன் 4 வந்து ரொம்ப பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரிவு. அது ஒரு ஈவ்டீசிங் சொல்லக்கூடிய ஒரு பெண்களை கேலி செய்தால் கூட அதில் வந்து ஜெயிலில் போடக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த செக்ஷன் 4 தருகின்றது. அப்புறம் வந்து பெண்கள் வந்து வேலை செய்கின்ற, அதிகமாக வேலை செய்கின்ற இடங்களில் விசாகா கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை ஃபார்ம் பண்ணணும். இப்போ நிறைய இடங்களில் வந்து பார்த்தா லேபர்ஸ் தொழிலாளிகளாக வந்து பெண்கள் வேலை செஞ்சிட்ருப்பாங்க. அதில் வந்து அந்த மேனேஜ்மெண்ட் அவங்களை வந்து ஹராஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் அவர்களை, அதை தடுப்பதற்காக அந்த விசாகா கமிட்டி வந்து கண்டிப்பாக அமைக்க வேண்டும் என்பது வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய டைரக்ஷன் மட்டும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் டைரக்ஷன் கூட. அதனால் வந்து ஒர்க் பிளேஸில் இந்த ஹராஸ்மெண்ட்டை தடுக்க முடியும். அதே போல் பெண்கள் வந்து அவர்களுக்கு எதிராக எந்த விதமான குற்றங்கள் நடந்தாலும் உடனடியாக காவல்துறைக்கோ அல்லது வந்து வேறு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் யாருக்காக தகவல் தர வேண்டும். அவர்கள் வந்து மூடி மறைக்கக்கூடாது. மூடி மறைத்த, அதாவது பயம், அதாவது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி குற்றத்தை நம்ம வந்து சொன்னால் நமக்கு வந்து திருமணம் நடைபெறாதா, அல்லது வேறு ஏதாவது சமுதாயத்தில் நம்மளை வந்து வேறு மாதிரி வேறு கோணத்தில் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தை தயவுசெய்து மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது வந்து மைனர் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து அவங்களுடைய பெயரோ அல்லது ரேப் விக்டிம்ஸோட பெயரோ பத்திரிகையோ தொலைக்காட்சியோ வெளியிடக்கூடாது. அவர்களுடைய ஃபோட்டோ கூட வெளியிட மாட்டாங்க. ஈவன் ட்ரையல் நடந்தால் கூட அது வந்து இன் கேமரா ட்ரையல்னு சொல்லுவாங்க. தனியாக அந்த பெண்கள் மட்டும் அந்த சட்ட ஆலோசகர் வல்லுநர்கள், அதாவது அட்வொகேட்ஸ், அவங்க மட்டும்தான் இருப்பாங்க. மற்ற ப்ரெஸ் அல்லது மீடியா அல்லது மற்றவர்கள் இருக்கக்கூடாது. அதேபோல் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இரவு நேரங்களில் வந்து பெண்களை வைத்திருக்கக்கூடாது என்பது உத்தரவு. ஆஃப்டர் சன்செட் அண்ட் பிஃபோர் சன்ரைஸ் எந்த பெண்களையும் எந்த காவல் நிலையத்திலும் வைத்திருக்கக்கூடாது. மிகப்பெரிய குற்றங்களுக்காக வைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த மேஜிஸ்ட்ரேட் நீதிபதியோட அனுமதியோடு கேட்டு, அது பெண் காவலர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் முன்னிலையில் தான் அந்த விசாரிக்க வேண்டும். அவர்களை காவல் நிலையத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பது உத்தரவு. இப்படி அதே போல் ஐபிசி செக்ஷன், இந்திய தண்டனை சட்டம் 100வது பிரிவின் கீழ் ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துவதற்கு யாராவது முயற்சி செய்தால், அல்லது அந்த பெண்ணை கடத்தினாலோ, அல்லது அந்த பெண்ணை ஒரு தனியறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டாலோ, அந்த தருணத்தில் அந்த பெண்ணானவள் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று உணர்ந்தால், அந்த யார் அவர்களை பிடித்து துன்புறுத்துகின்றார்களோ அவர்களை கொல்வதற்கும் உரிமை இருக்கின்றது. அதற்கு தான் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் என்று பெயர். போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து என்கவுண்டர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த என்கவுண்டர் எப்படி வருதுன்னா, அதே இந்த 100 செக்ஷன் ஐபிசிலிருந்து தான் அந்த உரிமையும் எங்களுக்கு வருகின்றது போலீஸ் அதிகாரிகளுக்கு. அடுத்த, அதாவது வந்து ஒரு குற்றவாளிகளை கொள்வதற்கு, அதாவது தன்னுடைய என்னுடைய உயிருக்கோ அல்லது என்னை சுற்றி இருக்கின்ற பொதுமக்களுடைய உடமைக்கோ உயிருக்கோ பங்கம் குந்தகம் விளைவிக்கின்ற தருணத்திலே அவர்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் எங்களுடைய துப்பாக்கிச்சூடை பிரயோகித்து அவர்களை கொள்வதற்கு கூட உரிமை இருக்கின்றது. அதே உரிமையும் தனி மனிதனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் உண்டு. அதனால் வந்து இப்போ அட்டெம்ப்ட் டு ரேப் அப்படிங்கிறப்போ அந்த பெண் வந்து அவனை வந்து கொலை செஞ்சிட்டா ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படிங்கிற பயமெல்லாம் இல்லை. உண்மையிலேயே வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு உயிருக்கு ஆபத்து, தன்னுடைய கற்புக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னால், ஷீ கேன் கோ டு தி எக்ஸ்டெண்ட் ஆஃப் டேக்கிங் அவே தி லைஃப் ஆஃப் தி அஃபெண்டர்.
0: தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் சொன்னதை நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப உபயோகப்பட்டிருக்கும். பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்களை காப்பாற்றுவதற்காக இருக்கும் ஆண்களுக்கு கூட இந்த சட்டத்தை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாய்ஸஸ் 2015 வந்திருக்கீங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
1: ஏன், இது ஒரு நல்ல ஒரு முயற்சி. இந்த முயற்சியானது நம்ம எம்ஓபி வைஷ்ணவா அவங்களுடைய அந்த இதில் வந்து அருமையான முயற்சி. இது வந்து பொதுமக்களுக்கு, இந்த சென்னை சார்ந்த மக்களுக்கு வந்து நிச்சயமாக உதவும், ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும். இட் வில் கிரியேட் அன் அவேக்கனிங் அண்ட் அவேர்னஸ் அமாங் தி விமன் அண்ட் அதர் பப்ளிக். ஸோ ஒரு வெரி குட் எஃபர்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸ், பர்டிகுலர்லி ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். I really appreciate all of you and my best wishes to all of you.
0: Sir, right to private defense nu sonninga. Oru aan vandu oru penna vandu karpalikkavo illa edhavadhu assault pannavo try panna she can kill him appdin sonninga. Ana idhuve oru penn vandu advantage ah eduthukalam. Oru aan kitta vandu edhavadhu revenge edukkanonaalo avana pidikkalenaalo idha try pannalam. How do you aangal eppadi protect pandringa indha maadhiri cases la?
1: Adhu vandu appdin kettingna aangal ungalku vandu yerkile vandu aangal vandu பிசிக்கலாக வந்து வலிமைப்படைத்தவர்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஃபிசிக்கலாக வந்து தேர் டஃப் கம்பேர்ட் டு விமன். அப்போ வந்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான இயற்கையிலேயே ஒரு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அப்படியே வந்து பெண்கள் ஒரு துப்பாக்கியை வச்சோ அல்லது வேறு எதை வச்சோ ஷூட் பண்ணனால் அது போலீஸினுடைய இன்வெஸ்டிகேஷன், அதாவது எங்களுடைய புலன் விசாரணையில், காவல்துறையினுடைய புலன் விசாரணையில் கண்டிப்பாக தெரிந்துவிடும். காண அதாவது வந்து இது போன்ற சம்பவங்கள் மிக மிக குறைவு. ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து இது போன்ற அந்த இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தி உயிரை எடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை அவர்களுக்கு. இந்த சம்பவங்கள் மிகவும் குறைவு. இது போன்ற சம்பவங்கள் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ் தான் வந்து மாதிரி வரும்.
0: சார், இப்போ கூட பெண்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு பயப்படுறாங்களா, தயங்குறாங்களா, இல்லை சேஞ்ச் இருக்கா அதில்?
1: இல்லை சேஞ்ச் இருக்கு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் இருக்கு. பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஸ்டேஷனே வர வேண்டியதில்லை, இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமையே இமெயில் கொடுக்கலாம், தொலைபேசியில் சொல்லலாம், வாட்ஸ்அப் மூலமாக வந்து நீங்கள் அனுப்பலாம், எஸ்எம்எஸ் கொடுக்கலாம்.
0: அந்த இமெயில் ஐடி எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது சார்?
1: இமெயில் ஐடி ஆக்டிவ் தான். அது வந்து நீங்கள் இமெயில் ஐடி இமெயிலில் கொடுத்தா உங்களுக்கு வந்து சிஆர் கிரியேட்டிங் ரெக்கார்ட். அது வந்து யாரும் நாளைக்கு டினை பண்ண முடியாது. யூ நாட் சென்ட், ஐ ஹவ் நாட் சீன் சொல்ல முடியாது. வி ஆர் சப்போஸ் டு சி சார். ஒரு பப்ளிக் டொமைனில் ஒரு இமெயில் ஐடி ஒரு பப்ளிக் கிரீவன்ஸஸ்க்காக மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா அதை வந்து எவ்ரிடே அதை வந்து பார்த்து ஆக்ஷன் எடுக்கிறது தான் அன்றாடைய ஒரு பணி.
2: சார், இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கறதுலேயே ஒரு பிரச்சனை இருக்குது சார். இப்போ வந்து ரெண்டு பேர் தப்பு பண்ணியிருக்காங்க, இல்லை அதில் ஒருத்தர் நல்லவங்களாக இருக்காங்கன்னா அந்த தப்பு பண்ணவங்க ஃபஸ்ட்டு போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணால் அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க.
1: அப்படி அதாவது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து முதல்ல யார் போகிறாங்களோ அவங்க தான் வந்து சரியான ஆள் அப்படிங்கிறது இல்லை. நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் யார் கொடுத்தாலும் அதை வந்து முதல்ல விசாரிச்சுட்டு அது உண்மையாக இருந்தால் தான் வந்து எஃப்ஐஆர், அதாவது முதல் தகவல் அறிக்கை, ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் போடுவாங்க. அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் அதை நீங்கள் வந்து மேலதிகாரிகளுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். அல்லது யூ ஹவ் ரைட் டு ஆர்கியூ வித் யுவர் ஓன் லாயர்ஸோட சப்போர்ட். அதை வந்து நீங்கள் ஃபர்தராக சீனியர் ஆஃபீஸர்ஸ், டிஜிபி, கமிஷனர் இவங்களுக்கு நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம் மேலதிகாரிகள்.
2: தேங்க்யூ ஸோ மச் சார்.

0: பாப்பா, இன்னைக்கு ரொம்ப டென்ஷன், பயங்கர வேலை. வர்ஷா, என்னடி இது, கேஸ் ஆஃப் பண்ணல? கேஸ் வேலை எல்லாம் எவ்வளவு தெரியுமா?
1: நான் தான் வீட்ல எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஒரு தடவை பண்ணலாம்ல, குறைஞ்ச போயிடுவ.
0: ஏய், ஆஃப் பண்ணடி, நான் இப்பதான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன்.
1: எல்லாம் என்னோட தலை மேல. இந்த ஒரு தடவை ஆஃப் பண்ணலாம்ல.
0: ஓ, ஆபீஸ்ல டென்ஷன், வீட்ல டென்ஷன், நீயே ஒரு பெரிய டென்ஷன்.
1: ஆமா ஆமா, நான் தான் ரொம்ப பெரிய டென்ஷன்.
2: அம்மா, எனக்கு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருக்கு.
1: ஏண்டா, இத சொல்ல நேரமா?
2: உங்களுக்கு நான் மார்க்ஸ் வாங்கினாலும் பிரச்சனை, மார்க்ஸ் வாங்கலைனாலும் விட்டுட்டாங்க.
1: குழந்தைகளை பெற்றோர்கள் ஊக்கப்படுத்தணும், அவர்கள் மனதை கஷ்டப்படுத்தாதீர்கள். பொது நலம் கருதி வெளிவிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: நாளுக்கு நாள் வந்து ஒயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டுருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகேன்ஸ்ட் இப்போ குடிக்கு அகேன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்ரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம். கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம் MOP சமுதாய வானொலி 107.8.

0: எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்க பாடகர் கிருஷ் பேசுறேன். சமுதாயத்துக்கு நாம நல்லது செய்யணும், என்ன செய்யலாம்? இன்னைக்கு நாம பேச போற டாபிக் ரொம்ப சின்னது, ஆனா பெரிய விஷயம். ரோட்ல போகும்போது எச்ச துப்புறது இருக்கிறதுலே ரொம்ப மட்டமான ஒரு பழக்கம் அது. தயவு செய்து பிளீஸ், பஸ்ல உட்காந்துருந்தீங்கன்னா லெப்ட் ரைட் எல்லா பக்கமும் திரும்பி பார்த்துட்டு எச்ச துப்புங்க. பக்கத்துல வண்டி வந்து வண்டி நிக்குது, இல்ல யாரோ ஸ்கூட்டர்ல வந்து நிக்கிறாங்க, நீங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எச்ச துப்புனீங்கன்னா கண்டிப்பா அவங்க மேல படும். அவங்க எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு போறவங்களா இருக்கலாம், எங்கேயாவது பார்ட்டிக்கு போறவங்களா இருக்கலாம், எல்லாராலையும் கார் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் கார் துடைக்கிறது எவ்வளவு பெரிய வேலைன்னு எனக்கு தெரியும். எச்சு துப்பி கார் அழுக்கு பண்ணாதீங்க. முக்கியமா பைக்ல போயிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே ஜாலியா திரும்பி எச்சு துப்பாதீங்க, பின்னால இருக்கிறவங்களுக்கு தெரியும். காத்துல எச்சி ஊமியாதேன்னு தமிழ் வந்து ரொம்ப அழகா பிரிச்சு கமல் சார் பாடியிருப்பாரு. அது மாதிரி நம்ம எல்லாரும் இதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணோம். பிளீஸ் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்துருக்கும் போது வீட்டுக்குள்ள எச்சு துப்புவோமா? மாட்டோம் இல்ல. சோ அதே மாதிரி இது நம்ம நாடு, சுத்தம் நம்மளே கிளீனா வச்சுக்கிட்டாதான் வெளியிலேருந்து யாராவது வந்தாலும் கிளீனா வச்சுப்பாங்க. சோ பிளீஸ் தயவு செய்து நான் ரொம்ப ஹார்ஷா சொல்லியிருந்தாலும் மன்னிக்கவும், ஆனா இது ஒரு பெரிய மேட்டர், அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. பிளீஸ் எச்சத்துப்பாதீங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது MOPN சமுதாய வானொலி 107.8. சும்மா கேட்டுக்கிட்டே இருங்க.
1: யாழின் இசை, குழலின் ஓசை, மழலையின் குரல், இதுல எது ரொம்ப இனிமையா இருக்குன்னு கேட்டா நீங்களே மழலையின் குரல் தான் சொல்லுவீங்க. இந்த மழலையோட குரலை கேட்கறதுக்காகவே MOP சமுதாய வானொலி பூஞ்சோலை நிகழ்ச்சிய வழங்குறாங்க.

எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பூமி அதிகமா வெப்பமடைஞ்சிட்டு இருக்கு. சுற்றுப்புற சூழலை நம்ம சுயநலத்துக்காக சீரழிச்சிட்டு வரோம். இந்த நிலை மாறுறதுக்கு சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியை எம்ஓபி சமுதாய வானொலி சில்ட்ரன்ஸ் கிளப் குழந்தைகளான நாங்க இன்னைக்கு வில்லுப்பாட்டு மூலமாக ஒரு நிகழ்ச்சியை வழங்க வந்திருக்கோம். நாங்க ஸ்ரீ சங்கரா மெட்ரிகுலேஷன் ஹை செகண்டரி ஸ்கூல் திருவள்ளுவர் நகர்ல படிக்கிறோம். இன்னைக்கு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறவங்க டி ஐஸ்வர்யா, ஜி ஹரிணி, பி அக்ஷயா, எஸ் லக்ஷ்மி, எஸ் வி கிருத்திகா, டி ரம்யாஸ்ரீ, பி ரேவதி அண்ட் ஆர் லலிதா.

0: நம்ம எம்ஓபி வைஷ்ணவா கல்லூரி கல்வி, கலை, கலாச்சார, பாரம்பரிய, கிராமிய கலைகள் எல்லாம் பாரதம் பூரா ஒளிபரப்பு ஊடகத்தின் மூலம் சிறந்த சேவை செய்துகிட்டு வராங்க. இன்று நம்ம நாட்டுல பலவித பிரச்சனைகள் தலைவிரிச்சாடுது. அதுவும் குறிப்பா சுற்றுப்புற தூய்மை பற்றி நம்ம எம்ஓபி ஊடகத்தின் மூலமா வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி நடத்துறதுல பெருமை அடைகிறோம்.
1: கற்றலின் கேட்டலே நன்று என்பது பழமொழி.
2: செல்வத்துள் செல்வம், செறி செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை என்பது திருக்குறள்.
0: ஆஹா, அற்புதமா பழமொழியும் திருக்குறளும் சொல்லி ஆரம்பிக்கிறோமே. இப்ப ஆரம்பிக்கலாமா?
1: ஆரம்பிக்கலாமே.
2: கேளுங்க கேளுங்க கேளுங்க, நாங்க சொல்லுற

0: அதனால
1: அக்கா மெய்ஞான குறைஞ்சிச்சுன்னு எப்படி சொல்றீங்க அக்கா? கோயிலுக்கு முன் காலத்தை விட இப்பதானக்கா ஜனங்க அதிகமா போறாங்க.
2: பக்திய பத்தி நான் பேசவே இல்லையே, ஏதோ சுற்றுலா போற மாதிரி இல்ல கோயிலுக்கு போறாங்க. அந்த காலத்துல தினமும் உடம்பால வீட்டுல உழைச்சிட்டு மனசாந்திக்கு தான் கோயிலுக்கு போவாங்க. இந்த காலத்துல பக்திய தவிர மத்த விஷயங்கள் எல்லாத்தையும் கோயில பேசுறாங்க. உடல் உழைப்பு இல்லங்கிறது தான் என்னோட பாயிண்ட்.
1: என்னக்கா உடல் உழைப்பே இல்லன்றீங்க? அப்ப விஞ்ஞான வளர்ச்சி இருக்க கூடாதுன்றீங்களா?
2: விஞ்ஞான வளர்ச்சிய குறை சொல்லலடி, அந்த காலத்துல பல கோயில்களுக்கும் நடந்தே போயிருக்காங்க. இப்போ 1 கிலோமீட்டர் நடந்து போறதுக்கு கூட பஸ் ஆட்டோ எதிர்பார்க்கிறாங்க. நான் என்ன சொல்லறேன்னா, கல்லு சும

0: பிளாட்ல அக்கா இருக்க? இது ராக்கெட் யுகம் அக்கா. செவ்வாயில பிளாட் போட போறாங்க, சந்திரன்ல வீடு கட்ட போறாங்க. பிரபஞ்சம் உருவானது எப்படின்னு ஹிட்ஸ் போசாங் கடவுள் அணு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பேப்பர்ல படிக்கலையாக்கா? நீ நெல் குத்த மிஷினே, துணி துவைக்க மிஷினே, உட்கார்ந்தபடியே குக்கர்ல சாதம் வைக்க மிஷினே, மாவரைக்க மிஷினே,
1: இட்லி கூட பூ போல வருதுக்கா.
0: பாருங்க இப்படி எவ்வளவோ வந்துருச்சுக்கா.
2: விஞ்ஞான வளர்ச்சி இருக்குடி, கூடவே சோம்பேறித்தனமும் வியாதியும் வளர்ந்துருக்கு.
0: அது மட்டுமாக்கா, அடுக்கடுக்கா

0: மெட்ரோ ரயில் மோனோ ரயில் ஏசி பஸ் ஓசி பஸ் சீப்பட்டி போல் சிங்கப்பூரா நம்ம நாடு வளருதுங்க. போதும் நிறுத்திடி சும்மா மெஷினு மெஷினு. இனிமே அம்மா தலைவலிக்குதுமானா அம்மா வரமாட்டாங்க.
1: யார் வருவா?
0: ரோபோ வந்து ஊசி போடும், ஆபரேஷன் பண்ணும், சோறு ஊட்டும், குளிப்பாட்டும். சி, என்ன பொம்மை மெக்கானிக்கல் வாழ்க்கடி இது. விஞ்ஞானமா? விஞ்ஞானம். குப்பை பெருகுது, காத்து மாசுபட்டு நோய் பெருகுது, ஆத்துல குடிநீர்ல தொழிற்சாலை கழிவுநீர் கலக்குது, விவசாய நிலம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வீடா மாறுது, இந்த பஞ்ச பூதம் நஞ்சா மாறுது. தெரியலையா உனக்கு?
1: தெரியுதுக்கா. இந்த பிரச்சனைக்கெல்லாம் என்னதான் தீர்வு
0: சொல்றேன் கேளு. அட

சில செத்த அத செதராம சேத்த

0: என்னக்கா பண்றது, நல்லா படிச்சா உழைச்சா தானே டாக்டர் இன்ஜினியர் ஆக முடியும். நேரம் எங்க அக்கா இருக்கு.
1: அடி அசடே, நாடே இல்லாத போது டாக்டர் இன்ஜினியரா என்ன பண்ண போற? நேத்து கூட பேப்பர்ல பார்த்தேன், ஓசோன் லேயர் 29,000 மில்லியன் சதுர கிலோமீட்டர் ஓட்டையா இருக்கான்.
2: அப்பா, 29,000 மில்லியன் சதுர கிலோமீட்டரா? நினைச்சாலே பக்கு பக்குன்னு இருக்கா.
1: இந்த சீரியஸ்னஸ் கூட தெரியாம

0: சரியா சொன்னீங்கக்கா, சுனாமி பூகம்பம்னு அடிக்கடி ரொம்ப பயமுறுத்துது.
1: போன வாட்டி சுனாமி வந்தப்போ என் பாட்டி மேல இருந்து கீழே விழுந்துட்டாங்கக்கா.
0: அச்சுச்சோ, பாட்டிக்கு என்னடியாச்சு?
1: பாட்டி போயிச்சிட்டாங்க.
0: பாருங்க, நேத்து கூட பேப்பர்ல படிச்சேன், மகாபலிபுரமும் பூம்புகாரும் இன்னும் கொஞ்ச நாள்ல கடலிலே முழுக போதான். பயமா இருக்குக்கா. ஆர்டிக் அண்டார்டிக் எல்லாம் கூட உருகுதாமே.
2: அதனால
3: என்ன
0: குழப்பறாங்க இவங்க?
2: குழப்பலடி, கேளு. கை

0: என்னக்கா?
1: பாருங்க, வரட்டினா என்னன்னு கேக்குறா. இன்னும் கொஞ்ச நாள்ல நெல்லு எந்த மரத்துல விளையுதுன்னு கேப்பா.
2: ஆமா, நெல் எங்க விளையுது
1: பாத்தீங்களா? இப்பவே ஒரு உதாரணம், வயல்ல விளையுதுடி.
0: சரிக்கா, வரட்டினா என்ன?
1: வரட்டினா எருமுட்டைன்னு கிராமத்துல சொல்வாங்க, கேள்விப்பட்டது இல்லையா நீ?
0: ஆமா ஆமாக்கா, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது.
1: எருமுட்டை தட்டியது எதனாலே
3: எரிபொருள் மிச்சமாகும் அதனாலே.
0: சரிக்கா, நான் கேட்ட கேள்விக்கும் இந்த பாட்டுக்கும் என்னக்கா சம்பந்தம்?
1: இருக்கே, ஃப்ரிட்ஜ்ல இருந்து என்ன வருது?
3: குளோரோ கார்பன்.
1: ஏசில இருந்து
3: கார்பன்.
1: இது மாதிரி டூ வீலர், பஸ், காரு, லாரி, இதனோட கரும்புகை எல்லாம் சேர்ந்து ஓசோன் லேயர ஓட்டையாக்குது. இது எல்லாத்தையும் எப்பவோ வெளிநாட்டுக்காரங்க தெரிஞ்சுக்கிட்டு சைக்கிளுக்கு மாறிட்டாங்க.
0: நாமெல்லாம் எப்பதான் மாற போறோம்?
2: கூடிய சீக்கிரத்துல மாறிடுவோம்ல?
1: சீக்கிரம் மாறிடுவோம் நம்பிக்கை இருக்கு.
0: எதனால எதனால எதனால அதனால அதனாலன்னு இப்ப புரிஞ்சதுக்கா? அக்கா, எனக்கு ஒரு சந்தேகம்க்கா.
1: என்னடி எல்லாம் இப்பதான் புரிஞ்சதுன்னு, அதுக்குள்ள என்ன சந்தேகம்?
0: இல்லக்கா, இது வேற சந்தேகம்க்கா.
1: சரி கேளு.
0: இயற்கையோட எசஞ்சு வாழணும்னா மறுபடியும் காட்டுக்குள்ளயும் குகைக்குள்ளயும் போய் வாழணுமாக்கா?
1: அடி பைத்தியமே, வெறும் காடு மரம் வளர்த்து மழவர சமாச்சாரம் இல்ல நான் சொல்ல வர்றது. நேரம் இல்லாததுனால சில முக்கியமான விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ.
0: சொல்லுங்கக்கா.
1: அந்த காலத்துல ஆயுர்வேத வைத்தியம், கை வைத்தியம், பாட்டி வைத்தியம் அப்படின்னு எப்படிப்பட்ட நோய்க்கும் மருந்து கண்டுபிடிச்சு சாப்பிட்டு 100 வருஷத்துக்கும் மேல வாழ்ந்திருக்காங்க. இப்ப மூலிகை பண்ண, கீரை தோட்டம், மாடியிலேயே பூ காய்கறி தோட்டம் வளர்க்கறதும் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கும். சுக்க அரைச்சு 10 போட்டா தலைவலி போயே போச்சு.

0: எப்படி சிரியானங்க பாம்பு கடிக்கு நல்லது, கீழானல்லி காமாலைக்கு நல்லது, சோளம் கம்பு தினமாவு கேழ்வரகு இதெல்லாம் உடம்புக்கு சத்து தர பண்ணமடி. இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் தண்டமடி.
1: ஆமாக்கா, எங்க அம்மா கூட சொல்வாங்க, மருதாணியும் செம்பருத்தியும் அரைச்சி போட்டா கூந்தல் நல்லா வளருமாக்கா. கருந்துளசி தூள் ஈறு பேன் தொல்லைக்கெல்லாம் ரொம்ப நல்லதாங்கா. பழமொழி கூட சொல்லுவாங்களே, ஆளும் வேலு பல்லு குருதின்னு. ஆலங்குச்சி வேலங்குச்சி வேப்பங்குச்சி இதெல்லாம் நேச்சுரல் பிரஷ் அண்ட் பேஸ்ட்டுக்கா, காசு கூட செலவில்லை.
0: அப்ப நம்ம டியூட்டி என்னன்னா

0: மக்கள் திமிகிடத்தோம்,
1: தராங்கு திமிகிடத்தோம், தராங்கு திமிகிடத்தோம். நன்றி, வணக்கம்.
2: இவ்வளவு நேரம் நாங்க பாடின சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கிற விழிப்புணர்வு நிகழ்ச்சிய கேட்டு ரசிச்சிருப்பீங்க. கேட்டது மட்டும் இல்லாம தினசரி வாழ்க்கையில நாம வாழுற பூமியை காப்பாற்ற முயற்சி பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம். நன்றி, வணக்கம்.

0: You're listening to MOP 107.8.
1: அம்மா நான் வெளில போறேன், கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்துடுவேன்.
2: இருதிப்பா, போறதுக்கு முன்னாடி.
1: ஆமா, அனுப்பிச்சிட்டேன், லைட் ஃபேன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டேன். இப்ப நான் போலாமா?
2: கம்ப்யூட்டர் அனுச்சியா?
1: என்ன
2: என்ன, 24 மணி நேரமும் அது முன்னாடி தான் உட்கார்ந்துருக்க.
1: எதுக்கு நான் அனுக்கினு? திருப்பி வந்துட்டு திருப்பியும் கம்ப்யூட்டர் யூஸ் தானே பண்ண போறேன்.
2: அம்மா, எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி அதனால வேஸ்ட் ஆகுது. அட்லீஸ்ட் நீ அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போ.
3: நம் டெய்லி வாழ்க்கையில் மின் சாதனங்கள் அனைத்தையும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கம்ப்யூட்டர், லேப்டாப், மைக்ரோவேவ், டிவி, ஏசின்னு எத்தனையோ விஷயங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது ஃபேனு லைட்டு மட்டும் அனுப்பிச்சா போதாது, எல்லாத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆகுது. ஸோ சேவ் எலக்ட்ரிசிட்டி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.
4: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: குட்டி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள் மதுரகானங்கள்
1: பசங்கெல்லாம் பெருசாயிட்டாங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு, வீட்டுல இருக்கவே போர் அடிக்குது. நீங்க மட்டும் எப்படி எப்பவுமே பிஸியா இருக்கீங்க?
2: ஓ அதுவா, நான் வந்து கேண்டில் மேக்கிங் கிளாஸஸ் எல்லாம் போக ஆரம்பிச்சேங்க. சின்ன சின்ன கேண்டில்லாம் எப்படி பண்றதுன்றத கத்துக்கிட்டேன். மேரேஜஸ் பர்த்டேஸ்க்கெல்லாம் கிஃப்ட் எதுக்கு வாங்குவானே, நமக்கு தெரிஞ்ச கேண்டிலேயே நம்ம பண்ணி கொடுக்கலாமேன்ற மாதிரி கேண்டில்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். இதே மாதிரிதான் ஒரு கல்யாணத்துக்கு போன பொழுது நான் என் பண்ண கேண்டில வந்து கொடுத்தேன். நான் பண்ண கேண்டில் வந்து ஒரு மேனுஃபேக்சர் பார்த்துட்டு இதுவே ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டை வந்து கொடுத்துச்சு. நீங்க ஒரு 10 கேண்டில் வந்து எனக்கு பண்ணி என் கடைக்கு வந்து கொடுங்க, இது நல்லா போகுதா பாக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, நானும் சும்மா பண்ணிதான் பாப்போமே, நம்ம கேண்டில் எல்லாம் யாராவது வாங்கிப்பாங்களான்ற ஆட்டிடியூட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். பட் ஆனா பாத்தீங்கன்னா கடையில வந்து நான் பண்ண கேண்டில் வந்து நல்லா வித்து போச்சுன்னு வந்து அந்த மேனுஃபேக்சர் சொன்னாரு. அந்த கடைக்கு வந்து நானே வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி ஒரு சும்மா ஒரு பொது பொழுதுபோக்குக்கு ஆரம்பிச்சது வந்து இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இது ஒரு நல்ல காசு வந்து கொடுக்குது. இது ஒரு பிசினஸாவே மாறிடுச்சுன்றது வந்து எனக்கு ஒரு நல்ல ஆச்சரியமா இருக்கு.
1: ஐயோ, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குங்க. நான் இந்த மாதிரி நினைச்சு கூட பாக்கல. இது பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டைமும் ரொம்ப நல்லா ஸ்பெண்ட் ஆகுதுல்ல.

0: நமக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் ஒரு கெடுதலான விஷயம். நம்மளே நம்மளை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். புகைப்பிடிப்பது ஐ திங்க் இட்ஸ் அ சைக்கலாஜிக்கலான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது விடுறதுனால நம்ம ஒன்றும் பெரிய விஷயத்தை இழந்துட போகிறதில்ல. பிகாஸ் நானும் எல்லாரும் மாதிரியும் அது என்னென்னு ட்ரை பண்ணுறதுக்காக ஈவன் ஐ ஹவ் ட்ரைட் அண்ட் உடனே அது வந்து எனக்கு சில பேர் சொன்னதுனால அதை நான் உடனே விட்டுட்டேன். ஸோ அது விடுறதும் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. நம்மளோட மைண்டு அதுக்குள்ளே போட்டு நம்ம வேணான்னு நினச்சோம்னா இட்ஸ் எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அஸ். வேணான்னு நினச்சோம்னா அதை நம்ம விட்டுடலாம் ஈஸியாக. ஸோ தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை விட்டுருங்க. ஏன்னா அதனால வந்து நம்ம வந்து ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து பேசிக்கலி நான் ஒரு ஹெல்த் ஃப்ரீக், நான் கண்டினியூஸாக எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பழக்கம் இருந்தபோது எனக்கு வந்து இட் வாஸ் லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ. ஸோ ஜஸ்ட் வாஸ் அ ஷார்ட் ஸ்பேன். ஸோ நீங்களும் வந்து தயவு செஞ்சு, பிகாஸ் ஐ எம் ஃபீலிங் நைஸ் விட்டதுக்கப்புறம் இட்ஸ் ரியலி நைஸ். ஸோ ஐ திங்க் யூ ஷுட் ஆல்சோ டூ தட். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம் குடிக்கிறதுனால, பட் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ மெதுவாக அதை பழக்கத்தை விட்டுட்டிங்கன்னா அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் அது கெடுதலான விஷயம்னால அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். புகைப்பழக்கம் மற்ற நோய் மாதிரி இது வந்து உடனே வந்து ரிசல்ட் உடனே வந்து அதோட பாதிப்பு தெரியாது. பட் நாளடைவில் ஃபைனலாக அது ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்கும். தயவு செஞ்சு இந்த பழக்கத்தை நிப்பாட்டிடுங்க. வணக்கம், நான் நடிகர் அருண் விஜய் பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.
1: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. இது வெறும் வார்த்தைகள் அல்ல. இதை மெய்ப்பிக்க எம்ஓபி சமுதாய வானொலி உங்க ஏரியாக்கே வந்து உங்களை சந்திக்கிற ஒரு நிகழ்ச்சி தான்.
2: ஹாய் லிசனர்ஸ், யூ ஆர் லிஸனிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8. அவர் ரேடியோ, அவர் சொசைட்டி, அவர் ப்ரைட்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. சென்னையே புரட்டி போட்ட மழையை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். எப்போதுமே கலகலன்னு இருக்கிற சென்னைய ஒரு 3 நாளா அப்படியே இடமே தெரியாத மாத்திருச்சு இந்த மழை. 3 நாளா யாரும் வெளியே கூட வர முடியல. நான் எதிர்ச்சியா வெளியே போய் பார்த்தா 6 அடி 8 அடிக்கு தண்ணியே வீட்டு வாசல்லையே ஓடிட்டு இருக்கு. அந்த தண்ணியும் கிளீனாவும் இல்லை. இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் இங்கிருந்தோ தூக்கிட்டு வேற வருது. அதனால பரவிய வியாதியோ ரொம்ப அதிகம். இதை பத்தி இன்னைக்கு பேச போறோம். நான் உங்க ஆர்ஜே ஐஸ்வர்யா, என் கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக ஹர்ஷினி வந்திருக்காங்க. வணக்கம் ஹர்ஷினி.
1: வணக்கம் ஐஸ்வர்யா.
0: நீங்க எப்படி இருந்தீங்க 3 நாளா? நல்ல ஜாக்கிரதையா இருந்தீங்களா, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்ததா? உங்க ஏரியாலாம் எப்படி இருந்தது? நீங்க எங்க இருந்து வரீங்க?
1: நான் வந்து ட்ரிப்ளிகேன் ஏரியாலேருந்து வரேன். பாத்தீங்கன்னா எங்க ஏரியா கார்பரேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் வாலண்டியரிங் குரூப் கால் சைமா, ஏற்கனவே இந்த டிசாஸ்டர் வருது, இந்த மாதிரி வரலாம் அப்படின்னு யோசிச்சு அவங்க வந்து ட்ரைனேஜ் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணி அந்த வாட்டர் இன்கேஸ் வந்ததுன்னா நேராக வந்து ட்ரிப்ளிகேனில் கோயிலுக்கு சேர்ந்தது குளம் இருக்குது, குளத்துக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி, இல்லை நேராக பீச், அதுக்கு அப்படியே பீச் தண்ணியோடு போய் சேர்ற மாதிரி ஒர்க்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் எங்களுக்கு சுத்தமாக தண்ணியே கிடையாது. ட்ரிப்ளிகேனில் பேசிக்கலி என்ன பண்ணாங்கன்னா, இந்த எல்லா நாளுமே வாலண்டியரிங் ஒர்க், அபவுட் நியர்லி 10 different பிளேசஸில் வாலண்டியர்ஸ் ஃபுல்லாக இருந்தாங்க. நான் எவ்வளோ பெருமைப்பட்டேன்னா, அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலியிலேருந்து 2 பேராவது வந்துப்பாங்க.
0: யாருமே இந்த மழை வந்து எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். எதிர்பார்த்ததுனா நம்மளும் இந்த மாதிரி முன்னாடியே முன்னெச்சரிக்கையாக இருந்திருக்கலான்றது தான் என்னோட அபிப்பிராயம். நீங்கள் தான் சொல்ல விரும்புகிறீங்களா மழையை பற்றி?
1: இப்போ இந்த மழை பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வர்ஸ்ட் இந்த வருஷத்தோட அப்படின்னு நம்ப சொல்லலாம். இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, 10th December வரைக்குமே 400 பேர்கிட்ட மழையினால காலமாயிருக்காங்க. அது தவிர நியர்லி 1,80,000 பேரை ஒரு சேஃபான பிளேஸுக்கு மாற்றி வச்சிருக்காங்க. இந்த வருஷத்தில் இதுதான் இருக்கிறதுலே

0: தண்ணி வந்து ரோட்ல தான் நிற்கும். அப்புறம் தண்ணி வந்துருச்சு, இது வந்துச்சுன்னு அழுதா என்ன பிரயோஜனம்?
1: நீங்களே சமூக வலைதளத்துல பாத்துருப்பீங்க, அதாவது 1960 அன்னைக்கு இருந்த சென்னை மேப்புக்கும் இப்ப 2015 இருக்கிற மேப்புக்கும் பாத்தீங்கன்னா எவ்வளவு இடத்துல வந்து தண்ணி இருந்த இடத்துல பில்டிங் கட்டிருக்காங்கன்னு தெரியும். நம்ம மக்களும் மூடத்தனமா விலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஆக்குபை பண்றதுனால அவங்களுக்கு அவேராகவும் இல்லை அதை பத்தி. ஸோ அவங்க மூடத்தனமா இருக்கிறதுனால அவங்களும் கண்ணில் மண்ணை போட்டுட்டு அந்த மாதிரி இடத்த வித்துடுறாங்க. இப்போ அதனால பாதிக்கப்படுறதுனால நம்ம மக்கள் தான்.
0: 20 வருஷத்துக்கும் இப்பைக்கும்குள்ள 300 நீர்நிலைகளை அவங்க வந்து மூடி இருக்காங்க. அது எல்லாமே இப்ப காணவே காணும். எங்க போச்சு அந்த இடத்துலாம்? இப்ப என்ன ஆச்சு? இப்போ அந்த இடம் எல்லாமே ஒன்னு ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் இல்லனா ஐடி பார்க்.
1: ஐடி பார்க் பார்த்தீங்கன்னா மகேந்திரா சிட்டிலேருந்து எல்லா இடத்துலையும் அவ்வளோ தண்ணி வந்துருக்கு. அவங்களுக்கு இதனாலே ஒரு நாள் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நிறையா லாஸ் ஆயிருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி 20,000 கோடி லாஸ் எப்படி ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒர்க் ஆகாததுனாலையும் நிறையா வீட்டுக்குள்ளே தண்ணி போனது, நிறைய எலக்ட்ரானிக்ஸ் போனதாலையும், அதே மாதிரி நெட்ஒர்க்ஸ் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லீடிங் நெட்ஒர்க்ஸ் எல்லாருமே கனெக்ட் பண்ண முடியாதனாலுமே இருந்தது. ஸோ அவங்களுக்கானாலேயே நிறைய லாஸ் ஆயிருக்கும். எனக்கு தெரிஞ்சு 3 நாளைக்கு மக்களால் யார் கூடயும் தொடர்புலேயே இருக்க முடியல. அப்போது எவ்வளோ ஹெல்ப் பண்ணது என்னன்னா நம்ம எஃப்எம் தான். எல்லாருமே எஃப்எம் மட்டும்தான் கேட்க முடிஞ்சது, வேற ஒரு சோர்ஸே இல்லை. எஃப்எம் தான் ஒரே மீன்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லை, எங்களுக்கு எல்லா நியூஸுமே எஃப்எம் வழியாக தான் வந்தது. ஸ்கூல் லீவ்லேருந்து எந்த இடத்துல எப்படி மழை பெய்யுது, அடுத்த வெதர் ஃபோர்காஸ்ட் எல்லாமே நாங்கள் ரேடியோவில் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களுக்கும் எங்கள் ஏரியாவில் 4 நாளைக்கு பவர் இல்லை. மொபைல் சார்ஜ் பண்ணுறது கூட என்னோட நெய்பர் வந்து சோலார் சிஸ்டம் சோலார் பவர் கனெக்ட் பண்ண தெரிஞ்சவர்னால அவர் வழியாக நாங்கள் சார்ஜ் பண்ணி அப்படி தான் மொபைலை யூஸ் பண்ண முடிஞ்சுது. இருந்து என்ன ப்ரோஜனம்? நெட்ஒர்க் இல்லை, வைஃபை இல்லை, எதுவுமே யூஸ் பண்ண முடியல. நிறைய கம்பெனிஸ் வந்து லாஸ்ல இருந்தாங்க. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: மோஸ்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணாங்கன்னா இவந்தோ தண்ணி இருந்தாலும் கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ண முடியல, பவர் இல்லை, அதனால எல்லா எம்ப்ளாயீஸையும் வேற ஒரு ஸ்டேட், மோஸ்ட்லி பெங்களூர் இல்லை ஹைதராபாத் இல்லை கேரளா, இங்கே எங்கேயாவது போய் தான் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 or 3 weeks எல்லாருமே எம்ப்ளாயீஸ் அங்கேருந்து தான் ஒர்க் பண்ண முடியுமா அன்டில் எவ்ரி திங் இஸ் பேக் ஆன் ட்ராக். இவனும் இந்த விஷயம்லாம் ரொம்ப டிப்ரெஸ்ஸிங்காக, மழை இவ்வளோ அடிச்சு போச்சு இதெல்லாம் இருந்தாலும் நம்ம ஒரு பிரைட் ஸ்பாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையோட வாலண்டியர்ஸ் தான்.
1: அதை பற்றி நீங்கள் பேசியே ஆகணும். அவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சு என்னால் முடிஞ்சதுவே நானும் செஞ்சேன். எனக்கு தெரிஞ்ச பசங்க எல்லாமே சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால இந்த அப்பார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு யார் யாருன்னே தெரியாது. பவர் இல்லாததுனால நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் சேர்ந்து மாடியில சமைக்கிறது, அவங்க ஃபேட்ல இருக்கவங்களுக்குலாம் ஃபுட் கொடுக்கறது அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரைட் சைட் சொன்னப்போ நிறைய யூனிட்டி நமக்குள்ள வந்து யாருன்னே தெரியாதவங்களாம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. வாலண்டியர்ஸ்லாம் என்ன அப்படின்னா நம்ம அப்துல் கலாம் எதிர்பார்த்த மாதிரியே அத்தனை பேரும், இதாவது இந்த மழையில நம்ம சர்வே பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் யங்ஸ்டர்ஸ் தான். அவர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, யங்ஸ்டர்ஸ் தான் நம்ம நாளை இந்தியா பாத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எதிர்பார்த்த மாதிரியே இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அவரோட ஹோப்பை விடாம அவ்வளோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க நம்ம மக்களுக்கு.
0: அவ்வளோ பண்ணிருக்காங்க, எனக்கு கண்ணில இருந்து தண்ணி வந்துட்டு. லிட்ரலி நீ யாரு, எங்கேருந்து வர, நீ ஒரு காஸ்ட், யூஷுவல் டிஸ்கிரிமினேஷன்ஸ் அது எதுவுமே இங்கே இல்லாத போது உனக்கு ஒரு உள்ள ஒரு சந்தோஷம் வந்துச்சு பார், அது வந்து அமேசிங் ஃபீலிங்.
1: அதே மாதிரியே நீ போயிட்டு ஒருத்தவங்க கிட்ட ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கும் போதோ இல்லை ஒரு ட்ரெஸ் கொடுக்கும் போதோ அவங்க மூஞ்சியில் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் பாரு. 1 crore rupees பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும் சரி, அதை பார்த்து ரசிக்கிறதை விட இவங்க கண்ணிலேருந்து ஒரு ஒரு ஹாப்பினஸை பார்க்குறவங்களுக்கு ஈடே கிடையாது.
0: நீ பேங்க் பேலன்ஸ்னு சொன்னும் போது தான் ஒன்று ஞாபகம் வந்துச்சு. என்னதான் எவ்வளோ காசு இருந்தாலும் அது வந்து எதுவுமே பிரயோஜனமே இல்லாத ஆனது இந்த ரெயினால தான். பி ரிச் ஆர் புவர் எல்லாருக்கும் யாரோட ஒருத்தர் உதவி தேவை இருந்தது.
1: நேச்சர் இஸ் த பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர்கிட்ட வீடு ஃபுல்லாக காசு இருந்தாலும் அவங்க எல்லாம் தேவைப்பட்டது என்னன்னா ஒரு மொட்டை மாடியில் ஒரே ஒரு ஃபுட் பேக்கெட் அவ்வளோதான். கோடி கோடியாக பணம் இருந்தாலும் பேங்க்கு ஆக்சஸ்

0: பண்ண முடியல, வீட்டுக்கு வெளியே வர முடியல. நிறைய ரிச் பீப்புள் என்ன போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, என்கிட்ட இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்கு, நான் இன்க்ரிமெண்ட் பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், இது வரைக்கும் இதை பத்திலாம் நான் நினைச்சதே கிடையாது. ஆனா அந்த ரெண்டு நாளும் நான் மொட்டை மாடியில தான் இருந்தேன், ஹெலிகாப்டர் எப்படா வரும், எப்படா சாப்பாடு வரும் தான் இருந்தேன் அப்படின்னாங்க.
1: இதோட என்னன்னா, எல்லாருமே சென்னைய பார்த்து ஒரு பிரமிக்கிற ரேஞ்சுக்கு நம்ம பசங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எந்த டிசாஸ்டர் வந்தாலும் நம்மளால முடியும், நம்ம வந்து ஹவு மெனி டைம்ஸ் யூ ஃபால் யூ வில் ரைஸ், அதை வந்து நம்ம அதுதான் காட்டியிருக்கோம்.
0: உங்க ட்ரிப்ளிகேட் ஏரியால இருக்கிற பார்த்தசாரதி கோவில் பத்தி பார்த்தோம்னாலே எல்லாமே irrespective of caste and creed, all the Muslims and Christians were into your temple. See, அங்கதான் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சமைச்சு கொடுத்த இடமே அங்கதான். அப்போ நம்ம டெம்பிள்ஸ்லாம் நம்ம எப்போதும் யூஸ்வலா பேசுற மாதிரி இந்த மாதிரி உள்ள அனுமதிக்க மாட்டாங்கன்னு இல்லாம அவ்வளோ ஒரு யூனிட்டி தெரிஞ்சது சென்னையில. சென்னையை ரெஸ்கியூ பண்ண சென்னை தான் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம மக்கள் காமிச்சிருக்காங்க.
1: நம்மளுக்கு வந்து வேற வேற ஊர்ல இருந்து வேற நாட்டில இருந்துலாம் ஹெல்ப் வந்துச்சு, எல்லாருமே வந்தாங்க, ஒன்னா இருந்தோம். ஆனா இங்கேயும் நம்ம நாட்டிலே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் ஏன் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு மக்கள்லாம் ரியாக்ட் பண்ணாங்க பாருங்க, நீ வந்து எப்படி இதெல்லாம் பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிட்டி அது வந்து காட்டின போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு.
0: நம்ம இந்தியன் ஆர்மி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சென்னையில தான் இது வரைக்கும் விக்டிம்ஸை விட நாங்கள் வாலண்டியர்ஸ் அதிகமாக பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்கும் போது நமக்கு எவ்வளோ ஒரு மாதிரி புல்லரிச்சிருக்குன்னு கேட்கும் போது, நம்ம பசங்க எல்லாருமே ஒரு எதுவுமே யோசிக்காம மற்றவங்களுக்காக நம்ம தான் ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ இந்த மாதிரி வண்டியும் இல்ல பெட்ரோலும் கிடைக்கல, அவங்க போட்ல எல்லாம் போய் கூட சர்வீஸ் பண்ணிருக்காங்க.
1: இப்போ சில இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா நியர்லி 12 feet வரைக்கும் தண்ணி இருந்துச்சு. 12 feet ஒரு ஆவரேஜ் ஹியூமன் பீயிங்கோட டபுள் த சைஸ், பாதி வீடு எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்குமே முழுகிடுச்சு.
0: என்னோட அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா எங்க வீட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்க்குள்ள தண்ணி வந்துருச்சு. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அவங்களுக்கு அவசரத்துல அவங்களுக்கு எதை எடுத்துட்டு போகணும்னு கூட அவங்களுக்கு தெரியல. நிறைய பேரோட சர்டிபிகேட்ஸ் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வெள்ளத்துல போயிருக்கு. அதனால நம்ம கவர்மெண்ட் என்ன பண்றேன் அப்படின்னாங்கன்னா, ரேஷன் கார்டு டூப்ளிகேட் இஷ்யூ பண்றாங்க, பாஸ்போர்ட் நியூ பாஸ்போர்ட் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்டே பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் நிறைய ஹெல்ப்ஸையும் முன் வச்சிருக்காங்க.
1: இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் மழையால பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் ₹5,000 கொடுக்கறாங்க.
0: வாலண்டியர்ஸ் சொன்னப்போ எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, நிறைய சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டொனேட் பண்ணிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆர்ஜே பாலாஜி கூட நிறைய இடத்துக்கு போயிட்டு சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அவரே அது எல்லா இடத்துக்கும் போயிட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவர் கூட சேர்ந்து நமக்கு தெரிஞ்ச நடிகர் சித்தார்த் கூட நிறைய ஹெல்ப் பண்ணதா நம்ம நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தோம். இந்த மாதிரி அவங்க எப்படி ஹெல்ப் கேதர் பண்ணாங்க அப்படின்னா, சமூக வலைத்தளம் தான், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர் இது ரெண்டுத்துலயும் அவங்க போஸ்ட் பண்ணதுதான் மக்கள்லாம் பார்த்துட்டு வாலண்டியரா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணாங்க.
1: ஃபேஸ்புக்கும் ட்விட்டரும் பார்த்தீங்கன்னா எங்க எங்க இருந்தோம்லாம் இப்போ உங்களால காண்டாக்ட் பண்ண முடியல, ஆனா உங்களோட ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ நம்பர் போகுது, அவங்களுக்கு சொல்லிட்டீங்க, அவங்க கிட்ட நெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து அவங்க போய் ஏதாவது ஒரு பேஜ்ல போய் எங்க இருக்காங்க அவங்கள ரெஸ்கியூ பண்ணும் அப்படின்னு மெசேஜ்லாம் வருது. நிறைய பேரை இந்த மாதிரி ஆன்லைன் போர்ட்டல் மூலியமா தான் காப்பாத்திருக்காங்க. அவங்களுக்கு ஃபோன் எதுவுமே இல்லை, ஆனா எப்படியாவது யாருக்காவது ஒருத்தருக்கு தகவல் சொல்லிட்டாங்கன்னா அங்கேந்து பரவித்து. அதை தவிர நிறைய வாலண்டியர்ஸ் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்றவங்க, இப்ப ஆர்மி ஆபீசர்ஸ் எல்லாரும் நம்பருமே யாராவது ஒருத்தர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபேஸ்புக்ல போட்டாங்க, அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகி தான் இப்படி நம்பர்ஸ்லாம் நிறைய கிடைச்சிது. அதை தவிர பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்க கூகுள் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுல வந்து ஒரு பேஜ், அது வந்து எக்ஸல் ஷீட் மாதிரி, அதை வந்து கிரியேட் பண்ணிட்டு உங்க வாலண்டியர்ஸ் பேரு, எந்த ஏரியாலாம் அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்க நம்பர், என்ன டைமுக்கு கான்டாக்ட் பண்ணலாம், அதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதை தவிர இன்னொரு இடத்துல இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ், யாருக்கெல்லாம் ரெஸ்கியூ பண்ணணும், அதெல்லாமும் இருந்தது.
0: இதை இப்போ சமூக வலைதளம் பற்றி பேசும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அதில் ஹெலிகாப்டர் வந்து ஒரு ப்ரெக்னென்ட் லேடியை ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி இருந்தது. அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? அதாவது அவங்க மொட்டை மாடியில் டேங்க் மேலே அவங்கள நிற்க வச்சுட்டு ஹெலிகாப்டர் வந்து அந்த லேடிக்கு எமர்ஜென்சி அப்படின்னால அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றதுனாலையும் அவங்க வந்து ரெஸ்கியூ பண்ணிட்டு போனாங்க.
1: இந்த பத்தி சொல்லும் போது நம்ம மென்ஷன் பண்ணியே தீரணும் இந்த விஷயம். ஒரு டாக்டர் 3 நாள்ல 19 பேருக்கு டெலிவரி பண்ண ஹெல்ப் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்ட்டு சில பேர் வேலையே இல்லாம ரூமர்ஸ் எல்லாம் கலப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 முதல உள்ள வந்துருச்சு. அது தவிர நாசா வந்து இன்னும் பெருசா மழை பெய்ய போகுது அப்படின்றாங்கன்ட்டு பிபிசியில இது சொன்னா, அந்த சேனல்ல அது சொன்னா அப்படின்ட்டு.
0: சென்னை இஸ் பேக் அப்படின்னு சொல்ற மாதிரி நிறைய இடத்துல நம்ம ரேஷன் கார்டுலாம் திருப்பி வாங்குறதுக்காக நிறைய இடத்துல 28 வரைக்கும் ஸ்டால்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. 28ஆம் தேதி வரைக்கும் சிறப்பு முகாம் நடத்திட்டு இருக்காங்க. பாஸ்போர்ட் ஆபீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ வந்து நீங்க உங்க பழைய பாஸ்போர்ட் இல்ல அப்படின்னா அதை நீங்க போய் ரெனியூ பண்றதுக்காக 15 days டைம் கொடுத்துருக்காங்க.
1: எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட், நிறைய டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா 1 மாசம் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க பில்ஸ்லாம் 1 மாசம் கழிச்சு கட்டலாம். இதே மாதிரி ஏர்டெல்ல என்ன பண்ணாங்கன்னா 10 நிமிஷம் வரைக்கும் எந்த ஏர்டெல் மொபைலுக்கு வேணாலும் நீங்க ஃப்ரீயா பேசலாம். அதை தவிர 50 MB டேட்டா வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க.
0: இதே மாதிரி பிஎஸ்என்எல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த 1 வீக்குக்காக ஃபுல்லாவே நம்ம லேண்ட்லைன் கால்ஸ் ஃப்ரீ பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பிஎஸ்என்எல் 100 MB ஃப்ரீ டேட்டாவும் கொடுத்துருந்தாங்க.
1: பஸ்லாம் பாத்தீங்கன்னா நியர்லி 80% ஆஃப் த MTC ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்களாம். 20% ஒண்டி தான் ஸ்டாண்டர்ட் வர முடியல அப்படின்னாங்க. இந்த கண்டிஷன்லயும் நம்ம ஊர் மக்கள் தான் வேலைக்கு போறதோ வேலை செய்யறதோ நல்லா பண்ணாங்க.
0: அதே மாதிரி 4 நாட்களுக்கு நம்ம MTC பஸ்ல ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட் வச்சிருந்தாங்க. அதாவது 5th லேந்து 8th வரைக்கும் நம்ம மக்கள் எல்லாமே சென்னையில இருந்த பஸ்ல எங்க வேணா ஃப்ரீயா போலான்னு கொடுத்துருந்தாங்க.
1: நம்ம இப்போ சென்னை பத்தியே பேசணும். சென்னைக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு ஊர் கடலூர். இவந்தோ அவங்களுக்கும் ரிலீஃப் வாலண்டியர்ஸ் எல்லாரும் போறாங்க. ஆனா அவங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து மெயின் சிட்டிக்கு தான் வராங்க. ரிலீஃப் ஒர்க் இஸ் டன் மெயின்லி இன் த சிட்டி. அதை சுத்தி ஒரு 17-18 வில்லேஜஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் இன்னுமே நம்ம ட்ரை பண்ணி கொஞ்சம் இன்டீரியரா போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அப்படின்னு பாக்கலான்றது என்னோட கருத்து.
0: கரெக்டா சொன்னீங்க ஹர்ஷினி. கடலூர்ல இருந்து நிறைய ரிப்போர்ட் வந்து, இன்ஃபேக்ட் நமக்கு நின்று அப்புறமா அவங்களுக்கு இன்னும் 2 நாள் மழை பெஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கான ரிலீஃப் ஒர்க்கும் நம்ம கவர்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு நம்புறேன்.
1: மழை வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து தண்ணி தேங்கினால நிறைய நோய்கள் வருது. மெயினா பாத்தீங்கன்னா வரது மலேரியா இல்ல லெப்டோஸ்பைரோசிஸ். இந்த லெப்டோஸ்பைரோசிஸ் என்னன்னா தமிழ்ல எலி ஜுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிம்டம் எப்படி இருக்கும்னா ஃபீவர் வரும், இல்ல டைஃபாய்டு அந்த மாதிரி ஏதாவது வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ணு மஞ்சளா தெரியும். இல்ல உடனே தயவு செஞ்சு ஒரு கோல்டோ இல்ல ஃபீவரோ வந்துச்சுன்னா போய் டாக்டரா பாருங்க. மாத்திரை போட்டா வீட்லயே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அஜாகிரதையா இருந்துடாதீங்க.
0: இதை பத்தி பேசும்போது என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம கவர்மெண்ட் எல்லாருக்கும் நில வேம்பு குடிநீர் அப்படின்னு கொடுத்தாங்க. அந்த நில வேம்பு குடிநீர் எவ்வளவு பவர்ஃபுல்னு நமக்கு தெரியல. இத்தனால நில வேம்பு குடிநீர் எடுத்துறதுனால என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, ஃபீவரோ கோல்டோ அதாவது அது உடனே சரியா மேஜிக் மாதிரி ஒர்க் பண்ணுது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதனால நம்ம கவர்மெண்ட் அது எல்லாருமே குடிக்கணும் அப்படின்ற நல்ல இன்டென்ஷன்னால ஒரு 3-4 ஸ்ட்ரீட்ஸ்க்கு ஒரு இடம் அந்த மாதிரி வச்சிருந்தாங்க குடிக்கிறதுக்காக.
1: இதை தவிர கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா கொசுனால பரவற மலேரியாவை தடுக்க அங்கங்க கொசு மருந்து அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து எங்கெல்லாம் குப்பை தங்கி இருக்கோ பிளீச்சிங் பவுடர் போட்டு கிளீன் பண்றது அப்படின்ற விதத்துல தான் ஹெல்ப் பண்றாங்க. இந்த மழை நம்மளுக்கு நிறைய விஷயம் கத்து கொடுத்துருக்கு. நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னெல்லாம்னா, தயவு செஞ்சு உங்களுக்கு அலாட் ஆன இடம் சேஃபான இடமா பார்த்து வீடு கட்டுங்க. தயவு செஞ்சு இந்த லேக் இருக்கிற இடத்தமோ முன்னாடி அது ஒரு வாட்டர் பாடியா இருந்த இடத்துலயோ வீடு கட்டாதீங்க. இது தவிர டிசீஸ்லாம் வராம இருக்க அட்லீஸ்ட் ஒரு 1 month ப்ரிகாஷனரியா வீட்டில் கொசுவலை ஆன்டி ரெப்லண்ட் அண்ட் தண்ணியை வந்து தயவு செஞ்சு பாயில் பண்ணி குடிக்குங்க.
0: சரி நேர்களே, இந்த மழை வந்து உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும்னு நம்புறேன். இது ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால இனிமே என்ன வந்தாலும் நீங்க அதை எதிர்க்க தயாரா இருப்பீங்கன்னு நம்புறேன். இத பத்தி என்னோட சில தோழிகள் வந்து மக்களோட கருத்தை கேட்டிருக்காங்க, அத அடுத்து கேப்போம்.
2: என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு?
3: வீடு ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா தண்ணி வந்துருச்சு. கிரியாப்பா ரோடு,
2: ஓகே,
3: தேனாம்பேட்டை கிரியாப்பா ரோடு, கலைஞர் ஆபீஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்கு. யாருமே வந்து பாக்கல, கவர்மெண்ட்லயும் வந்து பாக்கல, அங்க இருக்கிற கவுன்சிலரும் வந்து பாக்கல,
2: வாலண்டியரும்
3: யாருமே வரல. ஏன்னா வரவும் முடியாது, ஏன்னா ஃபுல் ஏரியாவும் தண்ணி.
2: போட்ல யாரு?
3: போட்ல ரெண்டு பேர் வந்தா, ரெண்டு போட் வந்தது, அவங்கதான் தண்ணி ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுவும் 4 சாப்பாடு தண்ணி அந்த மாதிரி கொடுத்தாங்க. ஆனா 2 வந்து பாக்கவே இல்ல, 3 வந்து தான் எங்களை பார்த்தாங்க. அவங்களும் வர முடியல, ஏன்னா ஃபுல்லா தண்ணி ஆயிருந்தனால செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்துச்சு தண்ணி.
2: செகண்ட் ஃப்ளோர்
3: வரைக்கும் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபுல் வீடும் இதாயிடுச்சு. அதுக்கு மேல படிக்கட்டு ஏறக்குள்ள ஒரு 5-6 படிக்கட்டுக்கு ஃபுல்லா ஆயிடுச்சு.
2: கார்பரேஷன்
3: எங்களுக்கு இப்ப கூட கொண்டு வந்து ஏதோ ஹெல்ப் பண்றாங்க, ஆனா பொதுமக்களுக்கு தான் பண்றாங்களா? கொஞ்சம் கவர்மெண்ட் யாரும் காலேஜ்ல இருந்து அந்த மாதிரி ஒரு ஆபீசருங்க வந்து தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. மற்றபடி கவர்மெண்ட்டு அந்த மாதிரியெல்லாம் யாரும் அங்கே வந்து ஹெல்ப் பண்ணலை. பெட்ஷீட் கொடுக்குறாங்க, ஏதோ சாப்பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் ஒர்க் பண்ணுறதுனால இங்கே வந்துடுறோம், வீட்டில் யாரும் வாங்க.
2: எப்படி வர முடியும் உங்களுக்கு? டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப ப்ராப்ளம் இருக்கா?
3: ஆமாங்க, எதுவும் வண்டி வசதி இல்லை, எதுவுமே கிடையாது. இது வரோம் டியூட்டிக்கு, நம்ம வேலைக்கு போகணுமேன்றதுக்காக வந்துருக்கு.
2: நீங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கு அப்படி இருக்கா சேம் சிச்சுவேஷன்?
3: நிறைய பேர் இருக்குங்க, அங்கே இவ்வளோ பேர் இருக்கோம் நாங்கள். இங்கேயே நாங்கள் வந்து 12 லேடிஸ் இருக்கோம், 12 லேடிஸ் வீட்லேயுமே தண்ணி பூந்துருச்சு. நாங்கள் 6 டியூட்டிக்கு கூட வரல இங்கே.
2: யூ ஃபேஸ் எனி ப்ராப்ளம்ஸ் டியூ டு த ரீசன்ட் ரெயின்ஃபால்?
4: எஸ், ஐ ஹவ் ஆக்சுவலி மை ஹவுஸ் நியர்லி ட்ரங்க்.
2: ஓகே, விச் ஏரியா எக்ஸாக்ட்லி? Have you faced any other problems in your workplace or anywhere else?
4: No, so far nothing in my workplace, but transportation was an issue for 3 weeks. And yeah, other than the drowning of the house and all the things which happened there.
2: How bad is it now?
4: Well, now it's better. I would say it's drained out, the water's drained out, and it's been all right. But then, I'm luckier than most. There's a lot of other people in the area who have been displaced.
2: Okay.
4: Whole families which have been displaced, and it's really bad.
2: Okay, have you provided, given out help, or you've tried to help anyone? You've worked in relief camps or somewhere?
4: No, I tried in my own way. I've tried, at least, in my neighborhood, we've tried to help each other out in a lot of, different little ways. But relief camps, no, we've been affected as well. So
2: did you get any relief from...
4: it was offered, but lucky for us, we didn't actually need it. So,
2: okay, so even though your house was drowned, there was nobody to come and, help you out of there or something?
4: No, people did come in there, but see, you have to understand that where I live in a kind of 2-story house.
2: Okay.
4: So,
2: You moved to the second floor?
4: I could just move out to the first floor and the second floor, because the ground floor was inundated.
2: Okay.
4: But the first floor was okay, and so was the second floor.
2: Did you have enough supplies to survive?
4: I've always been smart that way, so I didn't have an issue with that.
2: Okay, thank you so much.
4: No problem.
2: Is your house in a pretty bad condition, or the road, or is there any
5: see,
2: water?
5: See, my area is not that much raining. Well, that much water is falling.
2: Okay, which area?
5: Raipeta.
2: Balaji. Raipeta. Okay. Has any tree fallen down, or do you have any other problems? Like on the connectivity road is.
5: Connectivity road is a problem is more.
2: Okay, you have problems with transportation.
5: Yeah, 100%.
2: Okay. Is there any other problems you've been facing?
5: No, no. Only electricity problem. Electricity is cut last 2 days.
2: Okay.
5: That time is 2 days.
2: Okay. And have you provided any help for...
5: Yeah, 100%. We can... Actually, I'm not feeling like I'm able to talk. But I can help him. Lot of people was inside the pit.
2: Inside the pit area. Okay. Can you tell us how bad it was there inside the pit?
5: Huh?
2: How bad it was inside the pit?
5: थैंक यू बट आई कैन एबल टू टॉक मोर
2: ओके अरन आपको कोई प्रॉब्लम हुआ है यहाँ पे काम पे या घर पे जहाँ पे आप रहते हो कहाँ कौन से एरिया में
6: ये ताज होटल पागत में हमारा रूम है
2: थोड़ा जोर से बोलो सॉरी
6: ताज होटल पागत में रूम है
2: हाँ.
6: रूम में बहुत बारिश हुआ था पानी अंदर जाके इतने रूम में रह नहीं पाए कंबल में ऊपर आके ऊपर सोया था
2: कहाँ सोया
6: यहाँ यही पे
2: इस पानी में सोना पड़ा अच्छा आपको और आपने और क्या क्या फेस किया प्रॉब्लम पानी कितना भरा हुआ था
6: पानी रूम के अंदर एक मीटर तक रूम के अंदर पानी था
2: आपको किसी ने मदद की
6: मदद किसी ने नहीं किया और कंपनी से थोड़ा खाने के लिए मिला था
2: हाँ. और आपने किसी को हेल्प करने की कोशिश की आपने कहीं पे जाके
6: जाके तो इतना नहीं किया लेकिन ड्यूटी में था ड्यूटी में अभी इतने और कुछ नहीं किया बाद में ऐसे कोई अगर उधर तरने के लिए कुछ नहीं हुआ तो उसको हेल्प थोड़ा बहुत
2: थैंक यू प्रोवाइडिंग रिलीफ टू सम पीपल समवेयर वेयर डिड यू गो
7: गुडीचूर
2: ओके
7: एंड गोडपुरम
2: हाउ बैड वाज इट देयर व्हेन यू वेंट
7: गुडीचूर वाज रियली बैड एट अप्रैल 11
2: Okay.
7: And Kodrupuram, we went to some that Mukam Desai, you know, relief. They, all the people were made to accommodate in the government school. So we went there and gave our funds. And one day we went to News 7 channel and we gave our offering there.
2: Okay. Thank you so much.
8: அதாவது 1st அதாவது டிசம்பர் 1st வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜஸ்ட் 2nd 3rd வந்து ஒரு 3 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை வந்து 3 நாளில் வந்து பெஞ்சாச்சு அந்த டைமில் வந்து வெள்ளம் அதிகமாக இருந்ததுனால ஜஸ்ட் நாங்கள் வந்து வீட்டுக்கு நான் இருக்கிற இடத்துக்கு போக முடியாது மற்ற இடத்துல நாங்கள் 7 நாள் 8 நாள் தங்கியிருந்தாங்க மேத்தனுங்கம் பார்க்க முடியாது
2: பாணிதாக்கு
8: கோதாவரி பிரிஜ் மேலே 2-3
9: So after that, we just waited, anything will happen or not. We saw in front of our eyes itself, automatically it started coming
2: water. Yeah, the water flow.
9: Yeah, water flow coming. After, within 1 hour actually, it came up to hip range.
2: Okay.
9: So in my area, all people started going to vacate the homes.
2: Okay.
9: So everybody started their things and all, they kept safely and they're coming out with their kits and some important things.
2: After they informed, some officials informed you.
9: Yeah.
2: They did not help you evacuate that place?
9: Yeah. Actually, what happened is, it was happened at the night time.
2: Okay.
9: So because of that, who stays in the ground floor, They're just waiting. Is there any water? We will start vacate. So actually, I am staying in first floor.
8: No.
9: So that is the reason I just waited. So every people are started running out of from that area. So we started help.
8: Yeah, yeah.
9: Some of heavy things or whatever.
0: So you also
9: things.
0: Volunteered to help them vacate.
9: Yeah, I also
0: okay.
9: voluntarily helped them. So everybody, almost ground floors, everybody vacated from the place.
0: Did you also vacate?
9: No. My place is the first floor actually. So.
0: Yeah.
9: It came up to hip range only. So we are there.
0: So you're saying the ground level was fully flooded and the first level was with hip level water?
9: No. From the floor
0: okay.
9: to it's a hip level
0: okay.
9: actually my road.
0: Okay.
9: So side of the road is almost neck level.
0: Okay.
9: So it's full of water. It's a first full ground floor itself. It was filled.
0: Okay.
9: So after that, it was take 2 days to. Make sure it water.
0: Okay, did you go anywhere?
9: Yeah, I went there. So many people are there without home, without
0: where?
9: Any dresses.
0: Exactly.
9: It's the exact opposite of Skywalk, Ampa Skywalk.
0: Okay. Yeah.
9: So
0: yeah.
9: that Anna Nagar area and Ampa Skywalk opposite area full of flood affected people.
0: Okay.
9: So myself, I went voluntarily. Actually, I don't have something to dispatch. So I helped them. I gave
0: you
9: them water.
0: Okay.
9: I gave them food packets. I gave them some cloths. So in this way I helped them. My area people also came together, so we are all make a chain. We help them. So it take 3 days actually. Still now it's
0: in a pretty bad
9: yeah,
0: shape.
9: Helps are happening over there at my area. So many members are lost their things, something like fridge, TVs, water, the electrical things and all completely. So actually for the ground floor, entire ground floor is filled with water.
0: Okay.
9: So that is the reason even if the beer ward doors are closed or that also.
0: The water has entered
9: water has
0: the
9: entered
0: house.
9: Into the
0: yeah.
9: birwa and entire the class, even kids class, everything, including with the money if they kept inside of the birwa.
0: Huh.
9: Everything is collapsed.
0: Okay, how
9: so,
0: is it still pretty bad in your area also?
9: Yeah, it's still pretty bad actually. From,
0: they haven't
9: from
0: taken
9: my road. Yeah, they are taking care actually. I'm not sure it's the government or
0: private.
9: It's a private. So almost in my eyes, I see youngsters.
0: Okay.
9: So almost 80% of youngsters, apart from the government, they came voluntarily with some boats, and they came with the food, they came with the water, with the dresses and entire thing. Whatever we require for just to stay, everything they supplied.
0: Has the water level receded in your area?
9: Yeah, within 2 days. It's take 2 days time to receive the water.
0: Okay.
9: So within 2 days, again, it came like normally. It's a very heavy rain. Even I am here from last 10 years, but I never see this kind of rain in Chennai. It's the very effective.
0: Thank you so much.
9: Thank you.
0: How was the situation during the rain?
10: It was very terrific. We are not able to come to office. We are not able to get out from home. It was very horrible actually.
0: How you managed?
10: No other go. We stayed at home. No power cut. It was very difficult. We were unable to manage actually.
0: So now any relief work going on?
10: But in our area, it's not that much as others has taken. So nothing like that. No relief work control going on.
0: Now the water is blocked? Or?
10: No. Everything was cleared
0: now.
10: Yeah, it's fine.
11: We faced floods very badly, so we are very suffering just because of rain and for food and everything.
0: Yeah, how any relief work going on?
10: What reliever?
0: In your area?
11: No. I was from Adyar.
0: Oh, but
12: there is so much rain.
11: Yeah, no, water started there.
12: How you manage to come here daily?
11: By bike only, but sometimes I was bypassed the route and came here, came to
0: so
11: office.
0: You suffered a lot.
11: Yes, I suffered a lot.
0: Okay, any message to your government or someone?
11: The drainage system is not proper.
0: Yeah.
11: So, if the drainage system is proper in the sense, no one will suffer, right?
0: Yeah.
11: So, that is big, my honest request to the government.
0: Thank you, sir.
12: Thank you so much for giving your time. Thank you.
13: Difficult to reach my hostel and that's all. I didn't face much.
12: So, any message do you want to give
0: to your relatives or someone? Like they have attacked?
13: I think everyone has to be ready for such situations.
0: Yeah.
13: And now we are like going to face so many climatic changes, no? I think we should all be ready. We should have some kit or something prepared at home to just pack up and leave homes whenever something like this happens again.
0: So any message for government?
13: Government, yeah, they have to do much more drainage and all, drainage systems. Everything has to be improved.
14: You saw anybody like that in flood suffering? You helped anyone? Or some relief work?
13: Actually, since it was raining so much, I couldn't go out and help. I wanted to, but I couldn't. But after those three days, no, I went home. And then in my area, they were all preparing food and all for relief work. I helped those people. And
14: You contributed yourself.
13: Yeah, when everyone was doing something, I felt so guilty that I couldn't do anything.
14: Yeah, yeah.
13: So, made me feel guilty.
0: Now do you feel good?
13: Yeah.
14: ஓகே தேங்க்யூ
0: தேங்க்யூ ஸோ மச்
14: சொல்லுங்கள்
15: தண்ணி இது மட்டும் தண்ணி வீடெல்லாம் சாரில் அடிச்சு எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு
14: ஓ இன்னும் யாரும் உங்களுக்கு இன்னும் கொடுத்தாங்களா கவர்மெண்ட்லேருந்து
15: அங்கே ஒன்றும் தரல எங்கள் ஏரியாவில் ஒன்றும் தரல சாப்பாடு ரெண்டு நாள் கொடுத்தாங்க வந்து
14: சரி நீங்கள் இப்போ என்ன சொல்லணும் கவர்மெண்ட்டுக்கு
15: கவர்மெண்ட்டுக்கு நான் என்ன சொல்கிறது எங்களுக்கு எதுவும் செய்யலாமா இன்னும்
0: அது ஹெல்ப் பண்ண மாட்டேன்
15: ஹெல்ப் பண்ணல இன்னும்
14: சரி நீங்கள் இப்போ எப்படி அவஸ்தப்பட்டீங்க என்ன என்ன வேணும் உங்களுக்கு
15: ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணால் போதும்
0: உங்களுக்கு வீடு அப்படி எப்படி இருக்கேன் இப்போ உங்களுக்கு வீடு
15: குடிசை வீடு எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சுமா
14: சரி தேங்க்யூ
0: தேங்க்யூ
14: கேசா தான் அப்கா ஃப்ளட்
16: ஆக்சுவலி ஃப்ளட் இஸ் வெரி பேட் பஹுத் ரெய்னி தா பஹுத் ஃப்ளட் ஆயா தா அச்சா ஹமாரே ஏரியா பே ரேபிடா மே தே ஃப்ளட் நீ ஹே உதர் பக்கோக்கோ मैं हेल्प करने थे मेरे को दो आदमी बचाने बोला ए कबादन मेरा वो पकड़े थे
0: आप कोई मैसेज देना चाहोगे गवर्नमेंट को मतलब कोई खराबी है यहाँ पे चेन्नई सिटी में इसके कारण
16: नहीं है अभी तुम देखना है ना खराबी तो बहुत है अभी भी तुम जाके किधर भी तुम जाके कुछ भी एरिया में देखो ना अभी खराबी तो बहुत ज्यादा है अभी कुछ भी हम नहीं बोल सकते खराबी नहीं है बट तुम भी चेन्नई के है ना तुमको मालूम रहेगा खराबी किधर नहीं है रोड में देखो कितना पॉल्यूशन है
14: ड्रेनेज सिस्टम
16: इज वेरी बैड ड्रेनेज सिस्टम इज वेरी बैड ड्रेनेज सिस्टम ठीक रहेगा ना इतना पानी एफर्ट नहीं होगा सी आवर स्टाफ ईच एंड एवरी स्टाफ इज अफोर्डेड मोर बहुत अफोर्ड हो गया ये लोग का घर पूरा चला गया हमारा भाई है उसका घर पूरा चला गया फर्स्ट फ्लोर तक पानी है घर में टीवी फ्रिज वॉशिंग मशीन पूरा इलेक्ट्रिसिटी चला गया
14: तो आप उनको बोल सकते हो इधर बोले
16: हाँ बोलेगे क्यों नहीं बोलेगे
17: Everything.
14: Everything went off.
17: Yeah, everything went off. So even the vessels also.
14: Come your daily.
17: I came by boat with the boat service.
14: Okay. Something. And any message to government?
17: Please look into after the drainage system very properly and take precautions before whenever the floods is going to come. Please give prior information to the peoples, so it will be a good for them. So we can just make them our kids to be safe.
14: That's so any of your relative who were like seriously tagged in this flood?
17: Actually, one of my cousin has died. Yeah, we can't able to bury him for 3 days because of the flood.
14: How is this?
17: With the boat service only, we just went to the burial ground and we just buried him.
14: Now everything is
17: fine in our area. But the main thing is the corporation didn't take any steps to clear the dust, garbages. Still were lying over there.
14: Only. Any complaint you have?
17: These garbage items only. All the things, all the waste materials are still lying in the ground. Road only. Yeah, of course.
14: Thank you, sir.
0: Thank you, sir.
18: தண்ணில பாதிப்பட்டு சொல்லிருந்தா இருக்கும் எல்லாமே போயிடுச்சு என்ன நடவடிக்கை ஒண்ணுமே கிடையாது வீடு என்ன வீட்டுக்கு போகவே இல்லையே இங்கதான் தங்கி இருக்கிறோம் சாப்பாடு எல்லாம் ஹோட்டல குடுக்குறாங்க ஹோட்டல தான் வாங்கி சாப்பிடுறோம் யார் குடுக்குறா ஹோட்டல தான் சாப்பிடுறோம் பொருள் கிருள் எல்லாமே போயிடுச்சு பசங்க தான் ஊர்ல விட்டுருக்குறாங்க
14: என்ன
18: கவர்மெண்ட் சொல்லலாம் ஏதாவது கவர்மெண்ட் பார்த்து எங்களுக்கு கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் இடம் எடுத்துட்டு இடம் கொடுத்தா நல்லது எங்களுக்கு ஏரி சைடு இருக்கிறோம்
19: How was the situation in Tandapur when you flooded?
10: Yeah, it was fully flooded and people are suffering.
19: How you managed to come here daily?
10: We didn't come for 2 days and third day we came out.
19: How?
10: By bike.
19: By bike.
10: Yeah.
19: So any message do you want to give to the government for the safety of the city?
10: Message, they have to protect the peoples because they are trusting them only, no?
19: Do you have any complaint with this whole matter?
20: Any damage to your house?
10: No, I stay in first floor,
19: your
10: so
19: relatives?
10: I think. My relatives, yeah, they have been struck in the water. First floor was fully with the flood. So they all stayed in the upstairs and some people came to our
20: home.
10: Any
20: relief work from your side? You did something for
10: no.
20: your bit
10: to
20: flood relief?
10: No, we didn't do anything.
20: Any help?
10: Yeah, we just help the people who are suffering, our neighbors, like, we help them, that's it.
19: That's and a huge job we did.
10: Yeah, our job we did. And rescuing the animals, giving them shelter to the home. That's
19: important.
10: It, yeah.
20: Yeah, and any message to government
19: or
20: about
19: any
20: drainage system or something else?
10: They have to look forward to the upcoming situation to protect the people, that's it.
20: Okay, thank
19: yeah.
20: you.
19: Thank you so much.
0: சிறு நேர்களே, நம்ம மக்கள் முன்வைத்த கருத்தெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ வரப்போகிற 2016 ஒரு நல்ல ஆரம்பமாக இருக்கணும். அந்த வருஷத்தில் இது மாதிரி ஏதாவது மழை வந்தாலும் அதை நீங்கள் வந்து தைரியத்தையும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆர்ஜி ஐஸ்வர்யா மற்றும் ஹர்ஷினி. நன்றி, வணக்கம்.

0: and so you're listening to MOP Community Radio 107.8, the best entertainment ever.
1: எக்ஸாம் குறையா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு, வேற ஏதாவது மறந்துட்டோமா என்ன?
2: பென் வாங்கணும், அவ்வளவுதான், பென் வாங்கணும்.
1: கடைக்கு போட்டு வந்துடலாம், வரியா? இப்பயே
2: போலாம் அண்ணா. பென் வாங்கணும், காட்டுங்களேன் கொஞ்சம்.
3: இந்தாங்க பாருங்க, எது வேணுமோ எடுத்துக்கோங்க.
1: அந்த பென் எவ்வளோண்ணா?
3: இதுவா? 50 ரூபீஸ்.
2: அது
1: 25.
2: எழுதி பார்க்கலாமா?
3: ஆ, தாராளமாக எழுதி பாருங்க.
2: ஏய், எனக்கு இந்த ஃபஸ்ட்டு அந்த பென் நல்லா இருக்கு.
1: அது வாங்கிக்கலாமா?
2: ஓகே. அது எவ்வளோ
1: சொன்னீங்க?
3: 50.
1: அது கொடுக்காத
3: யார் அது? என்ன கற்பகம் நீ இப்படி பண்ற? எம்ஆர்பி தானே 50 போட்டிருக்கு, அப்படியே அதுக்குன்னு 50 கொடுப்ப நீ?
1: ஆமா, எம்ஆர்பினா அதுல இருக்க தரணும் தானே?
3: எம்ஆர்பினா மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ், அது நெகோஷியபிள், நீ அதை விட கம்மியா கேட்கணும்.
2: ஏய், அப்ப மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்னா அதிகபட்ச விலையா?
3: இல்லங்க இல்லங்க, ரீட்டைல் பிரைஸ்னா அதுல விலை என்ன போட்டிருக்கோ அதான் கொடுக்கணும்.
2: நீங்க நிறுத்துங்க, நான் என் ஃப்ரெண்ட் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீ சொல்லு கிருத்திகா.
3: மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ் மேக்ஸிமம் அந்த பெண்ணுக்கு நம்ம 50 கொடுக்கலாம், அதுக்குன்னு அதை விட கம்மியா கொடுக்க கூடாதுன்னு இல்லையே, கொடுக்கலாமே.
2: அப்படியா? இந்த விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது.
1: சரி, எவ்வளவு தரீங்க சொல்லுங்க அந்த பெண்ணை. இப்போ
3: என்னங்க அதுங்க என்ன விலை போட்டிருக்கோ அதாங்க நாங்க கொடுப்போம். 50 ரூபாய்னா 50 ரூபாய் தான்.
2: என்னங்க நீங்க மேக்ஸிமம் ரீட்டைல் பிரைஸ்ங்க, அது மினிமம் ரீட்டைல் பிரைஸ் இல்ல.
3: எனக்கு தெரியாது, 50 ரூபாய் கொடுத்துட்டு பெண்ணை எடுத்துட்டு போங்க.
2: 50 ரூபாய் இல்ல நிக்காதீங்க, இறங்கி வரதா தான் வாங்குறோம், இல்லன்னா வேற கடை பாத்துக்கிறோம். நேர்களே, இப்ப நடந்ததை கேட்டீங்கல்ல, இப்படிதான் நிறைய பேர் விஷயம் தெரியாம ஏமாந்துட்டு இருக்கோம். நீங்க கடைக்காரங்களுக்கு பே பண்றது எல்லாமே நெகோஷியபிளான பிரைஸ் தான். எம்ஆர்பின்னு போட்டா அது ஃபிக்ஸட் ரேட்னு அவசியம் இல்ல, அதை நீங்க பார்கெயின் பண்ணலாம். அதனால அப்படியே வாங்கிட்டு போயிடாதீங்க, பார்கெயின் பண்ணி வாங்குங்க.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
5: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுர கானங்கள். மதுர கானங்கள், மதுர கானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: life they have enjoyed in art, culture, and heritage.
1: It is unfortunate that we are not able to appreciate their art.
0: Yeah, that's why, you know, in our pamphlets, we have used this slogan, Aliyada Chirpakkalai, Alukkana Seelgala, Arpamana Seelgala Alukkakalama.
1: It's a very correct one, sir.
0: Yeah.
1: Wow. So, but are people following these slogans?
0: The 27th, every September 27th, நாங்க டூரிசம் டே செலிப்ரேட் பண்ணுறோம், வேர்ல்ட் டூரிசம் டே. அதில் நாங்கள் ஸ்கூல்ஸில், காலேஜஸில், டெம்பிள்ஸில், ஈவன் ஐ மை செல்ஃப் வென் டு மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் டெம்பிள் அண்ட் வி சென்ட் திஸ் மெசேஜ் அண்ட் ஐ ஹேட் அ டாக் வித் தி ஸ்கூல் சில்ட்ரன் அபவுட் ஹவு டு ப்ரிசர்வ் அவர் ஸ்கல்ப்சர், அவர் டெம்பிள்.
1: ஆனால் ஸ்கூல் சில்ட்ரன் எவ்வளோ, டோன்ட் யூ திங்க் இட்ஸ் தி யூத் தட் இஸ் டூயிங் ஆல் த.
0: Yeah, in youth also, in the colleges also, we are teaching.
1: Oh, wow.
0: So, you know, our students, now, you know, their ideas and they are, I'm very sorry to say, now our students, they are not developing their habit of reading books.
1: True, sir. Very true.
0: They should inculcate the habit. And they should try to read so many books. There is a Chinese proverb. You should travel 10,000 miles and read 10,000 books. அப்போதான் உங்களுக்கு தெரியும் நம்ம எங்கே இருக்கோன்னு சொல்லி. நம்ம தமிழில் வந்து இப்போ சுற்றுலான்னு சொல்லும்போது நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஒன்லி இட் இஸ் ஃபார் லெஷர். நோ, சுற்றுலாதான் இன்றைக்கு வந்து ஒரு மனிதனை வந்து அவனுக்கு எந்த எந்த இடங்களில் என்ன என்ன என்ன அவனுடைய அறிவு கண்ணை திறக்கிறதே சுற்றுலா தான். இப்போ நாம் வந்து தமிழில் இலக்கியம்னு சொல்லுவோம்.
1: ஆமாம், ஆமாம்.
0: இலக்கியம் இட் செல்ஃப் மீன்ஸ் ட்ராவல், சுற்றுலா தான். இலக்கு அ டெஸ்டினேஷன், இயம் இயங்குதல். அதனால இலக்கியமே இதுதான். இப்போ நம்ம தமிழ் இலக்கியம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ உமரு புலவர் வந்து சீராபுராணம் இங்கே எழுதியிருக்கிறாருன்னா, அவங்க அப்பா வந்து அரேபியால இருந்து வியாபாரியா வந்தவர். அதுக்கப்புறம் சீதக்காதி அவங்க டைம்ல இவர் வளர்ந்து எட்டயாபுரத்துல தான் இவருடைய முதல் இதை அரங்கேற்றார். அவரு அங்க இருந்து வரலன்னா இவர் இங்க இருந்து இந்த இதை சீராபுராணத்தை அவர் எழுதியிருக்க முடியாது. கால்டுவெல் பாதிரியா வந்து அவர் எல்லாருக்கும் சொல்லி தான் அவர் ஒப்பிலக்கணத்தை தந்தார். இவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொன்றையும் செஞ்சிருக்காங்க. இதெல்லாம் காரணம், இந்த இலக்கியம் எல்லாம் இலக்கியத்தை அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை சுற்றி இதை முன்னேற்றிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கு தமிழில் வந்து நமக்கு எத்தனையோ சான்றுகள் கிடைக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, நம்ம ராபின்சன் க்ரூசோஸ் ஐலேண்டு பற்றி. ராபின்சன் க்ரூசோ ஐலேண்டு வந்து அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஸ்மால் ஐலேண்ட் பிட்வீன் வெனிசுலா அண்ட் சில்லி. தட் வாஸ் நோன் அஸ் மாரே த்ரீ. இட்ஸ் அ ஸ்பானிஷ் நேம். 1966ல தான் அது ராபின்சன் க்ரூசோ ஐலேண்டுன்னு சொன்னாங்க. ராபின்சன் க்ரூசோ நீங்க பாத்தீங்கன்னா, தட் ஸ்டோரி இஸ் பேஸ்ட் ஆன் செய்லர் ஹூ வாஸ் ஐ மீன் ஹூ லிவ்ட் இன் அன் ஐலேண்ட் ஃபார் சோ மெனி இயர்ஸ். அது என்னன்னா, அவரு அது வந்து ஒரு உண்மையான ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் அவர் எழுதினார். வில்லியம் டேம்பேர்னு ஒருத்தர் அங்கே மாட்டிக்கிறார். ஹி வாஸ் அண்ட் மெர்ச்சன்ட் நேவி. ஃபர்ஸ்ட் ஹி ஜாயின் த மெர்ச்சன்ட் நேவி, தென் ஹி ஜாயின் த அதர் கம்பெனி ஆஸ் அன் எஸ்டேட் மேனேஜர். ஆஃப்டர் தட் ஹி பிகம் அ பைரட். அப்போ அதில் உள்ள அந்த இதுங்களெல்லாம் வச்சு தான் இது பண்ணுறார். சுற்றுலான்னு நாம் சொற்றும்போது சுற்றுலாவால் உருவான நாடுகள் நிறைய. இப்போ அமெரிக்காவே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த 1620 மே ஃபிளவர் கப்பலில் அவங்க போயிட்டு ஃபர்ஸ்டில் அவங்க வந்து ஹாலண்டில் தான் இது பண்ணுறாங்க. அந்த சில்னஸில் ஒரே ஒருத்தர் தான் இறக்குறாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து வெளியில் போகிறாங்க, 51 பேர் இறக்குறாங்க. அப்போ இது சரியில்லைன்னு சொல்லி ஃபர்தராக அவங்க மூவ் பண்ணுறாங்க, போய் பாஸ்டனில் இறங்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு நாடு உருவாகுது. கேப்டன் குக் இந்த பக்கம் போய் நியூசிலாண்ட் அண்ட் ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிக்கிறார். இதை மாதிரி தான் உங்களுக்கு அந்த சுற்றுலாவால் எத்தனையோ நாடுகளும் வளர்ந்துருக்குது, எத்தனையோ கலாச்சாரங்கள் புதுசாக உருவாயிருக்கு. இதை நாம் அடுக்கிக்கிட்டே போகலாம்.
1: எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி புக்ஸ் படிச்சுட்டு ட்ராவல் பண்ணாங்கன்னா நாடு, இன்ஃபேக்ட் நாடு கூட முன்னேற முடியும்னு.
0: ஆமாம்
1: யா சார். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா தட் இந்த நம்ம யூத் வந்து நிறைய ஸ்கிரிபிள் பண்றாங்க, இன்ஃபேக்ட் ஐ லவ் யூ, யூ லவ் மீ எல்லாம் ஆல் ரப்பிஷ் எல்லாம் எழுதுறாங்க. இது வந்து ஸ்டாப் பண்றதுக்கு நம்ம as an as as a part of the youth of today's generation நம்ம என்ன பண்ண முடியும் சார்? வாட் கைண்ட் ஆஃப்
0: இதுல வந்துமா எங்களுடைய சுற்றுலாத்துறையினுடைய இது என்னன்னா, சிற்பக்கலையை அற்ப செயலால் அழுக்காக்கலாமாங்கிறது தான். இப்போ வந்து அவர் வந்து ஒருத்தர் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க ரைட்லி செட் ஒரு இருதய படம் போட்டிருப்பாங்க, நடுவில் ஒரு அம்பு ஒன்று போட்டிருப்பாங்க, கீழே ஒரு ரெண்டு பேர் எழுதி வச்சிருப்பாங்க. உண்மையானபடி நீ வந்து உன்னுடைய அன்பை வெளிப்படுத்தணும்னு சொன்னா, நீயும் ஷாஜகான் மாதிரி ஒரு தாஜ்மஹால் கட்டு, இல்லை சலீம் அனார்கலி மாதிரி தனியாக கட்டி சமாதியாகு. அதை விட்டுட்டு ஏன் இந்த சிற்பம் உனக்கு என்ன செஞ்சுது?
1: அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம நம்ம பேரை வந்து இங்க எழுதிருந்தா நம்ம இது வந்து நீடிக்கும் அப்படின்றாங்க.
0: அதெல்லாம் தவறு, அதெல்லாம் மூட பழக்கம். இன்னொன்னு சொல்றேம்மா, இப்போ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட ஃபேமிலியா ரோமுக்கு போனார். அந்த கொலேசியத்துல பார்க்கும்போது அங்கேயும் ரெண்டு பேர் இருந்திருக்கு, அதுல இவரோட பொண்ணு பேர் அதுல இருந்திருக்கு. நம்ம முதல் முதல்ல இங்க வாரமே எப்படி வந்திருக்குன்னா, இவர் பொண்ணு பேரை கொண்ட யாரோ போய் அதுக்கு முத போனவங்க எழுதியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க இப்பவும் வந்து ஜெர்மன் எல்லாம் போனீங்கன்னா சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க எழுதுறாங்க, திஸ் இஸ் நாட் கன்ஃபைன்ட் ஒன்லி டு தமிழ்ஸ் ஆர் இண்டியன்ஸ், எவ்ரிபடி இஸ் யூ ஸ்கிரிபிளிங் லைக் திஸ், வி ஷுட் டேக் திஸ் அஸ் அ மிஷன் அண்ட் எஜுகேட் தம்.
1: And அது வந்து us being as a younger generation நம்ம இன்னும்
0: கண்டிப்பா அது இதெல்லாம் காலேஜஸ்ல வந்து ஒரு லெக்சர்ஸ் கொடுத்து அந்த லெக்சரர்ஸே இப்ப வந்து அவுட் சைடு லெக்சரர் வந்து நீங்க கொடுத்து எடுத்துக்கிறத விட உங்க லெக்சரர்ஸே வந்து உங்களுக்கு இதெல்லாம் சொன்னாங்கன்னா தினம் ஒரு நாலு வார்த்தை சொல்லும் பொழுது நிச்சயமா அது உள்ள போயிடும்.
1: ஆல்ரைட் சார், இப்போ இப்போ பொதுஜனங்க கருத்து என்னன்னா, நிறைய பேர் டூரிஸ்ட்ஸ் வரும்போது இந்த டாக்ஸி டிரைவர்ஸ் அப்புறம் ரிக்ஷா டிரைவர்ஸ் அப்புறம் ஆட்டோ டிரைவர்ஸ் நிறைய பேர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காசு வாங்கறதுக்கு ஏமாத்துறாங்க, அந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க சார். இதெல்லாம் ஒரு வகையில சரியா இருக்கலாம், இன்னொரு வகையில தப்பாவும் இருக்கலாம் சார். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் பீங் டன் பை தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டூரிசம்?
0: இவன் இதை தெரிஞ்சுதான் நாங்கள் எங்கள் தமிழ்நாடு சுற்றுலா என்ன பண்ணியிருக்கோம்னா, வி ஹவ் இன்ட்ரடியூஸ் தி கான்செப்ட் ஆஃப் டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஆட்டோ. ஹியர் வி ஆர் செலக்டிங் தி ஆட்டோ டிரைவர்ஸ் அண்ட் வி ஆர் கிவிங் ட்ரைனிங் டு தெம் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அண்ட் வி ஆர் டீச்சிங் தெம் தி ஹாஸ்பிட்டாலிட்டி மெத்தட்ஸ் ஹவு டு ரிசீவ் அண்ட் வி ஆர் எஜுகேட்டிங் தெம். And in Tamil Nadu, nearly 484 such autos are playing. In Chennai alone, 124 autos are playing. You can easily see, even in a Taj Hotel, you can see some tourist-friendly auto will be there. They are charging according to the meter. And there are auto drivers who talks German.
1: Oh, wow.
0: So it's, you know, how he learned the German language, because these people, they and we have printed their cell phone number, their address, their photo in a small booklet. And these numbers, when a foreign tourist is visiting India, Tamil Nadu, he travels in this auto and he takes his phone number from his country. He is talking to them and he is sending other friends of him. So when those people, they are coming here and by talking with them, this fellow learned German. You might have seen 5 days back, a tourist-friendly auto driver gave an interview in Hindu.
1: Wow. So in the Madri, sir, yes. Tourism department has done a lot for this, sir. You know, Narea, we'll try to make introduce a lot more things into this so that all the tourists are well received and they have a very good time in India. Sir, the information you have given us is really invaluable, sir. So thank you for giving us the pleasure of receiving you today. And you have given us a lot of information, sir. And we hope your experience was okay, fine.
0: Thank you. Thank you.
1: Sir, thank you so much, sir.
2: Dude, you want this chocolate?
1: Yeah, I'd like one. Thanks.
2: Dude, what are you doing? This is my car. Don't litter it.
1: Dude, what are you doing? This is my nation. When you can litter my nation, I can litter your car, okay?
3: If it is your house, you keep it neat. If it is your car, you keep it neat. But isn't it also your nation? You need to keep it neat.

0: Ah, wow, at last. Sweet too. We are in Auroville.
1: Wow, me too. It's such an amazing place. I'm just loving it, looking at the structure. I just want to go inside and see how the meditation hall would be like. Come, let's go in.
0: Wow, I can actually hear the distant Om mantra. I can actually hear it. Hey, 1 minute. Hey, aren't you Geetu? You don't recognize me?
2: Me too, right?
0: Yeah. How are you? What are you up to these days?
2: So how are you? What are you doing?
0: Well, actually, I'm doing my master's in a college in
2: nice.
0: Chennai.
2: Okay.
0: And this is my friend Sweetu.
1: Hi, I'm Sweetu.
2: So why are you here? You like the place, is it?
1: Whoa, I'm just loving it. I want to stay back here.
3: I know this place makes you feel so attached, but do you know any other place in Chennai which is not popular but worth visiting? Because I'm doing a research on the less traveled roads.
0: Okay.
1: Actually, I'm not sure, but I've just heard it from one of my friends. There's something called a Senji Fort, which is some 2 hours distance from Chennai. And I think, even I have read it in Ponniyin Selvan also. But I'm not sure. It's called some Kaveri. I don't get it properly.
0: Oh, Kaveri Pombatnam. Okay, yeah. Senji
1: yes.
0: Fort. It's the anglicized version is called Jinji Fort. I don't know. It's Senji Kottai. That's what they call it. That has some historical value. Also, Kaveri Pombatnam, as Sweeto said, yeah, Kaveri Pombatnam has some historical value. Actually, I have a documentary that I did some time ago. I did it in Tamil though. Would you like to listen to it?
1: Yeah, super cool.
0: You can gather your information from that, right?
2: Yeah.
1: Hey, come on, me too. Put your Walkman on.
0: Yeah, I'll just do that.
4: செஞ்சி கோட்டை. தமிழக வரலாற்றில் செஞ்சிக்கு ஒரு முக்கியமான இடம் உண்டு. கோட்டைகள் எல்லாம் கட்டுவதற்கு முன்னரே கோட்டைகளுடன் கம்பீரமாக திகழ்ந்ததுதான் இந்த செஞ்சி. எவரும் எளிதில் உட்புக முடியாத கோட்டை இந்த செஞ்சிக்கோட்டை என்று மாவீரர் சிவாஜி கூறினார். பிரிட்டிஷ்காரர்கள் இக்கோட்டையை கிழக்கின் திராய் என்றார். முகலாயர்கள் பாதுஷாபாத் என்றும் சோழர்களால் சிங்கப்பூர நாடு என்றும் அழைக்கப்பட்டது. இயற்கையோடு ஒன்றிய 3 பெரிய மலைகள், 2 சிறிய குன்றுகள், 12 கிலோமீட்டர் நீளமுள்ள மதில் சுவர்களால் இணைந்தது இக்கோட்டை. சோழர் காலத்தில் செஞ்சிக்கு பெயர் சிங்கப்புரி. இதுவே பின்னாளில் திரிந்து செஞ்சியாகிவிட்டது. இப்பொழுது கூட இக்கோட்டையிலிருந்து அருகில் சிங்கவரம் என்ற ஊர் உள்ளது. செஞ்சிக்கோட்டையை 13 நூற்றாண்டில் கோனார் வம்சத்தினர் கட்டத் துவங்கினர். அடுத்து வந்த அரசர்கள் கோட்டையை பலம் பொருந்திய கோட்டையாக மாற்றினர். குறிப்பாக விஜயநகர மன்னர்களின் ஆட்சியின் இருந்தபோது 1509 ஆண்டு முதல் 1529 ஆண்டு வரை 20 ஆண்டுகளாக கோட்டையை விரிவுபடுத்தினர். இந்த கோட்டையில் இருந்து கோவில்கள், குளங்கள், மண்டபங்கள், சுனைகள், படை வீரர்கள் தங்கும் இடங்கள், நெற்களஞ்சியங்கள், எதிரிகள் கடக்க முடியாத அகலமான ஆழமான அகழிகள் ஆகியவை நம் மன்னர்களின் கட்டிடக்கலையில் இருந்து ஆற்றலை வெளிப்படுத்தியது. சைனர்கள் இக்கோட்டையில் கிபி 6 ஆண்டு வரை இங்கு வாழ்ந்ததாக கல்வெட்டுகள் குறிப்பிடப்படுகின்றன. பல்லவர்கள் கிபி 600 ஆண்டு முதல் கிபி 900 ஆண்டு வரை ஆட்சி காலத்தில் சிங்கவரத்தில் ஒரு குகை கோவில் கட்டப்பட்டது. செஞ்சிக்கு தெற்கே பனைமலை பகுதியில் ஒரு கோவில் கட்டப்பட்டது. அதன்பின் செஞ்சியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் மண்டகப்பட்டு என்னும் இடத்தில் ஒரே கல்லில் குடைந்து செய்யப்பட்ட குகைக்கோவில் உருவாக்கப்பட்டது. பல்லவர்கள் ஆட்சி புரிந்ததற்கு ஆதாரமாக இக்கோவில்கள் திகழ்கின்றன. செஞ்சியில் கிழக்கு பகுதியில் உள்ள ஆனங்கூரில் கிடைத்த கல்வெட்டுகளில் பல்லவர் ஆட்சியிற்கு பின் சோழர்கள் ஆட்சி புரிந்தனர் என்றும், சோழர்கள் கிபி 897 முதல் 907 வரை ஆதித்ய சோழன் 2 முறையே ஆட்சி செய்திருக்கின்றனர். அவருடைய தம்பி ராஜராஜ சோழன் 987 முதல் 1014 வரை ஆட்சி செய்த போது சிங்கப்புரம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. 1014 முதல் 1190 வரை பாண்டிய மன்னர்களால் இப்பகுதி ஆட்சி செய்யப்பட்டுள்ளது. 13 நூற்றாண்டில் விஜயநகர பேரரசின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தது. தமிழ்நாட்டை நாயக்கர்கள் ஆட்சி செய்த போது செஞ்சி நாயக்கர்களின் தலைநகரமாக விளங்கியுள்ளது. மராட்டியர்களிடமிருந்து இக்கோட்டையை பீஜப்பூர் சுல்தானின் படைகள் கைப்பற்றின. கிபி 1677 மராட்டிய மன்னர் சிவாஜி இக்கோட்டையை கைப்பற்றினார். அவுரங்கசீப்பின் தக்கான படையெடுப்பின் போது மராட்டிய மன்னராக இருந்த சிவாஜியின் இரண்டாவது மகனான சத்ரபதி ராஜாராம் தப்பி செஞ்சிக்கோட்டைக்கு வந்து அங்கிருந்து முகலாயர்களிடமிருந்து போரிட்டான். முகலாயர்கள் இக்கோட்டையை சுற்றி முற்றுகை இட்ட போது 7 ஆண்டுகளாக இக்கோட்டையை கைப்பற்ற முடியவில்லை. இறுதியில் 1698 இக்கோட்டையை கைப்பற்றப்பட்டது. ஆனால் அதற்கு முன்னரே சத்ரபதி சிவாஜி அங்கிருந்து தப்பிவிட்டார். பின் இக்கோட்டை கர்நாடக நவாபின் கைக்கு வந்தது. நவாபுகளிடமிருந்து 1750 இக்கோட்டையை பிரெஞ்சுக்காரர்கள் கைப்பற்றினர். 1761 பிரிட்டிஷ்காரர்களும் ஹைதர் அலி சிலர் ஆண்டுகளும் கைப்பற்றி வைத்திருந்தனர். செஞ்சிக்கோட்டையின் அமைப்பு. செஞ்சிக்கோட்டை 3 குகைகளும் அவற்றை இணைக்கும் சுவர்களும் கொண்டது. இவற்றுள் 7 சதுர கிலோமீட்டர் அதாவது 800 அடிகள் உயரம் அமைக்கப்பட்டிருந்த இக்கோட்டை 80 அடி அகலமுள்ள அகழியால் காப்பு செய்யப்பட்டிருந்தது. இதில் 8 மாடிகளை கொண்ட கல்யாண மஹால், தானிய களஞ்சியம், சிறைச்சாலை, படையினர் பயிற்சி கூடம், செஞ்சியம்மன் கோவில் ஆகியவற்றை உள்ளடக்கியது. இதில் ஆனைக்குளம் என்று தெப்பக்குளம் ஒன்று உள்ளது. இக்கோட்டைக்கு அரணாக இயற்கையாக அமைந்த கிருஷ்ணகிரி, சக்கலிதுர்க், ராஜகிரி ஆகிய குன்றுகள் இருந்தன. 1929 தேசிய நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது சரியான பராமரிப்பு இன்றி சுவர்கள் முழுவதும் கரியால் கிறுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மது அருந்தும் இடமாகவும் இன்ன பிற தகாத செயல்களும் பயன்படுத்தி வருகின்றது. காவேரி பூம்பட்டினம் பண்டைய காலத்தில் சோழர்களின் தலைநகரமாக விளங்கியது. பொதுவாக ஆறும் கடலும் கலக்கும் பகுதியை புகார் என்பார்கள். காவேரி ஆறு கடலுடன் கலக்கும் இடமும் புகார் என்று அழைக்கப்பட்டது. பின்னர் புகார் நகரின் பொலிவின் காரணமாகவும் சிறப்பின் காரணமாகவும் பூம்புகார் என்று அழைக்கப்பட்டது. பிற்காலத்தில் பூம்புகார் என்ற பெயர் மாறி காவிரி புகும்பட்டினம் என்றாகி இறுதியில் காவிரி பூம்பட்டினம், காவிரி பட்டினம் என்று வழங்கப்பட்டது. காவேரி பூப்பட்டினத்தின் சிறப்புகளை சங்க இலக்கியங்களான 8 தொகை நூல்களுள் சில பாடல்களும், 10 பாட்டில் புறநானூற்றும் பட்டினப்பாலையும், 50 காப்பியங்களும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிறப்பாக விளங்குகின்றன. காவிரி பூம்பட்டினம் 3 பிரிவுகளாக விளங்கியது. காவிரி பூம்பட்டினத்தில் கரையோரமாக அமைந்த பகுதி மாவூர்பாக்கம் என்று, நகரமாக அமைந்த பகுதி பட்டினப்பாக்கம். இவ்விரு பகுதிகளுக்கும் இடையே அமைந்த பகுதி நாலங்காடி என்று பெயர் பெற்று திகழ்ந்தது. மாவூர்பாக்கத்தில் ஒளிநிலா முற்றங்களும் பெரிய மாளிகைகளும் பெரிய பண்டக சாலைகளும் இருந்தன. மாவூர் துறைமுகத்தில் பல வெளிநாடுகளில் இருந்து கப்பல் வந்து சென்று கொண்டிருந்தன. ஏற்றுமதி இறக்குமதி நன்றாக நடந்து கொண்டிருந்தது. நகர வீதிகளில் பொன்னும் முத்தும் வரையறுத்து சொல்ல முடியாத அளவுக்கு குவிந்து கிடந்தன. ஒரு புறம் நெல், திணை, வரகு, ராகி, சாமை, எல், கொல், பயிறு, அவரை, துவரை, மொச்சை, கடலை, மூங்கில், காராமணி ஆகிய 11 வகை கூலப்பொருட்களும் விற்கப்பட்டன. கல்வணிகர், மீன் விற்போர் ஏலம், லவங்கம், சாதிக்காய், கற்பூரம், தக்கோலம் ஆகிய 5 வகை பொருட்களையும் விற்போரின் வாழிடமாகவும், கல் விற்கும் மகளிர், மீன் விற்கும் பரதவர், ஆடுகள் விற்போர் ஆகியோர் நிறைந்த புலால் கடைகளும் இருந்தன. கருமார், தச்சர், ஓவியர், இசைக்கலைஞர்கள், சிற்ப வல்லுநர்கள், தையல் தொழிலாளர்கள் என பலரும் இருந்தனர். பட்டினப்பாக்கம் அரசனுடைய அரண்மனை இருக்கும் இடமாக திகழ்ந்தது. சோழன் கரிகாலன் காலத்தில்தான் காவேரி பூம்பட்டினம் சிறப்போடு விளங்கியது. காவேரி பூம்பட்டினத்தில் அயல்நாட்டு குதிரைகள் வந்திறங்கின. தமிழகத்தின் மிளகு, முத்து, மணி, பவளம் முதலியவை பிற நாடுகளுக்கு மிகுதியாக ஏற்றுமதி செய்யப்பட்டன. மேலும் இங்கு சைவர்கள், வைணவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள் என அனைத்து தரப்பினரும் ஒற்றுமையாக வாழ்ந்தனர். 5 வகை மன்றங்கள் இருந்தன. அவை வெள்ளிடை மன்றம், பொருட்களை களவு செய்பவர்கள் வெளிப்படுத்தி காட்டுவது இதன் பணியாகும். கூன், குருடு, செவிடு, தொழுநோய் போன்றோருக்கு உதவும் தளமாக லஞ்சி மன்றம் விளங்கியது. நெடுங்கல் மன்றம் மருத்துவமனையாக திகழ்ந்தது. பாவை மன்றம் நீதிமன்றமாக திகழ்ந்தது. இவ்வாறு பல சிறப்புகளை கொண்டு விளங்கிய காவிரி பூப்பட்டினத்தின் ஒரு பகுதி கடலின் சீற்றத்தால் அழிந்தது. எஞ்சிய நகரம் சோழ அரசர்களின் மாற்றத்தாலும் பாண்டிய மன்னர்களின் படையெடுப்பாலும் சிதைந்து அழிந்தது. பூமிக்குள் புதையல் கிடைக்கலாம், ஆனால் ஒரு மாநகரமே வரலாற்று புதையலாய் கடலில் புகுந்து கிடக்கிறது. பாடிய பட்டின பாலை இருக்கிறது, ஆனால் பாடப்பட்ட பட்டினம் கடலுக்குள் பாழாய் போய் கிடக்கிறது. புதைந்து கிடப்பது காவிரி பூம்பட்டினம் மட்டுமல்ல, நம் தமிழர்களின் வரலாற்று தொன்மையும் தான்.
3: Wow, it's so fascinating to hear about all these historical places.
0: Yeah, I know. I mean, can you even imagine Tamil Nadu without these places now? And also imagine if those people who built these, those architects, if they were alive now, they'll be so overwhelmed to see that, you know, all the people are actually revering these places and keeping them as heritage sites and loving these places. I don't know how it would have been, no, Tamil Nadu without these places and all that. It would have been great. Talking about other places, I can think of a few, but
1: Of course there are a few places too. There's one something called as Pulicket Lake and all. Really?
0: Yeah, yeah, yeah. That's
1: I've been there long time back, but I'm not sure where is it exactly.
3: It's quite interesting. Can you tell me more so that I can visit them?
0: Well, about Pulicket Lake, yeah, I've heard of it, but I know quite some information about it. It's actually a lagoon and it's rich in flora and fauna, and it has a lot of diversity in birds. It's you know, there's a lot of bird migrating here, like the Vedanthangal Sanctuary and stuff. It acts like a stopover place. It's like, you know, even birds get tired when they travel, so they come and stop over here. It's a beautiful place to visit during migration season. And it is also famous for fishing. The Pulicket Lake itself is very famous for the variety in aquatic animals and all that. It has a huge variety of fishes, you know, and during spring season and autumn, you see a lot of variety of birds itself. You know, you can never even imagine there are so many birds in this area. It ranges from flamingos to spoonbills to hornbills. There are almost 115 varieties of birds that visit this area.
1: Wow, that's really interesting.
0: Yeah, I know. And also the bird varieties are so colorful. You know, it's like almost 50,000 colors can come in. We can actually see a range of 50,000 colors.
1: But it's really very interesting, no? Like at one place, you can find so many species. And
0: I know, kingfishers, really pelicans. Oh my God, it's so beautiful. Photography. In fact, people who want to, you know, go for photography, I think this is like the best place. So,
3: well, it's like lots of birds and other species. So why don't we all go there?
0: We should go there. The place is near Sriharikota, you know, and
1: yeah, there are also three major rivers, right?
0: Yeah, I think one of it is the Arani River, and
1: Buckingham Canal is there. Then
0: I'll tell you. Wait, the Swarnamukhi River and the Kalangi River, all three of those rivers, they feed the Pulicket Lake, and it's entirely a freshwater lake.
1: Whoa.
0: So, yeah. Okay. And I think that's about it.
3: Okay, we must go spend time, enjoy, and then we enjoy the climate with the lake and the silence.
0: Yeah, silence. Actually,
1: talking about silence, I think it's time for us to go inside the meditation hall.
0: Okay, so let's just go. I think we'll just go in there, enjoy the meditation, silence, and come back.

0: ஏ மச்சான், இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு பாரு.
1: ஏ ஆமா மச்சி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இங்க நம்ம கேங் பேர் எழுதி ஒரு கெத்து பண்ணலாமோ?
0: ஏ சூப்பர் ஐடியா. ஏ கல் எடுங்கப்பா, கல் எடுங்கப்பா.
1: ஏ அதை விட பெருசா எடு, அப்பதான் நல்லா எழுத முடியும்.
2: அந்த கல் ஓகேவா?
0: ஓகே. வாழ்க்கையில தான் ஒன்னும் உருப்படியா எழுதல. செவத்துலயாவது நம்ம பேரை எழுதி கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம்.
3: ஏ தம்பி தம்பி, என்ன பண்றீங்க நீங்க இங்க?
4: எங்களோட பேர்லாம் எழுதி வைக்கிறோம் சார்.
3: இங்க பாருப்பா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது வந்து நம்ம இந்திய நாட்டோட பெருமையை வந்து இதெல்லாம் ரொம்ப அதிகமாக்குற விஷயம். இதுல போய் உங்க பேர்லாம் எழுதி அசிங்கப்படுத்தலாமா? நல்லா இருக்கா நீங்க பண்றது கொஞ்சமாது?
5: மக்களே, நம் வரலாறை காப்போம், இந்தியாவை சிறப்பாக்குவோம்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: இது நம் பூமி, நமது மகிமை இதன் முன்னேற்றத்தில்தான். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: Whoa, that was a unique experience, right? I feel so much of positive vibes. It's like amazing.
2: Hey, Neetu, just think, you have been so many times here and still you feel that. Think of me, ma'am. I've been first time. I'm still floating somewhere. I'm so amazed.
1: Yeah, I know. Wow.
3: This is not over, guys. I know Orville is full of foreign people, especially from France. Uh-huh. But it also promotes a lot of entrepreneurship. Do you know that?
1: Yeah, I think so. I mean, they make a lot of eco-friendly products, right? That's what I know.
3: Like clay bricks, okay, carpentry work, food items, and so on.
1: Wow, that's like amazing.
2: This seems to be so eco-friendly, man.
1: I know, and even the meditation center, the Matri Mandir, even that uses now natural light. It's not artificial electricity and stuff. It's like, whoa, really nice.
3: Yeah, that's right. We are getting late. But I have to tell this to you guys. I have another treat for you on the way to Chennai.
1: On the way to Chennai?
2: Whoa.
1: Wait, what's on the way to Chennai?
3: Shame on you. Which way did you come to Orville?
1: Tiruvanmiyur
2: ECR, right?
1: Yeah, that's how we came. We took the ACR. Why?
3: No wonder you forgot. Alright, I'll join you on the way back. But this time we'll take the route via Thambrum Bypass.
1: Okay, So
2: what's so special there?
3: Oh my god, how could you forget? Madurandagam.
1: Okay, oh god, oh please, God forgive me. Okay, I get it, Madurandagam.
3: What?
2: Madurandagam? I don't know.
3: Okay, whatever.
1: Dude, Madurandagam.
2: Madurandagam.
1: Yeah, Madurandagam. Yeah, it's... But go see, we'll see it, we'll go, come on.
2: Oh, really? Okay, cool. So what's so special about that place, man?
1: Dude, it actually has a very interesting story behind it. There's a temple there. Okay, and you have got to see it. You have got to hear the story, actually.
2: Hey, I want to know the story. Come on, tell me.
1: Instead of me telling me, I think it'll be better if we hear it from one of the priests or the priest's wives.
2: Hey, I think I can see some gopuram over there under that bridge. Is it that gopuram or what?
1: Yeah, of course, that's the temple. That's
2: and
1: the temple.
2: I wonder, why is it facing that lake?
3: You'll find out the answer to your question, Sweetu. You don't know. Your curiosity is going to be such a treat for you. There, I think one of the priest's wives is coming out. I know her. Let's ask her to tell us. Come on.
1: Yeah, come on.
4: Vanakkam ma, enna nyabugam iruka?
1: ஆம் இருக்கு. தாங்கள் தானே தங்கள் தந்தையுடன் இங்கு வந்திருந்தீர்கள்? போன வருடம் தானே வந்தீர்கள்? உங்கள் பெயர் கீது அல்லவா? இவர்கள் உங்களுடைய இஷ்டமித்திரர்களா?
4: ஆமா, நாங்கெல்லாம் உங்ககிட்ட இந்த ராமர் கோவிலோடைய கதையை கேட்கலாம்னு வந்தோம். நீங்க என்ன சொல்றீங்க?
1: ஆஹா, என்ன அருமையான கதை! சரி, அமருங்கள். நான் உங்களுக்கு அவசியம் இந்த கதையை சொல்வேன். நான் சொல்வதையெல்லாம் கற்பனை பண்ணி பாருங்கள், சரியா?
5: சரிமா, அப்படியே செய்யறோம்.
6: அமருங்கள், துவங்கலாமா? மதுராந்தகம் என்ற ஊரு சென்னையிலிருந்து 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு இடம். இந்த இடம் புராண காலத்தில் பகுளாரண்ய க்ஷேத்திரம் என அழைக்கப்பட்டுள்ளது. இவ்விடத்தில் பிரம்மபுத்திரர்கள் சாப விமோச்சனம் பெற்றதாக கூறப்படுகிறது. விபந்தகர் என்னும் ஒரு மாமுனிவர் அக்காலத்தில் கருணாகர மூர்த்தி என பெயரிட்டு நாராயண வழிபாடு செய்து வந்தார். ராமர் சீதையை மீட்டு கொண்டு அயோத்தி திரும்பும் பொழுது இந்த இடத்துக்கு வந்து செல்லும்படி வேண்டியிருந்தார். அப்படி இவர்கள் இருவரும் லக்ஷ்மணனுடன் திரும்பி வரும்பொழுது அவர்களது விமானம் மேலே செல்ல முடியாமல் இவ்விடத்திலேயே நின்றுவிட்டது. இந்த வேண்டுகோளை நினைவுறுத்தி ராமர் சீதையின் கையை பிடித்து விமானத்திலிருந்து கீழே இறங்குவதற்கு உதவி செய்வது போல ஒரு அழகான சிற்பம் தற்பொழுது இங்கே உள்ள ராமர் கோவிலில் உள்ளது. இக்கோவிலில் இணைப்பிரியாத அனுமன் இல்லை. இதற்கு காரணம், ராமர் சீதையுடன் அயோத்தி திரும்பி வருவதை முன்கூட்டி அறிவிப்பதற்காக அயோத்தி சென்று விட்டார். செய்தியை தெரிவித்துவிட்டு திரும்புகையில் அனுமன் இந்த இடத்தில் ராமரை மீண்டும் சந்தித்தார். எனவே ஹனுமானுக்காக தனியாக ஒரு சன்னதி உள்ளது. புராணத்தில் இவ்வாறு இருக்க சமீப காலத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சிக்கு வருவோமா? 1795 ஆண்டில் கிழக்கிந்திய கம்பெனி தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த போது லியோனால்ட் பிளேஸ் என்பவர் இப்பகுதியில் கலெக்டராக இருந்தபோது கடல் போல் இருந்த மதுராந்தகம் ஏரிக்கரை பலப்படுத்தி 8000 பகோடா செலவில் மறுகாலம் கட்டினர். ஆனால் அடுத்த கனமழையிலேயே ஏரிக்கரை உடைந்து விட்டது. இதனால் நிறைய சேதம் ஏற்பட்டது. மீண்டும் 1798 10000 பகோடா செலவில் கரைகளை பலப்படுத்தி கட்டினர். அப்பொழுது அங்கிருந்த சில அந்தணர்களை பார்த்து, நீங்கள் கோயிலுக்கு போகிறீர்களே, உங்களுடைய ராமன் இந்த ஏரியை இப்பொழுது பெய்து கொண்டிருக்கும் மழையினால் உடையாதிருக்க செய்ய முடியுமா என்று நக்கலாக கேட்டார். அதற்கு அவர்கள், உண்மையான பக்தியுடன் வேண்டினால் ராமன் எதையும் செய்வான் என்று கூறினர். அதற்கு அந்த கலெக்டர், அப்படி என்றால் இந்த முறை உங்கள் ராமரிடம் நான் வேண்டுகொள்கிறேன், இந்த ஏரி உடையாமல் உங்கள் ராமன் காப்பாற்றினர் என்றால் ராமனுக்கு நானே கோயில் கட்டி தருகிறேன் என்றார். அன்று மிக கடுமையான மழை பெய்து கொண்டிருந்தது. ஏரி உடைந்து விடுமோ என்ற பயத்துடன் உடைப்பை அடைப்பதற்காக வேலையாட்களுடன் இந்த கலெக்டர் இரவில் கொட்டும் மழையில் கரை மீது நடந்து கொண்டிருந்தார். கரை அதிரும் அளவிற்கு காற்றும் மழையும் அலையும் அடித்துக் கொண்டிருந்தன. அந்நேரத்தில் பளீர் என ஒரு மின்னல் கீற்று. இந்த கலெக்டர் உடனே மண்டியிட்டு அமர்ந்து விட்டார். அங்கே அவர் கண்டதாக சொன்ன காட்சி, அதோ அந்த மறுகாலிலே கம்பீரமான தோற்றமுடைய இருவர் வில்லும் அம்பும் கொண்டு கரையை காப்பது போல நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் நிச்சயமாக ராமரும் லக்ஷ்மணரும் தான். வந்திருந்த வேலையாட்கள் இந்த கலெக்டருக்கு மனக்கோளாறாகிவிட்டது என நினைத்து அவரை அங்கிருந்து தூக்கி கொண்டு போய் மருத்துவர்களை வரவழைத்தார். இச்செய்தி அந்த அந்தணர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டது. அவர்களும் கொட்டும் மழையில் ஓடோடி வந்தார். திரு பிளேஸ் அவர்கள் எல்லோரையும் பார்த்து, கடவுள் என்பது கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் சொந்தமான ஒருவர் அல்ல என்பதை கண்கூடா கண்டு உணர்ந்தேன். நான் நிச்சயமாக இந்த கோவிலை கட்டுகிறேன், நீங்கள் ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று சொன்னார். இக்கோவிலில் இப்பொழுது இது பற்றிய ஒரு கல்வெட்டில் ஜாகீர்தார் கலெக்டர் லியோனால்டு பிளேஸ் அவர்களது உபயத்தால் இக்கோவில் கட்டப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பல நூறாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த கோவில் இன்னும் ஒரு வழிபாட்டு தலமாக உள்ளது. என்ன, நன்றாக இருந்ததா உண்மையான சரித்திர கதை

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.
1: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத. நீ ரோட்ல குடிச்சா உன்ன போலீஸ் பிடிக்கும், நீ வீட்டுல குடிச்சா உன் பிள்ளையும் குடிக்கும். மறக்காத, அத நீ மறக்காத. அதனால் குடிக்காத, சிகரெட் குடிக்காத, குடிக்காத, சிகரெட் குடிக்காத, கெடுக்காத, உடம்ப கெடுக்காத.
1: குடிக்காம இருக்க முடியலையே, சிகரெட் பிடிக்காம இருக்க முடியலையே, ஐயோ என்னத்த செய்யறது.
0: புலிகளின் வாழ்க்கையை மனசுல யோசி, இளையனா போகணும்டா நீயும் காசி. நீ நல்லா இருந்தா குடும்பம் பிழைக்கும், குடிச்சா குடும்பம் உன்னை இழக்கும். மறக்காதே கண்ணே மறக்காதே, இனி என குடிக்காதே ராசா சிகரெட்டை குடிக்காதே.
1: குடிக்கலையா இனிமே குடிக்கலையா, நிலைக்கணுமையா உயிரே நிலைக்கணுமையா, பொழைக்கணுமையா குடும்பம் பொழைக்கணுமையா.
2: சிகரெட் குடிப்பதை நிறுத்துங்கள், குடும்பத்தை பாருங்கள்.
3: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

0: ராஜினியா, ஹே மைக்கேலே, பையன் அலங்காரத்துல எங்க போயிருக்கா?
1: குயிக்க போயிருக்கா ரசனே. ஓ ரசனே, ஓ ரசனே,
2: தூரமா
1: சீக்கிரம் வா.
2: நம்மா
1: இம்புட் நேரம் தலை கூசினுங்கிறியே, காசல் வந்தா என்ன பண்றது? தலை தோட்டின்னு வா, உங்க அப்பா கூப்பிடறான். உன் மாவன் வந்திருக்கான், என்னன்னு கேளு.
0: ஏய் இங்க வாடா, பல்லெல்லாம் இருந்து போய்க்குது சொல்றல.
1: நான் பள்ளிக்கூடம் போனப்பா,
0: நான் பொழுப்புக்கு போனமில்ல, குத்திக்கிட்டு சோறு வந்துருமா, கூடினா
1: போப்பா.
3: சக்கர, ஏய் சக்கர, எங்க மாவன் புருஷன்?
1: கூப்பிடுற சாமியா,
3: நாளைக்கு மகளும் மருமகனும் ஊர்ல இருந்து வராங்க. மருமகனுக்கு காடுனா ரொம்ப பிடிக்கும். காடை இருக்குமாப்பா? ஆமாண்டா, அவங்க நாளைக்கே ஊருக்கு போயிடுவாங்க, தங்க மாட்டாங்க. அதனால 10 காடையும் 5 கவுதாரியும் உடனே கொண்டு வந்து
0: கொடுத்துரு சாமி. கொண்டாந்து
3: மறந்துடாதடா சக்கர,
0: தொட்டு குடுத்துறீங்களா? மறந்துருவனே. காலிம்பா பாடி அழுதுட்டம்மா, காலையில பாய்க்கன்னியா சீக்கிரம் காஞ்சி காசு
1: காசுங்க
0: பணம் குத்திக்கிறார். காவுதாரி பிடிக்கிற காட்டுக்கு போனோம். ஜெயலட்சுமி பலகிற காட்டுக்கு போவோம்.
1: நான் போகணும்
0: காடு, கவுதாரி பிடிக்கிறதுக்கு காட்டுக்கு போனோம். பேசுறேன் ஐயா பணம் குத்துக்கிறாரு. இஸ்கூலுக்கு போக வேணாம், இன்னைக்கு லீவு போடு.
1: இன்னைக்கு பட்ஜெட் இருக்குது, நான் போகணும்.
0: நான் வளையத்துல
1: வரேன்.
4: போய்ச்சானே.

0: இது ஆபரேஷன் தியேட்டர்மா, இங்கெல்லாம் கோச்சல் போடக்கூடாது, அமைதியா இருக்கணும். பெரிய டாக்டர் யாருன்னா ஒருத்தர் வர சொன்னாரு, யாருன்னா ஒருத்தர் என் கூட வர.
1: நீங்க இவளை எல்லாம் கூட்டிட்டு போய் சாப்பிட சொல்லுங்க.

0: எப்பவுமே சொல்ல முடியும்.
1: உங்களைத்தான் சாமி கடவுள் மாதிரி நம்புறோம்.
0: நீங்க யாரு?
1: நான் தான் சாமி, எங்க நரிக்குறவங்க சங்கத்து தலைவர்.
0: சரி, எல்லாரும் என் ரூம்க்கு வாங்க, அங்க போய் பேசலாம். வாங்க உட்காருங்க.
1: சொன்ன
0: உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். தலையில பலமா அடிபட்டதுனால மூளை செயலிழந்து போச்சு.
1: போய் பார்த்து வந்துடுறேன் சாமி.
0: வார்டு கொண்டு வந்திருப்பாங்க. சரி, நீங்க போங்க, நானும் வரேன்.

0: Casa. Amore.
1: என்ன பாத்துட்டீங்களா?
2: பாத்துட்டு சாமி.
3: இதே துடிப்பெல்லாம் இருக்கு. ஆனா புள்ள பொழைக்க மாட்டான்னு சொல்லுங்க சாமி. எப்படியாவது பொழைக்க வைங்க சாமி.
1: இப்ப மிஷின்னாலதான் இதய துடிப்பு நாடி துடிப்பு எல்லாம் வேலை செஞ்சுட்டு மூளை செத்து போச்சுன்னா யாரும் பொழைக்க முடியாது. இதயம் நுரையீரலை இயங்க வச்சு மூளை செயல்படுதான்னு டெஸ்ட் பண்ணோம். மூளை வேலை செய்தான்னு ரெண்டு தடவை டெஸ்ட் பண்ணோம். ஆனா எந்த பலனும் இல்லை. இத பிரெயின் டெத்னு சொல்லுவாங்க. உலகத்துல இது வரைக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்டே கண்டுபிடிக்கப்படல. நான் ஒண்ணு சொல்றேன், கேக்குறீங்களா?
2: சொல்லுங்க சாமி.
1: நீங்க நினைச்சா இப்பவும் உங்க மகனை வாழ வைக்க முடியும்.
0: நீங்க சொல்றத கேக்குறப்பவே சந்தோஷமா இருக்கு சாமி. நாங்க என்ன செய்யணும் சொல்லுங்க.
1: இதயம் தேவைப்படுற ஒருத்தருக்கு உங்க மகனோட இதயத்தை கொடுக்கலாம். கிட்னி தேவைப்படுறவருக்கு கிட்னியை கொடுக்கலாம். அதன் மூலமா உங்க மகன் வாழலாம் இல்லையா? ஏதோ என் மனசுல பட்டுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். இப்பவே முடிவை சொல்லணும் இல்ல, உங்களுக்குள்ள நல்லா கலந்து ஆலோசிச்சுட்டு முடிவெடுங்க. நீங்களும் இவங்களுக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னா சக்கரை கேட்பாரு.
3: சக்கரைக்கு தெரிஞ்சதெல்லாம் காடையும் கவுதாரியும் தான். பேசி பாக்குற சாமி.
4: செல்லமுத்து, நெஞ்சு ஒளி மூச்சு கஷ்டமும் இப்ப எப்படி இருக்கு?
5: நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர்.

0: உங்களுக்கு இருதய மாற்று அறுவை சிகிச்சை தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலையும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. யாராவது ஒருத்தர் இதயம் தருவாங்க சரிங்களா?
1: இந்த உலகத்துல இதயத்தை கொடுக்க யார் டாக்டர் முன்னு வருவாங்க?
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, இந்த உலகத்துல மனிதனை இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கு, கண்டிப்பா நல்லதே நடக்கும். அம்மா ராத்திரி பத்திரமா பாத்துக்கோங்கம்மா, ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா சிஸ்டர்கிட்ட இம்மிடியட்டா சொல்லுங்க. சிஸ்டர் லாசிக்ஸ் இன்னும் ஒரு டோஸ் 40 மில்லிகிராம் கொடுங்க, ஃப்ளூட்ஸ் கொஞ்சம் குறைச்சிக்கங்க சரியா?
2: ஏண்டா சக்கரை இம்புட்டி யோசனா, எனக்கு இன்னும் டாக்டர் சாமி சொல்றது சரியா தான் படுது.
3: சாமி கிட்ட வேண்டி எனக்கு என் பிள்ளைய சாமி காப்பாத்தும் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு.
2: இந்த பிள்ள டாக்டர் உண்மையா தான் சொல்றாரு, என்ன செஞ்சாலும் புள்ள புழைக்க மாட்டான்னு சொல்றாருல, ஆனா ரெண்டு பேர் புழைச்சா அது காரணம் ஓம் புள்ளதானே மைக்கண்ணி. கேக்குறதுக்கே கஷ்டமா தான் புள்ள இருக்கும், ஆனா செத்த பிறகும் புள்ள வாழ்றது உனக்கு பெருமை இல்லையா? உன் பிள்ளையோட இதயம் ஒரு அப்பனையே காப்பாத்த போகுது, உன் பிள்ளையோட கிட்னி ரெண்டு பொட்ட பிள்ளைங்களை பெத்த ஒரு அம்மாவையே காப்பாத்த போகுது. சின்ன வயசுல நம்ம கும்பல்ல கூட 3 பேர் செத்து போட்டானுங்க, புதைச்சோம் மண்ணு திணிச்சும் மறந்து போயிட்டோம். ஊசுரோட இருந்தா மனுஷன் சொல்றோம், செத்து போனா போனோம்னு தானே சொல்றோம். ஆனா ஓம் புள்ள செத்து உயிர் வாழணும்னு நான் ஆசைப்படுறேன் சக்கர. பெத்ததாய் மைக்கண்ணி, நீ என்ன புள்ள சொல்ற, நல்ல முடிவா சொல்லு. மனுஷனுக்கு உபயோகமா இருக்க அதே மாதிரி மனுஷன் சேர்த்த பிறகும் உலகத்துக்கு உபயோகமா இருக்கணும் சாமி.
0: செல்லமுத்து காலையில என்ன சாப்பிட்டீங்க?
1: எது சாப்பிட்டாலும் உள்ள போக மாட்டேங்க டாக்டர், நான் எப்படி பொழைப்பேன்னு எனக்கு ஒண்ணு புரியல.
0: கவலைப்படாதீங்க செல்லமுத்து, உங்க நெஞ்சு வலிக்கும் மூச்சு கஷ்டத்துக்கும் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு.
1: எப்படிங்க டாக்டர்?
0: உங்களுக்கு இருதய மாற்ற அறுவை சிகிச்சை செய்யறதுக்காக இதயத்தை தானமா கொடுக்கறதுக்காக ஒருத்தர் முன் வந்திருக்காரு. சந்தோஷம் தானே உங்களுக்கு? சந்தோஷம் தானம்மா? சிஸ்டர் இன்னும் அரை மணி நேரத்துல பேஷண்ட தியேட்டர் கணிப்பு ரெடி பண்ணுங்க, ஒரு மணி நேரத்துல ஆபரேஷன் இருக்கும்.
4: ஓகே டாக்டர்,
0: பாக்கலாம் தியேட்டர்ல பாப்போம்.
5: என்ன சக்கர நீனும் போல?
6: இல்ல சாமி, இந்தாங்க சாமி.
5: என்னது?
6: நீங்க சாப்பிட கொடுத்த துட்டு. இந்த துட்டை நாங்க வாங்கிட்டோம்னா என் பொருளை செய்த தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாத போயிடும் சாமி. வரும் சாமி.
5: இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளங்களால தான் இந்த உலகம் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கு.
4: ஒருத்தருக்கு கண்ணா குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு கிட்னியா குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு லீவரை குடுத்துருக்கான், ஒருத்தருக்கு இதயத்தை குடுத்துருக்கான். என் பையன்
7: நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். அந்த சந்தேகங்களை யாராவது தீர்க்க மாட்டாங்களா, நமக்கு வழி காட்ட மாட்டாங்களா என்று எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி யோசிப்பவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் நிகழ்ச்சி தான் வழிகாட்டுகிறோம்
8: நிகழ்ச்சி. But once you file it out, the rest of the journey is as soft as a straw. Be a good beginner, said Israel Mor Ayyor. Taking inspiration from the above said quote, I take the pleasure of beginning today's event. A good start leads to a great end, and nothing is ideal without invoking our God in whatever we do. Therefore, I call upon Deepika of First BBA to start the event with the invocation. I request you all to rise up from the seat.

0: நான் உங்க ஆர்ஜே பிரீத்தி வந்துட்டேன். இன்னைக்கும் ஒரு நேரல் நிகழ்ச்சி உங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்பெஷலான டாபிக்குங்க. ஜென்ரலா எல்லாத்துக்குமே வந்து என்ஜிஓ அப்படின்னா என்னன்னே தெரியாது. என்ஜிஓ அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு சமூக சேவை செய்வாங்க. இப்போ போன வாரம் கூட நீங்க கேட்டிருப்பீங்க, போன வாரம் நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு ஷேர் அண்ட் கேர்லேருந்து வந்திருந்தாங்க. ஷேர் அண்ட் கேர்லேருந்து வந்து நிறைய குழந்தைங்க அவங்கள பற்றிலாம் சொன்னாங்க. அந்த மாதிரி இன்றைக்கும் ஒரு ஷேர் அண்ட் கோ வந்துக்கிட்டே இருக்காங்க. உங்களை நோக்கி உங்ககிட்ட பேசுறதுக்காக அவங்க வழியிலேயே இருக்காங்களாம். அவங்க என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறது தாங்க இன்றைக்கி நம்ம கேட்க போகிறோம். சரி, அவங்க வரத்துக்கு முன்னாடி ஜென்ரலாக என்ஜிஓ சமூக சேவை இதை பற்றிலாம் கொஞ்சம் பேசலாமா? நம்ம மக்கள் எல்லாருமே, நேர்களாகிய நீங்கள், சோஷியல் சர்வீஸ் பொது தொண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு பொது தொண்டு தேவைப்படுது. எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ரோடோரமாக போனீங்கன்னா கூட, தெருவோரமாக போனீங்கன்னா கூட நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான மக்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யணும் அப்படிங்கிறதாங்க இந்த எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 எண்ணம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நீங்களே வச்சுக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது உதவி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று என்ன பண்ணுவீங்க, எனக்கு உதவி வேணும்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பீங்க. நீங்கள் போய் எல்லாருக்கிட்டையும் கேட்க மாட்டீங்க, எனக்கு உதவி வேணும் உதவி வேணும்னு கேட்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் நம்ம நாட்டில் நிறைய மக்கள் உதவி வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இல்லை. நிறைய பேர் இல்லைன்னு தாங்க சொன்னேன். ஆனால் கொஞ்சம் பேர் உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. என்ன மாதிரியான உதவியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு வந்து கால் ஊனமுற்று இருக்கும், அந்த மாதிரியான குழந்தைங்களை நீங்கள் எடுத்து வளர்த்தலாம். அப்படி இல்லாட்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. எக்ஸாம்பிள், அது மட்டும் இல்லைங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்கள்லாம் அம்மா அப்பாவை இழந்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பெண்கள்லாம் வந்து கணவர் மார்க்கிட்ட சண்டை போட்டுட்டு ஏதாவது இருக்காங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஓகேங்களா? பாருங்களேன், கௌசல்யா கூட வந்துட்டாங்க. என்ஜிஓ அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச ஆரம்பித்தோன்னே கௌசல்யா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு மூச்சு வாங்க வந்துட்டாங்க. சரி, அவங்களுடைய மூச்சு வாங்குறத கொஞ்சம் அடங்கட்டும். அது வரைக்கும் நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்து பேசலாம். என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான், பெண்கள்லாம் வந்து கணவர்மார் விட்டு பிரிஞ்சு வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்களுக்கு சண்டை இருக்கு, டிவோர்ஸ் ஆயிருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்க. இதுக்கெல்லாம் யாருங்க ஹெல்ப் பண்றது? நம்மள மாதிரியான பொதுமக்கள் தான் பொது தொண்டு செய்யணும். நீங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு பொது தொண்டு செஞ்சு பாருங்களேன், அவங்க லைஃப் லாங் உங்களுக்கு கடமைப்பட்டு இருப்பாங்க. என்ன கௌசல்யா சொல்ற?
1: நிறைய பிரச்சனைகள் இப்போ கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சண்டை போடுறது வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, நான் சொன்ன வேலையை நீ செய்யல, எனக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துக்கல, சின்ன சின்ன விஷயம், ஈகோஸ் இந்த மாதிரி வர பிரச்சனைகள்னால இன்னைக்கு வந்து நம்ம ஃபேமிலி கோர்ட்டில் பார்க்கும்போது நிறைய டிவோர்ஸ் கேஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
0: ஏ, அது மட்டும் இல்லை, நீ வந்து அர்த்தமுள்ள மகளிர் நல சங்கம் அப்படிங்கிற என்ஜிஓவை வந்து நீ இன்டர்வியூ பண்ண இல்லையா?
1: ஆமாம்.
0: அவங்க என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகேப்பாக பொதுமக்களுக்கு சொல்லிடுறியா?
1: கண்டிப்பாக சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம கடைசியாக பார்க்கும்பொழுது அர்த்தமுள்ள மகளிர் நல சங்கம் இருந்து அவங்களோட பிரசிடென்ட் வந்திருந்தாங்க, மிஸ்ஸஸ் விக்டோரியா வந்திருந்தாங்க. அவங்களோட பல பெனிஃபிஷியரிஸ் வந்து நம்மளோட ஸ்டூடியோக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இன்டர்வியூ லைவ் ஷோவே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன, அவங்களோட பேச்சிலேருந்து நான் என்ன கவனித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கணும். அந்த மோஸ்ட்லி வந்து அந்த என்ஜிஓ பண்ணுற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு விட பெண்களுக்கு தான் ரொம்ப நிறைய விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து நான் ஒரு அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு சின்ன இன்சிடென்ட் வந்து அவங்க சொன்னாங்க, எப்படி வந்து ஒரு பெண் வந்து அவங்கள நாடி வந்தாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன இன்சிடெண்ட்டை அவங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஒரு 4-5 ஆண்டுகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு 2 குழந்தைகள் இருக்காங்க, ரெண்டுமே பெண் குழந்தைகள் தான். ஒரு வாட்டி வந்து அந்த கணவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மனைவி படுத்திருக்கும் பொழுது சோஃபாலேருந்து ஏறி அவர் மேலே குதிச்சிருக்காங்க. ஸோ அந்த பெண்மணி வந்து ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் பெண் குழந்தை வெளியில் போயிருந்திருக்காங்க. உடனே அந்த கணவர் வழிந்து அவர் மேலே பெட்ரோல் ஊற்றி ரொம்ப கொடுமையான நிலவுக்கு கொண்டு போய் விட்டுருக்காங்க.
0: ஆமாம் கௌசல்யா, நான் கூட கேட்டேன். ஆக்சுவலாக அவங்க அந்த பாயிண்ட் சொல்லிட்டு இருக்கும்போது தான் நான் வந்தேன், நம்மளோட நீ இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கிற அறைக்குள்ளே வந்தேன். அவங்க சொல்கிறத கேட்டோடனே அப்படி எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இந்த மாதிரிலாம் நடக்குதா அப்படின்னு ஆயிடுச்சு.
1: அதை விட என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அதே மண்ணெண்ணையோட போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் போகிற வச்சு என்ன போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. உடனே விக்டோரியா மேம், நம்ம அர்த்தமுள்ள மகளிர் நல சங்கம் பிரசிடென்ட் விக்டோரியா மேமும் போயிருக்காங்க. போயிட்டு இந்த மாதிரி நீ பேசு, ஓ இந்த மாதிரி கணவர் என்ன இந்த மாதிரிலாம் கொடுமைப்படுத்துறாரு, தயவு செஞ்சு வந்து இதை ஹெல்ப் பண்ணுங்கன்னு பேசுன்னு சொன்னால் அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, வேண்டாம் என் கணவர் என்ன இருந்தாலும் அவர் என்ன என் கணவர், நான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு வாபஸ் வாங்கி வந்துட்டாங்களாம்.
0: சே, எவ்வளோ நல்லவங்கல்ல. இந்த மாதிரி நல்லவங்க இருக்கிற இந்த நாட்டில் பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய குழந்தைகளுக்கு உதவி பண்ணுறதுக்கு நம்ம முன் வரணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய குழந்தைங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும், ஏன்னா பெற்றோர் விட்டு பிரிஞ்சு வந்தவங்க அப்புறம் அனாதையாக நிற்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் படிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு க்வெஷ்சன் மார்க்காகவே இருக்குது. அதாவது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே ஒவ்வொரு கனவு இருக்கும். அது பிறந்த உடனேவே அந்த குழந்தைக்கு இருக்குங்க கண்டிப்பாக அந்த கனவு. அது ஏன் நம்மளுக்கு தெரியலை அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது தெரியல. நம்ம வந்து பெற்றோர் வயிற்றுல அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வரச்சேயே நம்மளுடைய குறிக்கோள் இதுதான் அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட் செட்டாக இருக்கும். அது எப்போ வெளியே வரும் அப்படின்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு ஃபீல்டிலிருந்தும் அனுபவம் வர வர வர வர அந்த நம்மளுடைய கோல் நம்மளுடைய மைண்ட் செட் எதுவோ அப்போ வெளியே வர ஆரம்பிக்கும். அது மேபி ஒரு 10 இயர்ஸ்லேயோ 15 இயர்ஸ்லேயோ வெளியே வர ஆரம்பிக்கும். ஓகேயா, இது வரைக்கும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா நிறைய குழந்தைங்க நான் சொன்ன மாதிரி இருக்காங்கங்க. எக்ஸாம்பிள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு போகிறாங்க பாருங்களேன். உங்களுக்காக உங்களை நோக்கி நிறைய பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள்லாம் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கவுன்சிலிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஆயிடுச்சு இல்லை கௌசல்யா?
1: கண்டிப்பாக. ஏன்னா இன்னும் வந்து நம்ம பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தினா, தயவு செஞ்சு ஈகோஸ் அதெல்லாம் தூக்கி போட்டுடுங்க. உங்களோட கணவரோட ஒன்று சேர்ந்து என்னென்ன விஷயங்கள், ஏன்னா கடவுள் வந்து நமக்கு இந்த மனித வாழ்க்கையை கொடுத்துருக்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் சொல்லலாம். அடடே வந்துட்டாங்க நம்மளோட என்ஜிஓ. பிரீத்தி, அவங்களோட பேர் சொல்லு.
0: அவங்க வந்துட்டோம், நம்ம அவங்கக்கிட்டே என்ன பேருன்னு கேட்டுடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நீ சொல்லிட்டு இருந்தியா ஒரு விஷயம், அது என்னன்னு முடிச்சுடேன்.
1: சரி ஓகே, நம்மளோட என்ஜிஓ பீப்புள் அதுக்கப்புறம் அவங்களோட பெனிஃபிஷியரிஸ்லாம் நம்ம ஸ்டுடியோக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க. சரி, அதுக்குள்ளே நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம கொஞ்சம் பேசிகிட்டே இருக்கோம், அவங்க வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம். நேர்களே, உங்களுக்கு எல்லாருக்குமே நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, தயவு செஞ்சு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களோட வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு தயவு செஞ்சு பொறுமையாக இருங்க, ஈகோவை விட்டுடுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்க முடியுமோ எல்லா விஷயமும் பகிர்ந்துருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள எந்த விதமான ஒளிமறைவு இல்லாமல் வாழ்ந்தால் சந்தோஷமாக வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு, நம்ம என்னதான் ஒரு கஷ்டமான பேக்ரவுண்டில் நாம் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். எந்த காரணத்திற்கு கொண்டும் அவங்களோட கல்வியை நிறுத்திடாதீங்க. என்ன, உங்கள் வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அந்த பிரச்சனைகளை குழந்தைங்க மேலே திணிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி ஓகே பிரீத்தி, நம்மளோட கெஸ்ட் வந்துட்டாங்க, உங்களோட இன்ட்ரடியூஸ் பண்ணு.
0: ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு என்ஜிஓலேருந்து அந்த என்ஜிஓடைய இன்சார்ஜும் அவங்களுடைய பயனாளிகளும் வந்துட்டாங்க. அவங்க வந்து என்ன பேசுறாங்க, அவங்களாம் யார் யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: ஜெயசீலன்.
0: ஜெயசீலன், ஓகே சார். நீங்க வந்து எங்களுடைய ஸ்டுடியோக்கு வந்தது, அது மட்டும் இல்லாம உங்களுடைய பயனாளிகளோட வந்தது ரொம்பவே மகிழ்ச்சி சார். நீங்க வந்து தீஷா என்ஜிஓல இருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கறது எங்களுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் நாங்க ஆல்ரெடி சொல்லியாச்சு. சரி சார், உங்களுடைய நிறுவனம் திஷா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார்.
2: திஷான்றது ஒரு ப்ராஜெக்ட்.
0: ஓகே,
2: எங்களுடைய நிறுவனம் பார்த்தீங்கன்னா மாஃபா ஃபவுண்டேஷன், அதுக்கு கீழே நாங்கள் ஒரு 10-13 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டுருக்குறோம். இப்போ திஷானா டிரெக்ஷன், ஷோயிங் த வேன்னு சொல்லுவாங்க, திசை அவங்களோட வழி காமிக்கிறது. இப்போ கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்களை எடுத்து அவங்க 8th நாங்கள் எடுப்போம், எக்ஸாமினேஷன்லாம் கண்டக்ட் பண்ணி வீட்டில் போய் பார்த்து அவங்களுடைய இது அந்த சோஷியோ எக்கனாமிக்கல் பேக்ரவுண்டாக தெரிஞ்சுட்டு டிசர்விங்காக இருக்கணும். இது வந்து மெரிட் கம் மீன்ஸ் பிளஸ் மோட்டிவேஷன் சொல்லுவாங்க. மெரிட்டோரியஸ்னால படிப்பாங்க, அதுக்கான மீன்ஸ் அவங்களே தேடிப்பாங்க, அதனால மோட்டிவேஷன் கொடுத்து அவங்கள முழுமையாக வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு கனவு காண வைக்கிறது, அவங்கள ரொம்ப தைரியமாக கொண்டு வர்றது, உலகத்தை ஃபேஸ் பண்ணுறது, முடிஞ்ச அளவில் அவங்களோட ஒரு சமுதாய லீடர்ஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய கனவு. அதுக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போது இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் தொடங்கினோம். அது சிவகாசியில் ஆரம்பித்தாங்க, அப்புறம் மெதுவாக வந்து 2006 வந்து மாஃபா ஃபவுண்டேஷன் பண்ணி இப்போ ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு லீகல் என்டிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா. இதுவரை தனியாக ஒரு எப்போல்லாம் வந்து ஃப்ரீயாக வந்து யாராலும் தேவையை கேட்டு வர்றாங்களோ அப்போ மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு ஒரு என்டிட்டி கொடுத்து முழுமையாக செஞ்சுருக்கோம். இங்கே 2004 ஃபர்ஸ்ட் பேட்ச் இவங்கெல்லாம் இப்போ முடிச்சுட்டு பிளஸ் 2 முடிச்சுட்டு காலேஜ் போகிறாங்க.
0: ஓ, இப்போ இங்கே உங்களோட பயனாளிகள் எல்லாமே ப்ளஸ் டூ முடிச்சு ப்ளஸ் டூ
2: முடிச்சவங்க ப்ளஸ் டூ முடிச்சு இப்போ காலேஜ் போகிறாங்க. நிறைய பேர் தௌசண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. இந்த தடவை எங்களுக்கு ஃபர்ஸ்ட் மார்க்லாம் நிறைய நல்லா வந்திருக்குங்க, சென்னையில் வந்திருக்கு.
0: ஓகே சார், ரொம்ப சந்தோஷம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பயனாளிகளை வந்து அறிமுகப்படுத்திடலாம். வணக்கம் பா.
3: I'm Vijay from MCT my secondary school.
0: Sorry?
3: I'm Vijay from MCT my secondary school.
0: Okay, நீங்க வந்து இப்ப 12th முடிச்சிருக்கீங்க இல்லையா? நீங்க 12thல எவ்வளவு மார்க் எடுத்தீங்கனா இப்பதான் ரிசல்ட் வந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியான விஷயம்.
3: 1102.
0: 1102. Great. Okay. இப்போ வந்து உங்களுடைய கோல் என்ன உங்க லைஃப்ல?
3: I want to become an engineer.
0: Engineer. ஓகே, நான் தொடர்ந்து திருப்பி உங்ககிட்ட வந்து பேசுறேன். அதுக்குள்ள அடுத்தவங்க கிட்ட போயிடலாம். வணக்கம்ப்பா, உன் பேர் என்ன?
4: என் பேர் அரவிந்த்.
0: அரவிந்த், என்ன இப்போ 12th முடிச்சிருக்க இல்லையா? ஓகே, நீ என்ன படிக்கணும்னு விருப்பப்படுற?
4: இன்ஜினியர்.
0: இன்ஜினியரிங் பண்ணணும். ஓகே, உன்னுடைய லைஃப் டைம் கோல் என்ன? லைஃப் டைம் கோல்னா நீ என்ன ஆகணும்னு விருப்பப்படுற? படிச்சு முடிச்சுட்டு உன்னோட லைஃப்ல நீ என்ன சாதிக்கணும்னு நினைக்கிற?
4: ஹெல்ப் பண்ணணும் எல்லாருக்கும்.
0: ஓகே, பொது தொண்டு செய்யணும் அப்படின்னு நினைக்கிற? ரொம்ப நல்ல விஷயம்ப்பா. அடுத்த தம்பிகிட்ட பேசலாம். வணக்கம்ப்பா.
5: என் பேரு முத்துராமன்.
0: முத்துராமன், நல்ல தமிழ் பேரு.
5: நான் MCTM ஸ்கூல்ல 12th முடிச்சிருக்கேன்.
0: ஓகே, நீங்க ரெண்டு பேரும் கிளாஸ்மேட்ஸ். ஓகே, நீ எவ்வளவு ஸ்கோர் வாங்கின?
5: நான் 1026.
0: கிரேட், எல்லாரும் நல்ல மார்க் வாங்கிருக்கீங்க போல இருக்கே. உன்னோட மார்க் சொல்லுப்பா, சொல்லவே இல்லையே. 1032 வாங்கியிருக்காரு. கிரேட், சரி அந்த தம்பிகிட்ட பேசலாம். நாலு பேர் இங்கே பயனாளிகள் வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களும் 12th நல்ல மார்க் எடுத்து இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட வந்திருக்காங்க. இவங்களுடைய லைஃப் எப்படி இருந்தது அப்படின்னு தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நாலாவது ஒரு தம்பி வந்திருக்காரு, அவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
6: என்னோட பேர் பிரேம்.
0: பிரேம்,
6: நான் வந்து MCC ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன்.
0: ஓகே,
6: என்னோட ஃபியூச்சர் பிளானிங் வந்து BEEEE.
0: ஓகே ஓகே, எவ்வளோ மார்க் எடுத்திருந்தேன் நீ 12th?
6: நான் வந்து 835.
0: 835, நல்ல மார்க்குப்பா. ஓகே சார், உங்களுடைய பயனாளிகள்லாம் இங்கே வந்துட்டாங்க. நீங்கள் தீஷா ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க?
2: தீஷாவில் முக்கியமாக வந்து ரெண்டு வகையான ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இங்கே ஸ்காலர்ஷிப் கொடுப்போம். ஹை ஸ்கூல் வந்து 1200 ருபீஸ், ஹையர் செகண்டரி 1500. இங்கெல்லாம் காலேஜ் போகிறனால 5000 ருபீஸ் கொடுக்குறோம். அது ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ். அது இல்லாமல் நிறைய பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறோம். இது மாதிரி லைஃப் ஸ்கில்ஸ், லேர்னிங் ஸ்கில்ஸ் முதல்ல அதுலேருந்து தொடங்கும். எப்படி படிக்கணும், எப்படி அந்த எக்ஸாம் எப்படி நோட்லாம் எப்படி இருக்குவாங்க, அப்புறமேல் எக்ஸாம் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, மெமரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அது ஒரு இருக்கும். அடுத்து வந்து லைஃப் ஸ்கில்ஸ், கான்ஃபிடன்ஸ் பில்டிங், கம்யூனிகேஷன், ஷோயிங் எம்பத்தி, ரிலேட்டிங் வித் அதர்ஸ், அது மாதிரி அது இருக்கும் லைஃப் ஸ்கில்ஸ். அப்புறம் கேரியர் கைடன்ஸ். ஓகே, இதெல்லாம் இருந்து உங்களுடைய ஆப்டிடியூடு எல்லாமே தெரிஞ்சுட்டு எந்த கேரியருக்காக போகணும் என்னெல்லாம் உங்களாம் அந்த கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய இன்ஜினியர்ஸ் வரப்போறாங்க, பட் இன்ஜினியர்ஸ் கன்சர்ன்ட் சிட்டிசன் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் வந்து உங்களை எம்பவர் பண்ணுறோம், டுமாரோ நீங்கள் இன்னொருத்தரும் யாருக்கா எம்பவர் பண்ணணும். முழுமையாக அந்தது வரும்பொழுது ஒரு வளமான சமுதாயம் வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு.
0: ஓகே, நீங்கள் வந்து நிறையா சொல்லியிருக்கீங்க. கௌசல் ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறாங்க,
2: சொல்லுங்க.
1: ஓகே, ஸோ இந்த தீஷா ஃபவுண்டேஷன் எப்போ வந்து ஆரம்பிச்சிங்க சார்?
2: தீஷா ஃபவுண்டேஷன் அதான் ஒரு ஒரு பர்சனல் இனிஷியேட்டிவாக ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. கே பாண்டியராஜன் சொல்வாராவ தான் தனியாக எப்போல்லாம் உதவி தேவைப்படுதோ அப்படி செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் சிவகாசியில் ஒரு முன்னா அவர் இது முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி ஒரு தீப்பொடி தொழிலாக இருந்தார். அதனால ஒருத்தரை ஒரு நம்பிக்கையானவராக கொண்டு வரணும்னா முதல்ல வந்து கல்வி தான் முக்கியம், அடிப்படை. அதனால கல்வி முக்கியம் அப்படிங்கு பார்க்கும்போது அவங்க கல்விக்கு போகணும்னா கொஞ்சம் உதவித்தொகை தேவைப்படுது. உதவித்தொகை கொடுத்தோம்னா அட்லீஸ்ட், ஏன்னா வந்து இப்போ அப்பா வந்து ஒரு 100 ரூபா வாங்குறாரு, அம்மா ஒரு 70 ரூபா வாங்குறாங்க. இப்போ பையன் போனால் ஒரு 60 ரூபா கிடைச்சா அந்த தலைவருமான கூடும். அதனால என்ன செஞ்சாங்க, சரி இந்த ஒரு உதவித்தொகை ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு நீங்கள் வந்து ஹை ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ருபீஸ் நான் மாதம் கொடுத்துறேன், அந்த குழந்தைய ஃப்ரீயாக விடுங்க, அது படிக்கட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால துவங்கப்பட்டது தான். ஆனால் இன்னைக்கு வந்து அப்படியாகப்பட்டவங்களாம் இல்லை, இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு அந்த ஒரு குழந்தை தொழிலாளி ஆகும்னு பேசிக்ஸ் இருக்கு, ஆனால் நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்க அப்படின்றத சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு இங்கே வந்து 2006 தான் வந்து ஒரு லீகல் என்டிட்டின்னு சொல்லுவாங்க, ரெஜிஸ்டர் பாடி ஆகி அங்கேருந்து 2005-06 தான் ஆரம்பிச்சு பண்ணோம். இவங்களாம் ஃபர்ஸ்ட் பேட்ச், இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்புறம் இருந்து வந்தவங்க இவங்களாம் எயித்து தான், 8th & 10th எடுத்தோம். இப்போ 10th அவங்க 8th & 9th எடுத்தோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் போய் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா போனதில் வந்து ஒரு 80 பேர் காலேஜ் ஜாயின் பண்ணாங்க. 120 பேர்னா அங்கே வந்து ஒரு 70 பேர் முன்னாடி இருந்தாங்க, இங்கேருந்து ஒரு 80 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷமும் ஒரு 80 பேர் ஜாயின் பண்ண போகிறாங்க காலேஜில். எல்லாரையும் நாங்கள் காலேஜ் அனுப்பணும் அப்படிங்கறதான் எங்களுடைய குறிக்கோள்.
1: மிகப்பெரிய நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளோட தமிழகம் கேரளா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கும்போது தமிழகத்தையும் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸாக வர்றதுக்கு. அதுக்கு மிகப்பெரிய நீங்கள் சேவை செஞ்சுட்டு வரீங்கன்னு கூட சொல்லலாம். ஓகே, இன்னொரு விஷயம் என்ன கேட்க விரும்புறேன்னா, உங்களோட நிறுவனத்தில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறீங்க, என்னென்ன டிவிஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா அதை சொல்லுங்க.
2: எங்களுக்கு திஷா அந்த ப்ராஜெக்ட் மட்டும் பார்க்கும்பொழுது நாங்கள் வந்து எங்களுக்கு மேனேஜர்ஸ் ஒருத்தருக்காரு பிரசன்னா, அதுக்கு கீழே நான் அந்த ப்ரோக்ராம் அது ஒருங்கிணைப்பாளன் சொல்லலாம், ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். அப்புறம் எனக்குள்ள ஒரு எனக்கு கீழே ஒரு மூணு பேர் இருக்காங்க. அந்த மூணு பேர் வந்து ஓகே நாங்கள் ஒரு நாள் நாங்கள் பிரிச்சுக்கோ, ஒரு சென்ட்ரல் சென்னைக்கு ஒருத்தருக்கும் நார்த் சென்னைக்கு ஒருத்தருக்கு நாங்கள் பிரிச்சுக்குவோம். அதில் பிரிச்சுட்டு ஏன்னா குழந்தைகளை போய் பார்க்கணும் பேசணும் இந்த ரேப்ப பில்டிங்காக நான் வந்து ஒரு சென்ட்ரலைஸ்ல இருந்து ரெண்டு பேத்துக்குள்ள அது என்னென்ன நான் பண்ணணும் உதவும். ஏன்னா நான் முக்கியமாக ட்ரைனிங்லாம் நான் முக்கியமாக எடுத்துப்பேன். ட்ரைனிங்ல வந்து ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ் மாதிரி யாராவது வாலண்டியர்ஸ் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது. ஏன்னா வந்து கூப்பிடலாம், இன்னைக்கு மார்க்கெட்டில் நிறைய பேர் இருக்காங்க, இருந்தாலும் கூட இவங்கள வந்து முன்னாடி அவங்களோட இருக்காங்க இல்லையா, மற்ற ஒரு தொண்டு நிறுவனத்தில் இருந்துருக்கவங்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி இந்த டாபிக்ஸ்லாம் அவங்களே தயார் பண்ணி வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறதுனால அந்த ஒரு ட்ரைனிங் ஆஸ்பெக்ட் நான் அவங்களை ட்ரெயின் பண்ண வைக்கிறது, அப்படி அப்புறம் அசைன் பண்ணுறது, அந்த நடக்கூடிய நாட்களில் யார் எப்போ வர்றாங்க எந்த கிளாஸ் எங்கே கேதர் ஆகுறாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் கொடுப்போம். லஞ்ச் கொடுத்துட்டு எனக்கு காலையில் ஒரு 9 மணிக்கு தோங்கினோம்னா மூணு நாலு மணி ஆகும் ரெகுலராக. இப்போ வந்து என்னன்னா திஷா லீடர்ஷிப் ப்ரோக்ராம் சொல்லிட்டு எவ்ரி சண்டே மீட் பண்ண போகிறோம். அதான் ஏன்னா வந்து முன்னாடி ஒரு 5 கிளாஸ் இருக்கும் இது மாதிரி கிளாஸஸ், அப்புறம் ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க இது இன்டர்ன்ஷிப்னு சொல்லுவாங்க, இன்டர்ன்ஷிப்பில் ஒரு ஃபீல்டு விசிட் இண்டஸ்ட்ரி விசிட்னு சொல்லுவாங்க, அதை வச்சுட்டு இருந்தோம். அதை இப்போ என்ன சொன்னால் ஒவ்வொரு சண்டே மீட் பண்ண போகிறோம் அட்லீஸ்ட் ஃபார் 2 ஹவர்ஸ் லீடர்ஷிப்னால. ஏன்னா அவங்களுக்கு கெட் டு நோ தெம், அவங்களுடைய குரோத்து தெரியும், திறமைகளை வளர்க்குறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மேற்கொண்டு ஏன்னா வந்து ஒரு 5 நாளுக்கு போது ஒரு குழந்தையை தெரியறது ஒரு வருஷத்தில் ரொம்ப கஷ்டம்.
1: கண்டிப்பாக
2: அது எவ்வளோதான் நாட்கள் ஓகே, ஒரு 8 மணி நேரம் கூட இருக்காங்கன்னு வச்சுங்களேன் ரொம்ப கம்மியான நாட்கள். அதனால இப்போது அட்லீஸ்ட் 2 மணி நேரம் போது அவங்களுடைய வளர்ச்சி தெரிய வரும், அந்த வளர்ச்சிக்கு தேவையான மற்ற மேற்கொண்டு அவங்க வளர்க்க வேறு ஆலோசனையாக இருந்தாலும் சரி, மற்ற பயிற்சி வகுப்பில் இருந்தாலும் சரி, இப்போ மியூசிக்கில் இருக்காங்க அந்த ஆர்ஜியில் ஒரு பையன் கூட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவனுக்கு அது மாதிரி கொடுக்கும் பொழுது என்ன ஆகுது, அவங்க மேற்கொண்டு அவங்களுக்கு திறமைகளை வளர்த்துக்கிட்டு படிப்பு மட்டும் இல்லை மற்ற திறமைகளை வளர்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ வந்து எங்க பண்றோம், ஒண்ணு வந்து சொர்ணமால் மெட்ரிகுலேஷன் சொல்லிட்டு ஐநாவத்துல இருக்கு, இன்னொன்று சிபி ரோடுன்னு சொல்லுவாங்க, சிபி ரோடு காக்ரேன் பிரிட்ஜ் கார்பரேஷன் ஸ்கூல்ல ரெண்டு பக்கம் இருக்கு. ஆனா இப்ப சண்டே சண்டே வைக்கிறதுனால நாங்க இப்போ மத்த ஸ்கூல்ஸ் மத்த இடம்லாம் நாங்க பாத்துட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு குழந்தை அங்கேருந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அங்கேருந்து வந்து போகணும் அப்படின்னு யோசிக்கிங்க இல்லையா, அதனால கொஞ்சம் பக்கமா வச்சிட்டோம்னா அது இஃபெக்டிவா இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ஒரு சேலஞ்சு, முதல்ல வந்து இடத்த பார்க்கணும், அதுக்கு அதுக்கு தேவையான ஆட்களை பார்க்கணும், அந்த ரிசோர்ஸ் பார்க்கணும், எல்லாமே ஒரு மாஸ்டர் மைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கான பிளானிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. மேலே வந்து லேர்னிங்
0: நேர்களே, நீங்க கேட்டு இருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நான் உங்க ஆர்ஜே பிரீத்தி பேசிட்டு இருக்கேன், என்னோட ஆர்ஜே கௌசல்யாவும் வந்திருக்காங்க. நீங்க இப்ப யாரோட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னா, திஷா பவுண்டேஷன்ல இருந்து ஜெயசீலன் சார் வந்திருக்காரு, அவருடைய பயனாளிகள் விஜயகுமார், அரவிந்த், முத்துராமன், பிரேம் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. சார் நம்ம தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி விஜயகுமார்கிட்ட ஒரு சில கேள்வி கேட்டுக்கலாம். விஜயகுமார், நீ வந்து திஷா மூலமா எப்படி பயனடைஞ்ச?
4: ஆக்சுவலா ரொம்ப புவர் ஃபேமிலில இருந்து வந்தேன்.
0: ஓகே.
4: அவங்க இயர்லியா 750 கொடுக்குறாங்க, அதனால எனக்கு ரொம்ப ஸ்டடீஸ் ரொம்ப யூஸ் ஆச்சு.
0: ஓகே. நீ வந்து ஸ்காலர்ஷிப் மூலமா வந்து உன்னோட உனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இல்லையா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது நீ இதை பத்தி தெரிவிச்சிருக்கியா? உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இது மூலமா பயனடைஞ்சிருக்காங்களா?
4: அடைஞ்சிருக்காங்க. முத்துராமனே என் ஃப்ரெண்ட் தான்.
0: ஓகே.
4: அவனும் இது மூலமா பயனடைஞ்சிருக்கான்.
2: இது இல்லாம ஏதாவது சொல்லிருக்கீங்களா மத்தவங்களுக்கு, நம்மளுடைய குரூப் இல்லாம?
0: அதாவது வந்து இப்ப ஜென்ரலா இப்ப நீ ஒரு ஸ்கூல்ல படிக்கிறன்னா உன்னோட ஸ்கூலோட பெருமைகளை போய் நீ மத்தவங்க கிட்ட சொல்வ இல்லையா? என்னோட ஸ்கூல்ல இந்த கல்ச்சுரல்ஸ் வச்சாங்க, இங்க எல்லாம் எக்ஸ்கர்ஷன் கூட்டிட்டு போனாங்க, அதை பத்தி எல்லாம் சொல்வ. அந்த மாதிரி திஷாவை பத்தி நீ என்னென்ன சொல்லியிருக்க பொதுமக்கள் கிட்ட, உனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட, இல்ல உன்னோட ஃப்ரெண்ட்ஸ், இல்ல உன்னோட ரிலேட்டிவ்ஸ், யார்கிட்ட வேணா இருக்கலாம்?
4: பேரண்ட்ஸ் கிட்டே நல்லா சொல்லிருக்கேன்.
0: ஓ ஓகே. இந்த திஷா அப்படிங்கிறது நீயா அப்ரோச் பண்ணிருந்தாலும் உன்னோட பேரண்ட்ஸ் மூலியமா வந்ததாலும்
4: அவங்களா எங்க ஸ்கூல் மூலியமா வந்து அப்ரோச் பண்ணுவாங்க?
0: ஓ, ஸ்கூல் மூலியமா அப்ரோச் பண்ணது. சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி சார், நீங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க இல்லையா, நீங்க வந்து பொது தனிப்பட்ட முறையில இவங்க சொன்னாங்க ஸ்கூல் மூலியமான்னு சொன்னாங்க, தனிப்பட்ட முறையிலயும் நீங்க வந்து மாணவர்களை அணுகுறீங்களா?
2: அது இப்போ நாங்க நேரா ஸ்கூல்ல நேரடியா நாங்க ஒர்க் பண்ணது ஸ்கூல், மத்தபடி வந்து விதவிகள்னு சொல்லுவாங்க, கைம்பெண்கள் இருக்காங்க, அதனால மகளிர் சுய உதவி குழு இருக்காங்க இல்லையா, அவங்கள இருந்து எடுப்போம். அப்புறம் என்ஜிஓஸ் தொண்டு நிறுவனத்துல முன்னாடி நாங்க சிஓ சார்ந்து இருக்காங்க இல்லையா, அந்த இருக்க நிறுவனத்துல இருக்கக்கூடிய யாருக்கு தேவையோ அவங்க கொடுப்போம். இப்போ ரெஃபரன்ஸ், இப்ப நாங்க வந்து உங்க பேசியிருக்கோம், நீங்க யாரும் கொண்டுட்டு வர்றீங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் எடுத்துப்போம். அது இல்லாம மத்த எங்களுடைய நிறுவனத்திலும் வேறன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ சிவகாசி விருதுநகர்ல வந்து இப்போ ஒரு 1000 குழந்தைகளுக்கு கொடுத்து அவங்களுக்கு இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதனால எங்க ஒரு தேவை இருக்கோ அவங்களுக்கு கொண்டுட்டு வந்து நிறைய ப்ராசஸ் இருக்கு. வந்து அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க ஃபில் பண்ண வச்சுட்டு எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணி முடிஞ்சாலும் இப்போ வீட்டை போய் பார்த்து பேசுறது மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா வந்து பேக் அண்ட் ஃபோர்த் எனக்கு குழந்தைய வந்து முழுமையாக வளர்ச்சியை தெரிஞ்சுக்கணும்னா வந்து இன்னைக்கு ட்ரையாங்கல் சொல்லலாம். ஏன்னா நாங்கள் பயிற்சியாளர் இருக்கோம், அரங்காவளத்தில் இருந்து ஆட்கள் இருக்கிறோம், ஆனால் பேரண்ட்ஸ்னு வரணும். ஏன்னா நாங்கள் அந்த இதில் வந்து இப்போ வந்து பேரண்டிங் ஆன் ஸ்டைல்ஸ் பேரண்டிங் ஸ்டைல்ஸ்னு சொல்லிட்டு குழந்தை வளர்ப்பு முறையெல்லாம் வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்லாம் கொடுக்க போகிறோம். ஏன்னா அவங்களும் வந்து அவங்க வளர்ச்சி எப்படி வளர்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான்.
0: ஓகே, நீங்கள் வந்து பேரண்டிங் இது சொன்னீங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதில் என்ன பண்ணுவீங்க?
2: பேரண்டிங்னா முதல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்து இப்போ நாங்கள் செய்கிற ப்ரோக்ராம் அந்த மற்ற எல்லா நிகழ்வுகளும் சரியா போயிட்டு இருக்கா இல்லை, இது இது தேவையா இல்லையா அப்படின்றது, அடுத்து அவங்க எப்படி வளர்ந்துகிட்டு இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்களா இல்லையா கேட்கணும். அப்படி கேட்கும்பொழுது எங்களுக்கே தெரியுது பேரண்ட்ஸ் லேக் நாலேஜ், அவங்களுக்கு வந்து எப்படி குழந்தை ஏன்னா அந்த ஒரு டீனேஜ் இல்லாட்டி அடலசன்ஸ் பீரியட்ஸ் டிஃபிகல்ட் ஏஜ். ஏன்னா வந்து பிசிக்கல் மென்டல் எல்லாமே அவங்க வளரும் பொழுது இவங்க பேரண்ட்ஸோட எப்படி அவங்க வளர்றாங்க, அவங்க சாப்பாடு கொடுக்கணும், அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும் பார்க்குறாங்கன்னு ஒழிஞ்சு அவங்களுடைய முழு வளர்ச்சியில் கவனம் செலுத்த முடியல. ரெண்டாவது அதுக்கான ஒரு பயிற்சி இல்லை, பக்குவம் இல்லை. பேரண்ட்ஸ் தான் அவ்வளோதான், அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க அவ்வளோதான், ஆனால் உள் மனசில் என்ன போகுதுன்னு தெரியல, அந்த அந்த உடத்தத்துவ நிலையால. அதனால சைக்காலஜிஸ்ட்டை வச்சு ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவங்க குழந்தை எப்படி புரிஞ்சுக்கணும் இப்படி இருக்குது இப்போ இவ்வளோ ஏதாவது ஒரு சில குழந்தைகள்லாம் நிறையா கொஞ்சம் கஷ்டமாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிங்கிள் பேரண்ட்ஸில் அம்மா வந்து இப்போ வேலையே போயிருக்கும், அப்பா அம்மா இருக்கும்பொழுது என்னாச்சு ரெண்டு பேருக்கும் அந்த குழந்தைக்கு நேரம் கொடுக்கப்பட்டிருக்கும், இப்போ கொடுக்க முடியாமல் இருக்கலாம். ஏன்னா வந்து அம்மா வேலைக்கு போயிருக்கணும், வீட்டில் யாரும் இல்லை, அதனால அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு பிழவு ஏற்படுது. அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம்னா ஓகே இவங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிறது, எவ்வளோ நேரம் கொடுக்கறது, அப்படியே நேரம் கொடுத்தாலும் முழுமையாக அவங்களுடைய வளர்ச்சிக்காக தான் நான் இருக்கேன் அப்படின்றது மாதிரி புரியறதுக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
0: கவுன்சிலிங்
2: இது குரூப் செஷன், முதல்ல வந்து குரூப்பாக வந்து பேரண்ட்ஸ் மீட் பண்ணிட்டு அவங்களுடைய ஃபீட்பேக் எடுத்துக்குவோம். எடுத்த பிறகு இப்போ வந்து ஆன் பேரண்டிங் ஸ்டான்ஸ் குரூப்பாகவே பண்ண போகிறோம். குரூப் செஷன் மேபி ஒரு 30-50 ஒன் டே ஃபுல் செமினார் மாதிரி. ஏன்னா அவங்களுடைய அந்த அடலசன்ஸ் வந்து ஏஜ் எப்படி அந்த பிஹேவியர் பேட்டர்ன் எப்படி இருக்கும் ட்ரைட்ஸ். ஓகே இப்போ இந்த இதை சொல்கிறாங்கன்னா உங்கள் மேலே அன்பு இல்லாமல் சொல்லலை. ஏன்னா ஒரு சில குழந்தையும் சொல்கிறாங்க அது ஓகே இன்னும் நான் ஏன் உனக்கு குழந்தையா உங்களுக்கு குழந்தையா வந்தேன்னு கூட ஒரு சில கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கேள்விக்குரிய அர்த்தம் வேறு, வார்த்தைகள் பாதிக்கப்பட மாதிரி இருக்கலாம், ஆனால் அர்த்தம் வந்து ஓகே அவங்க எனக்கு நேரம் கொடுக்கல எனக்கு கவனிக்கல அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. அப்படி இருக்கும்போது பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட் ஃபீலிங்காக எடுத்துக்கிட்டு நான் உனக்காகவே இருக்கிறேன் நீ என்னுடைய ஆனால் அப்படின்ற மாதிரி ஃபீலிங்னால உங்கள் பிரச்சனை இருக்கிறதுனால ஓகே வார்த்தைகள் ஒன்று, ஆனால் வார்த்தைக்கும் உள்ள என்ன ஒரு அர்த்தம் இருக்குது அது தெரிஞ்சுட்டு ஒரு வளர்ப்பு முறையை வரும்பொழுது உறவு மேம்படுது. கட்டாயம் வந்து ஏன்னா அவங்க ஒன்றா சேர்ந்து மட்டும் இருக்கிறதில்ல, அந்த உறவானது ஒரு தெளிவானது ஒரு அன்பாக உனக்கு நான் இருக்கு நீங்கள் எங்களுக்கு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. சிங்கிள் பேரண்ட்ஸில் நிறைய அந்த ப்ராப்ளம் வருது. இவங்க இவங்கள்ட்ட கூட இருக்கலாம், இப்போ அப்பா வர நேரத்தில் மட்டும் ஒழுங்காக இருக்கலாம், பின்னாடி இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா. அதனால
0: இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த கேட்டகரியில இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய பயனாளிகள் வந்திருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு அந்த இது அது அந்த மெத்தட் அப்ளை பண்ணிருக்கீங்களா?
2: கட்டாயம் இவங்களுக்கு வந்து நாங்க நிறைய வந்து இப்போ இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் நடந்து ஒன் டு ஒன் கவுன்சிலிங் குரூப் கவுன்சிலிங் நடந்திருக்கு. இப்போ வந்து செமினாரா வச்சு ஒரு 50 வச்சுட்டு அதுலயே வந்து ஃபைனலா வந்து இண்டிவிஜுவல் கவுன்சிலிங்
0: இல்ல சார் நான் கேக்குறது இங்க நாலு பேர் வந்திருக்காங்க இதுல இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல யாருக்காவது அந்த மாதிரியான
2: அது மாதிரி இல்ல இல்ல இல்ல அது மாதிரி இல்ல இல்ல ஸ்பெஷல் கேசஸ். ஏன்னா நாங்க வந்து ஓவரால் பார்த்துட்டு ஒரு அசஸ்மெண்ட் பண்ண பிறகு எங்களுக்கு தெரிஞ்சது ஒரு ஆய்வு மாதிரி நடத்தினோம், ரெண்டு மூணு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சோம், அப்புறம் நினைச்சோம் கட்டாயம் வந்து இவங்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுத்தா பத்தாது, எப்படி வளரணும்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்களுக்கு எப்படி வளர்க்கணும்னு ஒரு பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம்.
0: ஓகே இப்ப இது வந்து குழந்தைங்களையும் பெற்றோர்களையும் ஒரே இடத்துல வச்சு நீங்க இந்த மாதிரியான செஷன்
2: தனித்தனி அது வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கும்பொழுது குழந்தைய வச்சுப்போம். ஒரு சிலர் வந்து ஏன்னா ஃப்ரீயா பேச மாட்டாங்க, அதனால வந்து கொஞ்சம் ஒரு சில பேர் ரொம்ப சென்சிட்டிவ் விஷயம்லாம் வந்து தனியா கூப்பிட்டு பேசுவோம். ஏன்னா ஒரு சில பேர் பேசும்போது அவங்க பேரண்ட்ஸ் கண் கலங்கினாலே சொல்லுவாங்க நாங்க உங்கள்ட்ட அப்புறம் பேசுறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து அந்த ஒரு சென்சிட்டிவிட்டி வேணும், ரெண்டாவது ரொம்ப க்ளோஸ் ஏதாவது இருக்கும். ஒரு சில பேர் உடைச்சிருவாங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சில நேரத்தில் ஒரு அம்மா சொல்றாங்க நீங்க வந்து மாடர்னா இல்ல, அம்மா வந்து மாடர்னான எப்படி இருக்குன்னு பாருங்க, அது மாதிரி எல்லாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால ஓல்டு ஸ்டைலா இருக்கு நீங்க சொல்ற அறிவுரைகள்லாம் அப்படின்னு.
0: நீங்க வந்து ஒரு செஷன் சொன்னீங்க, அது வந்து எல்லா பேரண்ட்ஸும் வந்து ஒன்னா உட்காந்து குடிப்பீங்க? ஏன்னா வந்து இப்போ ஒரு வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறது அது பிரைவசி இல்லையா? இப்ப வந்து ஒரே ஹால்ல எல்லாருக்கும் ஒன்னா
2: வச்சு எங்களுடைய குரூப் வந்து ஒரு 50 பேர்.
0: சரி,
2: அதுல வந்து முதல்ல நம்ம இந்த ட்ரேட்ஸ் ஆஃப் தி சில்ட்ரன் சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும், அவங்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன் லேர்னிங் பேட்டர்ன்லேருந்து எப்படி இருக்கும், உறவு எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய சொல்லக்கூடிய வார்த்தைக்கும் அந்த அர்த்தத்துக்கும் கட்டாயம் டிஃபரன்ஸ் இருக்கும். இப்போ வந்து நான் அவங்களுடைய குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க, அது முடிவு பண்ணி எங்கேயும் போக முடியாது. வார்த்தைகள் தான் சொல்ல முடியும். ஆனால் வந்து நம்மளுடைய உறவு அதுலேருந்து பிரியக்கூடாது. நம்ம பெரியவங்க உடனே முடிவு பண்ணிடுவோம். இவங்க வந்து பேசிட்டு மறுபடியும் வந்து பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் வந்து அடல்ட்ஸில் வந்து கொஞ்சம் ஹர்ட் பண்ணிட்டோம்னு வச்சுங்களா, அது உள்ளே இருக்கும். அதனால் நம்ம தான் பெரியவங்க ஒரு ஸ்டெப் உள்ளே போகணும் அப்படின்னு ஒரு ஜென்ரலாக ஒரு செஷன் கொடுத்துட்டு, அப்புறம் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் இருக்கும். இண்டிவிஜுவலாக வந்து கவுன்சிலிங் பண்ணிவிட்டு அது ஏன்னா ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சு அவங்களுக்கு புரிஞ்சுப்போம். பேரண்டிங் ஸ்டைலை பற்றி புரியறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுட்டு யாருக்கு தேவையோ அதையும் கொடுப்போம். வாலண்டியராக இஃப் யூ வாண்ட் எனி ஃபீட்பேக் மாதிரி இருந்தால் கொடுக்கும்.
1: ஓகே சார், இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் பார்த்து ஒரு ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு போறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ அவங்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது ஜென்ரலாக அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நீங்கள் அதை கொடுத்துட்றீங்க. பட் ஆனால் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்லையும் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் ஒரு ஸ்பெஷலைசேஷன் கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் எப்படி வெளிக்கொண்டு வர்றீங்க?
2: அது இப்போ வந்து நாங்கள் இப்போ மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு வச்சுங்களேன், எங்களுக்கு மியூசிக் அகாடமி, பயனியர் மியூசிக் அகாடமின்னு சொல்லியிருக்கு, அங்கே நாங்கள் அனுப்புவோம். அதே போல் டைப்ஸ் ஒருத்தர் இப்போ இந்த ஆர்ஜேன்னு சொல்லி ஒரு கேட்டுட்ருக்காரு, இப்போ தான் கிடச்சது. இது போல் ஸ்பெஷலைஸ் இப்போ டான்ஸ் இருக்குது, டான்ஸுக்காக நாங்கள் போய் ஒரு கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி நடக்கிறதுக்காக அதில் நாங்கள் பொறுக்கியிருக்கிறோம். அதான் இது மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்காக தான் நாங்கள் இப்போ சொன்னோம் இல்லையா, எவ்ரி சண்டே வி ஆர் கோயிங் டு மீட். இதுவரில் வந்து அவன் மேஜர் சிங் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக வந்து இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் முதல் 10 மாணவர்கள் தான் நாங்கள் எடுப்போம். படிப்புல நல்லா இருக்கவங்க அப்படிதான் எடுத்திருக்கோம். அதுலயும் வந்து ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப படிப்பாளிகளா இருக்கிறதுனால அந்த திறமைகள்ன்றது கொஞ்சம் அதனால, ஏன்னா எப்பயும் பாத்தீங்கன்னா நல்லா திறமையா இருக்கவங்க படிக்க மாட்டாங்க, நல்லா படிக்கிறவங்க மத்ததுல நாட்டம் இருக்காது. அதனாலதான் இப்ப என்ன செஞ்சோம்னா இவங்களுக்குள்ள ஏதாவது நாட்டம் இருக்கா, இருக்காங்க, நல்லா டான்ஸ் ஆடுறவங்க இருக்காங்க, பாட்டு பாடுறவங்க இருக்காங்க. ஏன்னா இப்ப நார்த் சென்னையில எல்லாம் நிறைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி இந்த கர்நாடக சங்கீதம் அதுக்கு அவங்களை ஃப்ரீயா சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி அனுப்புறோம். இப்ப இவங்களே வந்து டியூஷன்லாம் எடுக்க போறாங்க. அது மாதிரி ஏன்னா எம்பவரிங் வந்து இப்போ உங்களுக்காக ஒரு சோசியல் லீடர்ஸ் ஃபார் சோசியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு நாங்கள் ஒரு கான்செப்ட் வச்சு இப்போ வரக்கூடிய ஜூன் 4-8 வரலாம் நடக்க போகுது. இதில் வந்து அதில் எப்படின்னா 4 C's ஆஃப் லீடர்ஷிப்னு சொல்லுவோம். 4 C's சொல்லும்பொழுது முதல்ல எடுத்த உடனே அவங்களுடைய கேரக்டர் ஃபார்மேஷன், தென் கான்ஷியன்ஸ், அது தேர்ட் வந்து காம்பிட்டன்ட் லீடராக இருக்கும், அதனால காம்பிட்டன்சி, ஆல் தீஸ் திங்ஸ் எதுக்காகனா கமிட்மெண்ட், யூஆர் கன்சர்ன் சிட்டிசன் அப்படிங்கும்போது 4 C's ஆஃப் லீடர்ஷிப்பை வச்சு எல்லாமே ஆக்டிவிட்டீஸை நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா வந்து முன்னாடி நான் சொன்ன மாதிரி டுடே வி ஹாவ் எம்பவர்டு யூ, இன்னைக்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு நாங்கள் வளர்த்துருக்குறோம், நீங்கள் நாளைக்கு யாராவது உங்கள் நேரமோ
1: கண்டிப்பாக
2: உங்களுடைய பணமோ மற்ற ஏதாவது உதவி ஆலோசனையோ கட்டாயமாக செய்யணும். ஏன்னா அது வந்து ஒரு ரிப்பிள்ஸ் மாதிரி சொல்லுவாங்க, ரிப்பிள்ஸ்னால் இவங்க இப்போ நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த ரிப்பிள்ஸ் அப்படியே போக போக என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா அப்படிதான் ஒரு முழுமையான சமுதாயம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக.
1: ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம ஆர்ஜே ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, டான்ஸ் மியூசிக் அப்படிலாம் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஆஸ் அ ட்ரெயினர்னு பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு நம்ம மியூசிக், பட் அந்த ப்ரொஃபஷனலிசம் கொண்டு வரது பர்ஃபெக்டான டான்ஸர் மூலமாக தான் கொண்டு வர முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராவது கூப்பிட்டு,
2: நாங்கள் இப்போ போன மாதம் வச்சுருந்தோம், போன மேல இருந்தது, இது மாதிரி ஸ்பெஷல் டான்ஸில் மட்டும் பண்ணுறதுக்காக ஒருத்தரை கூப்பிட்டு வந்தோம். மற்றபடி இது ஆலோசனைகள் என்னென்னா இது மாதிரி பண்ணியிருக்கோம் மியூசிக், ஆனால் இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக முழுமையாக கவனம் கொண்டு வரதுக்கான பிளான்ஸ் இருக்குது. ஏன்னா இது மாதிரி அவங்க நாங்கள் வந்து காம்படிஷனுக்காக வளர்த்துக்காக டேலண்ட் காம்படிஷன் இருக்கும், அதில் வந்து நல்லா கற்றை எழுதுறவங்க, பாடுறவங்க, இது மாதிரி டிபேட்டில் நல்லா பேசுகிறவங்க, பேச்சு திறமைகள்லாம் இருக்குது. ஆனால் அவங்கள மேற்கொண்டு வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று. ரெண்டாவது சம்மர் கேம்ப்ஸ் நடப்போம். அப்போ வந்து இன்டென்சிவாக வந்து போன வருஷம்லாம் வந்து நிறைய கிராஃப்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸு, ரைட்டிங் போயம்ஸ், ஹவு டு ரைட் அ போயம் அது மாதிரி இருந்தது. அப்புறம் கதை எழுதுறது, மற்றபடி பேச்சுக்கலை, இதில் இருந்தாலும் ஸ்பெஷலைஸ்டாக அப்போ மட்டும்தான் கொடுத்துருக்கோம் அந்த சம்மர் கேம்ப்ஸில். மற்றபடி அவங்க படிச்சுட்டு இருக்கும் பொழுது ஒரு தொடர்ச்சியாக நாங்கள் அனுப்பல, ஏன்னா அவங்களுக்கு அப்போங்க படிக்க
1: தான்
2: அப்படிங்கிறதுக்காக தான். அதனால முக்கியமாக கேம்ப்ஸில் இது மாதிரி ஒரு ஸ்கில் பேஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணுறோம்.
1: ஓகே, ஸோ இங்கே வந்துருக்கிற 4 பேரில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் தவிர இவங்களோட கான்சென்ட்ரேஷன், ஸ்பெஷலைசேஷன் இவங்கள நீங்கள் ஏதாவது பார்த்தது உண்டா ஒவ்வொருத்தர்கிட்ட? படிப்பு தவிரனா
2: இப்போ இவங்கள்தான் எடுத்துட்டு வச்சுங்களேன்,
1: அவங்களோட ஒருத்தவங்களோட பேர் சொல்லி அவங்களோட மற்ற ஸ்பெஷலைசேஷன் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.
2: இவங்களுடைய பேர் சொல்லி மற்ற ஸ்பெஷலைசேஷனாக இவங்க வந்து இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் எப்போ இவங்க பார்த்தீங்கன்னா படிப்பில் தான் எங்களுக்கு இவங்க வந்திருக்கிறாங்க. அதோட இவங்களுடைய உதவக்கூடிய உள்ள இப்போ வந்து போனதோட இப்போ ஒரு கேம்ப் வச்சுருந்தோம், ஒரு 160 பேர் வந்திருந்தாங்க, அதில் வாலண்டியராக வந்திருந்தாங்க.
1: ஓகே,
2: வாலண்டியராக வந்து ஃபுல் டே எல்லாமே எடுத்து செஞ்சாங்க. அந்த அசஸ்மெண்ட் ப்ராசஸ்ல இருந்து இது ஏதாவது கேம்ப் அதை கண்டக்ட் பண்ணால் அவங்கள குழந்தைகளை பார்த்துக்கிறதுல இருந்து எல்லாமே எடுத்து செஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு வாலண்டியரிங் கெப்பாசிட்டி இப்போ இருக்குது. மற்றபடி நீங்க கேக்குற மாதிரி இந்த ஸ்கில் பேஸ்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய தனித்திறமை இனிமேல் தான் வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு.
1: ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் கேட்கும் பொழுது ஒவ்வொருத்தவங்கிட்டும் டான்ஸ் மியூசிக் கிரிக்கெட் நான் எதிர்பார்த்தேன். ஆனா
2: அவங்க கிரிக்கெட்ல ஒரு விஜய் வந்து கிரிக்கெட் விளையாடுவார், கிரிக்கெட்ல அவருக்கு ஒரு ஆர்வம் இருக்கு
1: அப்படிங்களா? ஆமா இல்ல, அதாவது நீங்க நாலு பேர் சொல்லும் போது கிரிக்கெட் சொல்லுவாங்க, வாலிபால், மியூசிக், டான்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா ஒரு வாலண்டியரிங் கெப்பாசிட்டி வந்து இந்த வயசுல உங்களுக்கு இருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். And hats off to both of the people.
7: நினைச்சேன்.
0: நல்லபடியா காப்பாத்தி இப்ப உன காலேஜ் படிக்கிற லெவலுக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நீ டுவெல்த்ல நல்ல ஸ்கோர் வேற வாங்கியிருக்க. ரொம்ப என்ன சொல்றது, கேட்கும் போதே ரொம்ப புல்ல அரிக்குது. ஓகே, நம்ம அடுத்ததான் வந்து முத்துக்குமார் கிட்ட கேட்கலாம். நீ சொல்லு, திஷா ஃபவுண்டேஷன் உனக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது?

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: டிஃபிகல்ட்டிஸ் எதனா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஏன்னா அதுக்காக ரொம்ப ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் தேவைப்படும். நாங்கள் கட்டாயம் அது மாதிரிலாம் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். ஒரு சில பேர் நான் முழுமையாக எடுத்துக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு பிஇ முடித்தவங்க நான் சோஷியல் ஒர்க்கில் வரேன்னு சொன்னால் தெரியுது, ஐ மீன் எங்களை பார்க்கும்போது எங்கள் வேலையை பார்க்கும்போது மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு ப்ரொஃபஷனை முழுமையாக இறங்கிட்டு அதில் முழுமையாக செஞ்சாலே உன்னுடைய பணி சேர்க்குது. அது இல்லாமல் உன்னுடைய ஸ்பேர் டைம் சொல்லுவாங்களே அது முழுமையாக வந்து செய்யலாம். ஏன்னா பை ப்ரொஃபஷன் உள்ளே போகிறது ஒன்று, ரெண்டாவது மேற்கொண்டு சைடில் வந்து செய்யலாம். ஆனால் அதே போல் ஒரு ஒரு சமூக பணி பண்ணி படிச்சுட்டு நான் ஒரு கம்ப்யூட்டருக்கு வேலைக்கு போகணும் முடியாது, அந்த ஒரு பிரச்சனை இருக்கு.
1: ஓகே சார், நீங்க வந்து திஷால இவ்வளோ ஹெல்ப் பண்றீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய விதமான பலவிதமான ஹெல்ப் பண்றீங்க. உங்களுடைய திஷா ஃபவுண்டேஷனுடைய வாலண்டியர்ஸ் பத்தி சொல்லுங்க சார்.
0: வாலண்டியர்ஸ் வந்து நாங்கள் இதுவரை ரெண்டு தடவை, ஒன்று வந்து இந்த சென்னை சோஷியல் ஒர்க் ஃபோரம்னு ஒன்று இருக்கு, அதில் வந்து வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அது இல்லாமல் எங்களுக்கு ஆன்லைன் இருக்குது, அதில் வந்து வருவாங்க. இப்போ இந்த மாதிரி காலேஜஸ்லாம் போய் சேர்றாங்க இல்லையா, அந்த இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் போய் சேர்ந்துருக்கு, அதுலேருந்து வாலண்டியர்ஸ் கொண்டு வருவாங்க. இது மாதிரி இப்போ பேரண்ட்ஸ் கூட ஒரு சில பேர் வாலண்டியராக வர்றாங்க. இந்த வாலண்டியர் மேனேஜ்மெண்ட் வந்து இவங்களுக்கு ஓரியன்டேஷன் தேவைப்படுது, நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்.

0: நெக்லாம் போகும்பொழுது எல்லாம் எம்ஏக்கு மேலதான் ஒரு குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிறாங்க.
1: கண்டிப்பா
0: மாஸ்டர்ஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கு, மாஸ்டர்ஸ் அண்ட் எம்பிஎஸ் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எங்க ஒரு கார்பரேஷன் படிக்கிற பிள்ளைங்க அட்லீஸ்ட் ஒரு பிளஸ் டூ பாஸ் பண்ணணும்
1: எங்களுக்கு
0: தனிநபர் ஒழுக்கம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லாமல் லேர்னிங் இஸ் அ ஜாய்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய அதனால் ஆக்டிவிட்டி பேஸ்டு பண்ணுறோம் நாங்கள் இப்போ மோர் அண்ட் மோர். ஏன்னா வந்து இப்போ ஸ்கூல்லும் காலேஜ்லையும் இருக்கிறத விட இங்கே எப்படி நம்ம ஒரு எப்படி நம்மளே வந்து ஒரு வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியும்னு பார்க்கும்பொழுது ஆக்டிவிட்டி பேஸ்டு தான். இப்போ வந்து கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் மாதிரி கூட இப்போ நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்னா யாராவது ஒருத்தர் நீங்கள் ஒரு இப்போ ஒன் இயரில் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்துகிட்டு இவ்வளோ நேரம் நான் கொடுக்க போகிறேன், அது ஏதாவது சமுதாயத்தில் ஒரு ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய செயலாக நீங்கள் எடுத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வர்றோம். அப்படிங்கும் போது அது யூ கெட் இன்வால்வ் பை ப்ராக்டிஸ் செய்கிறது மாதிரி. ரெண்டாவது வந்து உங்களுக்கு வாட் யூ என்ஜாய் த மோஸ்ட் அப்படிங்கிறது மாதிரியும் கேட்டு நிறைய பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஐடியாஸ்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போது இங்கே வர்றமா எங்களுடைய ஆழம் வந்து ஓகே இன்னைக்கு சண்டே 8 மணி, நான் இப்போ எங்கே இருக்கணும், திஷாவோட இருக்கணும்
1: ஓகே
0: அப்படின்ற ஒரு ஒரு பழக்கம் லுக்கிங் ஃபார்வர்ட் டுவர்ட்ஸ் அப்படி இருக்கும்போது அது தக்கன இப்போ கேம்ஸ் வந்து நிறையா அது மாதிரி ஒரு கேம்ஸ் மெட்டீரியல் இருந்தோ மற்ற எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன். சென்ட்ரு வைஸாக கொடுத்துட்டோம்னா வச்சுங்களேன் அட் எனி டைம் வாங்க விளையாடுங்க. ஏன்னா 1 ஹவர் வந்து எதாவது கற்றுக்கிறது, இன்னொரு 1 ஹவர் விளையாட்டு தான். அப்படி தான் ரீஸ்ட்ரக்சரிங் போயிட்டுருக்குது. ஏன்னா வந்து இவங்களோட ஒர்க் பண்ண நிறையா திங்ஸ் எவால்விங் தான் எங்களுடைய ஹோல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து. ஏன்னா முன்னாடி பணத்தை மட்டும் கொடுத்துட்டு ஓடிட்டு இருந்தோம், அடுத்து கொஞ்சம் பயிற்சிகள் மட்டும் வந்தோம். இப்போ பயிற்சியோட சேர்ந்து இப்போ வந்து அங்கே காலேஜில் இருக்க பயிற்சியை விட இங்கே வந்து வேற வகையான பயிற்சி வாழ்க்கை கல்வி
1: கண்டிப்பா
0: அப்படிங்கிற மாதிரி.
1: ஏன்னா எங்களோட இப்போ ஈவன் எங்களோட காலேஜ் லைஃப் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெக்சர் கேட்போம், அப் டு த லிமிட் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஒன்ஸ் வந்து லிமிட் தாண்டும் பொழுது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? பிகாஸ் இப்போ ஈவன் +2 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர்டன் ஆஃப் லைஃப்னு சொல்லலாம், கஷ்டம். ஏன்னா எப்போ பார்த்தாலும் படிப்பு, எழுந்துக்கிறது, சாப்பிட்றது, படிக்கிறது இதே மாதிரி தான். பட் நீங்கள் வந்து ஆக்டிவிட்டீஸோடு வந்து கம்பைன் பண்ணி படிக்கும்பொழுது அவங்களுக்கு படித்த மாதிரியும் இருக்கும், அவங்க என்ஜாய் பண்ண மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த 4 பேர்கிட்ட நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, நீங்கள் எப்படி படிச்சிங்க ப்ளஸ் என்னென்ன விளையாட்டுகள்லாம் கற்றுக்கிட்டீங்க, திஷா ஃபவுண்டேஷனில் இத்தனை வருஷம் நீங்கள் இருந்திருக்கீங்க, ஸோ படிப்பு எப்படி இருந்தது, அவங்க சொல்லிக் கொடுத்த கேம்ஸ் என்ன, கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் எல்லாருக்கிட்டையும் கேட்க விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட பேரோட சேர்த்து சொல்லுங்கள்.
2: நான் விஜய். நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா,
3: ஓகே இப்போ இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கிட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்ச நேரம் ஜெய்சீலன் சார் கிட்ட பேசலாம். சார், நான் வந்து எனக்கு

0: பொழுது இந்த லோவர் ஸ்டேட் ஆஃப் த சொசைட்டி ஒரு மிடில் கிளாஸ்ன்னு சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ளே ஒரு சில பேரியர் இருக்கும், மென்டல் பேரியர்ஸ். எவ்ரி ஒன் ஹேஸ் காட் அப்படின்னு அந்த அந்த மென்
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: மென்டல் பேரியர்ஸ் இருக்கும் பொழுது அதை என்ன நாங்கள் செய்ய விரும்புகிறோம்னா, அவங்க மென்மேலும் அந்த இதுலேருந்து வெளிக்கொணரணும் அப்படிங்கிறதுக்காக வேரியஸ் ப்ராக்டிஸ் நம்ம ஸ்டாச்சு எக்ஸசைஸ்லாம் இருக்குது. அது மாதிரி அதே தண்ணியை வந்து வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அவங்க ஒரு வரையிறது மூலியமாகவோ இல்லை பேசுறது மூலியமாகவோ அப்படின்றது சோஷியல். இப்போ அது வந்து செல்ஃப் காம்பிடென்சி. இப்போ சோஷியல் காம்பிடென்சி மீன்ஸ் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். நான் இப்போ இந்த ஒரு ஹோல் ஸ்ட்ரக்சரிங் இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா ஹாத்தோன் வந்து பேசினார் இது மாதிரி மியூசிக்கு இது இன்டர்பர்சனல் இன்ட்ராபர்சனல் அப்படின்னு பேசும்பொழுது அதை வச்சு நாங்கள் வந்து இப்போ எல்லாருமே ஆக்டிவிட்டீஸ் ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அதில் வந்து சோஷியல் காம்பிடென்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது இல்லாமல் ஒன்றும் வேணும். இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் எப்படி ஹவ் ஐம் கம்யூனிகேட் பண்ணுறது, எமோஷனை எப்படி நான் ஷேர் பண்ணிக்கிறது, மற்றபடி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துச்சுன்னா அதை எப்படி இது பண்ணுறது, மேபி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் அந்த வந்து நான் ஆஃபீஸில் காமிக்கக்கூடாது, அது எவ்வளோ அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த ட்ரெஸ் பெஸ்டர் அப்படிங்கும்போது அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி வந்து நான் பண்ணணும், ஒரு என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சோஷியல் காம்பிடென்சி நிறையா பண்ணணும். எம்ப்ளாயபிலிட்டினா நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகும்பொழுது உடைய சிவி ப்ரிப்ரேஷன்லேருந்து இன்டர்வியூ ஸ்கில்ஸ்லேருந்து ஜிடியிலேருந்து மற்றபடி இன்றைக்கி வந்து அதை எங்களுக்கு முன்னாடி கொடுக்கும் இன்றைக்கி வாட்ஸ் அ வேல்யூ ஆஃப் டாலர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து போகிறீங்களோ இல்லையோ அப்படி இருக்கும்போது டு பி வைப்ரண்ட். ஏன்னா நாங்கள் வந்து கேஷ்ன்றது சொல்லுவாங்க, நாலேஜ் ஆட்டிடியூட் ஸ்கில்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ்னு சொல்லுவோம், அதை தான் சொல்கிறோம். ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் யூ கேன் பி சக்ஸஸ்ஃபுல் இன் லைஃப். பிசைட்ஸ் தட் இதெல்லாம் வந்துருச்சு, ஃபைனலாக எங்கே போகிறீங்க? கன்சர்ன் சிட்டிசன்ஸ் மாதிரி யூ ஹவ் டு பி நோ யூஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறோம். நான் வேறு காஸ்மோபாலிட்டன் பெர்ஸ்பெக்டிவ் தான் கொடுத்தாங்க. ஏன்னா சென்னையில் பார்க்கும்போது நிறைய பேர் இருக்காங்க, அதனால் நான் வந்து தமிழ் மட்டும் பேசிகிட்டு இருக்க முடியாது, இந்தியன் மட்டும் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஐ எம் அ கன்சர்ன் ஹியூமன் பீயிங். அந்த மாதிரி ஹியூமன் கம்யூனிட்டி இஸ் எ லார்ஜ், ஐ கம் அவுட் ஆஃப் மை ஓன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பேரியர் இருந்தால் வந்து ஒரு ஹியூமன் கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்களால இயன்றதை செய்யணும் அப்படிங்கிறத நோக்கி போயிட்டு இருக்கோம்.
1: ஓகே சார், நம்ம தொடர்ந்து தீஷால நீங்க கொடுத்துருக்கிற ட்ரைனிங்கை பத்தி பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பிரேம் கிட்ட பேசலாம். வணக்கம் பிரேம், நீ உனக்கு வந்து தீஷா மூலமா எப்படி நீ பயனடைஞ்ச?
2: திஷா வந்து திஷாவோட ஃபர்ஸ்ட் எய்ம் வந்து படிக்கிற பசங்களை படிக்க வைக்கிறது. ஆனால் வந்து படிப்பு மட்டுமே வந்து ஒரு பையனை வந்து முன்னேற வைக்க முடியாது. படிப்பை தவிர மற்ற விஷயங்கள் இருக்கு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஸ்போக்கன் இங்கிலீஷ், தென் இங்கிலீஷ் இஸ் அ நவ் இஸ் அ குளோபல் லாங்குவேஜ். எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி கார்பரேஷன் ஸ்கூலில் படித்தவங்க, ஸோ எங்கள் இங்கிலீஷ் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள், நல்லா இருக்கும். பட் எங்களோட ஹை அந்த ஹை லெவலுக்கு எங்களால் போக முடியல. நாங்கள் டுவெல்த்து முடித்தோடனே அவங்க ஃபஸ்ட்டு பண்ண வேலை வந்து எங்களுக்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நடத்தினது. அதனால் இப்போது எங்களோட இங்கிலீஷ் வந்து டெவலப் ஆயிருக்கு. இன்னொன்று வந்து எல்லாருக்குமே ஸ்டேஜ் ஃபியர் கண்டிப்பாக இருக்கும், அது வந்து இருக்கக்கூடாது. இப்போ நாங்கள் இல்லாததுனால தான் எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து பேச வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயம் இருக்குது. ஏன்னா வந்து சொசைட்டியில் வந்து ஒரு மனுஷன் வந்து ஷைன் ஆகணும்னா அவனுக்கு வந்து ஒரு 60% தெரிஞ்சிருக்கணும், 100%. அதில் வந்து அவங்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க மேலே வந்து அவங்களால வந்து நாங்கள் ஷைன் ஆகிட்டு தான் இருக்கோம், மேலும் மேலும் ஷைன் ஆகும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.
1: ஓகே, நீ சொன்ன கார்பரேஷன் ஸ்கூலில் படிக்கிறதுனால இங்கிலீஷ் நாலேஜ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இப்போ தீஷாவில் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி நல்ல ஒரு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். தீஷாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஸ்போக்கன் இங்கிலீஷ் மூலியமாக உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் ஏதாவது இருக்கா?
2: கஷ்டங்கள் அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து நான் வந்து கவர்மெண்ட் எய்டட், நான் கார்பரேஷன் இல்லை, நான் எம்சிசி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன். என்கிட்ட எனக்கு முத்து ரெண்டு பேருக்கும் வந்து இங்கிலீஷ் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை. பட் இருக்காங்க, நாங்கள் வந்து எங்கள் பேட்சில் வந்து 67 மெம்பர்ஸ் இருக்கும். 67 மெம்பர்ஸில் வந்து அதில் வந்து ஒரு 35 வந்து தமிழ் மீடியம். ஸோ அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேசிக்ஸே தெரியாது. ஸோ ஃபர்தர் அவங்க ஹையர் ஸ்டடீஸ் வந்து தமிழ்லேயே அவங்க இருக்க முடியாது. அதனால தான் அவங்க வந்து இங்கிலீஷ்ன்றதை வந்து கொண்டு வந்தாங்க.
1: இப்போ நீ வந்து படிக்கிறதுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் முக்கியம் அப்படின்னு சொல்கிறியா?
2: ஆ, நான் படிக்கிறதுக்கு மட்டும் இங்கிலீஷ் முக்கியம்னு சொல்ல, இப்போ நாங்கள் வந்து இப்போ நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் அடுத்து போனேன்னா தமிழ்லேயே நான் போக முடியுமா? அடுத்து நான் இங்கிலீஷ்க்காக போகணும், ஓகேவா? அதை தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா என்னோட வந்து நான் காலேஜில் போன அடுத்து அகாடமிக் செமினார் இருக்கும், அதெல்லாம் வந்து நான் இங்கிலீஷ் வந்து அட்லீஸ்ட் ஒரு பேசிக் இருந்தால் தான் வந்து ஷைன் ஆக முடியுன்றது தான் நான் சொல்லுவேன்.
1: ஓகே, இப்போ இங்கே திஷாவில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லீடர்ஷிப் கேம்ப்னு சொல்லி பேசினோம், அது நீ அட்டன் பண்ணியா?
2: ஆ, நாங்கள் வந்து ஆக்சுவலாக எல்லாமே அட்டன் பண்ணுவோம். ஏன்னா வந்து அவங்க வந்து நமக்காக நம்மளை வந்து நம்ம முன்னேறதுக்காக அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, அதை வந்து நம்ம வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. ஸோ அவங்க எது வச்சாலும் நாங்கள் தான் ஃபஸ்ட் இருப்போம்.
1: ஓகே, ஸோ வந்து தீஷாவில் நீ அட்டன் பண்ணினா ட்ரைனிங் கிளாஸஸ் பற்றிலாம் சொல்லி, என்னென்ன ட்ரைனிங் லெவல்ஸ் நீ அட்டன் பண்ணிருக்க.

0: நான் வந்து ஆக்சுவலாக 4 to 5 hours வந்து திஷாவில் இருக்கேன். அவங்கள அவங்களோட ஃபஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் எல்லோரும் தான். அதாவது இப்போ நான் ஃபஸ்ட்டு 8th படிக்கும்போது 8th படிக்கிற பையனுக்கு என்ன தேவை? ஃபார் எக்ஸாம்பிள், 8th படிக்கிற பையன் எப்படி எந்த நேரத்தில் படிக்கணும்? ஏன்னா வந்து 8th படிக்கும்போது அவ்வளோ மெச்சோர்ட் இருக்காது. 8th படிக்கிற பையனுக்கு என்ன தேவை? எந்நேரம் படிக்கணும், எந்நேரம் விளையாடணும், மற்றவங்க கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும். இப்போ நாங்கள் 12th வந்துட்டோம். இப்போது எங்களுக்குள்ளேயே ஒரு சரியான அந்த ஒரு ஒத்துமை வந்து கிடையாது. ஏன்னா வந்து டியூ டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரிலேஷன்ஷிப், அது வந்து இப்போது வந்து அடுத்து வந்து 8th கொண்டு வரும் எல்லாம் சேமாக. அதாவது ஒன்றுக்குள்ளே ஒன்றா ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அந்த ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து நாங்கள் வந்து ஆக்சுவலாக திஷான்றது ஒரு குடும்பம் மாதிரி நாங்கள் வந்து ஆயிட்டோம். நாங்களாம் ஆக்சுவலாக உரையாடுறது இல்லை, உறவாடுறோம்.
1: ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்க. ஓகே, நான் தொடர்ந்து உங்ககிட்ட பேசுறேன். அதுக்கு முன்னாடி ஜெய்சீலன் சார்கிட்ட பேசலாம். சார், இப்போ 8th, 9th, 10th, 11th, 12th ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாணவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மைண்ட் ஆட்டிடியூட் இருக்கும், அப்சர்விங் பவர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? அதாவது 8th படிக்கிற பையனே 9th போகும்போது நீங்கள் அவன்கிட்ட கொடுக்குற ட்ரைனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறது அவனே ஃபீல் பண்ணுவான் இல்லையா? அந்த டிஃப்ரென்ஸ் பற்றி சொல்லுங்கள்.
2: இப்போ 8th, 9th அப்படிங்கும்போது கிளாஸ் வைஸ் தான் எல்லா கிளாஸஸ் நடக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ 8th வந்தபொழுது முன்னாடி வந்து ஒரு சீரியஸ்னஸ் நமக்கு தேவையில்லை. சீரியஸ்னஸ் இல்லாமல் அவங்க வந்து எக்ஸ்ப்ளோரிங் த வேர்ல்டு. ஏன்னா இப்போ எந்த ஒரு இதையும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுது, 8th பாஸ் ஆக்கி விட்டுரு, யாரும் ஃபெயில் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் 8th வந்தபோது ஓகே தே ஆர் கெட்டிங் ஷேக்கன், ஓகே என்ன நடக்க போகுது, என்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற போது அந்த அவேர்னஸ் பில்டிங். அடுத்து வந்து விளையாட்டு தான் முக்கியம். ஏன்னா அங்கே வந்து அப்புறம் இப்போ நல்லா சொன்ன மாதிரி ஒரு குழுவாக இருக்கணும், அதே போல் திஷா குடும்பமாக இருக்கணுங்கும்போது அது விளையாட்டுகள் நிறையா தேவைப்படும், அதை கொண்டு வரும். அப்போ 9th போகும்பொழுது கொஞ்சம் சீரியஸ் ஆக்கிடுவோம். நெக்ஸ்ட் இயர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் இருக்குது, இப்போயே உட்காந்துரு, டூ யுவர் பேசிக்ஸ். ஓகே, உங்களுடைய எக்ஸாமினேஷனில் இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவாக இருந்தாலும் சரி, அப்பயும் கூட கொஞ்சம் இந்த அடலசன் சேலஞ்சஸ் இருக்கும், அது இருக்குது. அப்புறம் ஜெண்டர் சென்சிட்டிவிட்டின்னு சொல்லி கிளாஸஸ் இருக்கும், பாய்ஸ் அண்ட் தென் கேர்ள்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தேர் க்ரோத், அபவுட் பாய்ஸோட நீங்கள் ரிலேட் பண்ணும்பொழுது எந்த அளவுக்கு ரிலேட் பண்ணலாம், என்ன இருக்குது, எப்படியெல்லாம் எதிர்பார்ப்பாங்க, அவங்க உங்களுடைய ஒரு மெச்சுவர்டு ரிலேஷன்ஷிப் எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறது அப்போ அவங்க கொஞ்சம் வரும். அது 10th வரும்போது கம்ப்ளீட்டாக நாங்கள் படிப்பை பற்றி தான் பேசுவோம். ஏன்னா அங்கே வந்து மார்க் தான் எவ்ரி திங் தட் கிரேடட்லேயே. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அவங்க 11th எடுக்கிறதுக்கு மார்க் ரொம்ப முக்கியம். அப்படிங்கும்போது எங்களுடைய பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா 10th நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, பிரச்சனையே இருக்காது. 12th போகும்போது கொஞ்சம் ஏன்னா வந்து சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்டு சேஞ்சிங் அதில் கொஞ்சம் இருக்கலாம். அடுத்து வந்து 11th போகும்பொழுது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கேரியர் ஓரியன்டேஷன் இருக்கும், கொஞ்சம் நெக்ஸ்ட் இயர் உன்னுடைய ஸ்டடீஸ்க்காகவும் அது முக்கியமாக பண்ணுவோம். ஐபிஆர்னு சொல்லுவாங்க, இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப், அது ரொம்ப கொடுப்போம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இப்போ என்ன ஆனால் ஃபேஸ்ட் அவுட் லெவல் நடக்கும். இப்போ சின்ன இதில் வந்து சும்மா வந்து உட்காந்து விளையாட்டுமா பேசிகிட்டு போகிறது உறவு ஏற்படுத்துது. இப்போ 9th போகும்போது கொஞ்சம் இதை பண்ணுவோம். 11th போகும்போது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் நிறைய பண்ணிட்டுருப்போம், அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாதிரியும் இல்லாட்டி மற்றபடி ஷோயிங் யுவர் எம்பத்தி அப்படின்ற மாதிரி உன்னுடைய உணர்ச்சிகளை எப்படி நீ வந்து தெளிவாக வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறது. 12th கம்ப்ளீட்லி ஸ்டடீஸ், அவங்க முடித்த உடனே கேரியர் கைடன்சஸ், அடுத்து எந்ததை நீங்கள் பண்ண போகிறீங்க, என்ன என்ன செய்யலாம், என்ன படித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபேஸ்ட் அவுட்டாக. ஏன்னா வந்து இப்போ வந்து அதே இதை எப்படி நாங்கள் இப்போ மறுபடியும் கொஞ்சம் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம்னா அந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஒரு 7 மல்டிபிள் இன்டெலிஜென்ஸை பேசிக்ஸாக வச்சுட்டு அதில் என்னென்னா ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியும். இப்போ வந்து ஸ்பேஷியோ அது இது இன்டெலெக்சுவலில் வந்து நல்லா மேத்ஸ் நம்பரிங் இருக்கிற போது அது ஸ்டடீஸ் அதிலே போயிடும். ஆனால் மியூசிக்ஸ்ன்னு சொல்லும்போது எஸ்தெட்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் கொண்டு வர பார்க்குறோம். எஸ்தெட்டிக்ஸ்னாக்கும் ஓகே மேபி ரைட்டிங் ரீடிங் அதில் வந்து ஏதாவது கதைகள் எழுதுறது, இப்போ அப்புறமே நல்லா பாட்டு பாடுறது, அப்புறம் மியூசிக் மியூசிக்கில் வந்து பேசிக் ஸ்பெஷலைஸ்ன்னு கொண்டு வரப்போம். மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மீடியா அந்த நம்ம ஊடகங்கள் எப்படி நம்ம பாதிக்கப்படுது. ஏன்னா இங்கே இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சு என்ன கேட்டிங்கன்னா வந்து ஊடகம் தான், ஊடகமே முக்கியமாக டிவி, க்ளூயிங் க்ளூ டு த டிவி. இன்றைக்கி வந்து என்ன ஆகுதுன்னா என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறத வந்து அவங்கள எல்லாமே என்கரேஜ் பண்ணிடுது. என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கும்போது பொழுதுபோக்குன்னா என்னுடைய பொழுதை போக்குறது தான் அது வந்து ஒரு இது. ஆனால் நான் வந்து பொழுதை போய்கிட்டு இருந்தேன்னா படைப்பாளியான ஆக முடியாது. அதனால் அந்த படைப்பாளி ஆகணும், நான் வாழ்க்கையில் வந்து ஒரு வெற்றி காணணும் அப்படின்னு போகும்பொழுது எவ்வளோ நேரம் நான் அதுக்காக கொடுக்குறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களுடைய பிஹேவியர் பேட்டர்ன் திங்கிங் லாங்குவேஜ் ஈவன் எங்கேருந்து வருதுன்னா எப்படி அந்த ஜோக்கில் என்ன பேசுகிறாங்க, அந்த சினிமாவில் என்ன நடக்குது, அந்த வார்த்தைகள் தான் வருது, அந்த ஒரு சிந்தனைகள் தான் வருது. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த என்ன அவங்களுடைய கனவு வந்து அப்படியே ஏன்னா என்ன சொல்லுவாங்க, அந்த கிளவுடட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மேகத்துக்குள்ள அப்படியே மறைக்கிறது மாதிரி ஆயிடுது. அதனால ஒரு சில நேரத்தில் ஷேக்கிங் மாதிரி ஆக போகணும். முக்கியமாக நாங்கள் அடுத்து வந்து பார்க்கும்பொழுது இன்னைக்கு வந்து ஊடகத்தை நீ எப்படி பார்க்கணும், ஒரு கிரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அது மாதிரி இந்த லெவன்த்லேயே அதுவுமே அதுவும் கொண்டு வருவோம். கிரிட்டிக்கிங் த சொசைட்டி, கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் டிசிஷன் மேக்கிங். ஏன்னா வந்து எல்லாரும் சொல்கிறதையும் எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது, அதே போல் அவங்களுடைய சிந்தனையை வந்து மறைக்கவும் முடியாது அப்படிங்கிறத வந்து நம்ம கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். பிஞ்ச் ஆஃப் சால்ட் எடுங்க, வே பண்ணி பாருங்கள் இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அந் அதில் வந்து எப்படி நீ வந்து எது உங்கள் அந்த ஒரு சூழ்நிலைக்கு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா
3: ஆக்சுவலாக பிரேம் அவங்க பேசும்பொழுது பார்க்கும்பொழுது இங்கிலீஷ் வந்து ஜென்ரலாக வந்து பேசும்பொழுது ஒரு பேசுறது லிங்க் லாங்குவேஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ரொம்ப கிளியராக இருக்காங்க ஆஸ்பெக்டில், எனக்கு வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு மட்டும் போகாது, ஆப்வியஸாக நான் இன்ஜினியரிங் போகும்போது செமினார் பண்ணணும். பிகாஸ் ஈவன் வந்து காலேஜில் நம்ம என்ட்ரார் போடும்போதுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரியும், செமினார் பண்ணுறது ப்ராஜெக்ட் அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து காலேஜ் இன்னும் என்ட்ரால் இப்போ தான் ரிசல்ட் வந்திருக்கு, இனிமேல் தான் அப்ளை பண்ணணும்னு கூட நினைக்கிறேன். பட் தே ஹாவ் அ கிளியர் ஐடியா காலேஜில் என்ன பண்ண போகிறோம், என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குன்னு எல்லாமே நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆப்வியஸாக ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படிப்பு மட்டும்தான் இருக்கும். ஆனால் திஷா ஃபவுண்டேஷன் ஒன்ஸ் வந்து அவங்க ஜாயின் பண்ணும்பொழுது ஒரு ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணுன்றத ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். தேங்க்யூ. ஓகே ப்ரீதி.
1: ஓகே சார். ஜெய்சீரன் சார், நீங்கள் வந்து சொன்னீங்க இல்லையா அந்த சேஞ்சஸ் சொன்னீங்க இல்லையா, ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் நீங்கள் கொடுக்குற ட்ரைனிங். அது இப்போ வந்து 8th ஸ்டாண்டர்டுக்கும் 9th ஸ்டாண்டர்டுக்கும் அடோலசன்ஸ் சேலஞ்சஸ் அண்ட் காப்பிங் மெக்கானிசம் அப்படிங்கிற ஒரு ட்ரைனிங் கொடுக்குறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது ஏன் வந்து 8th ஸ்டாண்டர்டுக்கும் 9th ஸ்டாண்டர்டுக்கும் மட்டும் தரீங்க, மற்ற ஸ்டாண்டர்டுக்கு இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஏன் அந்த ஸ்டூடெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
2: இப்போ டீனேஜ்னு சொல்லும்பொழுது 13லேருந்து 19 வரல வருது. ஆனால் இந்த பருவ மாற்றங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு அந்த 9th தான் நிறையா வருது. ஏன்னா அந்த ஹார்மோன் லெவல் வளர்றதும் சரி, ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அட்ராக்ஷன் சரி, ஏன்னா வந்து ஒரு இன்ஃபேச்சுவேஷன் அது வந்து ஸ்ட்ராங்கர் லெவலாக வரும்பொழுது உங்களுக்கு வந்து 17, 18, 19 தான் வருது. ஆனால் இங்கே தான் அந்த உடல் வளர்ச்சியிலும் சரி, அந்த வாய்ஸும் மாறும், அவங்க கூட இருக்கணும்னு தோணும், அது மாதிரியான ஒரு மாற்றங்கள் நடைபெறுது. இதெல்லாம் வந்து வளர்ச்சியில் இப்படி தான் வளர்கிறோம், இப்படி தான் மனுஷன் வளருவாங்க. ஏன்னா அங்கே இப்போ வந்து 9th தான் முக்கியமாக வந்து ஜெண்டர் சென்சிட்டிவ் கிளாஸ்னு சொல்கிறோம். ஏன்னா பாய்ஸ் வந்து கொஞ்சம் அரகண்டா ஓடி அடி விளாண்டு பால் அடித்து அது பண்ணுவாங்க, தள்ளி விட்டு கேர்ள்ஸை கூட தள்ளி விட தோணும், சும்மா அப்படி அடிச்சுட்டு போக தோணும். ஏன்னா அப்படி அப்படிங்கும் போது அந்தது வரும். ஆனால் கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் வீட்லையும் சரி, நம்மளுடைய சொசைட்டி கல்ச்சர்லையும் சரி, கொஞ்சம் அமைதியாக நடத்தணும், ஒரு அமைதியாக உட்காந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி வரும். அதனால் அவங்கள எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு எப்படி வளர்க்கறது, எப்படி உறவாடுறது, இவங்க சொன்ன மாதிரி இவங்க வந்து எப்படி அந்த அவங்களுடைய நட்பையும் வந்து வலுப்படுத்திக்கிறதுன்னு தெரியணும். ஏன்னா வந்து இப்போ படிப்பில் வந்து ரெண்டு பேருமே நல்லா படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க, அதுலேயே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக கூட வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஏன்னா த வேர்ல்ட் ஆஃப் விமன் இஸ் டிஃப்ரெண்ட், வேர்ல்ட் ஆஃப் மென் இஸ் டிஃப்ரெண்ட், அங்கே தான் ஃபார்மேஷன் ஆரம்பிக்குது. நீங்கள் அப்பயே அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா
3: ஒரு ப்ராப்பர் வே நம்ம காமிக்கணும்
2: அங்கே வந்து. ஏன்னா நாளைக்கு வந்து இது டொமஸ்டிக் வயலன்ஸாக இருந்தாலும் சரி, ராகிங்காக இருந்தாலும் சரி, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அதெல்லாம் வந்து அங்கே நீங்கள் சரி பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன், ஏ அவங்க பொண்ணு தான், அவங்களும் இது தான், நான் எப்படி நம்ம பாய்ஸ்குள்ளே கோவம் வருதோ அதே போல் கோவம் வரும். ஆனால் அந்த கோவத்தை காமிக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்கறதுனால காமிக்க மாட்டேங்கிறாங்க. பட் தேர் ஆர் போல்டு கேர்ள்ஸ் ஆல்சோ எங்கள் குரூப்லேயும், தே கேன் கோன்னு.
3: ஒரே விஷயம் கேட்க ஆசைப்படுறேன் சார், வந்து கேர்ள்ஸ்ல கொஞ்சம் பேர் அப்படி இருக்காங்கன்னு சொன்ன ஒரே சிரிப்பு உங்க நாலு பேர் கிட்ட இருந்து. நல்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு போல இருக்கு, யாராவது ஜஸ்ட் எனக்காக கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க டீம்ல யார் அப்படி இருக்காங்க, இல்ல கேர்ள்ஸ் போல்டா இருக்கிறது தப்பு இல்லைங்களா, யாராவது ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க.
1: ஓகே பிரேம் சொல்வாரு, பிரேம் கிட்ட மைக்க கொடுங்க. ஆமா என்ன, எதுக்கு சடனா சிரிச்சாங்க என்ன விஷயம் தெரியல, சொல்லு பிரேம்.
0: நாங்கள் ஆக்சுவலாக வந்து எங்கள் டீமில் வந்து பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மாதிரி தான். நாங்கள் எதுனாலும் வந்து எங்கள் திஷா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எந்த விதமான ஒளிவு மறைவுமே இருக்காது. என்ன விஷயம் அது சின்ன சின்ன ஒரு கலாய்க்கிறதுனால வந்து நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கேர்ள்ஸ் கிட்ட தான் சொல்லுவோம். அதில் வந்து அதிகமாக வந்து அனுபவப்பட்டவன் வந்து முத்துவும் விஜயும் தான்.
1: அப்படியா, சரி அப்போ அவங்க கிட்ட கேட்கலாம். முத்துக்குமார் சொல்லுப்பா என்ன
2: முத்துக்குமார்
1: பிரேம்குமார் அதுக்குள்ள யோசிச்சு வச்சுக்கோ என்ன பேசணும் அப்படின்ட்டு. பிரேம்குமார் சொல்லியாச்சா?
2: விஜய்,
4: நாங்கள் எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணுவோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து எயித் நான் வந்து சிக்ஸ்த்துக்கு அப்புறம் வெறும் பாய்ஸ் ஸ்கூலில் தான் படித்தேன். அதனால் எனக்கு வந்து ஒரு கேர்ள் கூட பேசும்போது ஷைனஸ், கேர்ள்னு இல்லை ஒரு விமன் கிட்டே பேசும்போதே ஒரு ஷைனஸ். எங்கள் அம்மா கிட்ட கூட நான் வந்து என் தம்பி அளவுக்கு நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட கூட பேச மாட்டேன் அவ்வளோ. ஸோ எனக்கு வந்து ஒரு பிரிவினை இருந்துச்சு, கேர்ள்ஸ்னால் அப்படி இருக்கணும், பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் இருப்பேன், கேர்ள்ஸ் கூட அவ்வளோ பேசுறது கூட கிடையாது. அதுக்கப்புறம் அந்த திஷா குடும்பத்தில் வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் கேர்ள்ஸும் நம்மளுக்கு ஈக்குவல் தான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளாம். ஸோ இதில் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து தனித்தனியாக கிடையாது நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எல்லாருக்கூடையும் சகஜமாக பழக
1: ஆரம்பிச்சேன்.
4: ஈக்குவலாக என்னோடய விஷயம் என்னோடய மனசு ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிட்டேன் எல்லாருக்கிட்டேயும், ஜாலியாக பழகணும்.
1: ஓகே, இப்போ வந்து திஷா கிட்ட வந்துட்டு நிறைய சேஞ்சஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா, உமன் எம்பவர்மெண்ட், ஒரு பெண் வந்து என்னெல்லாம் சாதிக்க முடியும்னு நீ நினைக்கிற?
4: ஒரு மென் எல்லா மெனுக்கும் ஈக்குவலா உமனாலே இருக்க முடியும்.
1: கிரேட்,
4: ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஈக்குவல்.
1: சூப்பரா சொல்லிருக்க திஷா, வந்து உன்ன அப்படியே பயங்கரமா சேஞ்ச் பண்ணிருக்கு. அடுத்ததா
3: ஆக்சுவலா வந்து திஷா ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி இது வரைக்கும் வந்து எப்படி நம்ம வந்து ஃபியூச்சரில் எப்படி இருக்கணும், ஸ்போக்கன் இங்கிலீஷ் அது கற்றுக் கொடுக்குறாங்க, அண்ட் நிறைய ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறதா சொன்னீங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட், அது தவிர மென் இஸ் ஈக்குவல் டு விமன் அப்படிங்கிற விஷயமும் நீங்கள் தெரியாமல் உங்களை அறியாமல் சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இட்ஸ் அ ரியலி கிரேட் திங், பிகாஸ் இன்னைக்கு நிறைய ஷோஸாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற ப்ரெசென்ட் பார்க்கும்பொழுது இன்னமும் அந்த பிரச்சனைகள் இருக்கு. ஆண்கள்லாம் தனி, பெண்கள்லாம் தனி, இந்த பஸ்ல நம்ம சண்டை போடுறது இருந்தாலும் சரி. பட் ஆஸ் எ பிளஸ் டூலேருந்து காலேஜ் போகிறாங்க, நவ் தே ஆர் மென்டலி ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரி திங். ஏன்னா கேர்ள்ஸ் கூட பேசும்பொழுதும் சரி, எல்லாத்துக்குமே ஒரு ரெடி பண்ணி அவங்கள அனுப்புறீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
1: ஆமாம் சார். ஜெய்சீலன் சார், நீங்கள் சொல்லுங்க, ஒரு ஒரு ஆண் வந்து பெண் கிட்ட பேசுறதுக்கு தயங்குறாங்க இல்லையா, கூச்சம் அப்படிங்கிறது இல்லையா, அது எதனால ஏற்படுது?
2: அது வந்து நம்ம முதல்ல நான் கலாச்சாரம் தான் சொல்வேன். முதல்ல நம்முடைய கலாச்சாரம் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஏன்னா வந்து நேராக நீ பார்த்து பேசக்கூடாது, நாங்களாம் வந்து கம்யூனிகேஷன் சொல்லுவோம், பாய்ஸ் இருந்தால் கேர்ள்ஸ் வந்து கண்ணை பார்த்து பேசு, அப்போ தான் உண்மை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு கேர்ள்ஸ் தெம்செல்ஸ் ஃபீல் தேர் ஓன் ஃபிசிக்கல் க்ரோத்துன்னு பார்க்கும்பொழுது தே வாண்ட் ஹைட் தெம்செல்ஸ். ஹைடுனா வந்து ஓகே, நீ கொஞ்சம் நீட்டாக இருக்குல்ல, உன்னுடைய ஓகே கேர்ள்ஸ் உங்களுடைய துணியை ஒழுங்காக நீங்கள் வச்சுக்கல அப்படிங்கும் போது யாராவது பார்க்குறாங்களோ அப்படிங்கிற கூச்ச சுவாபம் வந்து கேர்ள்ஸ்ட சைக்காலஜி இயல்பு. அது உங்களுக்கும் தெரியும், நான் அது என்னன்னு நான் சொல்ல ஓகே, நான் அது உங்களுக்கு தெரியும். கேர்ள்ஸாக இருக்கும்போது அவங்க வந்து கூச்ச சுபாவம் இன்டர்னலாக உள்ளே இருக்குது, ஏன்னா வந்து அவங்களுடைய உடல் வளருது, வளர்ச்சி கூட சேர்ந்து அவங்களுடைய அழகாக இருக்காங்க, மற்றவங்க பார்க்க தோணும். அப்படி இருக்கும்போது ஓகே, என்ன இங்கே யார் பார்க்குறாங்க, என் கண்ணைத்தான் பார்க்குறாங்க, என்ன பார்க்க உடம்பு பார்க்குறாங்களோ என்னது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இருக்கிறதுனால தான் அந்த கூச்சமே வருது. ரெண்டாவது வந்து ரெண்டு வகையான கூச்சம், அந்தங்கேருந்து ஆரம்பிக்கிறது தான். மற்றபடி நாங்கள் வந்து இங்கே வந்து நின்று பேசுறது கூச்சம், அந்த கூச்சம் வேற. அது வந்து ஓகே, எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை என்ன பேசுன்னு சொல்லிட்டு, அதோட அடுத்தவங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கு, என்ன தான் கேட்டால் என்னுடைய இக்னோரன்ஸ் வெளிப்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அப்படின்றது ஒன்று. அதனால அந்த ஒரு பருவத்தில் நாங்கள் என்ன பண்ணணும், ஓகே எனக்கு இதுதான் தெரியும், தெரிஞ்சதில் நீ முழுமையாயிரு, தெரியாத பற்றி தெரிஞ்சுக்கோ, தெரிஞ்சுக்கும் போது அந்த கூச்சம் வராது, அந்த ஒரு தைரியம் வந்துடும், ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஓகே இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே வரும்போது என்ன கேட்பாங்களோ அப்படின்ற மாதிரி உள்ளே பேசிட்டு வந்தோம், ஓகே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அங்கே உள்ளே வந்து பேசும்போது அந்த ஒரு ஃப்ரீனஸ் வருது. ஓகே எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் கேட்கும் போது அப்படியே வரும், அப்படியே வர்றாங்க கூட எப்படி பேசணும்னா தெரிஞ்சுக்கலாம், இங்கே திரும்ப கற்றுருப்பாங்க, அந்த ஒரு கூச்சம் போயிடும். அது மன ரீதியான ஒரு கூச்சம், அது அறிவு ரீதியான, அறிவு இல்லைன்னா எப்பயுமே வந்து அறிவுனா அவங்களுக்கு தேவையான அளவு எனக்கு வந்து நாலேஜ் இல்லைனாலே ஒரு ஷேக்கிங்னஸ் ஓகே, ஒரு ஒரு என்ன கான்ஃபிடென்ஸ் இருக்காது, அன்சர்டனிட்டி இருக்கும், அந்த ஒரு வகையானது வரும். கேர்ள்ஸ் வந்து உரியது என்ன, இன்னைக்கு வந்து அவங்களாம் சாதிக்க பிறந்தவர்கள் தான் சொல்லுவேன் நான், ஏன்னா இதுவரையில் நம்ம அவங்களுக்கு கீழே வச்சிட்டோம், ஆனால் இனிமேல்ட்டு அவங்க வந்து மாற்ற போறாங்க, அதுதான் வரப்போகுது. ஆனால் அதுக்காக வந்து எல்லாமே அவங்க நல்லது அப்படின்னு கிடையாது, ஒரு ஈக்குவலாக நம்ம போகணும், அவங்களுக்கு முழுமையாக நம்மளும் இருப்போம். ரெண்டு பேரும் அவங்க சொன்னாங்களே, வி ஆர் மென் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல், வி ஆர் ஹியூமன் கம்யூனிட்டி அப்படிங்கும் போது ஹியூமன் கம்யூனிட்டிஸ் ஆர் மேட் அப் ஆஃப் மென் அண்ட் விமன், ஸோ லெட்ஸ் ட்ராவல் டுகெதர் மாதிரி.
3: பிகாஸ் ரெண்டு எஃபர்ட் சேர்ந்து வரும்போது வந்து அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நீங்கள் அந்த ஸ்கில்ஸ் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு கெரியர், இப்போ வந்து ஒரு ஸ்லம் ஏரியாவில் இருக்கிற குழந்தைங்களா இருந்தாலும் சரி, அவங்க வந்து படிக்கவும் செய்யணும், ப்ளஸ் வந்து அவங்களோட குடும்பத்தை ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து சைல்டு லேபர் வரதுக்கான காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட். சரியில்லாததுனால தான். ஸோ ஈவன் வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் போய் கேட்கும்பொழுது பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி சார் நான் குழந்தைய அனுப்புவேன், எனக்கு வந்து வருமானம் எதுவுமே கிடையாது, சாப்பிட்றது கூட எனக்கு வழி இல்லை, இதில் உனக்கு எதுக்குங்க படிப்பு அப்படின்னு கேட்குற விஷயம் உண்டு. ஸோ அப்போ வந்து ஒரு குழந்தைக்கு கல்வியும் தேவைப்படுது, ப்ளஸ் வந்து அவன் ஹெல்ப்பும் பண்ணணும். ஸோ நீங்கள் ஏதாவது நீங்கள் கெரியர் மாதிரி ஏதாவது பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி ஏதாவது கற்றுக் கொடுக்குறீங்களா
2: இவங்க அம்மாக்களுக்கா இல்லை
3: குழந்தைங்களுக்கு?
2: குழந்தைகளுக்கு ஓகே. அது அவங்களுக்கு என்னன்னா வந்து முத முத உதவி வந்து வீட்டில் அவனுடைய தட்டை அவங்களே கழுவோம். இப்போ முதல்ல யூ டூ யுவர் ஓன் டியூட்டி அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில இதெல்லாம் பண்ணுவோம். ஏன்னா வந்து கேம்ப்ல எடுத்துக்கிட்டோம்னா தட்டை அவங்களே கொண்டு வந்து அவங்களே கழுவணும், மற்ற அவங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே இப்போ தான் இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா பார்ட் டைம் ஜாப் மாதிரி அரேஞ்ச் பண்ணிப்போம். எங்களே வந்து ஒருத்தர் ஜாப் பண்ணியிருக்கோம். மற்றபடி இந்த எனுமரேஷன் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த போய் எனுமரேட் பண்ணுறது, இந்த கொஷின் எல்லாம் பண்ணிட்டு வர்றது, இப்போ இவங்களுக்கே அங்கே நடக்கூடிய எல்லா அசஸ்மெண்ட்லாம் கொடுத்து நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அவங்களே சமரைஸ் பண்றது, இவங்களே ஒரு சில இதுக்கெல்லாம் ஜட்ஜா வருவாங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு எம்பவர்மெண்ட் இருக்கு. அது மற்றபடி இது எம்ப்ளாய்மெண்ட்டுங்கும்போது இருக்கு. நாங்க வந்து இப்போ ஒரு சில இது ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், இந்த போஸ்டல் அனுப்புறது, மற்றபடி எங்க அவங்களுக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் கொடுப்பான. வந்து பேமெண்ட் அப்படிங்கறது வந்து நாங்க பண்ணதுல இருக்கிறாங்க, வெளியில நாங்க இது மாதிரி பாத்துட்டு இருக்கோம். முக்கியமா இந்த காலேஜ்ல இருக்கவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் பார்த்து கொடுங்க. முக்கியமா வந்து காலேஜ்ல படிக்கிறாங்க இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஏன்னா அவங்கள்ட்ட நேரம் இருக்கும். அதுக்காக டேட்டாபேஸ் நாங்க உருவாக்கிட்டு நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம அனுப்புறவங்களுடைய குழந்தைங்க நல்ல இடத்துல போய் சேரணும். ஏன்னா சும்மா ஒரு குரியர் பாயா போய் ஒரு பிளஸ் ஒரு காலேஜ் போய் பண்றவங்களுக்கும்
3: குழந்தைங்க நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அப்படிங்க. ஓகே. ஸோ இப்ப இங்க இருக்கிற நாலு ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, மத்த ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நீங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்றீங்க. என்ன சொல்றது, ஒரு மென்டலா அவங்களை ப்ரிப்பேர் ஆகிறதுக்கும் சரி, ஸ்டடிஸ் எவ்ரி திங். திரும்ப வந்து இந்த வயசுல வந்து அவங்களால சின்ன சின்ன ஹெல்ப் வந்து கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த விஷயங்கள்லாம் அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க?
2: எங்களுக்கு வந்து நான் ஃபுல் சப்போர்ட் அவங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு நான் வந்து இப்போ காலேஜில் உரிய எல்லா ஒரு ஆக்டிவிட்டீஸும் சரி, இப்போ நாங்கள் வரக்கூடிய இந்த லீடர்ஸ் ஆஃப் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனே வந்து தே இவங்க அந்த சென்னை ஸ்காலை தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஹோலி ஈவெண்ட் ப்ரிப்பேரிங்லேருந்து எல்லாமே அதுக்கான மீட்டிங்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து எல்லாமே அவங்களே பிளான் பண்ணி, ஏன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படி இருக்கும்போது இந்த ஈவெண்ட் அவங்க மேனேஜ் பண்ண ஒரு அனுபவம் வேணும்.
3: சோ காலேஜ் போறதுக்கு முன்னாலே ஈவன் மேனேஜர்ஸ் ஆயிட்டாங்க
2: கட்டாயம். ஏன்னா வந்து ஏன்னா அவங்க தே ஹாவ் டு மேனேஜ் அவங்க வந்து வீட்டுல இருந்தாலும் சரி, மத்த ஏதாவது நடந்தாலும் சரி, எதுக்கு என்னென்னலாம் வேணும், எது எப்படி பிளான் பண்ணணும், எதுக்கு எவ்வளவு செலவாகும், இதுக்கு ஓகே இந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன. இப்ப இந்த கம்யூனிட்டி ஒரு கமிட்டி போடுவோம், கமிட்டிக்கான கன்வீனியன்ஸ் இருக்காங்க, அவங்க மேனேஜ் அவங்களுடைய மெம்பர்ஸ் இருக்காங்க, எப்படி ஒரு குழுவா உட்காந்து பிளான் பண்றது, அதை எக்ஸிக்யூட் பண்றது, எப்படி நம்முடைய நம்ம கொடுக்கப்பட்ட செயலை வந்து பகிர்ந்து செஞ்சு அந்த குழுவுடைய வெற்றிக்காக உழைக்கிறது அப்படிங்கிறத கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களையும் இவங்களும் வருவாங்க, ஆனா அவங்களுக்கு ஒரு அனுபவமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இப்ப வந்து முத முத கால் சிவகாசில இருந்து ஒரு 26 பேர் வர்றாங்க அந்த கேம்புக்காக. அவங்கள சுத்தி காமிக்கிறது இவங்க தான், ஏன்னா அவங்களே ஒரு தனியா குரூப் குரூப்பா பண்ணி விட்டுட்டு ஒரு இந்த சீசன் டிக்கெட் மாதிரி எடுத்து கொடுத்துட்டு லெட் தம் ஹாவ் போய் ஒரு குரூப்பா போயிட்டு சுத்திட்டு வரட்டும், பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பண்ண போறோம். மற்றபடி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வரணும்னா அவங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும், ஒரு பொறுப்பு கொடுக்கணும். அந்த பொறுப்பு மாதிரி குரூப்பா பிரிச்சு கொடுத்துருக்கணும். அவங்க அதை பார்க்கறதுக்கான என்னெல்லாம் பண்ணணும், இதுல நாங்க என்ன என்ன எதிர்பார்ப்புங்க, யாரு என்ன எதிர்பார்ப்பாங்க, இவங்களை எப்படி இப்ப டிசிப்ளின் கமிட்டி கூட இருப்பாங்க, கிரீவியன்ஸ் கமிட்டி கூட போட்டிருக்கோம். ஏன்னா ஒரு சில நேரத்தில் ஒரு சில எங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா கூட உங்கள் குரூப்பில் இருக்கவங்கள்ட்ட நீங்கள் சொல்லுங்கள். கடைசியில் என்ன எதிர்பார்க்க, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு சிலது எங்களை வந்து அங்கே ஆர்கனைஸில் சொல்ல விரும்பலைனாலும் கூட உங்கள் குரூப்பில் சொல்லுங்கள், உங்களுடைய உங்களுக்கு சந்தோஷமான ஒரு அனுபவத்துக்காக என்னெல்லாம் செய்யுமோ செய்யலாம் அப்படின்ற மாதிரி.
3: ஓகே. ஸோ நேர்களே நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது MOP கம்யூனிட்டி ரேடியோ 107.8. இன்னைக்கு திஷா ஃபவுண்டேஷன் என்ஜிஓ நம்ம ஸ்டுடியோவில் இருக்காங்க. மிஸ்டர் ஜெயசீலன் அவங்க வந்திருக்காங்க, அவங்களோட நாலு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. மிஸ்டர் பிரேம், விஜய், முத்துக்குமார் அண்ட்
1: ஜெய் அரவிந்த் வந்திருக்காரு.
3: ஓகே. ஸோ உங்ககிட்ட தொடர்ந்து பேசலாம் சார். அதுக்கு முன்னால் இப்போ நீங்கள் நாலு பேரும் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிட்டீங்க. ஸோ முடிச்சுட்டு வந்து காலேஜ் என்ட்ரு ஆக போகிறீங்க. ஸோ மேபி வந்து திஷா ஃபவுண்டேஷன் ஸ்டில் நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்களா? என்னென்ன ஹெல்ப்லாம் நீங்கள் பண்ணணும்னு உங்களோட மைண்டில் நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்க?
5: நாங்கள் 12th இப்போ போயிட்டுருக்கோம். காலேஜ் படித்து பார்ட் டைமாக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணலாம். ஐ வாண்ட் டு பிகம் லைக் ஜெய்சீலன்.
1: ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்க சார்க்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா அரவிந்த் சார், நீ சொல்லு.
3: ஒன் செகண்ட் பிஃபோர் பிரீத்தி, ஸோ நீங்க ஜெயசீலன் சார் மாதிரி வரணும்னு ஆசைப்படுறீங்க. இப்போ வந்து பார்ட் டைம் ஜாப்னு சொல்லும் போது என்னென்ன மாதிரி விஷயம், பார்ட் டைம் ஜாப் ஓகே, என்னென்ன ஆஸ்பெக்ட்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? லைக் நீங்க டியூஷன் எடுக்க போறீங்களா, இல்லைன்னா ஒரு ஈவெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல ஒர்க் பண்ண போறீங்களா, கவுன்சிலிங் கொடுக்க போகிறீங்களா, எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்க?
5: ஈவெண்ட் அரேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் கவுன்சிலிங் கொடுக்குறது, அவங்களுக்கு வாலண்டியர்ஸ் இப்போ கேம்ப் அரேஞ்ச் பண்ணுறாங்க, 8th 10th வச்சாங்க, அதுக்கு நாங்கள் போய் வாலண்டியராக இது பண்ணோம். அந்த மாதிரி எப்போ போய் கேம்ப் வைக்கிறாங்க, அந்த மாதிரி மீட்டிங் வைக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் அவங்களுக்கு. அந்த
1: ஓகே, மற்ற ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஜெய்சீலா சார், ஃபீல்டு ஒர்க்கை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா இவங்க வந்து நிறைய இடத்துக்கு போயிருக்காங்கன்னு சொன்னிருந்தீங்களா, அந்த ஃபீல்டு ஒர்க்கை பற்றி சொல்லுங்கள். ஃபீல்டு ஒர்க்கில் என்ன பண்ணுவீங்க, அது எப்படி மாணவர்களுக்கு பயனாக இருக்கு?
2: இப்போ ஃபீல்டு ஒர்க்னாக்கும் இப்போ வந்து எங்கள்கிட்ட வந்து தொடர்பில் இருக்கிறவங்க, இப்போ வந்து உங்களே சொன்னாங்க 65 பேர் உங்களுடைய குரூப்பில், ஆனால் தொடர்பில் இருக்கிறது வந்து ஒரு 45-50 பேர், இந்த மற்றவங்க வராமல் இருப்பாங்க. அப்படி இருக்க அவங்களுடைய ஃபேமிலி விசிட், ஹவுஸ் விசிட்னு சொல்லுவோம், நேராக அவங்களுடைய கொடுக்கப்பட்ட விலாசத்தை வச்சு இவங்க தேடி போய் அவங்களுடைய ஃபோன் மற்றெல்லாம் பேசிட்டு அவங்க ஏன் வரல என்ன அப்படின்றத கேட்டுட்டு மறுபடியும் ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு தயக்கம் இருக்கு இல்லையா, நான் படிக்கலமா இருப்பாங்களோ இல்லாட்டி ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு தயக்கம் இருக்கும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதுலேருந்து கவலைப்படாத இந்த நாங்களும் அங்கே தான் இருக்கோம், நாங்கள் தான் பண்ணுறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றது அளவுக்கு அந்த ஒரு தைரியம் வருது. இது இல்லாமல் இப்போ வந்து இப்போ ஸ்கூலில் வந்து நாங்கள் இதுலேருந்து இவங்க பண்ணல, நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கோம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடத்துறது, ஏன்னா கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும், அதை கண்டக்ட் பண்ணி கொடுக்குறது என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அப்புறம் அந்த இதை வந்து ஸ்கோர் பண்ணுறது, ஸ்கோர் பண்ணி எல்லாமே கொடுத்துருவாங்க, மற்ற அதுக்கான ஸ்கோரிங் மெக்கானிசம்லாம் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் சொல்லி கொடுக்குறது. அது இல்லாமல் இந்த அங்கே கேம்ப் இது மாதிரி நடத்தும் போது இப்போ நாங்கள் இது இல்லாமல் மற்ற இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன நடக்கும்பொழுது அதுக்கான இப்போ வெனியூவில் யாரும் ட்ரெயினர்ஸ் வருவாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வர்றது, மற்றவங்களுக்கு தேவையான செய்கிறது, அது எப்படி நடந்துக்கிறது, எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசுறது அப்படிங்கிறத அங்கே அவங்க கற்றுக்குறாங்க, அதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு.
1: இப்போ இந்த 4 ஸ்டூடெண்ட்டும் சொன்னாங்க இப்போ திஷாக்கு வந்ததுக்கு அப்புறமா 12th முடிச்சுட்டு என்ன எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்திருக்குன்ட்டு. ஸோ கோல் செட்டிங்கும் இதுக்கு ஒரு மெயின் ட்ரைனிங்னு சொல்லலாம். இந்த கோல் செட்டிங் ட்ரைனிங் கொடுக்குறீங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க, அது எவ்வளோ அவசியம் ஒரு மாணவருக்கு
2: கோல் செட்டிங்? ஏன்னா வந்து இவங்க வந்து இலக்கு இல்லைன்னா வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ வந்து இந்த தான் இலக்கு அப்படிங்கும் போது என்னன்னா ஒரு டைரக்ஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு தெளிவு இல்லாமல் போயிடும். அதனால் இப்போ சொல்கிறாங்க நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு மட்டும் ஒரு தெளிவு வருது, ஆனால் இன்ஜினியர் ஆகணும் மட்டும் அதை ஆசைப்படுறதுக்காக மட்டும் கிடையாது, அது வந்து லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து லாங் டேர்ம் இப்போ இன்ஜினியர் ஆகுது ஒரு 4-5 வருஷம் ஆனாலும் இது ஒரு லாங் டேர்ம் கோல், ஆனால் இன்றைக்கி நான் அதுக்கு என்ன பண்ணணும், அதில் வந்து ஓகே நான் நல்ல மார்க் வாங்கிட்டேன், எந்த காலேஜ் பெஸ்ட் காலேஜ்னு பார்க்கணும், ஓகே பார்த்த பிறகு என்னென்ன சாய்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ், அதுக்காக மற்ற படிப்புகள் என்ன இருக்குது, முன்னாடி படித்தவங்களோட ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுறது, அதெல்லாம் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க, அதுக்காக இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க, அதுக்காக நான் இன்ஜினியர் ஆகிறதுக்கு இன்றைக்கி எத்தனை எவ்வளோ நிமிஷம் நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத எழுதி வைக்கிறது முடிஞ்சளவில். ஏன்னா இந்த இதெல்லாம் நான் பண்ண போகிறேன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் இதை ஆக போகிறேன்னா இன்றைக்கி நான் அதுக்கு என்ன செய்வேன், ஓகே இன்றைக்கி ஓகே நான் 4 மாதத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறேன், 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ண போகிறேன், இப்படி இருக்கும்போது ஒரு நமக்கு ஒரு என்னுடைய இந்த சர்க்கிள் இந்த வட்டம்னு சொல்கிறோம்னே அது அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு வளர்ச்சிக்காக நான் இப்போருந்து எப்படி பங்கிட முடியும் என்னுடைய நேரம், எங்கே டைம் மேனேஜ்மெண்ட் வருது, ஏன்னா வந்து நான் 10 வருஷத்துக்கு ஆகிறதுக்கு இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் என்னுடைய சந்தோஷமும் போயிடும். அப்படி இருக்கும்போது எனக்கு சந்தோஷமும் முக்கியம், ஆனால் அதுக்காக எவ்வளோ நேரம் நான் கொடுக்குறேன், இந்த ஏன்னா அந்த பருவத்தில் என்ஜாயும் பண்ணணும். ஏன்னா அப்படி என்ன இன்ஜினியர் ஆகணும் மட்டும் விஜய் சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துருந்தார்னு வச்சுங்களேன், இன்றைக்கி இந்த ஒரு அனுபவம் வந்திருக்காரு. அதனால் எதுக்கு பகிர்ந்தளிக்கிறது, பகிர்ந்தளிக்கும் போது அந்த ஒரு மீனிங்ஃபுல்னஸாக கொடுக்குறேன் அப்படிங்கிறது மாதிரி.
1: ஓகே, இப்போ வந்து நான் கோல் செட்டிங்குன்னு சொல்கிறச்சு அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க, அதே மாதிரி ஒரு மாணவருக்கோ இல்லை ஒரு மாணவிக்கோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட், அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
2: ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கும் போது அந்த ஒரு படபடப்பு மற்ற அந்த என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. இது ரெண்டு வகையான ரெண்டு மூணு வகையான வரலாம். ஒன்று வந்து அவங்க வளர்கிறாங்க, வளரும் போது என்னுடைய வளர்ச்சியை என்னால் ஏற்றுக்க முடியாது. சில நேரத்தில் ஒரு சில ஓகே என்னுடைய ஓகே ஒருத்தர் என்னை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் கேர்ள்ஸ்க்கு. பாய்ஸ்க்கு வந்து போது கேர்ள்ஸ் கூட பார்க்குறாங்க, இன்டர்னலாக அவங்களுக்கு இருக்கும் அந்த ஒரு வகையான உடல் ரீதியான ஸ்ட்ரெஸ் இருக்குது. இன்னொன்று வந்து உறவு ரீதியான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். உறவு ரீதியான பார்க்கும்பொழுது இப்போ நான் ஏதாவது ஒன்று சொல்லிட்டேன், இப்போ உங்களுக்குள்ளேயே வந்து ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லிட்டாங்க, அது இன்னொருத்துக்கு ஹர்ட் ஆகிடுச்சு, அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக கூட ஆகலாம். ஆனால் அந்த நேரத்தில் வந்து என்னால் நான் ஒரு காரணமாக இருக்கும்போது என்ன செய்யணும், நான் அதுக்காக வர ஏற்றுக்கிறது இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத மாதிரி ஏற்றுட்டு ஓகே என்னால் நான் ஹர்ட் பண்ணியிருக்கேனா அது போய் மன்னிப்பு கேட்குறேன். இப்போ உடல் ரீதியான நான் அப்படி தான் வளருவேன், ஓகே அதுக்கான கவுன்சிலிங் வருவாங்க, ஓகே எனக்கு இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஓகே நானும் அப்படி தான் வந்தேன், இப்படி தான் வளருவோம். படிப்பு ரீதியான ஸ்ட்ரெஸ் வரலாம். அப்படி இருக்கும்போது ஓகே நான் 40 மார்க் வாங்கணும், ஓகே நான் இது 400 மார்க் வாங்கணும் இந்த அப்படிங்கும்போது அது வாங்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம். அதுக்கு நீ இன்றைக்கி என்ன செய்யணும், அன்றாட தினம் படிக்கிறது, வாரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கறது, அந்த ரிவைஸ் பண்ணி எழுதி பார்க்கறது, அது போல் இதெல்லாம் செய்யும் பொழுது ஆமாம் ஒரு உனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வருது. முதல்ல வந்து ஐடென்டிஃபைங்னு சொல்லுவாங்க, ஓகே முதல்ல என்னென்ன அந்த மூணு வகையான ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், ஓகே ஃப்ளைட் ரெஸ்பான்ஸும் கிடையாது, ஐ மீன் என்ன சொல்லுவாங்க அது ஃபியரும் கிடையாது, ஃபேஸிங் ரெஸ்பான்ஸ் அதுதான். ஏன்னா அது எனக்கு இதை பார்த்து நான் பயந்துட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன் ஒன்றும் நடக்காது. அதே போல் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பார்த்து நான் ஓடிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன் ஒன்றுமே, அதை உட்காந்து ஃபேஸ் பண்ணணும் வித் ரியாலிட்டி வித் பிளானிங் பண்ணும்போது கட்டாயம் பண்ண முடியும்.
1: ஓகே, திருப்பி உங்கள் பிரேம் கிட்ட வந்து ஒரு க்வெஸ்சனை கேட்டுட்டு வந்து திருப்பி உங்ககிட்ட பேசுகிறோம் சார். பிரேம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எவ்வளோ முக்கியம்னு நீ நினைக்கிற? ஏன்னா வந்து தீஷாவில் உனக்கு அதை பற்றி கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, நீ அது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறியோ நேர்களில் உன்ன மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நீ சொல்லு.
0: பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுன்றது வந்து ஆக்சுவலாக வந்து வெறும் ட்ரெஸ்ஸிங்ஸ் மட்டும் இல்லை, அவனோட பேசுகிற விதம் பழகிற விதம் எல்லாமே வந்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு உள்வரும். ஸோ நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க பர்சனாலிட்டியை ஒன்றே வந்து பந்தாவாக ட்ரெஸ் பண்ணி பந்தாவாக பண்ணுறது அப்படின்றது, அது வந்து ஆக்சுவலாக பர்சனாலிட்டி இல்லை. இப்போது ஒரு இடத்துல போனால் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி பிஹேவ் பண்ணணும், இதெல்லாம் வந்து இது எல்லாமே பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ல தான் வரும் அப்படின்றத வந்து கற்றுக்கிட்டேன்.
1: ஓகே, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் டாக்கிங் பப்ளிக் ஸ்பீக்கிங் அதை பற்றினா கூட நீ ஃபஸ்ட்டு சொன்ன, திஷாவில் வந்ததுக்கப்புறம் எனக்கு டெவலப் ஆயிருக்குன்ட்டு, அது எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிற? ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் எவ்வளோ முக்கியம்?
0: ஷூராக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் முன்னேறணும்னா அவனுக்கு வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் வந்து ஃபஸ்ட்டு. ஏன்னா வந்து இப்போது முன்னேறணும்னு நினைக்கிறவன் வந்து அவன் எப்பயுமே அடிமட்டத்திலே இருக்க மாட்டான், நாளைக்கு அவன் ஒரு லீடர் ஆகலாம். அப்போது வந்து அவன் ஏதாவது ஒரு ஸ்டேஜுக்கு போய் பேசாமல் இருந்தால் அவன் ஒரு குட் லீடரே இல்லை. ஸோ அவனுக்கு வந்து முதல்ல அது அவனோட சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த ஃபியருன்றதை வந்து ஒழிக்கணும். ஸோ வந்து எல்லாருமே அதை வந்து ஃபியர் எதுக்கு பயப்படணும், நம்ம என்ன ஸ்டேஜில் போய் என்ன தப்பாக பேச போகிறோமா, எதுவும் இல்லை. ஸோ
1: ஓகே ஓகே, அடுத்தது முத்துராமன் கிட்ட வந்து கொஞ்சம் பேசலாம். முத்துராமன், டீம் ஒர்க், டீம் பில்டிங், டீம் அதை பற்றி சொல்லு.
4: இப்போ நாங்கள் வந்து 4 days கேம்ப் போயிருந்தோம், அங்கே வந்து வாலண்டியர் 4 பேர் கூப்பிட்ருந்தாங்க, ப்ளஸ் இன்னொரு ஃப்ரெண்டு வந்தாங்க. இதில் வந்து ஒரு ஆளை கூப்பிட்ருந்தா அவங்களால அவங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அந்த இடத்த நாங்கள் 4 பேரும் 5 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். எங்களால் எவ்வளோ எங்களால் டீம் எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட்டையும் போட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணோம். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து அது இன்னும் டீம் எஃபர்ட் வந்து பயங்கர எஃபெக்டாக இருந்துச்சு அவங்களுக்கு. அதனால் நாங்கள் எங்கேயுமே ஒரு இடத்துக்கு போனோன்னா குழுவாக பிரிச்சுருவாங்க எங்களை. ஸோ அந்தந்த ஒரு குழு வந்து அந்த இடத்துல அவங்களோட டீம் எஃபர்ட் காமிப்பாங்க. ஸோ அதோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு சிங்கிளாக கொடுக்குற எஃபெக்டை விட ஒரு குரூப்பாக டீமாக இருக்கும்போது எஃபெக்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அது வந்து இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க.
1: ஓகே, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஆட்டிடியூட் எவ்வளோ முக்கியம்னு நினைக்கிறேன்? ஏன்னா ஆட்டிடியூட் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லா பர்சனுக்குமே இருக்கணும், ஸ்டூடெண்ட்டுன்ட்டு இல்லை. ஆனால் ஸ்டூடெண்ட்டுங்கிற முறையில் நான் கேட்குறேன், ஒரு ஆட்டிடியூட் எவ்வளோ முக்கியத்துவம் ஆகுது ஒரு மனிதனுக்கு?
4: பேசிக்காக ஒரு மனுஷனுக்கு வந்து ஆட்டிடியூட், ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஆட்டிடியூட் தான் ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் அவனோட கரியர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ண முடியும், எல்லாமே அவனோட லைஃப்பில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆட்டிடியூட் இருந்தால் தான்.
1: ஓகே, ஜெய்சீல சார் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து நிறைய ட்ரைனிங் பற்றிலாம் சொன்னீங்க, இப்போ வந்து முன்னாடி லீடர்ஷிப் கேம்ப் சொன்னீங்க, இந்த மாதிரி வேறு என்னென்ன கேம்ப் நீங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கீங்க?
2: கேம்ப்னு பார்க்க சம்மர் கேம்ப், சம்மர் கேம்ப் வந்து எங்களுக்கு காம்பினேஷன் ஆஃப் எல்லாத்துக்கும் ஜாய்ஃபுல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் என்ன சொல்லுவாங்க ஒரு ஃப்ரீக்கிங் மாதிரி ஒரு ஃப்ரீ அது இருக்கும். முக்கியமாக ஸ்கில் பில்டிங்னு சொல்லுவோம், ஸ்கில் பில்டிங் சொல்லும்பொழுது நாங்கள் இப்போது போன வருஷம் சம்மர் இதுக்கு முன்னாடி வந்து மதுரையில் நடந்துச்சு. மதுரையில் வந்து அந்த ப்ரீ பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் பண்ணுறாங்க இல்லையா, அதை ஒட்டி பண்ணணும். ஏன்னா வந்து அவங்களாம் எப்படி வந்து ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் வந்து இன்டர்வியூ அப்புறம் எக்ஸாம்பிள் ஸ்பீச் அதெல்லாம் கொடுத்துட்டு ஒரு டீமாக எப்படி நீங்கள் செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸசைஸ் அது இருந்தது அந்த ஒர்க் ஷாப். இங்கே அடுத்த இது சம்மர் கேம்ப்னு பார்க்கும்பொழுது ஏன்னா இதெல்லாம் வந்து காலேஜ்க்கு பண்ணுறவங்க வேறு மாதிரி பண்ணணும், கீழே அந்த ஹை ஸ்கூல் அந்த ஸ்கூல்ஸில் இருக்கிறவங்களும் தனியாக பண்ணணும். இவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஜாய்ஃபுல் ஜாய் பண்ணுறது, அதெல்லாம் ஸ்கில் பில்டிங். இப்போ வந்து ஃபோக் டான்ஸ் இந்த ஃபோக் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து ஸ்ட்ரீட் பிளே இருக்குது, அது ஃபோக் டான்ஸ் இருக்குது, அப்படி அப்புறம் வந்து தப்பாட்டம் பறையாட்டம் ஒன்று இருக்குது, அது ஒரு என்ஜாய்மெண்ட் ஓரியன்ட். அப்புறம் மியூசிக்ஸ் அது என்ன அப்ரிஷியேஷன் அப்ரிஷியேட்டிங் மியூசிக்னு சொல்லி ஒன்று கண்டக்ட் பண்ண, அது வந்து பயனியர் மியூசிக்லேருந்து வச்சானா செஞ்சாங்க. அது மியூசிக்னா எப்படி புரிஞ்சுக்கிறது, ஒரு ஒரு ஒரு மியூசிக் வந்து ஒன்று டிஃப்ரெண்ட் எப்படி எப்படி வேறுபடுத்தி காமிக்கிறாங்க அப்படின்றது. ஏன்னா அந்த ஒரு மனிதனுக்கும் அந்த மொழி அந்த என்ன மியூசிக்கும் போது கட்டாயம் அதை வந்து எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்றது. ஏன்னா இன்றைக்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் சன் மியூசிக் தான் ஓடிட்டுருக்கு. நம்ம மியூசிக் கேட்கறல, அவர் நல்ல ஒரு நல்ல ஒரு சொன்னாங்க, நம்ம மியூசிக் கேட்கறது இல்லை, மியூசிக் பார்க்குறோம். ரேடியோ மட்டும் இருந்தால் அப்போ உங்கள் மாதிரி ரேடியோ இருந்தால் நாங்கள் மியூசிக் கேட்போம். ஆனால் பாட்டுங்கும்போது ஏன்னா மனிதனுடைய கற்றுக்கிற முறையில் வந்து பெரிய பங்கு வகிக்கிறது வந்து விஷுவல் தான். விஷுவல் வரும்பொழுது நம்ம அந்த கென அது ஹியரிங் வந்து அந்த ஆடிட்ரி வந்து நிறையா வரும். அதனால் அந்த ஹியரிங் எப்படி நம்ம முழுமையாக நீ கேட்கும்பொழுது எப்படி ஒன்றை மாற்றுது. ஏன்னா கம்யூனிகேஷன் சொல்லும்பொழுது யூ மஸ்ட் லிசன், ஏன்னா அட்டென்டிவ் லிசனிங்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்காக அதுக்கான ஒரு ட்ரைனிங் இருந்தது. ஃபோக் ஆர்ட்ஸ் அப்படின்னா கிராஃப்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ்னு சொல்லிட்டு பேர்ல் அகாடமி ஆஃப் ஃபேஷன்லேருந்து வந்து ஜுவல்லரி என்னது வித் அந்த ஜுவல்லரி மேக்கிங் வந்து பனானா ஜுவல்லரி மேக்கிங் அதில் பண்ணி கொடுத்தாங்க. அப்புறம் மாஸ்க், ஆமாம் ஃபேஷியல் இந்த மாஸ்க் பண்ணுறது அதை பற்றி சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்னொருது வந்து இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, போயம்ஸ் எப்படி ஒரு போயம் எழுதுறது, ஒரு ஒரு ஒரு கதை எப்படி எழுதுறது, சிறுகதை எழுதுறது, இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு விகாட் த டூ பெர்ஃபார்மன்ஸ் வேறு இருந்தது. தே நீட் டு எக்ஸிபிட் ஆல் தீஸ் திங்ஸ், அது அது பண்ணணும். இப்போது இப்போ ரீசெண்டாக ஒன்று நடந்ததில் வந்து நாங்கள் என்னென்னா உணவே மருந்து, ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து நல்லது சாப்பிடுமோ அதே நமக்கு உணவாகும். இன்னைக்கு வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது மற்ற எல்லாமே த பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஓகே பிஸானா ஒன்று ஒரு இதுதான் பார்க்குறாங்க. ஆனால் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்துக்கு அந்த உணவுத்தே இப்படி தான் அப்படிங்கிறது. ரெண்டாவது வந்து இப்போ அப்பா அம்மா வீட்டில் இல்லை, நீ தனியாக இருக்க, வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு உன்னுடைய நோயை நீ எப்படி தீர்த்துக்கிறது, அது ஒரு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீ அது ஏன்னா வந்து கடையில் போய் நம்ம வாங்குறது ஒன்று, ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சது ஒரு ஒரு சோம்பு இருக்குது, சோம்பில் வந்து எனக்கெல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து அதே போல் இந்த வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயம் வந்து எதுக்கு ஓகே ரொம்ப சூடாக இருக்குது, ஒரு வயிற்று வலிக்குது இருக்கணும், அதை கொடுத்துக்கலாம் அப்படின்றது. இது இல்லாமல் வந்து நாங்கள் குழந்தையோட உரிமை, உங்களுக்கு என்னென்னா உரிமை இருக்குது, உரிமை மட்டும் இல்லை உங்களுக்கு கடமை இருக்குது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறதுக்காக குழந்தை உரிமையை பற்றி ஒருத்தர் பேசினாங்க. அதில் வந்து நாங்கள் ஒப்சர்வேஷன் இது அஸ்ட்ரானமிக்கல் ஒப்சர்வேஷனுக்காக ஒருத்தர் வந்து விஜயகுமார்னு சொல்லிட்டு நாங்கள் அஸ்ட்ரானமி பார்த்தோம், ரெண்டு பெரிய டெலஸ்கோப் கொண்டு வந்து அது ஒரு சில விண்மீன்களாக நாங்கள் பார்த்தோம். அந்தது ஒரு ஒரு த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா நான் 9 o'clock ஆகியும் கூட நாங்கள் உட்காந்து அது ஒரு சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு அது இல்லாமல் அங்கே நாங்கள் கூட்டிகிட்டு போனது சேவாலயன்ற இடம், அங்கே வந்து அனாத குழந்தை இருக்காங்க, முதியோர் இருக்காங்க, அவங்கள பார்க்கும் பொழுது பேசும்போது நான் பெட்டர் தென் தெம் அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது ஐ எம் கிஃப்டட் மாதிரி அது ஒரு. அதோட எங்கள் தாத்தா பாட்டிட்டு பார்த்து பேசினாங்க, அது ஒரு தான். அடுத்து வந்து அங்கே இருக்க எல்லாத்துலேயும் அந்த சேவாலயிலேருந்து என்னென்னா எல்லாமே க்ளீன் பண்ணணும் அவங்க தான், டாய்லெட்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துக்கணும். அதே போல் எதுவும் செவ்வங்களும் செஞ்சாங்க, அவங்களுடைய டாய்லெட் அவங்களே க்ளீன் பண்ணாங்க, அவங்களுடைய இடத்த அவங்க க்ளீன் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய இடம்லாம் க்ளீனாக நீட்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுனால. ஏன்னா எனக்கு வந்து இப்போ பேரண்ட்ஸ் வந்து குழந்தை வளர்ப்பு முறையில் வந்து எல்லாமே நான் செஞ்சேன், இன்னைக்கு நீ வந்து கேட்க மாட்டேங்கிறியே, டிசிஷன் மேக்கிங்ல ப்ராப்ளம் வருது அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் வந்து ஏன் என்னுடைய காலில் நான் நின்றுட்டேன்னு
3: வச்சுங்களேன்,
2: பேரண்ட்ஸ் ஆல்சோ ஓகே அவங்களால அவன் பார்த்துக்கிறான் அப்படி இருக்கும்போது இந்த முடிவு எடுக்கும்போது அவன் யோசிச்சா பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதா இருக்கு. இல்லாட்டி இன்னைக்கு இந்திய கலாச்சாரத்தில் வந்து கல்யாணம் முடிச்சு 35-36 வயசு ஆகியும் கூட அப்பா அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, அம்மா நான் அன்றைக்கி படத்துக்கு போகிறேன் போகலாமா, அவ்வளோ நான் வீட்டுக்கு வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் கூப்பிடலாமா அப்படின்னு எதிர்பார்க்குற பேரண்ட்ஸ் இருக்காங்க. அதே போல் அவங்களுக்கு ஒரு பட்டுப்பட வாங்கிட்டு நீங்கள் வந்து சொல்லி எடுத்து கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு மாற்றம் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து. அதே போல் ஒரு சிலர் கன்சல்ட்டே பண்ண வேணாம் அப்படின்னு கூட நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு உண்மையான உறவு ஏற்பட்டுனோம்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிங்கும் போது எதுவும் சொல்லுவாங்க, நீங்கள் படத்துக்கு போகிறீங்க வரீங்களா அப்படின்னு கேட்பாங்க, அப்பா போகலாமா அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் வந்து இன்ஃபர்மேஷன் பெர்மிஷன்லாம் ஆஃபீஸில் தான் இருக்கணும், இங்கே வந்து ஒரு பகிர்ந்துனோ அந்த பகிர்வான ஒரு வாழ்க்கைக்காக ஆகணுங்கிறதுக்காக தான் முக்கியமாக அந்த கேம்ப் ஒரு ஓரியன்டேஷன்லாம் வச்சு பண்ணோம். சொல்லுங்கள்,
3: நீங்கள் வந்து இப்போ பேசும்பொழுது குழந்தைங்களுக்கு வந்து அந்த உரிமைகள் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஈவன் வந்து எங்களோட நாங்கள் ரேடியோவில் கூட ஒவ்வொரு வாரம் வந்து கன்சியூமர் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அலாங் வித் ட்ரைனிங் வந்து நீங்கள் கன்சியூமர் எஜுகேஷன் அதை பற்றி ஏதாவது ஒரு விழிப்புணர்வு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு வந்து
2: விழிப்புணர்வு அப்படின்னு விழிப்புணர்வுன்னு பார்க்கும்பொழுது நாங்கள் என்ன ஒரு எதிர்பார்க்கணும், ஒரு குழந்தைகள் ஓகே இப்போ வந்து வீட்டில் வந்து நீ உனக்கு படிப்புக்காக கட்டாயம் கொடுக்கணும், உன்னுடைய சந்தோஷத்துக்காக வீட்டில் அப்பா அம்மா நேரம் கொடுக்கணும், அடுத்து வந்து நீ ஒரு சில நேரத்தில் நீ படிக்காமல் இருக்கிறது நீ தான் காரணம் அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்திக்கணும். ஏன்னா வந்து ஒரு சில நேரத்தில் வீட்டில் பிரச்சனை வர்றதும் ஒன்றால தான் அப்படின்னு தெரியணும். ஒரு சில நேரத்தில் அப்பா அம்மா அடிச்சுட்டு வருவாங்க, அது வேற. என்னால் எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய உரிமைகள் இருக்குது. ஏன்னா வந்து வீட்டில் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நானும் காரணம், ஒரு பிடிவாதமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த இதையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா, ஏன்னா ஓகே நம்ம வருமானத்துக்கான தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதையும் புரியணும். அடுத்து முடிஞ்ச அளவு நாங்கள் உரிமை அப்படின்னு பேசும்பொழுது என்னுடைய கடமையும் இருக்குது, அதை தெளிவுபடுத்தணும். அது ரெண்டையுமே தான் ஈக்குவலாக போனால் தான் வந்து நம்ம அவங்க வந்து வெற்றி பெற முடியும். நான் உரிமை மட்டும், எனக்கு உரிமை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தோன்னு வச்சுங்களேன், என்னுடைய கடமை செய்யலன்னு வச்சுங்களேன், நம்ம இந்திய ஒரு குடிமகன் சொல்லும்போது ரெண்டுமே ஈக்குவலாக வருது. அதே போல் குழந்தைகளுக்கு நீங்கள் அதுவும் முக்கியம். அது எந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய வளர்ச்சிக்காக பாதிக்கப்படும் போது தான் நீங்கள் உரிமையோடு வந்து பேச முடியும். அதே போல் உங்கள் வளர்ச்சிக்கு உங்கள் கடமைகள் செஞ்சால் தான் நீங்கள் வளர முடியும் அப்படிங்கிறதையும் நாங்கள் சொல்லுவோம்.
3: ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்சியூமர் எஜுகேஷன் போகும்போது அக்மார்க் முத்திரை பார்த்து வாங்குறீங்களா, அந்த எக்ஸ்பைரி டேட் பார்த்து வாங்குறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உண்டு. ஸோ அந்த அவேர்னஸ் பற்றி அவங்களுக்கு ஏதாவது
2: இப்போ அந்த கன்சியூமர் அவேர்னஸ் இந்த லெவலில் நாங்கள் இன்னும் வரல, நாங்கள் அதை கொண்டு வரல. நம்ம வந்து இப்போ முக்கியமாக நாங்கள் என்ன பண்ணோம், என்வாயர்மெண்டல் எஜுகேஷன் நிறையா நாங்கள் கொண்டு வரலாம்னுட்டு இருக்கோம். ஏன்னா அது ரொம்ப முக்கியம்னு பார்க்குறோம். ஏன்னா அவங்க ஒரு பூமியோட ஒரு அதோட இணைஞ்சு ஒரு வாழ்க்கை தான் நமக்கு. ஏன்னா வந்து ஒரு மரத்தில் மேலே உட்காந்துட்டு கீழே வெட்டிட்டு இருந்தோம்னா கட்டாயம் நம்ம விழுவோம். அதனால முடிஞ்சளவு அந்த சுற்றுப்புற தூய்மை, ஹைஜீனிக், பர்சனல் ஹைஜீனிக் அப்படிங்கிறத நாங்கள் முக்கியமாக பார்க்குறோம். அப்புறம் முதல் உதவி நிறையாவதும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ஒவ்வொரு இதுலேயும் அட்லீஸ்ட் ஒரு முதலுதவி கிளாஸ் இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்கூல்லையும் கற்றுக்குறாங்கன்னா இங்கே வந்து சென்ட் ஜான்ஸ் ஆம்புலன்ஸ் அவங்க ரொம்ப ஃபேமஸ், அதுலேருந்து வந்து சொல்லி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு ப்ராக்டிஸோடு சேர்ந்து இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த தடவை ஒரு தடவை இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு புதுசாக ஒன்று நான் பார்த்தேன், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் சொல்லிட்டு. இப்போ வந்து நிறையா டிசபிலிட்டி எல்லாம் வந்துட்டு அப்படிங்கும்போது அவங்களோட நீங்கள் எப்படி வாழணும், அவங்களோட ஓகே இப்போ வந்து சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாங்க, ஏபிசிடிலாம் எப்படி சொல்கிறது, அவங்களோட ஓகே நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு எப்படி சைன் லாங்குவேஜில் கேட்குறது. அடுத்து அவங்களுடைய உரிமையை நான் நடத்திக்கிட்டு, ஏன்னா இப்போயே அதை கொண்டு வந்தோம்னு வச்சுக்கலாம், நாளைக்கு இப்போ காலேஜ்லாம் போகிறாங்க, இப்போ பாய்ஸுக்கு வந்து ஒரு டாய்லெட் கூட்டிகிட்டு போகணும் அது ஒரு இது இருக்கும். கேர்ள்ஸ் வந்து ஒரு தடவை காமிப்பாங்க, ரெண்டாவது நீயா போய்க்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீ மனமும் வந்து போய் செய்யணும் அவங்களுக்காக, ஒரு ஸ்கிரைப் ஆகிறது, ஒரு ரீட் பண்ணி கொடுக்கறதோ, அவங்களுக்காக ஒரு எக்ஸாம் எழுதுறது, மற்ற அவங்களோட உட்காந்து பேசுறது, முதல்ல ஒரு சில நேரத்தில் ஏதாவது ஒரு தேவைகளை செய்கிறது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்னு பேசாமல் இவங்களுக்கு இது செயல்பாடுகள் செய்யும்பொழுது அவங்களும் நம்ம கூட இருக்காங்க. இப்போ வந்து ஆண் பெண் மட்டும் பார்த்தோம், இப்போ இன்னொரு வகையான பாகுபாடுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா இருக்க, நான் வந்து டிசேபிள், அதுலேருந்து எப்படி வர முடியும் அப்படிங்கிறது.
1: ஓகே சார். சார் இப்போ வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, மாணவர்களுக்கு பேரண்ட்ஸ்க்குலாம் என்னென்னலாம் நீங்கள் வந்து கேம்ப்பு, அவேர்னஸ் ப்ரோக்ராம், நிறைய ட்ரைனிங் செக்ஷன் நிறையா சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி திஷா அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது?
2: திஷா ஒன்று வந்து சென்னையில் இருக்குது, இன்னொரு யூனிட் வந்து விருதுநகரில் இருக்குது. விருதுநகரில் வந்து நாங்கள் எல்லா தாலுகாலையும் அங்கே வந்து ஒரு 1200 குழந்தைகள் இருக்காங்க. இதே மாடல் தான் நான் சொன்ன மாதிரி நாங்கள் நேராக ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறோம், எஸ்எஜி மக்கள் வர்றாங்க, என்ஜிஓஸ் இருக்காங்க, ரெஃபரன்ஸ் இருக்காங்க. இந்த மாடலில் நான் எக்ஸ்ட்ரா வந்து வேறு எங்கேயாவது கேட்கும்பொழுது அவங்களுடைய பேரண்ட்ஸு அது இல்லாமல் இந்த ஒரு வட்டம் இல்லாமல் தானாக வந்து கேட்பாங்க, எனக்கு இது முடியல அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்களுக்கு பண்ணுறோம். இங்கே சென்னையிலையும் இருக்குது, இங்கே சென்னை பக்கத்தில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ஸ்குள்ள தான் நாங்கள் இருக்கோம். அது மற்றபடி மற்ற டிஸ்ட்ரிக்ட்ஸில் ஒரு சில மாணவர்கள் தான் இருக்காங்க.
3: ஓகே. ஸோ இப்போ 4 ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கக்கிட்ட நான் கேட்க விரும்புகிறேன், திஷா ஃபவுண்டேஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட் எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸ்டடீஸ் நீங்கள் எப்படி எப்படிலாம் படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு பார்ட் டைம் ஜாப்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து உங்களோட டேலண்ட்ஸ் என்னென்னு, ஸ்பெஷலைசேஷன் என்னென்னு, எல்லாமே உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே இருக்க என்ன டேலண்ட்ஸ் எல்லாமே வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க, என்ன பண்ண போறீங்க? பிகாஸ் யூ ஹாவ் டு தேங்க் தெம் இல்லையா, மிகப்பெரிய விஷயங்கள் அவங்க வந்து இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க, இன்னும் பண்ணவும் போறாங்க. ஸோ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அவங்களுக்கு?
1: அதாவது உங்களுடைய ஏஜ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு திஷா ஃபவுண்டேஷன் எவ்வளவு உதவியா இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க. பிரேம் நீ சொல்லுப்பா.
0: இப்போ வந்து திஷா வந்து இப்போ வந்து அவங்க மட்டும்தான் பண்றாங்க, அவங்களோட அந்த பங்குல வந்து அவங்களோட அந்த பாதியில் வந்து நாங்களும் ஒரு பங்கு எடுத்துக்கணும்னு விரும்புகிறோம். இப்போதுலேருந்தே நாங்கள் அதை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த லீவை வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ணல, வாலண்டியர் பார்த்துட்ருக்கோம் திஷாவில், இதை வந்து நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம்.
1: ஓகே. அது வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டேன், நீ சொல்லு. நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஏன்னா வந்து நீ பயனடைஞ்ச மாதிரி கண்டிப்பா உன்ன மாதிரியான மாணவர்கள் பயனடையணும். சரி, இப்போ நீங்க பயனடைஞ்ச மாதிரி கண்டிப்பா நேர்களும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயனடைஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து உங்களுடைய டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்து எங்களுக்காக நேர்களுக்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறத அழகா பொறுமையா தெரிவிச்சதுக்கு ரொம்ப நன்றி ஜெயசீலன் சார். நீங்க இங்க வந்ததுக்கு
2: எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எம்ஓபி வைஷ்ணவாவுக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி செலுத்துகிறோம்.
3: அண்ட் ஆல்சோ வந்து நம்ம இருக்கிற 4 ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டர் முத்து, விஜய், அதுக்கப்புறம் வந்து அரவிந்த், எல்லாருக்குமே வந்து எங்களோட நன்றிகள் தெரிவிச்சுக்கிறோம். ப்ளஸ் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிற ஆம்பிஷன் கோல்ஸ் எல்லாமே நிறைவேறணும் நானும் கிட்ட நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்.
1: எம்ஓபி சமுதாய வானொலி மூலியமாக கண்டிப்பாக இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து திஷா ஃபவுண்டேஷன் மூலியமாக நேர்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். இங்கே வந்ததுக்கு நன்றி.
2: ரொம்ப நன்றிமா.
3: ஓகே, ஸோ நேர்களே, நான் உங்க ஆர்ஜே கவுசல அண்ட் ஆர்ஜே பிரீத்தி உங்ககிட்ட இருந்த சைன் ஆஃப் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ.
6: ஹலோ சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP 107.8 பண்பலை வரிசை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: நாளுக்கு நாள் வந்து கோயின் ஷாப் வந்து பெருகிட்டே போகுது. ஃபர்ஸ்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் லெவலில் அடிக்கிறது போக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லெவலில் வந்துடுச்சு. ஒரு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் வந்து மேக்ஸிமம் மூணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ரெண்டு வந்துட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு ஒன்று வர மாதிரி ஆகிடும். அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து ஒரு என்ஜிஓஸ் கிடையாது, நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவங்க. ஸோ ஒரு ஸ்டெப் எடுத்து அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் நாங்கள் போய் பேஸ் பண்ணி ஆகணும். இப்போ அகைன்ஸ்ட், இப்போ குடிக்கு அகைன்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 20 லட்சம் பேர் டார்கெட் வச்சுட்டு அந்த 20 லட்சம் பேர்ட்ட கையெழுத்து வாங்கி கவர்மெண்ட் அப்படி பேச போகிறோம். எங்களோட கோரிக்கையெல்லாம் வச்சு ஒன்று லாட்டரி செட் பேன் பண்ண மாதிரி பேன் பண்ணணும். அப்படி முடியாதுன்ற பட்சத்தில் வந்து குறைச்சாவது பார்க்கலாம், கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறைச்சி ஸ்டெப் பை ஸ்டெப்பா மதுவை ஒழிக்கணுன்றது எங்களோட எண்ணம்.
1: பொதுநலம் கருதி வெளியிடுவோம்
2: MOP சமுதாய வானொலி 107.8.

0: வணக்கம் சென்னை, இது ஷபானி பாஸ்கர், இன்டர்நேஷ்னல் உமன் கிரிக்கெட்டர் பேசுகிறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையனும் பொண்ணு இருந்தால் பையனை மட்டும் என்கரேஜ் பண்ணாதீங்க கிரிக்கெட் ஒரு அதர் ஸ்போர்ட்ஸ் ஆடுறதுக்கு. பெண்களையும் என்கரேஜ் பண்ணுங்க, அது அவங்கள டிஸ்கிரிமினேட் பண்ணாதீங்க. இதே மாதிரி என்னோட பேரண்ட்ஸும் நினச்சிருந்தாங்கன்னா நான் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் ஆடிருக்க மாட்டேன்.
1: எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல சாதனை புரிந்த மக்களை பத்தி

0: ஹலோ சென்னை, இன்னைக்கு நம்ம சந்திப்போமா நிகழ்ச்சியில வளர்ந்து வரும் இசைக்கலைஞர் லியோன் ஜேம்ஸ் நம்மளோட இருக்காரு. அவன் அவரோட பாஸ்ட் ப்ரெசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட ஷேர் பண்ண போறாரு, ப்ரொஃபஷனலாகவும் சரி பர்சனலாகவும் சரி. அதெல்லாம் கேட்கலாம் நம்ம இப்ப. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. நமது வானொலி, நமது சமுதாயம், நமது பெருமை. வித் ஆர்ஜே கோபிகா.
1: Oh, hi sir, how are you?
2: I'm good, how are you?
1: I'm good. And ungaloda background pathi solleengala, media varadhukku munadi schooling, college and adukapram work panirundingala,
2: so andha ama. So basically now I'm a keyboardist and I've learned keyboard all my life. Ella chinna vayasla I used to learn the keyboard from my dad. Appa kitta I used to learn and abade music epome ketitte irpen veetla. மியூசிக் எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே இருந்திருக்கு. ஸோ தென் ஸ்கூல் டைமில் ஐ டுக் இட் லில் மோர் சீரியஸ்லி, இன்னும் சீரியஸாக எடுத்துகிட்டு ஐ வாஸ் பிளேயிங் த கீபோர்ட் ஸ்கூல், காலேஜ் கல்ச்சுரல்ஸ், ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் எல்லாம் வாசிட்டு. ஐ ஹேட் அ பேண்ட் இன் ஸ்கூல், ஸ்கூல் பேண்ட் சிங்ஸ் அப்படின்னு ஒரு பேண்ட், எல்லோரும் சேர்ந்து வி யூஸ் டு பிளே கர்நாடிக் ஃபியூஷன் மியூசிக். ஸோ தட்ஸ் ஹவு ஸ்டார்ட் ஆஃப் ஒரு கீபோர்டிஸ்ட்டாக ஆரம்பிச்சுட்டு. அண்ட் தென் ஐ ஆல்சோ யூஸ் டு கம்போஸ் சாங்ஸ் அட் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும் போது சின்ன சின்ன பாட்டெலாம் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ண ஒரு ஜேர்னி
1: தான். அண்ட் என்ன ஏஜ்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? ஸோ கண்டிப்பாக வீட்டில் கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஸோ இவர்கிட்ட ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது, இவனை நம்ம சேர்த்து விட்டால் நல்லா வருவான், ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும்?
2: ஸோ ஐ ஸ்டார்டட் வென் ஐ வாஸ் 4 years old. Four lende I started to play the keyboard.
1: Wow, yeah. 4 years lende va. And parents evlo support pananga ungaloda music journey kaga? So ellarkku vande oru bayam irukum la veetla paya vande media field. Of course your father has been in media and irundhalum vande ellarkku oru bayam irukum oru payano illa ponnu vande media field ponna correct ah vandruvaangala alla ena nariya struggle irukku. So adu easy kadaiyad avlo secretly idu pandrathu. So adu pathi solunga, how parents supported you?
2: Parents definitely supported me because na vande chinna vayasla inde avlo concentrated ah avlo focused ah enakku music thavara enakku inda nariya games valaadradhu inda adu hobby ah oru chinna appo poiittu valaadradhu football but na inda sports la cricket la illa idhila I wasn't அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுனது இல்லை. எப்பவுமே ஸ்டடீஸ் எப்போ பண்ணுமோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் உடனே மியூசிக், ஐ யூஸ் டு லேர்ன் நியூ சாங்ஸ், புது பாட்டு வரும்போது கற்றுப்பேன், இல்லைன்னா நான் என்னோட ஓன் சொந்த பாட்டு பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், நம்ம ஃபோக்கஸ் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஐ வாஸ் லக்கி, எனக்கு ரொம்ப லக்கியாக இருந்தது, ஏன்னா என்னோட பேரண்ட்ஸ் வந்து அதை பார்த்துட்டு சரி ஓகே இவனுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது கண்டிப்பாக பியானோ கிளாஸில் போடணும், இல்லை ஹி ஹஸ் டு யூனோ டெவலப் இன் மியூசிக்னால மை பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ தட் இஸ் அ குட் திங் டெஃபினெட்லி ஃபார் மீ. But yeah, you just have to be focused. Focus in the kandipa, you can achieve whatever you want.
1: And ninga solirkinga ninga 4 years la indhe music career like kathukittu aarambichirkinga. So and the time eppadi manage panuvinga? Studies irukum, so idla irukumbod how you manage time? So and innoda vandha ella musicians kidum kekka vendiya kelvi idu, yen ellarum nightly music pandranga?
2: Okay, to first answer your first question, which was why
1: how you manage time.
2: How I manage time was I don't know, padikira nerathla padipen night la adha. So school la mudichittu I used to finish ella homework adala mudichittu ஒரு 6-7-8 o'clock எல்லாம் முடிச்சுட்டு தென் நைட்ல தான் நம்ம ஃப்ரீயா இருப்போம் இல்லையா. ஸோ அப்போ தான் யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இருந்தனால யூ டென் டு ஒர்க் நைட். இவ்வளவு பாருங்க, almost early late evening nu solla, yeah. It's peaceful here in the night, phone ada nari adikada, parents la thoongitt irupanga, ella veetla amaidhiya irukum
1: illa.
2: So yeah, it's just peaceful, avladha, nothing else. I work during the day sometimes, I work during the night mostly. So whenever it's peaceful and you have that creative flow is when I like to work.
1: And vandha musicians ku pathina spiritual ah inspire aguvaanga nu solluvanga, sila per vandha like lifetime situations and the mood ketha mari music panuvaanga. So neenga என்ன மாதிரி ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுவீங்க?
2: எனக்கு ஐ டோன்ட் நோ எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு குட் மியூசிக் மோட்டிவேட்ஸ் மீ டு டூ பெட்டர். ஐ கீப் ட்ரைங் டு அவுட் டூ மை ப்ரீவியஸ் ஒர்க் அண்ட் நல்ல மியூசிக் இருந்தால் எனக்கு இன்ஸ்பைர் ஆகும். எனக்கு அதுதான், அப்படிதான் எனக்கு ஐ டோன்ட் நோ, மேபி ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு இன்னும் பெட்டர் மியூசிக் அப்படி இல்லை. இல்லை ஸ்பிரிச்சுவலி ஆல்சோ I am spiritually inclined, but musically I don't know, maybe it's sometimes neenga enna character irukingalo adhu unga music la show.

0: that. And so on the time when I used to be free, night time I'll be free, so appo oru chinna paattu pannuven. So I used to make couple of songs, appo panna oru paattu vaayam veeran oru paattu. So andha mari pannite I really andha paattu romba special ah irundhathu. And and I got my good friend Shakti, she sang on the track, and we just chuma wrote lyrics, and you know andha mari jolly ah panna oru paattu, and romba emotionally oru close ah oru paattu enakku. So andha paattu namma yen release panna koodadhu enakku yaarume என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல ஹூவர் நோஸ் மீ யாருக்குமே தெரியாது ஒரு மியூசிக் கம்போசர். எல்லாருக்கும் நான் ஒரு கீபோர்டிஸ்ட், நிறைய ஷோஸ் வாசிப்பேன், லைவ்ல நிறைய பண்ணுவேன். ஐ யூஸ் டு பி நான் ஜாஸ் பாப் இல்லை நான் நிறைய வாசிப்பேன், ஆனால் மியூசிக் கம்போஸ் பண்ணுவேன்னு தெரியாது யாருக்கும். ஸோ சரி இந்த பாட்டு வழியாக ஏன் எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால சரி ஒரு சின்ன என்னோட ஹோம் ஸ்டுடியோலேயே ஒரு சின்ன வீடியோ ஷூட் பண்ணிட்டு அதை ரிலீஸ் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணும்போது நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது, நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க, நிறைய வியூஸ் கிடச்சிது. அண்ட் தட் ரீச்ட் ராகவா லாரன்ஸ் சார், அவர் அதை பார்த்துட்டு எனக்கு என்னோட நம்பர் கண்டுபிடிச்சிட்டு இந்த மாதிரி எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த காஞ்சனா டூல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த படத்துக்கு எனக்கு இந்த பாட்டு வேணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ ஐ வாஸ் யா வெரி ஹாப்பி. ஸோ ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஐ மேட் எ லாங்கர் வெர்ஷன் படத்துக்கு, இன்னொரு சின்ன எக்ஸ்ட்ரா வெர்ஷன் மாதிரி பண்ணுங்க.
1: எனக்கு
0: நான் அந்த பாட்டு கேட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஜென்ரலாக கிரீட்டிங் தான் வென் வி இன்டர்வியூஸ் கான்சன்ட் டு ப்ரொமோஷன் டைம்ல வி ஆல் மெட்டப். ஸோ அப்போ தான் தமன் சார் மீட் பண்ணேன், அண்ட் சத்யா சார். ஸோ ரொம்ப நல்லா இருந்த பாட்டு எனக்கு சொல்லியிருந்தாங்க, நான் அவங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் தட் ஜென்ரல் கிரீட்டிங் தான். ஸோ வி யூஸ் டு ஒர்க், ஏன்னா செப்பரேட் செப்பரேட் பாட்டு டிஃப்ரெண்ட் கம்போசர்ஸ் இல்லையா, ஸோ வி யூஸ் டு ஒர்க் செப்பரேட்லி. நான் ஒரு ஸ்டுடியோல பண்ணிட்டேன், அவர் ஒரு ஸ்டுடியோல பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணது தான்.
1: அண்ட் வந்து சண்டி மணி பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அண்ட் லைக் இட் வெரி டிஃப்ரெண்ட்ல அந்த மியூசிக்லேருந்து எவ்ரி திங் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் ஹவு டிட் யூ இன்ஸ்பயர்ட் லைக் அந்த சாங் எவ்வளோ நாள் ஆச்சு அது கம்போஸ் பண்ணுறதுக்கு? இட் டுக் லாங் டைம் உடனே ஷார்ட் பீரியட்லேயும் முடிச்சுட்டு
0: அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னா ஐ திங்க் ராகவ லாரன்ஸ் சார் இந்த மாதிரி சும்மா முனி பற்றி நிறைய எழுதியிருக்கேன்னு சொல்லியிருந்தாரு. சண்டி முனி, சடாமுனி, மண்டிமுனி, மகாமுனி, இந்த மாதிரி பல முனி எழுதியிருந்தேன். நான் வந்து சூப்பர் சார் நல்லா இருக்கேன், இதை வச்சு சும்மா ஏதாவது பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு 30 seconds ஏதோ ஒரு பிட் பண்ண அந்த ஸ்டார்டிங் ஆஃப் தி சாங்ல ஒரு பிட் வந்தது.

0: ஸோ அதை தான் ஆக்சுவலாக வச்சு ஸ்டார்ட் ஒரு சும்மா ஒரு மூனிக்கு ஒரு தீம் மாதிரி பண்ணலான்னு ஒரு பிளான் ஆக்சுவலாக. பட் அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, இது சூப்பராக இருக்குது, இது ஒரு பாட்டாக டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தென் இது ஒரு இமோஷனலாக ஒரு பாட்டு பண்ணலாம். ஸோ ரொம்ப கான்ட்ரடிக்டிங்காக இருந்தது, சரி இது இது எப்படி ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக இருந்தது இல்லை ஸ்டார்டிங். ஸோ இது எப்படி நம்ம ஹவு டு வி மேக் திஸ் இமோஷனல்னு சொல்லும் போது ஹீ டோல் மீ திஸ் கேரக்டர் பற்றி சொல்லியிருந்தாரு, இந்த சுச்சுவேஷன் வந்து நியாயம் கேட்கறது, கடவுள்கிட்ட நியாயம் கேட்கறது, அண்ட் இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு இந்த கேரக்டருக்கு. ஸோ அதை வந்து அந்த ஜஸ்டிஸ் கேட்குறாரு, அதனால இமோஷன் இருக்கணும், பவர் இருக்கணும், பெயின் இருக்கணும், இவ்வளோ எல்லா இமோஷனில் ஒரு பாட்டில் இந்த மாதிரி பாட்டில் வேணும். ஸோ கண்டிப்பாக சேலஞ்சிங்காக இருந்தது, நிறைய ஒர்க் பண்ணோம். ஐ திங்க் வி ஒர்க் ஃபார் கப்புள் ஆஃப் வீக்ஸ், ஐ திங்க் டு அ மந்த், ஒரு மந்த் ஒன் மந்த் வி ஒர்க் ஆன் த சாங். அண்ட் நிறைய லேயர்ஸ் ஆஃப்டர் லேயர்ஸ், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, அரபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஃபோக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், நிறைய எல்லாமே சேர்ந்து கலந்து ஒரு பாட்டாக வந்தது.
1: அண்ட் நான் கோட் டூ ரிலீஸ் ஆயிருக்கு, எவ்ரிபடி லவ் த சாங். அண்ட் அதில் வந்து என்னோட ஃபேவரட் வந்து கண்ணம்மா ரிப்ரைஸ். அண்ட் ரியலி லைக் எல்லாமே அந்த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானரில் இருக்குது. ஸோ லைக் கோஹிலா எடுத்தோன்னா அது வந்து ஒரு மாதிரி ரொமான்ஸ் அந்த லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரி. அண்ட் கண்ணம்மா வந்து ஒரு ரொம்ப சோல்ஃபுல்லானது. அண்ட் ஐ பர்சனலி லைக் கண்ணம்மா ரிப்ரைஸ். அண்ட் தீம் இஸ் ரியலி குட். அண்ட் விரட்டா அந்த சாங் அந்த இது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ யூ ஹாவ் ஒர்க் வித் டிஃப்ரெண்ட் லைக் சிங்கர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு கம்போசரோட சலீம்.
0: கரெக்ட்.
1: ஸோ யூ ஜஸ்ட் டெல் அபவுட் தெம் அண்ட் ஹவ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தெம்.
0: ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் இட் வாஸ் சூப்பர் ஃபன் பிகாஸ் ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு ஒர்க் இவங்களோட. ஒரு நாள் நம்ம எப்போ ஒரு பாட்டு பண்ணும்போது இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம்னு சொல்லும்போது இந்த மாதிரி ஒரு பாட்டு நமக்கு வந்ததுனால ஐ வாண்டட் டு கெட் அ வெரி டிஸ்டிங்க்ட் வாய்ஸ் ஃபார் தி சாங் டு மேக் இட் மோர் யூனிக். ஸோ அந்த கண்ணம்மா பாட்டு பண்ணும்போது இனோகிங்கா ஃப்ரம் லண்டன், ஹீஸ் அ

0: Indian bass singer covers.
1: Please tell his name once again.
0: Ino Genga.
1: Oh, okay.
0: Ino Genga. So Ino Genga is from London. He's Tamil from based in London and nariya covers panvaru. தமிழ் பாட்டுலாம் நிறைய கவர் பண்ணுவேன். ஸோ அது அப்போ நான் யூடியூப்ல பார்த்துட்டு நல்லா பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தென் ஐ ஜஸ்ட் ஹேப்பன் டு டூ இந்த மாதிரி கண்ணமான ஒரு பாட்டு பண்ணிட்டு தென் அவர் சென்னை வரும்போது இந்த மாதிரி வி ஹேட் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீட் என்னோட அசிஸ்டன்ட் அவர் ஏர்போர்ட்ல மீட் பண்ணி அந்த மாதிரி நிறைய நடந்தது. தென் ஹீ கேம் பாடினாரு ஸோ அவரோட மீட் பண்ணி தென் சலீம் ஃப்ரம் பாம்பே சலீம் சார் வாஸ் வெரி ஐ சென்ட் ஹிம் த சாங் அவர் ரொம்ப சாங் ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு கண்ணமாறு ப்ரைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு இது பாடியே ஆகணும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஹிம் ஃபார் ஒர்க்கிங் ஆன் த சாங் வித் மீ. நீதி மோகன் வாஸ் வெரி ஸ்வீட் டு ஹவ் சங் ஆன் கோஹிலா என்னோட சேர்ந்து பாடினது அண்ட் விஷால் தல்லானி சார் ஃபார் விடாத பாட்டில். ஸோ ஆல் வெரி டவுன் டு அவர் பீப்புள். த கிரேட் திங் அபவுட் தெம் இஸ் அவங்க மியூசிக் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பாடிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் ஏன் அந்த பாட்டு பாடினாங்கன்னா காசுக்காக இல்லை இல்லை ஃபேமுக்காக இல்லை அவங்க நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாலிவுட்ல பண்ணிட்டு யாரோ தமிழ்லேருந்து ஒரு சின்ன மியூசிக் டைரக்டர் வந்து இந்த மாதிரி பாட்டு கொடுத்தாங்க. ஸோ இட்ஸ் நாட் நெசசரி ஃபார் தெம். ஸோ அவங்களுக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சதுனால தே வர் வெரி ஹாப்பி டு சிங் அண்ட் யூ நோ வெரி எக்ஸைட்டட். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் குட் மியூசிக் தட் மோட்டிவேட்ஸ் தீஸ் மியூசிஷியன். ஸோ பிக் தேங்க்ஸ் ஃபார் தெம்.
1: அண்ட் பிஜிஎம் கோட்டோக்கு எப்படி வந்திருக்குது, நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிஜிஎம் எப்படி இருக்கும், அதை பற்றி
0: படம் பாருங்க வரும்போது
1: சொல்ல மாட்டேங்க
0: சொல்ல மாட்டேன்ல. ஜஸ்ட் ஸ்டில் ஒர்க்கிங் ஆன் இட், ஸ்டில் ஃபிகரிங் அவுட் திங்ஸ், பட் இட்ஸ் டெஃபினெட்லி கோன் பி அ கிரேட் ஃபிலிம் அண்ட் யூ கைஸ் ஷுட் வாட்ச் இட் இன் தி தியேட்டர்ஸ் அண்ட் இட் வில் பி அன் எக்ஸ்பீரியன்ஸ்.
1: அண்ட் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க இப்போலாம் இப்போ கரண்ட்டாக எல்லாரும் பேசுறது என்னதுன்னா பிஜிஎம் பண்ணனா வந்து வயசான தாத்தா தான் வந்து பிஜிஎம்லாம் பண்ணுவார். ஸோ அதெல்லாம் ட்ரூவா? அது
0: கண்டிப்பாக அப்படிலாம் ஒன்று இல்லை. As long as you watch the visuals, படத்தோட விஷுவல்ஸ் பார்த்து just give great music for the scene and nariya irukku just emotions, it's all about emotions. Namma music eppadi emotions translate pandrom adhu dhaan matter. So as long as you know to do that, evlo vayasukku idhukku sambandhame illa. So endha vayasla kuda pannalam. Anirudh paருங்க evlo chinna vayasla pandraru.
1: Yeah, yeah, kandipa.
0: So yeah.
1: அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து லைக் இளையராஜா சார், எம்எஸ்பி, ஸோ அவங்க டைமில் வந்து லைக் ஆர்ஆர் சொல்ல போனால் லைக் ரொம்ப மெலோடியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து லைக் நம்ம எலக்ட்ரானிக் அந்த மாதிரி இதுவும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹவு டு யூ லைக் என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் நீங்கள் இது பண்ணுறீங்க இதுலேருந்து?
0: டிஃப்ரென்ஸ் வைஸ் எனக்கு சிம்ஃபோனிக்காக போகணுன்னு ரொம்ப ஆசை. சிம்ஃபோனிக் ப்ளஸ் மாடர்ன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இந்த எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸ் மிக்ஸ்டு வித் இது பர்சனலி எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். பட் யா, ட்ரெண்ட்ஸ் ஆர் இவால்விங், இட்ஸ் சேஞ்சிங் அண்ட் கான்ஸ்டன்ட்லி. So we have to keep developing with the trends, I guess.
1: Yeah. And you have worked with Rahman sir. You were in 7th standard and you worked with him. So how did that happen? You were singing a song in Varla. Yes. And how did that all happen?
0: That was a very funny experience actually. என்னோட பர்த்டே அன்னைக்கு ஆக்சுவலாக டிசம்பர் 1st வாஸ் மை பர்த்டே. ஸோ அவருக்கு போய் ஸ்வீட் கொடுக்கலான்னு போனால் அவர் ஸ்வீட் கொடுத்து சார் என்னோட பர்த்டே இன்னைக்கு அங்கிள் டூ டேஸ் மை பர்த்டேன்னு சொல்லும்போது ஏ ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு ஏ உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு வெளில வெயிட் பண்ணுன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது உனக்கு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வெரி க்யூட். ஸோ வி டிட் தட் சாங் ஆன் மை பர்த்டே. So it was very sweet of him to give me that.
1: And like after neenga college mudichittu freelance pianist ah irukkum, so you have worked with Thamman, Santosh Narayanan and Rahman sir and all.
0: Yeah.
1: So avanga kitta and the time la vandha enna eppadi avanga kitta endu kattupinga, so romba easy ah irukuma avangaloda work pandrathu, will be in your comfort zone la irukuma?
0: Definitely, they all, why we work together is because we gelled well.
1: No.
0: And avangaloda அவங்களுக்கு நான் பண்ணுறது பிடிச்சிருக்கு அண்ட் ஐ வாஸ் ஆல்சோ அ ஃபேன் ஆஃப் தெம். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, ஜாலியாக இருக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. தமன் சார்லாம் ஜாலியாக இருக்கும். வி யூஸ் டூ லைவ் ஷோஸ் ஹைதராபாத்ல பண்ணியிருக்கோம், ஷூட்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் வெரி சோ மச் ஃபன். சந்தோஷ் நாராயண் சாரோட ஜிகர் தண்டா எனக்குள்ள ஒரு ஒன்லாம் ஐ பிளேட் ஆன் ஹிஸ் ட்ராக்ஸ் அண்ட் ஹிஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸில். ஸோ ஒரு மாதிரி ஒர்க்கிங் ஃபீலே இருக்காது, இட்ஸ் ஜஸ்ட் வெரி ஃப்ரெண்ட்லி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மியூசிக்கல் ஐடியாஸ். ஸோ நல்லா இருந்தது.
1: அண்ட் லைக் ஃபீட்பேக்ஸ் கிடச்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ கோட்டு இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது அண்ட் அதுக்கு பிஃபோர் வந்து காஞ்சினா. ஸோ ஃபீட்பேக்ஸ் வந்து ஃபேமிலி கிட்டேருந்து வந்திருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கும், லைக் ஃபேன்ஸ் கிட்டேருந்து, மியூசிக் லவர்ஸ் கிட்டேருந்து வந்திருக்கும். அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீட்பேக் லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி?
0: Family, friends, ellarum they have just given very good comments, I guess. Special feedback ipo onnu nyambol, I think someone yaro enakku edho Bombay o ingeyo or oorla irundhu phone panni enakku message mail la pannittu enakku indha I don't know the language but enakku romba pidichirukku indha paattu la enakku mozhi enna therilla but enakku romba pidichirukku. So that was probably very moving for me.
1: So they romba happy ah irukku
0: la andha mari oru language e puriyadha music pidichirukku na, it's That was a good compliment. Yeah.
1: And நீங்க வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் இப்ப ரீசெண்டா ஜான்ல ரிலீஸ் பண்ணிருந்தீங்க புன்னகையே அண்ட் எழுந்துவா.
0: சோ
1: எழுந்துவா வந்து விமன் எம்பவர்மெண்ட் பத்தியும் அண்ட் புன்னகை வந்து ஸ்ட்ரீட் சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு. சோ ஹவ் டிட் யூ கெட் people and how all these things happen.
0: So yanak I always wanted to do something apart from film music. So in the Kanchana 2 pannadukaprom and even when I was working during working on Code 2 pannumbodhu seri namba musically how can we give back to the society in solmoda indha mari there was a lot of concepts in mind. So me and Andrea together we worked on Elinduvan or part women empowerment kaga. It was a Vanessa sanitary napkins kaga or promotional or video for women empowerment. So இது பிளஸ் ஸ்ட்ரீட் சில்ட்ரன்காக ஒரு இது புன்னகையா சாங். ஸோ இட்ஸ் சம்வே யூ ஹவ் டு கிவ் பேக் டு த சொசைட்டி மியூசிக்கில். என்னால் ஒரு மியூசிக் கம்போசராக இருந்துட்டு எனக்கு என்னால் என்ன முடிஞ்சதுனால ஐ கேன் ஓன்லி டூ திஸ் த்ரூ மியூசிக். ஸோ திஸ் இஸ் மை கான்ட்ரிபியூஷன்.
1: அண்ட் எப்படி உங்களுக்கு மியூசிக் பண்ண பிடிக்கும், இண்டிபெண்டன்ட் மியூசிக்கா இல்லை வந்து ஃபிலிம் மியூசிக்?
0: Both. Yes. Because both are two different things and they... Both are two different creative spaces. So it's more freedom in independent stuff. But there's more things, genres, a different kind of genres you can try in film. So ellame both is interesting.
1: Eppadi update panipinga music?
0: So naane or gadget freak da. So I just keep listening to new sounds, pudu softwares, new technologies, new albums from the west, world music. Nariya ipo internet irukke, so it's all easy access. YouTube is there, there is internet, there is so much of access. So always keep browsing, listening to music, finding out about new technologies, products. I always keep doing that. Enak pudicha idu.
1: And critical feedbacks vandirukuda, so how do you take up the vandirukuda illa
0: critical feedbacks from critics? Yes, Code 2 album nari perku critics have really liked it, so I'm glad. It shouldn't affect me, but it still moves me because critics have liked it, and it's a good thing definitely.
1: Code 2 panitinga, so obvious a salary vandirukum. Parents ku enna gift panninga first?
0: Parents can make it. I think I bought amma ke do watch on a park shirt on my
1: and idla like I have a set of music directors name. So avangaloda music la ungalku pidicha edach or songs irukum illa film film wise and mari. So MSB sir kitta ungalku endha film endha song?
0: I think ingeyum epodum illa raagangal 16 indha mari paattu.
1: Ilayaraja sir kitta endha?
0: Ilayaraja sir, I really like Uru Poonga Vanam appadi or paattu. Romba favorite ana oru song.
1: Rahman sir.
0: Rahman sir pala paattu irukke. Eppadi select pannadhu? Pudhu Vellai Mazhai. You want songs then?
1: Yeah, songs. Maybe film and a re-recording anything.
0: Okay.
1: And Harris Jerad sir.
0: Minnale. All his songs from Minnale was very nice. And even Varanam Ayiram.
1: UN sir.
0: யுவன் சார் சரோஜா பாடம் ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் ஹிஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் ஹிஸ் சாங்ஸ் ஃபார் தட், வெரி நைஸ் ஸ்டஃப்.
1: அண்ட் தமன் சார்?
0: தமன் சார் தெலுங்குல ஆக்சுவலாக செம்மையாக இருக்கும், மாசா நிறைய போடுவார். ஐ திங்க் டூக்குடுவா சம்திங். ஐ லைக் ஹிஸ் ஒர்க் ஃபார் தட்.
1: அண்ட் சந்தோஷ் நாராயணன் இப்போ?
0: சந்தோஷ் நாராயண் சார் என்ன சொல்லலாம், எனக்குள்ள வருவான்.
1: And Gibran?
0: Gibran, his first film.
1: Even
0: Thoongavanam, I really liked his song in Thoongavanam. And first of all, what did he do? His name is not his
1: name. I don't remember.
0: Yeah, so I liked his first film. Yeah.
1: And Anirudh, your friend.
0: Ani, in the Pano, Nanum Ravida.
1: Nanum Ravida, hyper release.
0: Yeah, definitely.
1: And Hip-Hop Adi?
0: Hip-hop Adi, I really like that new song. It was Kathakali, I think. Arage Arage.
1: Yeah.
0: Very nice song.
1: Nivaz.
0: Nivaz. Tegidi. Tegidi oda nena song.
1: Win-Mean.
0: Yes, I like that song.
1: So vandha idu solittinga and Rahman sir ungalku romba pidikkumnu solittinga. Rahman sir panna music la idu Rahman sir pannara abindra mari, like some songs konja avlova nammalku idu Rahman sir ah abindra mari irukku avar pannara indha music andha mari na.
0: I really like Sangamam. Avaroda work kodile romba different ah irukum andha padam. In his entire work I think or folkish ஒரு அப்ரோச். ஐ ரியலி ரியலி லவ் தட் ஸ்கோர். எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் இஸ் மோஸ்ட் ஃபேவரட் ஆல்பம் சங்கமம்.
1: அண்ட் நீங்கள் அனிருத் அவங்க கூட எல்லாம் ஸ்கூல்லேருந்து அப்புறம் ஒரே பேண்ட்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஹீஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டைரக்டர் விவேக் அண்ட் நிவாஸ் அண்ட் ஐ திங்க் நிவாஸ் வாஸ் நாட் ஃப்ரம் யுவர் பேண்ட் பட் எல்லாருமே
0: அவங்க எல்லாரும் குட் ஃப்ரெண்ட்ஸ். ஷான் ரோல்டன், நிவா, சானி, விவேக், மர்வன் எல்லாரும் குட் ஃப்ரெண்ட்ஸ்.
1: ஸோ இப்போ நீங்கள் மீட் பண்ணும்போதுலாம் பேசிப்பீங்களா லைக் மியூசிக் பற்றி?
0: டெஃபினெட்லி டெஃபினெட்லி. அவர் என்ன பாட்டு போட்டிருக்காரு, ஐ கிவ் மை ஃபீட்பேக், ரொம்ப நல்லா இருந்தது. இட்ஸ் ஜஸ்ட் ஜென்ரல் ஸ்டஃப்.
1: அண்ட் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சக்ஸஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு டாப் ஃபைவ் மியூசிக் லைக் டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லைன்னா ஒரு டாப் ஃபைவ் ஆக்டர்ஸோட நம்ம ஏன்னா சின்ன வயசுலேருந்து அவங்களோட இதுலேருந்து. ஸோ அந்த மாதிரி எந்த டாப் ஃபைவ் டேரக்டர்ஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் ஆசை அண்ட் ஆக்டர்ஸ் ஆல்சோ அண்ட் ஹீரோயின்ஸ் ஆல்சோ?
0: ஓகே, டேரக்டர்ஸ் சங்கர் சார், மணிரத்னம் சார், கார்த்திக் சுப்ராஜ்,
1: ஃபைக் மேலையும் கூட போகலாம்,
0: வெற்றி மாறன் சார், கேஸ் ரவிக்குமார் சார். ஸோ ப்ராப்ளி யா பி நைஸ் டு ஒர்க் வித் தெம். ஆக்டர்ஸ் யா ஃபார் மீ இட்ஸ் டைரக்டர்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் தே செலக்ட் தி ஆக்டர்ஸ் ரைட். ஆக்டர்ஸ் ஹீரோன்ஸ்லாம் முக்கியம் இல்லை. ஆஃப்கோர்ஸ் ரஜினி சாருக்கு ஒரு படம் பண்ணுறோம், அஜித் சார், விஜய் சார் எல்லாரும் படம் பண்ணுறோம். லெட்ஸ் சீ.
1: அண்ட் வந்து எனக்காக கண்ணம்மா ஒரு சாங் பாடி காமிக்கணும் நீங்கள்.
0: கண்ணம்மாவா?
1: யா. அண்ட் கோஹிலா டூ.
0: ஓகே, கோஹிலா பாட்டுமா?
1: இல்லை ரெண்டுமே பாடுங்க.
0: ரெண்டுமே பாடுமா?
1: யா.
0: ஓகே.

0: Hello Chennai.
1: நீங்க கேட்டிட்டு இருக்கது MOP 107.8.
0: It's enriching.
2: Be sure to make vision care and eye checkups a part of your child's routine medical care. This public service announcement brought to you by MOP Community Radio 107.8 FM.
3: MOP வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எனக்கு ஐஸ் கட்டின்னு சொல்லுவாங்க, ஒண்ணு மட்டும் இல்ல 9 ஐஸ். ஆமா, என்னால 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். ஏன்னா நான் என் உடல் உறுப்புகளை தானம் செஞ்சிருக்கேன். என் கண்கள் மட்டும் இல்ல, என் இதயம், நுரையீரல், கணையம், ஈரல், சிறுநீரகம், எலும்பு, எலும்பு மச்சை, எல்லா டிஷ்யூகளும் தானம் செய்யலாம். இப்போதான் அவர் உண்மையான ஹீரோ. நீங்களும் ஹீரோவா ஆகலாம். உங்களாலே 9 பேருக்கு ஒரு புது வாழ்க்கை கொடுக்க முடியும். Anyone from a newborn child to a senior citizen can become an organ donor. நான் என் உடல் உறுப்புகளை தானம் செய்யறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களும் பெருமைப்படுவீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு.
2: வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. உலகமே இயந்திரத்தோட உதவியோட தான் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. அதே போல் நமது வாழ்க்கையும் இயந்திரமாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி என்று சந்தோஷமாக செலவு பண்ண நாட்கள் எல்லாம் குறைந்து கொண்டே போகின்றன. நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம், நல்ல சமுதாயத்திற்கு சந்தோஷமான குடும்பங்களே ஆதாரம். எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 வழங்கும் நல்லதொரு குடும்பம்.

0: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: இன்னைக்கு ஹோம் மேனேஜ்மெண்ட், அதாவது வீட்டு நிர்வாகத்தை பத்தி உங்க கூட உட்கார்ந்து ஒரு 1 hour டிஸ்கஷனுக்காக நாங்க வந்திருக்கோம். நான் காயத்ரி.
0: அண்ட் நான் உங்க அகல்யா.
1: ஒரு 10 நிமிஷம் தாமதமா வந்திருப்போம்னு நினைக்கிறேன். என்ன அகல்யா?
0: ஆமா, கண்டிப்பா
1: 2 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய எங்க ப்ரோக்ராம் வந்து ஒரு 10 நிமிஷம் தாமதமா இன்னைக்கு ஆரம்பிக்குது.
0: அதுக்கு நீங்க ரொம்ப மன்னிக்கணும் எங்களை. And okay, இன்னைக்கு ப்ரோக்ராம்ல நம்ம என்ன பேச போறோம், அதாவது ஏற்கனவே வந்து நம்ம பேசிட்டு இருந்தது ரிலேஷன்ஷிப், பட் முடியாம இருந்தது இல்லையா? ரிலேஷன்ஷிப்லயே வந்து என்ன மாதிரிலாம் ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணலாம், எப்படிலாம் ரிலேஷன்ஷிப்ல வந்து அடிவாங்குது, என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகுது, ஆனா இன்னைக்கு வந்து அதை தொடர்ந்து அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச,
1: அதாவது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ரிலேஷன்ஷிப்ல வருது அப்படிங்கறத முதல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பாத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம செகண்ட் ஹாஃப்ல இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன இல்லையா, ஆல்ரெடி நம்ம வந்து இதுக்கு முந்தின வாரம் வந்து நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம். நான் அகலிய சொன்னாங்க ரிலேஷன்ஷிப்ஸ்ல நம்ம என்னெல்லாம் பேசிட்டு இருந்தோம், ஒன்லி த பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ரிலேஷன்ஷிப்.
0: அதாவது
1: தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு, தாய்க்கும் மகளுக்கும் உள்ள உறவு, தந்தைக்கும் மகனுக்கும், தந்தைக்கும் மகளுக்கும் முதல்ல இந்த, அப்புறம் கணவன் மனைவி.
0: ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நியூக்ளியர்ல இருந்தே ஆரம்பிப்போம். அதாவது ஒரு ஃபேமிலியில பொதுவா அம்மா அப்பா 2 பசங்க இருக்கிறது வந்து சாதாரண விஷயம். அதுக்கு மேல போறது வந்து அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல வந்துடுது. ஸோ நியூக்ளியர் ஃபேமிலியில இருந்து ஆரம்பிக்கிறது, ஏன்னா சின்ன ஃபேமிலியில கம்மியா குழப்பம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த குழப்பமே எவ்வளவு பெருசா ஆக போகுது அப்படிங்கறது வந்து அவங்க தெரியாம சில நேரத்துல வச்சிருக்கிற ஒண்ணு.
1: கண்டிப்பா.
0: இப்ப ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை ஃபர்ஸ்ட் பேசுவோம். ஜென்ரலா இன்னைக்கு வந்து இருக்க மக்கள் எல்லாருமே வந்து ஒர்க் பண்றாங்க, லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில அந்த சூழ்நிலையில ஒரு குடும்பத்துல என்னென்ன ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் ஃபர்ஸ்ட் சமையல்ல வரும். யார் சமைக்கிறது, எனக்கும் கரெக்டா இருக்கு டைம், உனக்கும் கரெக்டா இருக்கு,
1: அதாவது மொத்தமா வீட்டு வேலைகள்ல மொத பிரச்சனை வரும். முதல்ல பிரச்சனை வந்து உருவாகிற இடம் வந்து வீட்டு வேலைகள், சமையலாக இருக்கட்டும், இல்ல பாத்திரம் கழுவுறதா இருக்கட்டும், இல்ல துணி துவைக்கிறதா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். ஆனா முதல்ல அந்த பேஸ் ஆரம்பிக்கிறது வந்து வீட்டு வேலை செய்யறது. சம்டைம்ஸ் இட் ஹாப்பன்ஸ் லைக் நான் 10 நாள் பண்ணா நீ 10 நாள் பண்ணுங்கிற அளவுக்கு,
0: 4 நாள் பண்ற நீ 3 நாள் பண்ண அப்படின்னும் போது கூட நான் ஏன் பண்ணணும்
1: அப்படின்ற ஒரு ஈகோ will lead to some problems.
0: Yeah, exactly. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து சமையல்னு சொன்னோம், அடுத்தது வந்து வீட்டில் எப்படி கிளீன்னஸ் இருக்கு. வீடு வேலை முடிச்சுட்டு வரும்போது குப்பையா இருக்கும், வீடு பார்க்கவே வந்து கடுப்பா எரிச்சலா வந்த உடனே அந்த டென்ஷன்ல வருவாங்க. ஒர்க் டென்ஷன், ஒர்க் ப்ரெஷர்ல வரும்போது அந்த இடத்துல இருக்கும்போது ஐயோ குப்பையா இருக்கே, யாராவது கிளீன் பண்ணக்கூடாது, எல்லாமே நான் தான் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஸ்பெக்ட் வரும், அது ஈகோ கிரியேட் பண்ணிடும். ஸோ நான் தான் எல்லாமே செய்கிறேன் அப்படின்னா ஒரு டாமினன்ஸ் வந்துடும், எனக்காக யாரும் செய்ய மாட்டாங்கன்னு சிம்பத்தி கிரியேட் ஆகிடும், தனக்குள்ளேயே செல்ஃப் சிம்பத்தி அப்படின்னு அது கிரியேட் ஆகிடும். இது வந்து யூஸ்வலாக நடக்கிறது வந்து கணவன் மனைவிக்குள்ள மட்டும், வெளியில வந்து போகாது. ஏன்னா ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய மன்னிச்சிருவாங்க, ஒரு அப்பா வந்து தன்னோட பசங்களை மன்னிச்சிருவாங்க, ஆனா
1: ஒரு கணவன் ஒரு மனைவியை மன்னிக்கிறதோ இல்ல ஒரு மனைவி வந்து கணவனை வந்து சரி இவர் தான் வீட்டுல அவ்வளவு டென்ஷன்ல வராரு, நம்மளாவது கொஞ்சம் பணிஞ்சு போகணும் அப்படின்ற ஒரு, அதாவது ஏன் நான் பணியணும் அப்படின்ற அந்த பெண் நினைக்கிறதோ, ஏன் இவ பணிய கூடாது அப்படிங்கறத அந்த ஆண் நினைக்கிறதும் தான் ஈகோ ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் தான் சில வித்துக்கள்.
0: ஆண்கள் வேலைக்கு பெண்கள் வந்து வீட்டு நிர்வாகத்துக்கு அப்படின்ட்டு இருந்தது, இப்ப வந்து ரெண்டு பேரும் ரெண்டுத்தையுமே ஜஸ்டிஃபை பண்ணி பண்ணணும்,
1: அப்படி பண்ணினால் பண்ணியே ஆகணும்ங்கிற ஒரு நிலைமையும் வந்துருச்சு. ஏன் தெரியுமா? பிகாஸ் ஆஃப் த எக்கனாமிக் பிரஷர்.
0: இன்னைக்கு
1: இருக்கிற அந்த சூழ்நிலையில ரெண்டு பேரும் வேலைக்கு போனா கூட தே நாட் ஏபிள் டு,
0: ஏன்னா தேவைகள் அதிகமாயிடுச்சு. ஒரு குழந்தை இருக்குன்னா அதுக்கு ஸ்கூலுக்கு போறதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 30-40,000 குட் எஜுகேஷன் வேன் இருக்கு. அதாவது முன்னாடி வந்து வீட்டு பக்கத்துலயே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கோ எட்டு போய் விட்டுடுவாங்க, படிச்சுட்டு வந்துடும் குழந்தைங்க. இப்ப வந்து கான்வென்ட்ல படிக்கணும், கான்வென்ட்லயே வந்து சில அக்ரிடேஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஸ்கூல்ல படிக்கணும், ஆங்கிலோ இந்தியன்ல படிக்கணும், அப்பதான் இங்கிலீஷ் நாலேஜ் வரும்.
1: ஐசிஎஸ்இ அப்புறம் வந்து சிபிஎஸ்இ போர்ட்ஸ்ல வந்து படிச்சா இன்னும் நாலஞ்சு இந்திய லாங்குவேஜஸ்லயே சான்ஸ்கிரிட் ஹிந்தி மத்த லாங்குவேஜஸ் எல்லாம் நீ கத்துக்கலாம்.
0: குழந்தைக்கு எல்லாம் தெரியும் திணிக்கும் போது அது தெரிஞ்சுக்கிறதுக்கான என்ன சொல்றது அந்த உழைப்பும் வந்து பெற்றோர்கள்.
1: ஆமா, அதுக்கும் they had got to spend money அப்படிங்கறது ஒரு, அதுக்காக அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போனாதான் பேலன்ஸ் பண்ண முடியும் ஃபேமிலியை. ஆனா இப்போ சப் ஃபாரின் கேஸ், இப்போ கணவன் வந்து ஒரு வருஷத்துக்கே தேவைக்கு அதிகமான சேலரி வாங்கிட்டு இருந்தாருன்னா அந்த பெண் வந்துட்டு வீட்டுல இருக்கிறதுல இது இல்ல, தப்பில்ல, தோ ஷீஸ் பீன் எடுக்கேட்டர். அவங்க வந்து அவங்க பசங்களுக்கு சொல்லி தர்றதோ இல்ல வீட்டுல கொஞ்சம் வேலை பண்றதோ இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஏன் நானே பண்ணணும் அப்படின்றத அந்த கான்செப்ட விட்டுட்டு அந்த அந்த நினைப்பைய விட்டுறணும். அதாவது
0: இப்ப இந்த ஒரு விஷயம் இப்ப நீ சொல்றது பாத்தீங்கன்னா இதுக்கு கான்ட்ரவர்ஷியல் சொல்லணும்னா, பெண்கள் வீட்டை பாத்துக்கிறாங்க போது அவங்களோட உலகம் குறுகி போயிடுது. அப்படி இருக்கும்போது நான் வீட்டை பாத்துக்கிறேன் ஆனா நான் ஒரு விஷயம் எனக்கு வெளியே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவசியம் இல்லைங்கிறது ஒரு விஷயம். பட் அவசியம் வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அந்த தனக்குன்ட்டு ஒரு சோஷியல் ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு வந்து பெண்கள் விரும்புறாங்க. அதுக்கான சூழ்நிலை இப்போ இந்த உலகம் அமைக்குது. ஆனால் அது என்ன பிரதிபலிக்கும்னா இதே ஒர்க் ப்ரெஷர், குடும்பத்துக்குள்ள நிறைய என்ன சொல்றது என்ன இந்த ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ்.
1: இப்போ இந்த சோஷியல் ஐடென்டிட்டியை பெண்கள் வந்து இன்டர்நெட் அப்படின்ற ஒரு இது மூலமா வந்து ட்ரைங் டு கிராப் இட்.
0: என்னதான் ஒரு நாலு செவருக்குள்ள நீ உனக்குள்ளேயே யோசிச்சு பண்றதுக்கோ நாலு பேர் உனக்கு ஐடியா கொடுத்து ஒரு ஒர்க் செய்யறதுக்கோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கான்டாக்ட்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும்போது செல்ஃப் கான்பிடன்ஸும் இம்ப்ரூவ் ஆயிடுது. அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் ரொம்ப ஓவராய் ஈகோ ஆகிறதுக்கு இந்த
1: அதாவது வேலை பாக்குற ஒரு வேலை வந்து அதுக்கு ஒரு ஒரு ஒரு மாதிரி ஒரு இதை கொடுக்கும். இப்ப வந்து நம்ம வேலைக்கு சொல்லுவாங்கல்ல அது கண்டிப்பா உருவாக்கிடும். இப்ப நான் வேலைக்கு போறேன் எனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கறது அந்த பெண் நிறைய கேசஸ்ல நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் போன வாரம் நீ ஒரு ஒரு பத்திரிகை நான் படிச்சேன். என்ன கேஸ்னா அந்த பெண் வந்துட்டு இட் ஹேப்பன் லைக் அவ வந்து வேலைக்கு போறா அந்த அந்த பெண் வந்து வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற ஒரு இதனால என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட மதிக்காம தான் வேலைக்கு போறோம் அதனால தானே எல்லா வேலைகளும் செஞ்சு அவங்க பசங்களையும் அவங்களே ஷீஸ் ட்ரைங் டு பிரிங் தம் அப். அட் ஒன் ஸ்டேஜ் ஷீ ரியலைசஸ் தட் ஷீ டசன்ட் ஹாவ் அ ஹஸ்பண்ட். எதுக்கும் தட் இஸ் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் துணை, ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை. இது அவங்களுக்கு வந்து ரொம்ப லேட்டா புரிஞ்சுது. ஷீ ரோட் இட் இன் த மேகசின், அதை ஒரு மேகசின்ல இது பண்ணி என்ன மாதிரி நாளைக்கு யாரும் ரொம்ப அதை வந்து கீழே வந்து நான் ரொம்ப திமிரா இருந்தேன் ஆனா வந்து அது எனக்கு தேவையில்லை அப்படிங்கறத நான் ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டேன். நான் லேட்டா புரிஞ்சுக்கும் போது என் கணவர் என்னோட இல்ல, அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டாரு.
0: சோ அவங்களுக்கு கிடைச்ச அந்த லைஃப் வந்து எங்கேயோ வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ரெக்ரெட் உண்டாகும் போது வாழ்க்கையில வெறுமைங்கிறது வந்துடும். சோ ஒரு கிளியர் திங் என்னன்னா, அதாவது எத்தனையோ கொடுமைப்படுத்துற ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு வரக்கூடாதுன்னு எல்லாம் சொல்றது இல்ல. பட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற அளவுக்கு வந்து நம்மள நம்ம வந்து உருவாக்கிக்கணும், நம்மள ஷேப் பண்ணிக்கணும், மைண்ட் வந்து ரொம்ப பிராட் மைண்டடா வச்சுக்கணும். சரி, நமக்கு இருக்க ப்ரெஷர் தான் ஹஸ்பண்ட்க்கும் இருக்கும், அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்து நம்மள மாதிரி தானே அவ்வளவு வேலை செய்யறான். ஸோ ஷீ டசன்ட் ஹாவ் ஃபோர் ஹேண்ட்ஸ், ஷீ டசன்ட் ஹாவ் ஃபோர் ஐஸ். ஸோ அந்த அந்த அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்மளும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிட்டு போலாமே. ஒரே கைண்ட் ஆஃப் ஒர்க் ஸ்ட்ரெஸ் தான் இருக்கு. ஸோ ஒரே மாதிரி ஒர்க் ஏன் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நிறைய சந்தர்ப்பங்கள் வந்து ஆண் சமுதாயம் வந்து என்னை வலியுறுத்தணும். அண்ட் இப்போ வந்து இன்ஃபேக்ட் நார்த் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது சவுத் இந்தியன் கைஸ்னும் ரொம்ப ரொம்ப பிராட் மைண்டடா வீட்டில் இருக்க வேலையெல்லாம் சாதாரணமா செய்யுது. என் வீட்டில் எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது என் ஃபேமிலியிலயே நான் சொல்றேன்னே, மோஸ்ட்லி வந்து இந்த ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ஹாவ் ஈக்குவல் ரைட்ஸ் இன் அ ஃபேமிலி. அப்படி இருக்கும்போதுதான்
1: எதையுமே ஷேரிங்ல இருந்து எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சமமா எடுத்துட்டு பண்ணனா அந்த ஃபேமிலி வந்து அவ்வளவு ஒரு நல்ல பிரைட்டா இருக்கிறது,
0: பிரைட்டா இருக்கும், ஹாப்பினஸ் ஜாஸ்தி இருக்கும். இதெல்லாம் அடுத்த வர ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்க ஈஸியா டீச் பண்ணிட்டு போனா, பிகாஸ் இட்ஸ் பிராக்டிக்கல் லைஃப், யூ டோன்ட் ஹேவ் டு டீச் எ பர்சன்.
1: ஒரு தே கேன் லேர்ன் எ லாட் ஃப்ரம் தியர் பேரண்ட்ஸ்.
0: ஆமா, ஏன் அப்பா அம்மா இப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க இருந்த மாதிரி நான் இருக்கேன். ஒரு ட்ரெடிஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு வரோம். ஆஃப்டர் ஆல் இந்தியாவில் வந்து நம்ம ட்ரெடிஷன் கல்ச்சர் இதை பத்தி எல்லாம் நிறைய விஷயம் பேசுறோம். பட் அதெல்லாம் அழிஞ்சிட்டு வர்றதும் வந்து இந்த மாதிரி ஈகோஸ் காம்ப்ளெக்ஸ் இது மாதிரி இருக்கு.
1: நம்ம பெரிய பெரிய ஆஸ்பெக்ட்ஸ் பெரிய பெரிய ஜியோமெட்ரி எல்லாம் வச்சு நம்ம வந்து பாக்குறோம், எதனால ட்ரெடிஷன் அழியுது, எதனால கல்ச்சர் அழியுது. ஆனா வந்து பார்த்தா சின்ன சின்ன ஃபேமிலிஸ்ல இருந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஆக்சுவலி.
0: சிம்பிள் இம்பாக்ட்ஸ் கிரியேட்ஸ் கிரேட் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் ரைட். அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன இம்பாக்ட் இதை நல்ல விதமா நம்ம செலுத்தினா அந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து இட் உட் பி லைக் அ ஃபிளார் பிளாசம்ஸ்.
1: இப்ப வந்து நம்ம கணவன் மனைவிக்குள்ள இந்த இதை பார்த்தோம், நம்ம இந்த பந்தம் இந்த இது வந்து எப்படி டெவலப் பண்ணணும், எப்படி எல்லாம் பண்ணணும். இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் பார்க்க போறோம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா
0: குழந்தைங்க,
1: குழந்தைங்க அதாவது பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்ஸ். இதை வந்து நம்ம பேச போறோம். இப்போ வந்து பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் யூ கேன் ஹாவ். யூ இட்ஸ் அ மஸ்ட் தட் யூ ஹாவ் அ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்கல்ல, இட் பி நைஸ். அதாவது இதை நம்ம இப்ப பேசுறத கேட்கக்கூடிய இந்த பேரண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இன்னைக்கு உள்ள இந்த ட்ரெண்ட்ல ஜஸ்ட் திங்க் அபவுட் இட், பேரண்ட்ஸ் ஆர் கோயிங் ஃபார் தி ஜாப், குழந்தைங்க ஆஃப் காலேஜ் ஸ்கூல்ல இருந்தோ காலேஜ்ல இருந்தோ வீட்டுக்கு வருவாங்க, தேல் ஹாவ் சம்திங் டு ஈட், that must be done in the morning. அது காலையில பண்ணி வச்ச ஏதாவது ஒண்ணு இருக்கும், இல்லனா ஸ்நாக்ஸ் இருக்கும், அதே ஆல் ஹாவ் சம் ஃப்ரூட்ஸ் டு ஈட்.
0: ஆனா கொடுமை என்ன, அம்மா இருக்க மாட்டாங்க, அப்பா இருக்க மாட்டாங்க,
1: எல்லாமே எல்லாமே இருக்கும் வீட்ல. தே ஹேவ் எ டிவி, தே ஹேவ் எ சிஸ்டம், ஒரு மொபைல் இருக்கும், அவங்களுக்குன்னு போன் பண்றதுக்கு ஒரு லேண்ட்லைன் நம்பர் இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அவங்க பேரண்ட்ஸ் வீட்ல இருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு.
0: இப்போ நீங்க சொல்றதுல என்னன்னா மொபைல் இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும், எல்லாம் இருக்கும், இதெல்லாம் எதுக்கு சப்ளிமெண்டரியா இருக்குன்னா ஒரு பேரண்ட்டுக்கு சப்ளிமெண்டரியா இருக்கு. நோ மெஷின் கேன் சப்ளிமெண்ட் ஹியூமன் பீயிங்ஸ்,
1: தட்ஸ் ட்ரூ.
0: அப்படி இருக்கும் போது இதை நம்ம சப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு நினைக்கும் போதே அந்த குழந்தைக்கு வந்து நம்ம கெட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்புகள்.
1: ஆனா இதை வந்து நிறைய பெற்றோர்கள் உணர மாட்டேங்கிறாங்க, they don't understand. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு டைம் இல்ல, I don't have time to spend the, எனக்கு கொஞ்ச நேரம், எனக்கு ஒரு 10 நிமிஷம், அது வேற ரொம்ப பந்தாவா சொல்லிக்கிறாங்க, அது ஒரு ரொம்ப ஒரு ப்ரௌடா சொல்லிக்கிறாங்கம்மா. கல்யாண வீடுகள்லாம் நான் பாத்திருக்கேன், என்கிட்ட வந்து சோவி குழந்தைங்க வந்து இருக்கும்போது எனக்கு என் பொண்ணோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே டைம் இல்லம்மா, என் பொண்ணு
0: அவ்வளவு பிஸியா இருக்கு,
1: ரொம்ப பிஸிமா, அவ்வளவு பிஸியா என்ன, நீங்க பெத்த பிள்ளைங்க உங்க பிள்ளைங்களோட உங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா வேற யார் பண்ணுவா? சோ தே ஷுட் ரியலைஸ், பட் இது வந்து
0: எதுக்கு ரூட்டா இருக்கும்னா நாளைக்கு வந்து பசங்க என்ன சொல்றாங்க, எங்க அப்பா அம்மாவோட எங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் டைம் இல்ல.
1: அந்த காலத்திலே, ஆமா கண்டிப்பா அந்த காலத்திலே எங்க அப்பா அம்மாவால, இது ஒரு பாயிண்ட் இருக்கும், அந்த காலத்திலே எங்க அப்பா அம்மா அவ்வளவு பிஸியா இருந்தாங்க. அப்ப இனிமே வந்து இப்ப இந்த ட்ரெண்ட்ல நாங்க எவ்வளவு பிஸியா இருப்போம், இனிமே நாங்க எப்படி எங்க குழந்தை, அப்ப வேற என்ன கிரீச் இங்கதான் கொண்டு போய் குழந்தைங்களை விடணும், அதுக்கப்புறம்
0: வீட்டுல ஃப்ரீஸ்ல விடுவாங்க, அவங்க அம்மா அப்பா வந்து ஓல்ட் ஏஜ் ஹோம்ல விடுவாங்க. சோ இது வந்து எந்த வகையிலயும் வந்து ஒரு சிங்கிள் வில்லேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லலாம், ஒரு ஐலண்ட் லைஃப், ஒரு தனி தீவா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தனி தீவா ஒவ்வொரு இடத்துல இருக்கிற மாதிரி.
1: இதுக்கு எதுக்காக லவ், ஒரு அஃபெக்ஷன், இதெல்லாம் எதுவுமே
0: இவங்களுக்கு,
1: அதாவது இந்த மாதிரி ஒரு பந்தங்கள், அதாவது பெற்றோர்களை கொண்டு போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ்ல விடுறதுக்கும் தான் பெற்ற குழந்தைகளை கொண்டு போய் கிரீச்ல விடுறதுக்கும் லவ்வும் இருக்காது, அஃபெக்ஷனும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. தே ஒன்ட் லேர்ன் எனி வேல்யூஸ், வேல்யூஸும் கத்துக்க முடியாது, அதாவது தன்னோட குழந்தைங்களும் வேல்யூஸ் கத்துக்க முடியாது. அவங்களும் நாளைக்கு அவங்க அம்மா அப்பா கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ஸ்ல தான் விட போறாங்க. இல்ல நம்ம இந்த பழைய கதை ஒண்ணு படிச்சோம்,
0: இல்ல அது அப்புறமா பெரிய விஷயம் ஆயிடாது. இப்ப வந்து நம்ம ட்ரெண்ட் கிரியேட் பண்றோம்ல, அப்புறம் அது சொல்லுவாங்க இதுதான் நம்ம இந்தியாவோட கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி வெஸ்டர்ன் அதோட மோசமா இருக்கலாம், ஆனா இருந்தாலும் நம்ம அதை சஸ்டெயின் பண்ணிட்டு அதை ஃபாலோ
1: பண்ணிட்டு வெஸ்டர்ன் கல்ச்சருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குன்றத நம்ம உணரணும். என்னன்னா அவங்களுக்கு வந்து தே ஹாவ் அ மெஷின் லைஃப், ஆமா தானே, வெஸ்டர்னர்ஸ் தே லிவ் அ மிஷின் லைஃப், அதாவது காலையில எந்திரிக்கிறதுல இருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் தே லிவ் வித் மிஷின்ஸ், எல்லாமே தே லிவ் வித் மிஷின்ஸ், தே ஈட் சம்டைம்ஸ், அவங்க வந்து சாப்பிடுற பொருள் கூட அப்படி 2 நிமிஷத்துல மைக்ரோவேவ்ல போட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டுறாங்க, எல்லாமே ரெடி பேக்ல இருக்கும், எல்லாம் ஜஸ்ட் யூ கிச்சன் ஃப்ரூஸ் ஃப்ரோசன் ஃபுட்ஸ் உள்ள வச்சு எடுத்து போட்டு சாப்பிட்டுவாங்க. ஸோ தே ஈவன் ஈட் ஃபுட் இன் த மிஷின்ஸ். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சரை நம்ம ஃபாலோ பண்ணணும் நினைக்கிறதே ஒரு தப்பு.
0: அதாவது வெஸ்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் யூரோப்பா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், யுனைடெட் ஸ்டேட்ஸ், எந்த ஒரு வெஸ்டர்ன் கான்டினென்ட்ஸும் பார்க்கும்போது அவங்க வந்து எக்கனாமிக்கலா நல்ல க்ரோத் இருக்கும், என்ன சொல்றது, அவங்க லைஃப் ஸ்டைல நல்ல க்ரோத் இருக்கும். பட் வேல்யூஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து இந்தியன்ஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது நம்மளே வந்து ஒரு எக்ஸாம்பிளா அங்க இருக்கும்போது நம்ம எதுக்கு நம்மள மாத்திக்கணும். Taking some other example into point.
1: கெட்டதை நம்ம எடுத்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம், பட் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
0: அண்ட் மோர் ஓவர் இந்தியன் என்ன சொல்றாங்க, பொதுவாக லேடிஸ் என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து இந்தியாவில் வந்து விமென்ஸ்க்கு வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறதுல ஃபாரின்ல கொடுக்குறாங்க, வெஸ்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லா இடத்துலயும் தப்புங்கிறது நடக்கிறது, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும். இன்ஃபேக்ட் இப்பதான் வந்து ஹிலாரி கிளிங்டன் வந்து செக்ரட்டரியாவே யூஎஸ்க்கு ஆயிருக்காங்க, பட் இதுக்கு முன்னாடியே வந்து இந்திரா காந்தி இங்க பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காங்க. சோ தட் இஸ் ஆல் ஸ்பீக் தட் டசன்ட் ஓன்லி ஸ்பீக் அபவுட் ஈக்வாலிட்டி, பட் இதெல்லாம் நம்ம ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸா தான் மனசுல வச்சிருக்கோமே தவிர சொசைட்டி நம்மள அப்படி ட்ரீட் பண்ணல. நீங்க வந்து என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்பிடன்ஸா போகும்போது, ஒரு ஹஸ்பண்ட் போற அளவுக்கு ஒரு ஒய்ஃபும் வெளியில கான்பிடன்ஸா போகும்போது ஒன்னு சொசைட்டி வந்து அப்படியே பிளாக் பண்ணிட்டு நிக்கிறதுல, மேபி இங்கேயும் அங்கேயும் வந்து பெண்களுக்கு தடைங்கிறது இருக்கு, கண்டிப்பா இருக்கு, அது மறுக்க விரும்பல, ஆனா அதெல்லாம் சீக்கிரம் பிரேக் பண்ணிக்கக்கூடிய பேரியர்ஸ் தான், அதை தாண்டி நம்மள இன்னைக்கு வந்துட முடியும்.
1: இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருந்தது வந்து தாய் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி. இப்போ வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம குழந்தைங்களை நம்ம எப்படி வளர்க்கணும், எப்படி அவங்களை கொண்டு வரணும், இப்படி இதங்க வந்து பெற்றோர்கள் வந்து கண்டிப்பாக உணர்ந்து செய்யணுன்றது என்னோட கருத்து. அதாவது ஓவராக பாக்கெட் மணி கொடுத்து அந்த குழந்தைய கெடுக்கவும் கூடாது. அப்படி கெடுக்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோயேன், வாட் வில் ஹேப்பன், நான் நாளைக்கு அந்த பையன் வந்து இல்லாத ஒரு செலவை இருக்குன்னு சொல்லி பணம் எடுத்துட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு.
0: ஜென்ரலாக நான் சொல்கிறேன், இப்போ இந்தியாக்குள்ளேயே வந்து வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்க வந்து ஒரு ஃபேமிலிஸ் பத்தி சொல்லணும்னா, இப்போ சென்னையில் வந்து பேசிக்கலாக ஒரு என்ன டீனேஜரோ இல்லை ஒரு காலேஜ் கோயிங் பீப்புளோ வந்து யூஸ் பண்ணுறது வந்து பெரிய ட்ரீட் அப்படின்னு வைக்கணும். ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் வெளியில் போவாங்க, சிட்சாட் போவாங்க, மேரி ப்ரவுன் போவாங்க, பீஸா ஹட் போவாங்க, எல்லாம் சாப்பிடுவாங்க, வருவாங்க. பட் இதுவே ஒரு ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட் பெங்களூரில் யூஸ் பண்ணுற அதே அமௌண்ட் தான். பிகாஸ் நமக்கு என்ன சொல்கிறது, இந்த நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து தெரிய வேண்டிய நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படி இல்லாமல் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கணும், ஆனால் எக்ஸ்போஷரும் ஜாஸ்தி. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு நமக்கு நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது.
1: அதாவது அந்த எக்ஸ்போஷர் எல்லாத்தையும் அதாவது நீ சொல்கிறது என்னன்னா, அகலே சொல்ல வர்றது என்னன்னாங்க, இப்போ மெட்ராஸில் வளர்ற ஒரு குழந்தைக்கும் பெங்களூர் மெட்ராஸில் வளரக்கூடிய ஒரு சென்னை கோயிங் பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கும், பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் கோயிங் கேர்ளுக்கும் ஒரு பையனுக்கும் அது அந்த ஒரு டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப இருக்காது. இந்த பொண்ணு ஆறாம் கிளாஸ் தான் படிப்பா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தான் படிப்பா இந்த பொண்ணு
0: பெங்களூர்ல. சென்னை பீப்புள்ஸ் ஆர் ஸ்டில் கான்சர்வேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கான்சர்வேஷன் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில் பார்க்கும்போது என்ன லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பெண்டிங் பிகாஸ் ஸ்டில் த ஃபேமிலி ஹேஸ் அ பாண்ட் வித் அ சைல்ட்.
1: யா, தட்ஸ் ட்ரூ.
0: பட் இன் அதர் கேசஸ் லைக் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் லைக் கல்கத்தா, பெங்களூர், டெல்லி, பாம்பே,
1: நீ கேட்கவே வேணாம். அதாவது ஐ ஹவ் ஸ்டோரிஸ் அண்ட் ஸ்டோரிஸ் அண்ட் சொல்லலாம்.
0: இட்ஸ் மோர் அபௌட் யூனோ வெஸ்டர்ன்ஸ் தான்.
1: யா,
0: அங்கதான் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்தாங்கன்றது அந்த இடத்துல அவ்வளோ ஒரு
1: ட்ரெண்ட். அதனாலயோ என்னமோ தெரியல, அங்க வந்து ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமையில வளர்ந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதாவது டெல்லி, த கேபிட்டல் ஆஃப் இந்தியா, நம்ம டெல்லியில கூட அவ்வளோ ஒரு சோசியல் சேஞ்சஸோ இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் சேஞ்சஸோ ட்ரெண்டியாவோ அவ்வளோ மாற்றங்கள் எதுவும் ஜாஸ்தி நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே இருக்கிறதுலையே மகாராஷ்டிரா, அதாவது பாம்பேல மட்டும்தான், மும்பை அதில் மட்டும்தான் ரொம்ப ட்ரெண்டியாக ட்ரெஸ் பண்ணுறது, ரொம்ப வேற எப்படியோ ஒரு நடந்து.
0: அதாவது இந்த ஹோம் மேனேஜ்மெண்ட் இந்த டாபிக்லேயே பார்த்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் டசன்ட் ஹேவ் எனி கண்ட்ரோல் வித் கிட்ஸ், தே டோன்ட் ஹேவ் எனி பெனி கண்ட்ரோல். அப்படியே சாதாரணமாக வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுற மாதிரி இருக்கு. அண்ட் கல்ச்சுரலே பார்த்தீங்கன்னா, பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்அப் இதெல்லாம் வந்து இப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஸ்னாப் ஆஃப் செகண்ட்ல வந்து போற மாதிரி ஆயிடுச்சு.
1: ஆல் ரைட், அகலே, வி ஹாவ் அ பிஎஸ்ஏ. இந்த பிஎஸ்ஏ கேட்டுட்டு நம்ம வந்து தொடர்ந்து நம்ம ப்ரோக்ராமை கண்டினியூ
0: பண்ணுவோம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
3: சுனிக்கண்ணா, நீ பெருசானுன்னு என்ன ஆகணும்னு ஆசைப்படுற?
4: நான் வந்து பெரிய டாக்டர் ஆவேன், வீடு கட்டுவேன், ஸ்கூட்டர் வாங்குவேன், கார் வாங்குவேன், அப்புறம் உன்னை கூட்டி போய் ஓல்ட் ஏஜ் ஹோம்ல சேர்த்துருவேன்.
3: அச்சோ, என்னடா கண்ணா ஆச்சு உனக்கு?
4: இல்லம்மா, நீயும் அதானே செஞ்ச.
2: சிந்தியுங்கள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

0: for apple, B for ball, C for T for trees. அப்பா, treeனா என்னப்பா?
1: மரம்னா இலை, பூ, பழம் இது எல்லாம் இருக்கும். நம்ம உலகத்திலே கோடிக்கணக்கான மரங்கள் இருந்ததுன்னு எனக்கே எங்க அப்பா சொல்லிதான் தெரியும்.
2: இயற்கை அன்னையை நம்ம பாதுகாக்கலனா எதிர்காலத்துல இதுதான் நம்ம நிலைமை. உலகின் வளர்ச்சிக்கு மரங்களை வளர்ப்போம். Issued in Public Interest by MOP Community Radio 107.8.
3: என்னமா காவ்யா, என்ன பண்ற?
4: அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்றேன் தாத்தா.
3: அட்மிஷன் ஃபார்ம் எதுக்கு? படிப்பெல்லாம் தான் முடிஞ்சிருச்சே.
4: யுஎஸ்ல போய் ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறேன்.
3: ஏண்டி மீனாட்சி, இங்க வந்து பாரு கொடுமே. ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போறாளாமா நம்ம காவ்யா?
4: அந்த ஃபார்ம தூக்கி போடு, ஜாதகத்தை எடுத்துட்டு வா. வயசு 21 ஆச்சு. உன் வயசுல எல்லாம் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருந்தது.
5: தாத்தா பாட்டி, இது நியாயமே இல்ல. அண்ணாவை மட்டும் படிக்க அனுப்புனீங்க, என்னையே கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறீங்க?
6: Education is the first and most important step to empowerment. Stand up for yourself. Education is your right. Is your right.
7: என் பேரு ராஜா, என்னோட வயசு 15. எனக்கு 10 வயசு இருக்கும்போது நான் ஒரு டீ கடையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் வேலை செய்வேன். ஒரு நாள் என்னோட தோள்பட்டையில் அடிபட்டுருச்சு. அதனால் அந்த கடையில் என்னால் வேலையை தொடர முடியல. அப்புறம் நான் சென்னைக்கு வந்துட்டேன். எனக்கு ஒரு வேலையை தேடிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு எழுத படிக்க தெரியாது. எனக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு ரொம்ப இஷ்டம். சின்ன வயசுலேருந்தே என்னோட கனவு லட்சியமெல்லாம் ஒரு டாக்டர் ஆகணும்னு.
8: எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு அழகான கனவு உண்டு. அவர்கள் கனவுகளை வென்றிட கை கொடுங்கள் அல்லது கற்றுக் கொடுங்கள்.
9: வெல்கம் பேக் டு எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இது நான் உங்க காயத்ரி,
10: அகல்யா இங்க இருக்கோம். சோ இப்ப நம்ம பேசிட்டு இருந்தது வந்து
9: வீட்டு நிர்வாகத்துல ஒரு கான்செப்ட், அதாவது பிரச்சனைகள் எங்க இருந்து ஆரம்பிக்குது ஒரு குடும்பத்துல, அது யார் யாரு எங்கெங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கறது. நம்ம இப்ப வந்து தாய்க்கும், அதாவது பெற்றோர்களும் குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய உறவுகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்ப இந்த உறவுகள்ல நம்ம வந்து இதுக்கு முன்னாடி என்ன பேசிட்டு இருந்தோம்னா, எங்கெங்க என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் உருவாகுது.
10: அதாவது இந்தியா வந்து யூனிட்டி இன் டிவர்சிட்டி,
9: ஆமா,
10: அது ஒத்துக்கப்படுறது. ஆனா எங்கெங்கெல்லாம் வந்து இந்த டிவர்சிட்டி இருக்கு, பட் ஸ்டில் எவ்வளவு ஃபேமிலி யுனைடடா இருக்கு, அதை பத்தி பேசுறோம். ஸ்டேட் ஸ்டேட்ஸா பாத்துட்டு இருந்தோம். தமிழ்நாடு இஸ் கான்சர்வேட்டிவ் ஸ்டேட்ஸ், பீப்புள் கிளைம் தட் வே. இன்னும் வந்து பட்டிக்காட்டாக மாதிரியே இருக்கீங்க.
9: தெரியுமா, வி ஸ்டில் ஃபாலோ லிட்டில் ஆஃப் த ட்ரெடிஷன் சொல்லுவேன் நான். ஏன்னா நம்ம வந்து த சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது நம்ம இந்த மதுரை இஸ் அ பிளேஸ் வேர் தமிழ் தமிழ் வளர்த்த மண். மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கன்னியாகுமரி, கொஞ்சம் மேல வந்தவொடனே அவங்க தேனி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, நம்ம வந்து சொல்லக்கூடிய ஸ்டேட், அதாவது டிஸ்ட்ரிக்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப, அதாவது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது, உலக அளவுல ஃபேமஸ் ஆனது மதுரை, திருநெல்வேலி, கோயம்புத்தூர்,
10: தஞ்சாவூர்,
9: திருச்சி, மெட்ராஸ், இதெல்லாம் வந்து நம்ம உலக அளவிலேயே ரொம்ப ஃபேமஸ் ஆன சில பிளேசஸ். வேர் இந்த இடத்துல எல்லாம் ஏன் ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு முத காரணமே இங்க இருக்கக்கூடிய ட்ரெடிஷன், இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய கல்ச்சர், இவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய
10: ஹாபிட்ஸ்
9: பாரு. இப்ப பாரு, திருச்சியில வந்து யூ ஹாவ் யுவர், தஞ்சாவூர்ல யூ ஹாவ் யுவர் பிரகதீஸ்வரர் கோயில். அது வந்து 2 BC, 2nd BC ராஜராஜ சோழன் கட்டினது அந்த கோயில். 2 BC கட்டினது. இப்ப என்ன நடக்குது? வேர் ஆர் வி? வி ஆர் இன் தி 20th century.
10: பட் இன்னும் அப்படியே அழியாம இருக்கு.
9: அழியாம ராஜராஜ சோழன் சின்ன சின்ன கல் கற்களை வச்சு கட்டின அந்த கோயில் வந்து இன்னைக்கும் வெளிநாட்டு வந்து எப்படி கட்டிருக்காங்க, இன்ஜினியர் இந்த வெளிநாட்டுல இருந்து வரவங்க அந்த இன்ஜினியரிங் பார்ட்ஸ் எப்படி கட்டிருக்காங்க, எப்படி எல்லாம். இப்ப பாத்தனா அந்த கோயில இன்னொரு விசேஷம் பாத்தனா, நீ வந்து மேல ஏறி பாத்தனா தஞ்சாவூர், முழு தஞ்சாவூரும் உனக்கு தெரியும். நீ வந்து 3வது ஒரு அந்த பல்ல நின்ன இதுல வந்து பார்த்தாலே உனக்கு முழு தஞ்சாவூரும் தெரியும். எவ்வளவு உயரமான கோபுரங்கள் அங்க இருக்குன்னு நீங்க பாத்துக்கலாம். அந்த அளவுக்கு கல்ச்சரும் ட்ரெடிஷனும் நம்ம சதர்ன் சவுத் இந்தியால ஜாஸ்தி இருக்கு. சவுத் இந்தியான இது தமிழ்நாடு. இன்னும் கொஞ்சம் இது பண்ணா திருப்பதி தேவஸ்தானம், திருப்பதி தேவஸ்தானம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், இன்னும் உலக அளவுல இன்னும் அது இன்னும் ஃபேமஸான ஒரு இடம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் இந்தியாவை வந்து இன்னைக்கும் ட்ரெடிஷ்னல் அண்ட் கல்ச்சுரல் கண்ட்ரி அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்காங்க.
10: அண்ட் அந்த ட்ரெடிஷன் கல்ச்சருக்குள்ள வரப்போறது என்னன்னா வேல்யூஸ் கல்ச்சர். அதாவது இந்த வேல்யூஸ்ன்னு பார்க்கும்போது என்ன வேல்யூஸ் வந்து பொதுவாக வந்து இட் இஸ் நாட் இமோஷனல் வேல்யூஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு கைண்ட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஒரு லிமிட்டேஷன், ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், இதுக்குள்ள அடங்கினது தான் வேல்யூஸ். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைப்பாடு வந்து வேல்யூஸ்.
9: தட்ஸ் ட்ரூ. அது நீ சொல்ல வந்தது இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது இந்தியர்கள், எப்படியும் வாழலாம் என்பவர்கள் வெளிநாட்டவர். இது வந்து ஒரு புது கவிஞன் வந்து ஒன்னு சொல்லியிருக்கான். நான் இதை வந்து ரீசெண்டா ஒரு மேகசின்ல படிச்சேன். சோ இது வந்து இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படிங்கறதான் வேல்யூஸ். நீ சொன்ன மாதிரி இந்த வேல்யூஸ்ல வந்து பெரிய பெரிய வேல்யூஸ், பங்க்சுவாலிட்டி, டிசிப்ளின், ஒபீடியன்சி அப்படின்னு பெரிய பெரிய வார்த்தைகளை போடுறதுக்கு பதிலா காலையில எழுந்து உன் வேலைகளை நீ செஞ்சு, நீ கரெக்டா காலையில எழுந்துரு, சின்ன சின்ன விஷயங்கள். ஃபர்ஸ்ட்ல நீ சொன்ன பாத்தியா, சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய சாதனைகளை உருவாக்கும்.
10: அது இல்லாம இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து வேல்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது இது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. பட் இதையுமே நம்ம ஃபாரினர்ஸ் கிட்ட இருந்து எப்படி அடாப்ட் பண்றோம்னா, டைம் மேனேஜ்மெண்ட், ஆஸ் நம்ம இங்க ப்ரோக்ராம் நடத்திட்டு இருக்காம ஹோம் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் சொல்லி தெரிய வேண்டிய விஷயங்கள் கிடையாது. அதாவது வளர்ப்புலயே வந்து நம்ம ஊட்டி வளர்க்குற விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மாதிரி கோட்பாடுக்குள்ள வர வேண்டியதுதான் வேல்யூஸ்லாம். ஆனா இந்த வேல்யூஸ்குள்ளேயே இமோஷன்ஸ் நம்ம சேர்க்கறது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். சாதாரணமா லைஃப்ல வந்து லிமிட்டேஷன்ஸ்ங்கிறது அவசியம். அப்படி பார்க்கும்போது இமோஷன்ஸ் நம்ம எப்படி சேர்க்கிறோம், அதாவது ஒரு பையன் வந்து 8 மணிக்குள்ள வா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ரெகுலேஷன், ரூல்ஸ் இதுக்குள்ள வந்துடும். அதாவது நீ வந்துடுற, நீ வரலன்னா தனியா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா செய்யும்போது அதுதான் அன்பு.
9: அந்த அன்புக்கு கட்டுப்படக்கூடியவன் இந்த ரூல்ஸுக்கு கட்டுப்படாம இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரூல்ஸ் நீ வந்தே தீரணும், நீ வரலன்னா வெளியே படுத்துக்கோ. அவன் என்ன நினைப்பா, சரி வரலையா வெளியே படுத்துக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள், நான் தான் வெளியே தினமும் படுக்கிறேன், நீ அப்புறம் நான் தினம் படுத்துட்டு போறேன். ஆனா அந்த அம்மா வந்து அந்த அன்போட சொன்னாங்கன்னா, சரி நம்ம அம்மா நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நமக்காக சாப்பிட
10: பொறுப்பு வரும், அது பொறுப்பதெல்லாம் வந்து அப்புறமா திரும்பி அதே வேல்யூஸ்குள்ளேயே வந்து அடங்கி வந்துடும். சோ இட்ஸ் எ சைக்ளிக் ப்ராசஸ். ப்ராசஸ்ன்னு சொல்றதை விட இது வந்து இட்ஸ் அ டே டு டே ஏன்னோ ரோட்டீன் திங். ஒரு நாளைக்கு வந்து இதுதான் இப்படிதான் கேரி அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடாமல் என்னைக்காவது ஒரு நாள் அந்த அன்பு அதிகமாகலாம், கம்மியாகலாம், கோபம் வரலாம், பொறாமை வரலாம், எல்லாம் வந்தாலுமே வந்து குடும்பம் அப்படின்னும் போது அது ஒரு பாண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கு. எக்ஸாக்ட்லி. பட் அதுக்கு மேல வந்து நம்மளால போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசு தடுக்கணும். ரிலேஷன்ஷிப்க்கு முக்கியமே அதுதான். அதாவது இதுக்கு மேல ஒரு நாள் நான் உங்ககிட்ட பேசாம இருக்கேன், எனக்கு உமால கோபமா இருக்கு, செகண்ட் டே நான் பேசாம இருக்கேன், தேர்ட் டே நான் பேசுறேன்னா அதுக்கு காரணம் நாட் ஜஸ்ட் மை நீட்ஸ், எனக்கு வந்து உன்னால ஒரு காரியம் ஆகணும்ன்ட்டோ, இல்ல எனக்கு வந்து உங்ககிட்ட இருந்த இந்த வேலையெல்லாம் ஆகணுங்கிறதுக்காகவும் நான் உங்ககிட்ட பேசல. பட் என்னால பேச முடியாம ஐ மீன் பேசாம இருக்க முடியாது. கரெக்ட். தட் இஸ் எ டங் ட்விஸ்டிங். ஆனாலும் அந்த என்ன சொல்றது, இந்த மாதிரி நான் இருக்க முடியாது அப்படின்ட்டு வரும்போதே அது சொல்ல தெரியாத ஒரு உணர்வு, அந்த ஒரு பிணைப்பு. ஸோ அது மோஸ்ட்லி நம்ம பார்க்கறது வந்து இந்தியன்ஸ் கிட்ட தான் இருக்க முடியும். அண்ட் நியூக்ளியர் ஃபேமிலிஸ்குள்ளே இது இருக்கு. நியூக்ளியர் ஃபேமிலிஸ்குள்ளேயே அது எவ்வளோ இருக்குன்னா, இன்னும் கூட்டு குடும்பத்தில் அது எவ்வளோ இருக்கும்.
9: இப்போ 4 பேர்கிட்டயே 2 நாளைக்கு மேல, இப்போ அம்மாவை வந்து தன் பொண்ணு கிட்ட 1 நாள் பேசாம இருக்க முடியுமா?
10: அதாவது கூடவே டெய்லி பாத்துட்டு எப்படி சும்மா மூஞ்சி திருப்பி போயிட்டு முடியும், சாப்பிட்டியா அப்படின்னு ஒரு நாள் கேக்குறது, கோவமா கேக்குறது, அடுத்த நாள் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அன்பா கேக்குறது.
9: அது வந்து இப்ப பேசும்போது நினைக்க தோணும், நம்ம அம்மா வந்து எப்படி கேட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். அப்படி ஒரு பிளாஷ்பேக், ஒரு வட்டம் போட்டு பாரு பொண்ணு.
10: அண்ட் இந்த பொண்ணே வந்து இல்ல, ஃபர்ஸ்ட் நாள் வந்து என்ன திட்டின இல்ல, நான் கூட பேச மாட்டேன், நீ சாப்பிட்டியா நான் கூட பதில் சொல்றதே கிடையாது.
9: சப்போஸ் அம்மா சாப்பாடு போடலாம், எனக்கு சாப்பாடு கொண்டு வரல அப்படின்ற அடுத்த வார்த்தை, ஏன் நீ தான் 2 நாள் என்கிட்ட பேசல, அதுக்காக எனக்கு சாப்பாடு கொடுக்க கூடாதா? இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் நல்லா கொஞ்சம் பார்க்கும் போது கொஞ்சம் சிரிப்பா இருந்தாலும் நம்ம நினைச்சு பார்த்தா, சோ மச் ஐ லவ் மை மதர், சோ மச் ஐ லவ் மை ஃபாதர் அப்படின்னு நினைக்க தோணும். அந்த அம்மா அப்பா வந்து தே ஹாவ் டு கிவ் அ பாண்ட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன், இது ரெண்டையும் வந்து அந்த குழந்தைக்கு வந்து கண்டிப்பா கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த குழந்தை வந்து நீ சொன்ன மாதிரி லிமிட்ஸ மீறாம தன்னோட அம்மா அப்பா வந்து தனக்கு வந்து இவ்வளவு ஒரு லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க இந்த லைஃப்ல, நான் வாழ்ற இந்த லைஃப்ல இவ்வளவு லிபர்ட்டி கொடுத்துருக்காங்க, நான் வந்து மிஸ்யூஸ் பண்ணாம வாழணும் அப்படின்றத நினைக்கணும்.
10: இது வந்து ஒரு சைல்டுஹுட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். பேரண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது எந்த ஒரு குழந்தைக்கு வந்து லிமிடேஷன் ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிட்டு ஒரு பேப்பர்ல எழுதின ஒரு சட்டம் மாதிரி போடாம இப்படிதான் இருக்கணும், காரணம் வந்து இதுதான். ஆனா நீ வந்து இதை தாண்டி போடனா போ, ஆனா நீ கெட்டு போயிடுவ. இதை மட்டும் நான் உனக்கு வார்னிங் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அது ப்ரொசீட் பண்றதும் இல்ல பயந்துட்டு பின்தங்கி இருக்கிறதும், பிகாஸ் சில ஏஜ்ல வந்து தே ஜஸ்ட் வாண்ட் டு எக்ஸ்பெரிமெண்ட் திங்ஸ்.
9: யா, அது வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து முன்னாடியே சொல்லிட்டோம்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லாம இருக்கும்.
10: ஆமா,
9: இப்ப வந்து இது பண்ணனா இப்படித்தான் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்கன்னா அவளுக்கு அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய அவசியமே வராது. அதாவது இதுதான் ஆகும், இதான் அம்மா சொல்லிட்டாங்களே அப்படின்னா இதுல எக்ஸ்பெரிமெண்ட் வேற பண்ணி பாக்கணும் அப்படின்னு தோணும்.
10: அதாவது இப்படி நீ சொல்ற மாதிரி சில, அதாவது மோஸ்ட்லி கேர்ள்ஸ் அப்படி இருப்பாங்க. கைஸ் பார்க்கும்போது இல்ல, அம்மா சொல்லிட்டாங்க, அம்மா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல, நம்ம பண்ணி பார்த்தா என்ன, ஏன்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட் அந்த இடத்துல. சரி செஞ்சு பார்ப்போம். ஆனா செஞ்சு பார்த்துட்டு அனுபவத்துல வந்து தெரிஞ்சுக்கும் போது அது அந்த குடும்பமும் வந்து அரவணைச்சு அந்த பையனை ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும். நீ செஞ்சிட்டல, வெளியே போ, நீ செஞ்சிட்டல, நான் சொல்லியும் நீ செஞ்சிட்டல, அந்த இடத்துல ஈகோ காட்டக்கூடாது. காட்டுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதை வந்து இன்னும் அவனை வந்து பின்தள்ளி கெட்ட பழக்கங்களுக்கு வந்து அடிமையாக்கி ஒரு, அதாவது வெளியில வர முடியாத ஒரு சூழ்நிலையில வந்து அழுத்திடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.
9: இப்ப வந்து நீ இந்த பசங்கன்னு சொல்லும் போது பசங்க கிட்ட தாய் இப்ப வந்து ஒரு தாய் வந்து தன்னோட மகன் கிட்ட ஒரு ஜாஸ்திய ஒரு லிபர்ட்டி கொடுக்கற மாதிரி இருக்கும். வீட்லயும் பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனுக்கா அந்த அம்மா வந்து அவ்வளவு லிபர்ட்டி கொடுத்து வச்சிருப்பாங்க, ஆனா பொண்ணா வந்து ஒரு மாதிரி தன் கைக்குள்ளேயே வச்சிருப்பாங்க.
10: பொண்ணுக்கு அவங்களுக்கு என்ன பயப்படுறாங்கன்னா வெளியில யாருன்னா என்ன சொல்லுவாங்க, பசங்க என்ன சொன்னா சொல்லிட்டு போட்டுமே ஒரு கேர்ஃப்ரீ ஸ்டேஜ். ஆனா பொண்ணுங்களை வந்து அப்படி விட மாட்டாங்க. ஒரு ஐயோ நம்ம டிசிப்ளின்டா வளர்க்கணும், கடைசியா நம்ம மேல படி விடணும். பசங்களுக்கும் அதே வந்து ஒரு பயம் இருக்கும், ஆனா அவ்வளவு ஒண்ணும் பெருசா தெரியாது.
9: ஆனா இதுல வந்து ஒரு இது என்னன்னா, ஒரு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, இப்ப பசங்க கிட்ட ஃபாதர்ஸ் வந்து பேசவே மாட்டாங்க சம்டைம்ஸ். ஒரு வயசுக்கு மேல, ஒரு 15 வயசுக்கு மேல தன்னோட அப்பா கிட்டயும் அவர் ஷேர் பண்ண ஆரம்பிக்கணும். அட்லீஸ்ட் 15 வயசுக்கு மேல உன்னால முடியலையா, அதை வந்து நீ சின்னதுல இருந்து
10: 15 வயசுக்குள்ள வந்து ஈஸியா ஷேர் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த
9: 15 வயசுக்கு
10: மேலதான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஜென்ரேஷன் கேப் சொல்றோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து இட் பிளாக்ஸ். சில விஷயம் வந்து சொல்ல முடியாது, அதாவது இந்த இடத்துல வந்து அம்மாவும் கூட இருப்பாங்க, அம்மா கிட்டயும் சொல்ல முடியாத சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா வச்சுட்டு, அண்ட் தி மிங்கிள் அப் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ஓகே, ஒரு நல்ல சர்க்கிளா இருந்துட்டு அப்படி தூக்கி போட்டு வெளியில வந்துடலாம், ஆனா ஒரு தப்பான சூழ்நிலை விழுந்துட்டா அது வர்றது கஷ்டம். அப்படி இருக்கும்போது கைஸ் ஆர் கேர்ள்ஸ் தே டோன்ட் வாண்ட் பேரண்ட்ஸ் டு பி ஃப்ரெண்ட்ஸ். சில இடத்துல தே ஜஸ்ட் வாண்ட் பேரண்ட்ஸ் டு பி பேரண்ட்ஸ், பட் பேரண்ட்ஸுக்கே ஒரு தனி டெஃபினேஷன் வச்சிருக்காங்க அவங்க. அதாவது என்னோட லிமிடேஷன்ஸை விட்டுடணும், எனக்கு ரொம்ப லிமிட் பண்ணக்கூடாது, என்னோட ஃப்ரீடமே எனக்கு கொடுக்கணும், பட் நான் தப்பா போனேன்னா அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்.
9: நீ ஏன் தப்பா போற, இதே மாதிரி இருக்கணும்.
10: தட் இஸ் குட் டோன்.
9: ஆல்ரைட், நவ இதாவது இப்ப நீ சொன்ன மாதிரி இப்ப பேரண்ட்ஸ் வந்து 15 வயசுக்குள்ள தன்னோட பசங்களை புரிஞ்சுக்கிறதோ இல்ல பசங்க வந்து எல்லாத்தையும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றதோ உண்டு. ஆனா இத வந்து they have to put it under a control. எப்படின்னா சின்னதுல இருந்தே தன்னோட அப்பா அம்மா வந்து அப்பா அம்மா கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்க வந்து ஒரு ஃபீலிங் கொடுக்கணும். என்ன மாதிரி ஒரு ஃபீலிங்னா, ஒரு செக்யூர் ஃபீலிங். நீ வந்து பண்றது இப்படித்தான்ப்பா, இப்படி நீ பண்ணிட்டியா, பரவாயில்ல, ஓகே, நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைம் யூ கேன் ரெக்டிஃபை இட். அதை விட்டுட்டு இப்படி பண்ணிட்டியா, எத்தனை வீட்டுல இன்னைக்கும் பசங்க 15-16 வயசு பசங்க இன்னைக்கும் பெல்டால அடி வாங்குறாங்க.
10: பட் கம்பாரிசன் இஸ் சம்திங் ராங். இது பனிஷ்மெண்ட்ங்கிறது ஒரு பக்கம் இருக்கும்போது
9: பனிஷ்மெண்ட் கேன் சேஞ்ச் எவ்ரி திங்ன்றது இன்னைக்கும் பேரண்ட்ஸ் நினைக்கக்கூடிய

0: இது வந்து தனிப்பட்ட சூழ்நிலையில, அதாவது ஒரு வீட்டுக்குள்ள நடக்கும்போது வேற விஷயம், இதுவே அவங்க கசின்ஸ் முன்னாடியோ இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடியோ நடக்கும்போது தட் கிரியேட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ். அண்ட் மத்தவங்களும் வந்து அவனை வந்து ஒரு இன்ஃபீரியரா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அந்த வழிக்கு வந்து பேரண்ட்ஸ் யாரையும் விட
1: கூடாது. அவன் அடிச்சாலும் திட்டினாலும் அந்த கசன்ஸ்க்கு ரெண்டு விதமான இது வரும். சிம்பதி வரும், இவன் இப்படி அடி
0: வாங்குறானேன்னு.
1: ஆமா பாவம்னு உட்காந்து இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணுவாங்க அவங்க கிட்ட. இல்ல இவன் அடி வாங்கிட்டானா நல்லா வாங்கட்டும், இன்னும் வாங்கட்டும் அப்படின்ற இன்னொரு டைப் ஒரு ஃபீலிங் வரும்.
0: அது வந்து ரிவெஞ்ச் மாதிரி சொல்ல மாட்டாங்க, பட் ஒரு கேவலமா யோசிக்கிற மாதிரி, கேவலமா நினைக்கிற மாதிரி,
1: இவ்வளவு அசிங்கமா அடி வாங்கிட்டான் இவன், நம்ம இதுக்கு வேண்டாம், you don't want him with us அப்படி நினைக்க தோணும்.
0: இது வந்து மனசுக்குள்ள இருந்து வர ஒரு விஷயமா இருக்காது, பட் சாதாரணமா டே டு டே லைஃப்ல அவங்க காட்டும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள அவங்க காட்டும் போது ஒரு, அதாவது ஒரு பெரிய ஒரு பாம் எடுத்து போடுற மாதிரி இருக்கும் மனசுக்குள்ள.
1: என் ஞாபகம் இருக்கு லாஸ்ட் வீக் நான் ஷாப்பிங் போயிருந்தப்போ ஒரு டிநகர்ல ஒரு ஒரு மால், ஓகே, அங்க ஷாப்பிங் போயிருந்தப்போ அந்த குழந்தை வந்து தன்னோட அம்மா கிட்ட வந்து ஏதோ ஒரு ட்ரெஸ் வேணும்னு கேக்குறாங்க. அந்த அம்மா வந்து அந்த பொண்ணு கிட்ட முத வாட்டி சொல்றாங்க, ஷீ பிலாங்ஸ் டு மிடில் கிளாஸ், ஓகே, ஆனா அந்த ட்ரெஸ் வந்துட்டு கோஸ் அரவுண்ட் 3,000 கிட்ட வந்துருச்சு அந்த ட்ரெஸ், ஓகே. அந்த குழந்தை கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்லடா அது நல்லா இல்ல அப்படின்றாங்க.
0: இல்லம்மா நல்லா இருக்கு,
1: இல்லம்மா நல்லா இருக்குன்னு அந்த குழந்தை இன்னும் சத்தமா சொல்றான். அப்போ கடைக்காரன் என்ன கடை அந்த சேல்ஸ் பர்சன் அந்த இடத்துல இருக்கிறவர் என்ன பண்றாரு, எடுத்து காமிக்கிறார், மேடம் இது வந்து புது மாடல், இதை விட ஒரு பெட்டர் குவாலிட்டி எங்கேயுமே கிடைக்காது, பாருங்க மேடம் எவ்வளவு அழகா இருக்கு, விலை கூட சீப் தான் மேடம், 3,000 rupees தான் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நல்லா தெரியுது ஷி பிலாங்ஸ் டு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு. அந்த குழந்தை அடுத்த வாட்டி, அம்மா எனக்கு கண்டிப்பா அது வேணுமா அப்படின்னு. அந்த அம்மா கடைசி என்ன தெரியுமா பண்றாங்க, உடனே ஒரு இதுல ஐ ப்ராமிஸ் யூ ஐ குட் கெட் யூ நெக்ஸ்ட் டைம், ஓகே. அவங்க அப்பா என்ன பண்ணார் தெரியுமா அந்த குழந்தைகிட்ட, ஷீ ஜஸ்ட் பிஞ்ச்ட் ஹர் அ லிட்டில், சும்மா இருக்க மாட்டா வீட்டுக்கு வா வச்சுக்கிறேன்.
0: அதாவது கடையில வந்து அசிங்கப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு
1: எல்லாரும் விதமான அம்மா வந்து ஐ ப்ரோமிஸ் யூ நெக்ஸ்ட் டைம் ஐ கெட் இட் ஃபார் யூன்னு. இந்த அப்பா வந்து கீழே கடைக்காரர் பாக்கலையா, அவரு பாத்துட்டு இருக்காரு, அவரு பாக்கல அப்படின்னு நினைச்சிட்டு பிஞ்ச் பண்ணியாச்சு, பிஞ்ச் பண்ண சும்மா இருக்க மாட்டேன் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல வீட்டுக்கு வா பாத்துக்கிறேன். எனக்கு வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் சீன் த ஃபேமிலி, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அவங்கள, அவங்க என்ன நினைக்கிறாங்க தன்னை யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சிட்டு
0: இருக்காங்க. அந்த குழந்தையோட மனநிலை,
1: ஆமா அது வந்து ஏன் அப்படி ஒரு வத வருதுன்னா, இப்போ நம்ம வந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வளர்க்கும் போதே நம்ம வந்து இந்த கிளாஸ்ல இருந்து வரோம், உங்க அப்பாவோட சம்பளம் இவ்வளவுதான், அது என்ன
0: புரிய வச்சு
1: புரிய வச்சு. இப்ப நீ வெளியே கிளம்புறியா, எங்க அம்மா நான் சொல்றேன், எங்க அம்மா வந்து என்ன இப்படிதான் இது பண்ணாங்க, எங்க அம்மா வந்து நான் வெளியே கிளம்பும் போது எனக்கு ஒரு நைட்டி வாங்கணும், உனக்கு ஒரு சல்வாரு, உங்க அப்பாவுக்கு ஒண்ணு, உன் சிஸ்டருக்கு ரெண்டு இது வாங்கணும், அவ்வளவுதான். சோ இதுக்குள்ளதான் பிளான் பண்றோம், ஓகே. அதாவது உங்ககிட்ட எவ்வளவுதான் காசு இருக்கட்டும், உன் குழந்தைய நீ வெளியே உங்க குழந்தைங்களை நீங்க வெளியே கூட்டு போகும்போது இப்படி சொல்லி கூட்டிட்டு போனோம், so that அவளுக்கு வந்து புரியும்,
0: அவங்க பிளான் பண்ணிப்பாங்க, ஓகே நம்ம பட்ஜெட் வந்து 3,000 இல்ல ஒரு 500 ஒரு 700 நம்ம எடுத்துக்கலாம்,
1: ஆமா
0: அதுக்குள்ள நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் பண்ணுவாங்க.
1: அதுக்கு முன்னாடியே உனக்கு வந்து நான் வந்து 550 இல்ல 600 ரூபீஸ்க்கு நீ என்ன எடுக்கணுமோ எடுத்து.
0: And you know what, அந்த குழந்தைக்கு வந்து மென்டலா அந்த கால்குலேஷன் வந்துட்ட உடனே even she sees something of 6,000 7,000 that doesn't look prettier to her, அது ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்ல முடியாது, ஓகே புரிஞ்சுப்பா அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுட்டு அதை ஒரு டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணிட்டு நான் அதுக்கு அவளுக்கு எது தேவையோ அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபோக்கஸ்ல கொண்டு வந்துடுவான்
1: கண்டிப்பா. ஆனா இதை வந்து நிறைய பேரண்ட்ஸ் பண்றது இல்லை. இப்ப வந்து பாக்கெட்ல இன்னைக்கு லேண்ட்மார்க்ல யுகோ எத்தனை பேரண்ட்ஸ் கையில கேஷ் இருக்குன்னு பாரு, பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கூட்டு போவாங்க ஆனா தே டோன்ட் ஹேவ் கேஷ், தே ஜஸ்ட் ஹேவ் அ கார்டு, கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு, கார்டு வச்சு மூவ் பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு லேண்ட்மார்க்ல நானும் என்னோட சிஸ்டரும் போகும்போது ஐ ஹேட் கேஷ், தி பர்சன் நெக்ஸ்ட் மீ ஹேட் அ பர்சன் பிஃபோர் மீ ஹேட் அ கிரெடிட் கார்டு, அவங்க பையன் ஏதோ தூக்கிட்டு வந்தா இதுக்கும் பில் போடுங்க, அந்த அர்த்தம் என்னமோ தூக்கிட்டு வந்தாங்க அதுக்கும் பில் போடு, எல்லாம் பில் போடு பில் போடு, தே ஹேட் அ பில் ஆஃப் ரூபீஸ் 9,000. லேண்ட்மார்க்ல இருந்து 9,000க்கு சம் ஷாப்பிங் அண்ட் கோயிங் பேக் ஹோம், அதுவும் அந்த குழந்தைகளுக்கு குழந்தைக்கு மட்டுமே தேர் டூயிங் ஷாப்பிங்.
0: என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் வந்து லிபரலைசேஷன்ல வந்துடும், எவ்வளவு லிபர்ட்டி கொடுக்கறோம் அப்படின்றத வந்து பிரச்சனையில தான் இருக்கும். அது இட்ஸ்

0: like a thin rope. You can't stand on top nor below. You should walk on it. So that you should balance.
1: Balance
0: you could balance.
1: Sides.
0: Yeah. So அப்படி பார்க்கும்போது எவ்வளவு லிபர்ட்டி கொடுக்க கூடாதுன்னா நீ எவ்வளவு வேணாலும் இப்போ ஒருத்தர் செஞ்சாருன்னு சொல்றல லேண்ட்மார்க்ல 9000 ஷாப்பிங் அந்த குழந்தைக்கு அது அவசியமா அப்படின்றத வந்து அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும்.
1: புரிய வைக்கிறது கிடையாது. ஆனா அதை வந்து வர வர வர வர எடுத்து போடு பில் போடு பில் பண்ணுங்க பில் பண்ணுங்க கொடுத்துட்டே இருக்காங்க எங்க போகுது.
0: பெஸ்ட் திங் இஸ் யூ நீட் டு டீச் ஒரு ப்ராவர்ப் மாதிரி இருக்கு ராதர் தென் கிவிங் சம்மன் அ ஃபுட் டீச் தெம் ஹவு டு குக். முக்கியமான அடிப்படை விஷயங்களை வந்து சொல்லி கொடுத்துடணும் முதல்ல இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது ஃபண்டமெண்டல் பேஸா இருக்கும் போது யூ கேன் பில்ட் த டவர் வெரி ஃபார்ம்லி. ஸோ நம்ம 9000 அப்படின்னு சொல்லிட்டு அவன் போடுறான்னா உனக்கு இதுல என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய யோசிக்க வைக்கிறதே வந்து அந்த குழந்தைக்கு ஒரு என்ன ஹெல்தியான லைஃப்க்கும் அதோட மென்டல் க்ரோத்துக்கும் வந்து ஒரு என்ன சொல்ற இன்ட்யூட் பண்ற மாதிரி இட்ஸ் இன்ட்யூஷன் அது தூண்டி விட்டு செயல்படுத்துற மாதிரி தேவை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அடுத்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை யோசிக்கும்.
1: பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க வாட் டு தே திங்க் இஸ் நான் வந்து இவ்வளவு லிபர்ட்டியா என் பையன் நான் வளர்க்குறேன்னா ஐ பிலாங் டு எலைட் கிளாஸ் நாளைக்கு அவனும் சம்பாதிப்பான் சம்பாதிச்சுட்டு அவன் பிள்ளைங்களுக்கும் இவ்வளவு செலவழிப்பான் கிடையாது அவன் சம்பாதிக்க மாட்டான் டெலிங் யூ
0: அவன் செலவழிச்சுட்டு
1: அவன் அவன் செலவழிக்கத்தான் செய்வான் ஏன்னா செலவழிக்க மட்டுமே கத்து கொடுத்தா செலவழிக்கத்தான் செய்வான் சேமிக்க கத்து கொடுத்தாலும் அவன் சம்பாதிக்க மாட்டான்
0: அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. மிடில் கிளாஸ் ஆனாலும் என் பையன் அப்படி இருக்க கூடாது என் பையன் வந்து இன்னும் நல்ல ஒரு என்ன சொல்ற நல்ல பொசிஷனுக்கு போகணும் நல்ல ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல் தரத்திலேயே வந்து அவங்களை வளர்க்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க லைஃப் ஸ்டைலயே டோட்டலா மாத்திட்டு அதுக்கப்புறம் அது என் கை மீறி போயிடுச்சுன்னு சொல்லி அழகுல ஒரு பிரயோஜனமா
1: அது உண்டு. நம்ம இந்தியால வந்து எலைட் கிளாஸ்ல இருக்கிறவங்களை விட அப்பர் மிடில் கிளாஸும் மிடில் கிளாஸா இருக்கிறவங்க தான் நம்ம இந்தியால ஜாஸ்தி.
0: ஆமா
1: மிடில் கிளாஸ் ஃபேமிலி வேர் தே ஹாவ் 60% அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வேர் தே ஹாவ் 30%.
0: And you know, truly I believe something. There is nothing called as classes. Lower class, middle class, upper class.
1: இது வந்து இந்த கிளாஸ் எப்படி போகுதுன்னா இட் பிலா இட்ஸ் வித் த இன்கம் இன்கம் ஆஃப் அ ஃபேமிலி த கிளாஸ் கோஸ் இப்போ இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக் ப்ரெஷர்ல இந்த கிளாஸஸ் வந்து எனி டைம் தே கேன் சேஞ்ச் ஆக்சுவலி என்ன உண்டு
0: தான்
1: எனி டைம் 80% கேன் கம் பிகம் அ பாப்பர் எனி டைம் அவன் வந்து ஒரு மாசத்துக்கு அவன் வீட்டு வாடகை வந்து 18,000 கட்டினானா அடுத்த மாசம் அவனுக்கு வேலை இருக்குமா இருக்காதானே தெரியல.
0: So here what you have to think is ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு வந்து நீ வந்து கார்ல தான் போறது அப்படின்னு சொல்லி கொடுக்காம நடக்க வச்சும் கூட்டிட்டு போய் பழகுங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். அது தேவையில்லாம நிறைய வேஸ்ட் பண்ணுவாங்க. சாதாரண என் கசின்ஸ் கூட நான் பார்த்திருக்கேன் ஒரு பாக்கெட் ஃபுல் ஆஃப் ஸ்வீட்ஸ் இருந்ததுன்னா ரெண்டு சாப்பிடுவாங்க நாலு தூக்கி போடுவாங்க அதுக்குள்ள அது வந்து கெட்டு போயிடும்னு வச்சுக்கோங்களேன் கெட்டு போயிடும் இல்லைன்னா எறும்பு முச்சிடும் ஏதாவது அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண முடியாம போயிடும். ஆனா உங்களுக்கு தேவையானது அந்த ரெண்டு தான் அந்த ரெண்டை மட்டுமே வாங்கி சாப்பிட்றதுக்கு வந்து என்ன மிச்ச பணம் சேமிக்கலாமே. ஸோ அந்த சேவிங்ஸ் இல்லாம எதெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சம்டைம்ஸ் பீப்புள் யூஸ் டு சே இன் எவ்ரி ரைஸ் யூ ஈட் யுவர் நேம் இஸ் ரிட்டன் நீங்க சாப்பிட்ற ஒவ்வொரு என்ன அரிசியில வந்து உங்க பேர்ல தான் எழுதியிருக்கு பிகாஸ் இட் இஸ் சம்திங் தட் கிவ்ஸ் யூ குட் ஹெல்த் And that health will improve you to grow better, maturize better, and do better things. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து சாதாரணமாக சாப்பிட்ற விஷயத்தில் வந்து வேஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா அந்த குழந்தைக்கு சொல்லணும் இது கூட கிடைக்காம நிறைய பேர் இருக்காங்கப்பா அவங்களுக்கு கொடுத்து பழகு ஷேரிங் தெரிஞ்சிடும் ஷேரிங் எப்படி பண்ணுறதுன்னு அந்த குழந்தைக்கு புரிய வச்சிடலாம். அண்ட் நீ வேஸ்ட் பண்ணாமல் இது அப்படின் போது சேவிங் தெரிஞ்சிடும் அந்த ஷேரிங் சேவிங் வச்சுட்டு அந்த கிட் எவ்வளோ அழகாக வந்து ஒரு லைஃபை லீட் பண்ண முடியும் இன் ஃபியூச்சர் இன் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வந்து உணர்த்தணும் குழந்தைங்களுக்கு
1: கண்டிப்பா. இப்ப வந்து இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு முக்கியமான கான்செப்ட்ஸ் பாத்துட்டு இருந்தோம். ஒண்ணு வந்து கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அடுத்து வந்து பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்
0: அண்ட் இதையும் மீறி வர ரிலேஷன்ஷிப் என்னன்னா மாமியார் மருமக ரொம்ப பெரிய ரிலேஷன்ஷிப் அண்ட் ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ரிலேஷன்ஷிப்
1: கான்ட்ரவர்ஷியல் மட்டும் கிடையாம ரொம்ப ரொம்ப வருஷமா இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஏதோ ஒண்ணு புழுங்கிட்டு இருக்குது இன்னைக்கும்.
0: ஆமா,
1: ஏதோ ஒன்னு இருக்குது விச் வி ரியலி குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாழக்கூடிய ரொம்ப சில மாமியார் மருமகள். மருமகள் அப்படிங்கிற வார்த்தையே வேண்டாமே. அதாவது தன்னோட அம்மா வீட்டுல இருந்து தன்னோட கணவருடைய அம்மா வீட்டுக்கு போற அந்த பொண்ணு, அங்க இருக்கிற அம்மா அப்பாவை தன்னுடைய அம்மா அப்பா ட்ரீட் பண்ண மாதிரி ட்ரீட் பண்ணா என்ன?
0: நீ சொல்றதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பட் சம்வேர் அரவுண்ட் அம்மா அப்பா கணவன் மனைவி அப்படின்னு பார்க்கும்போது திஸ் கைண்ட் ஆஃப் பிளட் ரிலேஷன். பட் இந்த மாமியார் மருமகள் வரும்போது டூ டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் ஜாயினிங் டுகெதர் வேர் தி யங்ஸ்டர் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஒன் ஃபேமிலி அண்ட் எல்டர் இஸ் கம்மிங் ஃப்ரம் அனதர் ஃபேமிலி. இந்த மாதிரி பார்க்கும்போது சாதாரணமாக வந்து இவ என்ன இருந்தாலும் என்னோடவ கிடையாதே.
1: ஆல் ரைட், இவ வந்து என்ன என்ன சொல்றேன்னா, நான் வந்து தி திங் இஸ்
0: யா டெல் மீ, நான் சொன்னேன் இல்லையா எப்படி வந்து வெளியில வெளியில போறாங்க ரெண்டு பேரும் வந்து ஏன் ஒருத்தர் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியலங்கிறது காரணம் வந்து தி திங்க் ஷி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், ஷி இஸ் நாட் மைன், ஷி இஸ் நாட் மை ஐ நோ மை சன், ஷி இஸ் நாட் மை கிராண்ட் சைல்டு, ஷி இஸ் நாட் நத்திங் டு மீ. ஆனால் அவள் எதுக்கு எனக்கு தேவை அப்படின்னு பார்க்கும்போது என்ன என்னால் செய்ய முடியாத சில விஷயங்களை அவளால் செய்ய முடியும் இந்த குடும்பத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஏற்றுக்கும் போது அந்த நம்பிக்கையை வந்து அவங்க ஏன் வலியுறுத்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்லாஸ் இருப்பாங்க நிறைய பேர். ஒரு ஃபேமிலியில் வந்து ரெண்டு டாட்டர் இன்லாஸ் இருப்பாங்க, ரெண்டு சன் இன்லாஸ் இருப்பாங்க. இந்த வகையில் பார்க்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் அகெயின் ஈகோ வரும், அகெயின் காம்படிஷன் வரும். இதுவும் வந்து லைஃப் ஸ்டைலையும் சேலரியும் பேஸ் பண்ணி வர விஷயமா தான் இருக்கும். அண்ட் இந்த இன்லாஸ்க்குள்ளே எப்படி வந்து ப்ராப்ளமை நம்ம தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இன்லாஸ்க்குள்ளே எப்படி அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு வர முடியும், ஈகோ எப்படி வந்து கிரியேட் பண்ண முடியாதுன்னா, சமைக்கிறது பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு நாள் நீ சமைக்கிறேன்னா ஒரு நாள் நான் சமைக்கிற அப்படின்னு இல்லாமல் வேலைக்கு போகிற மருமகள் வந்து சமைச்சிக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்.
1: கண்டிப்பாக இப்போ வந்து இந்த இன்லாஸ் அதாவது மாமியாரோ இல்லை மாமியாரோ இன்லாஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஓகேவா, வி ஜஸ்ட் ஹாவ் அ லிட்டில் ஆஃப் லவ். நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி A little of love would do everything. Okay, va? Ippa vandu you just start off. Nee vandu sonna maadhiri first vandattu oru marumagal vandu thannoda veettukku oru magal vara appdi nenikkanum andha maamiyar. Adhe maari thannoda amma veettu dhaan poronu indha marumagalum nenikkanum. In-laws are thannoda sisters maari nenichikkanum. Akka thangachi kitta evlo alaga irukkeenga.
0: Ala appdi nenikkiradhana kashtama irudhu.
1: Yen nenikka koodadhu?
0: Nenikka koodadhu ya. That's because நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து ஒரு பாக்கப்பாட்டுல வந்து கிரியேட் பண்ணிடுறோம், நீ பாத்து
1: அங்க பாத்து
0: அவங்க கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியா வீட்டுல இருந்து சொல்லி கொடுத்து அனுப்புறாங்க. அந்த வீட்லயும் உங்களை அப்படிதான் ட்ரீட் பண்றாங்க, நீங்க ஒரு வெளியாள் அப்படின்னு சொல்லிட்டு நடத்துறாங்க.
1: ஸ்டார்டிங்ல தே வுட் ஸ்டார்ட் ஆஃப் வித் தட், ஓகே, ஸ்டார்டிங்ல தே வுட் பீ ஸ்டார்ட் ஆஃப் வித் தட், இட் இஸ் வெளியாள் மாதிரி ஒரு ட்ரீட் பண்றது. பட் போக நீ வீட்டுக்கு போ, மாமியார் வீட்டுக்கு போனோட கொத்துச்சாவி உங்க மடிக்கு வரணும்னு நினைக்கிறதோ இல்ல மாமியார் வந்துட்டு எல் மருமக வந்துட்டா நான் அப்படியே ஆஹா ஆராம்சே நான் வந்து ஐ சிட் பேக் அண்ட் ஐ கேன் வாட்ச் டிவி
0: இருந்தாலுமே அதாவது ஒரு குடும்பத்துல வந்து ஒரு மாமியாரும் வேலை செய்யறாங்க, நீ சாம்பார் பண்றேன்னா நான் சாப்பாடு பண்றேன் இப்படியும் இருக்காங்க. ஆனா அப்படி இருந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு பேரியர் இருக்கு. அந்த பேரியருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாக்கும்போது The son there, அதாவது ஒரு ஒரு பிள்ளையும் ஒரு கணவனும் அந்த ரெண்டும் சேர்ந்த ஒரு பொசிஷன்ல வந்து he doesn't handle things well. He bias thing. ஒரு பார்ஷியாலிட்டி கிரியேட் பண்ணும்போது ஒன் ஆர் தி அதர் தி ஃபைட்.
1: That's true. இப்போ I have a very good example for this. Okay, I would end up with this example. எங்க வீட்டுக்கு ஜஸ்ட் கீழே ஒரு ஃபேமிலி இருக்காங்க. Okay, they try to live in a group. Okay, they all live together. ஓகே, மாமா அம்மா அப்பா பையன், அம்மா அப்பா கிடையாது, அம்மா பையன் அந்த ஒய்ஃபு கணவன் மனைவி அம்மா குழந்தை, அதுக்கப்புறம் கணவனுடைய அம்மாவின் சித்தி அம்மா தங்கியும் ஆனா அது வந்து ஒரு செட் ஆகலன்னு சொல்லிட்டு அந்த சித்தப்பாவும் சித்தியும் மட்டும் தனியா வந்துட்டாங்க. அதாவது அந்த பையனுடைய சித்தப்பாவும் சித்தியும் தனியா வந்துட்டாங்க. இப்ப அம்மாவும் மருமக அம்மாவும் மனைவியும் குழந்தையும் இருக்காங்க. தினம் பாரு அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வெடிச்சுட்டே இருக்கும். ஒன்று மாமியார், ஒன்று தன்னோட அம்மா அழுவாங்க, இல்லை தன்னுடைய மனைவி அழுவாங்க. அந்த பையனுக்கு வந்து ஃபேமிலியை வந்து ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறதே தெரியாது.
0: ஸோ அந்த பீஸ்ஃபுல்னஸ் வந்து கெட்டு
1: ஜஸ்ட் பிகாஸ் ஹி வாஸ் ஒன்லி வித் சிஸ்டர்ஸ். ஒரு சிஸ்டர் தன்னோட சிஸ்டர்ஸோட வளர்ந்ததுனாலேயோ என்னமோ அவ அந்த பையனுக்கு வந்து அவங்க வந்து வளர்ந்ததெல்லாம் அவங்க சிஸ்டர்ஸோட, அதனாலேயே என்னமோ தெரியல அவனுக்கு வந்து ஒரு ப்ராடர் மைண்டே கிடையாது. தன்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ப்ராட் மைண்டு, அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ப்ராட் மைண்டட். தட் கேர்ள் இஸ் தன்னோட தான் பெற்ற குழந்தைக்காக என்ன வேணா பண்ணலாம், வாட் எவர் வி வாண்ட் வி கேன் டூ. நான் ஓட்டி பார்த்தாவது நான் இன்னும் சம்பாதிச்சு என் பையனுக்கு செலவு பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தாய். ஆனா அதை வந்து அந்த
0: it didn't work out well
1: and it doesn't work out also. Anything, whatever it is, அந்த பொண்ணு ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா செலவு பண்ணா கூட that's a problem in the
0: house. And again, here you have a generation gap. மாமியார் பார்க்கும்போது இந்த மருமக, she is the second generation.
1: Yeah.
0: And the third generation is the grandchild.
1: The problem is the மாமியார் வந்து they are பக்கா ஐயர் ஃபேமிலி. And this girl, the மருமகள் வந்துட்டு she doesn't follow lots of tradition. மாமியார் வந்து she wants to follow those traditions and she doesn't follow.
0: சில இடத்துல இவங்க வந்து flexible-ஆ இருக்கலாம், சில இடத்துல அவங்க வந்து இவங்களோட rituals வந்து accept பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது அந்த
1: ஃப்ரெண்டுக்கும் இன்னைக்கும் நீ மடி மடிசார் கட்டு, நீ மடியா இருக்க அந்த மடி இது பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணும், அதை ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்க, தேவையில்லை. ஆனா அதுக்காக பக்கத்து வீட்டுக்காரங்களை எல்லாம் கஷ்டப்படுத்தி ஃபாலோ பண்ணணுமாமா? அவங்க வீட்டுல ஹோமோனா நாங்க எல்லாம் மூக்க மூடிட்டு வீடெல்லாம் நாங்களாம் ஜன்னல்லாம் திறந்து வச்சுட்டு எல்லாரும் நாங்களாம் கஷ்டப்படுவோம். அவங்க வீட்டுல ஒரு விசேஷம்னா நாங்கெல்லாம் வெளியே போயிடணும், அந்த அளவுக்கு இருக்கும் அவங்க வீட்டுல. சோ தே ஃபாலோ அ ஸ்ட்ரிக்ட் ட்ரெடிஷன். சோ அந்த மாதிரி இன்னைக்குள்ள ட்ரெண்ட்ல வந்து நம்ம வி வில்
0: அவங்க ட்ரெடிஷன் ஃபாலோ பண்றாங்க, பட் இவங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஃபிளெக்சிபிளா இருக்க முடியல. அதாவது க்ரோன் அப் பீப்பிள்ஸ், கிராண்ட் மதர், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் பார்க்கும்போது அவங்களால வந்து அந்த ரிச்சுவல்ஸ் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க முடியாது. பட் வி கேன் எக்ஸ்பிளைன் டு தெம் ஆர் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி இருக்கு, இதை கொஞ்சம் வைண்ட் அப் பண்ணிட்டு என்னை வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது யாருமே வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது ரிலேஷன்ஷிப் இட்ஸ் எ பிக் திங். யூ நோ யூ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் திங் டு ஸ்பீக் அபவுட், பட் ஸ்டில் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இதோட முடிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. பட் நம்ம வைண்ட் அப் பண்ணும்போது ஒரு விஷயம் பார்க்க முடியும், அதாவது நம்ம பார்த்த ரிலேஷன்ஷிப்லேயே வந்து ஈகோ காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் தான் முக்கியமான விஷயமா இருக்கு. அதெல்லாம் இல்லாத போகும்போது
1: ஈகோ மட்டும் போதும். Ego is only seed for the problem.
0: You know, ego is the positive side. Romba positive item vechukongala, over confidence
1: vandha ego. Over confidence will also.
0: No confidence na, the inferiority complex side. So complex and ego, you need not be down nor top, but stay on the line.
1: Stay in a balanced position. அப்படி சொல்லலாம்.
0: You're walking on the rope.
1: That's true. So, நான் வந்து நம்ம ஃபேமிலியை வந்து எப்படி லீட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் ஒரு லைஃபை எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். வி கேன் ஸ்டில் டியூன் ஆன். உங்களுக்கு ஏதாவது நேயர்களான உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எங்களுக்கு நீங்கள் எழுதி போடலாம். கடைசி என்ன சொல்ல போகிறோம், ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் லவ் ஆல்.
0: Yeah. We are after all human beings. Yeah. We have positives and negatives.
1: ஆறு அறிவு நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆறாவது அறிவை எதுக்கு கொடுத்திருக்காங்க கடவுள்னா, லவ் பண்றதுக்கு மட்டுமே. Have some love for everyone.
0: என்ன சில இதை டாலரேட் பண்ணிட்டு சிலர்ல வந்து கொஞ்சம் ஸ்டபனா இருக்கவும் வேணும். ரெண்டுத்தையும் பார்த்துட்டு ஒழுங்கா
1: உங்களுக்கு have a balanced life. Love all. Have a very, lead a very happy life.
0: And walk on the rope very properly. You
1: yeah,
0: might
1: that's
0: slip.
1: True.
0: So, yeah.
1: We have come to the end of the program.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது MOP சமுதாய வானொலி 107.8.
1: நான் உங்க காயத்ரி,
0: ஹியர் உங்க அகல்யா இருக்கேன்,
1: சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. சோ டேக் கேர்.

0: உன்னோட லைஃபை நீயே கெடுத்துக்கிட்ட பிரியா. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்னை விட கம்மியாக மார்க் வாங்கிட்டு நல்ல நல்ல காலேஜில் பிஇ எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. நீ ஏதாவது புதுசாக உன் லைஃப்பில் பண்ணணும்ட்டு வீணா வீட்டில் உட்காந்துருக்க.
1: அப்பா இல்லப்பா, நான் ஏதாவது புதுசா பண்ணி லைஃப்ல கண்டிப்பா சாதிப்பேன்ப்பா.
0: நீ எல்லாம் உருப்படவே மாட்ட.
2: என்னடா அப்பா கத்துறாரா? டோன்ட் வரி, உனக்கு தான் சமைக்கிறது ஹோட்டல்ஸ்க்கு போகிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல. நீ ஏன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சேரக்கூடாது? நீ படிக்கும் போதே நல்லா சம்பாதிக்கலாம்.
1: ஆமால அம்மா, தேங்க்யூ சோ மச். இப்பவே இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்றேன்.
3: 3 வருடங்களுக்கு பிறகு
1: அப்பா நான் புதுசா வீடு வாங்கிட்டேன்.

சாரி பையா, உன்னை புரிஞ்சிக்காமல் உன்னை திட்டேன், என்னை மன்னிச்சிடு. நீ இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் எடுத்து படித்து உன் ஃப்ரெண்ட்ஸை விட நல்லா முன்னுக்கு வந்து காமிச்சிருக்கேன்.

0: கருதி வெளியிடுவோர் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பேசிக் கொண்டிருப்பது கலைச்செல்வி சண்முகம். உங்களோட ஆரோக்கியத்திற்கு, உங்களோட மனசு நிம்மதிக்கு, உங்க குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு, அற்புதமா இருக்கிறதுக்கு எல்லா முக்கியமான விஷயம் யோகா. கண்டிப்பா நீங்க நாளையில இருந்து எல்லாரும் யோகா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் நானு. யோகா செஞ்சீங்கன்னாக்கா உங்க உடல் மட்டும் இல்ல, உயிர் மட்டும் இல்ல, மனம், உடல், உயிர், மனம் எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு முக்கியமான காரணம் யோகா, யோகா, யோகா.
1: You are listening to MOP Community Radio 107.8. English Tamil matta illenga, namba MOP Radio Hindi news shows thoguthu valangranga.

0: என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கலடா, கேட்டா நான் அழகிலன்ட்டா இன்னமும் அவ பெரிய ஓலக அழகி மாதிரி. வினோத்து ஏதோ ஒரு வழி சொல்றா.
1: ஆசிட் எதுக்கு இருக்கு, எடுத்து ஊத்து மச்சி, அவ அழகு காலி.
2: ஏ வினோத், உன் தங்கச்சி மேல சேகர் ஆசிட் ஊத்திடாடா.
1: என்னது, என் தங்கச்சி மேலையா?
3: நீங்கள் கொடுமைப்படுத்தும் பெண் உங்களின் நண்பனின் தங்கையாக கூட இருக்கலாம். பெண்களின் முகத்தில் திராவகம் வீசும் குற்றங்களை தவிர்ப்போம், பெண்களை காப்போம். கடையில் திராவகம் விற்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP-இன் சமுதாய வானொலி 107.8. இது நம்ம சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வெட்ட வெட்ட வளரும் வாழையை போல, கொடுக்க கொடுக்க சுரக்கும் ரத்தத்தை பரந்த மனதோடு எந்தவித அச்சமும் இல்லாமல் தானமாக கொடுத்து பிற உயிரை காப்பாற்ற பாடுபடுவோமாக.
1: இரத்த தானம் செய்யும் உள்ளம் மனிதாபிமானத்தின் சன்னிதானம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் MOP சமுதாய வானொலி 107.8.

0: Hi, I'm Surya Narayanan, a chartered accountant. I did all my studies in the city of Chennai and till my college, my school education. I work in Bombay. My work life has been in Bombay. So I would say I got the best part of both. Chennai is good in academics. Chennai is good in enjoying your coffee, tea, and also not really wavering too much. You know, you have good peers and good colleagues that are there. And what I would say is always know your roots, be happy where you come from, know your roots. And I should, people are today, இங்க இருக்கிறது தமிழ் கல்ச்சரும் தமிழை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், என்ன தமிழ் லாங்குவேஜ்ல என்ன லிட்ரேச்சர் இருக்கு அதெல்லாம் படிங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதோட தமிழ்ல இருக்கிற நிறைய திருக்குறள் போன்ற நூல்களை படித்து அதிலேருந்து பயனடையலாம். அதை வந்து விடக்கூடாது, நீங்களாம் நல்லா படித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில்
1: நிலா வெளிச்சத்தில் பாட்டி சொன்ன கதையை இன்னைக்கும் மறந்திருக்க மாட்டோம். அதே மாதிரி பள்ளி காலத்தில் நண்பர்கள் புத்தகத்தில் படித்ததையும் படத்தில் பார்த்த சொன்ன கதைகளையும் மறந்திருக்க மாட்டோம். எந்த வயசானாலும் கதை கேட்குற ஆர்வம் மட்டும் குறையவே குறையாது. கதை பிரியர்களே, உங்களுக்காக எம்ஓபி சமுதாய வானொலி 107.

0: 97.8. வணக்கம். சென்னை, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. என்ன குட்டீஸ், இன்னைக்கு கதை கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இது நம்மளோட என்ன ஷோ, கதை கேட்கலாம் வாங்க. இன்னைக்கு கதை சொல்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். வாங்க, நம்ம இதே எக்ஸைட்மெண்டோட கதையை கேட்கலாம். அக்கா, தூக்கமே வரலக்கா, ஏதாவது கதை சொல்ல ப்ளீஸ்.
1: என்னடி இப்படி திடீர்னு கேக்குற? எப்பயுமே உனக்கு அப்பா தானே கதை சொல்வாரு.
0: என்னக்கா நீ கேக்குற? அப்பாதான் ஊருக்கு போயிட்டாருல, இன்னைக்கு நீ தான் கதை சொல்லி ஆகணும், இல்லைன்னா நான் தூங்கவே மாட்டேன்.
1: சரி சொல்றேன். என்ன கதை சொல்லலாம்? புலி கதை சொல்லவா?
0: அக்கா, புலினா டைகர் தானே?
1: ஆமாண்டா.
0: சரி சொல்ல.
1: சரி, ஒரு ஊர்ல ஒரு வழிபோக்கன் இருந்தாராம். அந்த வழிபோக்கன் காட்டு வழியே பயணம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப எங்கயோ புலியோட உருமல் சத்தம் கேட்டுச்சான். உடனே அந்த உருமல் சத்தத்தை கேட்ட வழிபோக்கன் பயந்து போயிட்டாராம். ஐயோ, உள்ள எங்கயோ புலி இருக்குது போல, நாம இந்த காட்டு வழியில இருந்து வெளில போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் வெளியில போக முயற்சி பண்ணிட்டு இருந்தாராம். அப்ப வந்து அந்த புலி, இல்ல இல்ல வழிபோக்கனே, நீ பயப்படாத, நான் கூண்டுக்குள்ள மாட்டின்னு இருக்கேன், என்னை வந்து நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லிச்சான். என்னடா இந்த புலி இப்படி சொல்லுதே, எங்கிருந்து எந்த வழியா சத்தம் வருதுன்னு சொல்லி சத்தம் வழியாவே அந்த வழிபோக்கன் வந்து நடந்து போயிட்டு இருந்தாராம். அப்ப வந்து ஒரு கூண்டுக்குள்ள புலி இருக்கிறத பார்த்தாராம். அந்த புலி வழிபோக்கனை பார்த்து, இந்த கூண்டுக்குள்ள ஒரு ஆடு இருந்துச்சு, அந்த ஆடு சாப்பிடலான்ற ஆசையில வந்தேன், ஆனா நானே கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். நீ எனக்கு இந்த கூண்டை மட்டும் திறந்து விட்டு நான் உனக்கு காலம் முழுக்க நன்றியோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். இத கேட்ட வழிபோக்க, நீ என்ன இப்படி சொல்ற, உன்னை திறந்து விட்டா நீ என்னே அடிச்சு சாப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அந்த புலி சொல்லிச்சான், நான் ஒண்ணு நன்றி கேட்டவன் இல்ல, எனக்கு உதவி பண்ணவங்களுக்கு நான் காலம் காலமா நன்றியோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். இத நம்மள வழிபோக்கன் கூண்டை வந்து திறந்து விட்டாராம்.
0: கூண்டை திறந்து விட்டானா?
1: ஆமாண்டா, கூண்டை திறந்து விட்டானே அந்த புலி சும்மா இருக்குமா? அதான் அந்த வழிபோக்கன் மேல பாய ஆரம்பிச்சிருச்சான். உடனே வழிபோக்கன், என்ன புலியே இப்படி பண்ற, இது உனக்கே நியாயமா இருக்கா? நான் உன் உயிரை காப்பாத்ததானே வந்து நான் திறந்து விட்டேன், இப்ப நீ என் உயிரே கொல்லலான்னு பாக்குறியே அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த புலி சொல்லிச்சான், எங்களோட தன்மையே மனுஷனை வந்து கொன்னு அது உணவா ஆக்கிக்கிறது தான் எங்களோட தன்மை. அது தெரியாம நீ முட்டாள்தனமா திறந்து விட்டா அதுக்கு நானா பொறுப்பாக முடியும்? என்னோட தன்மை சாப்பிடுறது, நான் உனைப்பா அடிச்சு கொள்ளதான் போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே பயந்து போய் அந்த வழி போக்கன் அங்கேயே நின்னுட்டாராம். அந்த வழியா நரி வந்துச்சான். இந்த நரி கிட்ட போயிட்டு நாம நியாயத்தை கேட்கலாம்னு சொல்லி வழிபோக்கன் சொல்ல, புலியும் வழிபோக்கனும் அந்த நரி கிட்ட போறாங்க. நரி கிட்ட வழிபோக்கன் நடந்த எல்லா கதையும் ஒண்ணு விடாம தெளிவா சொல்லிட்டாராம். இத புரிஞ்சுக்கிட்ட நரி தந்திரமா, ஐயோ நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, இப்படி நீங்க பட்டும் படாம சொன்னீங்கன்னா நான் என்னதான் புரிஞ்சுக்கிறது, எனக்கு முதல்ல இருந்து ஒழுங்கா தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சிங்கம், வழிபோக்கனோட பேச்ச கேட்டா வேலைக்கு ஆகாது, நாம போய் நரி கிட்ட வந்து நடந்ததை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் தெளிவா சொல்ல ஆரம்பிச்சுதான். ஆனா நரி மறுபடியும் எதுவுமே புரியாத மாதிரியே இருந்ததான். உடனே புலி வந்து நரியோட கைய பிடிச்சிட்டு கூண்டு கிட்ட இட்டுன்னு போயிட்டு, நான் வந்து இந்த கூண்டுலதான் அடைஞ்சு கிடந்தேன் அப்படின்னு சொல்லிச்சான். அத பார்த்த நரி, எந்த கூண்டுல எப்படி அடைஞ்சு கிடந்த அப்படின்னு கேட்டுச்சான். உடனே புலி விறுவிறுன்னு கூண்டுக்குள்ள போச்சான். இப்படிதான் அடைஞ்சு கிடந்த அது சொல்றதுக்குள்ள நரி உடனே போயிட்டு கூண்ட வந்து லாக் பண்ணிடுச்சான். இத பார்த்த புலி, நரியாரே என்ன அயோக்கியத்தனம், எனக்கே துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அந்த நரி புலிய பார்த்து, நான் ஒண்ணு இந்த வழிபோக்கன் மாதிரி முட்டாள் கிடையாது, உனக்கு நியாயமா நான் வந்து நியாயத்தை சொன்னா நீ என்னை, நீ வழிபோக்கனையும் கொன்னுட்டு என்னையும் கொன்னிடுவ, நான் ஒன்னும் வழிபோக்கன் மாதிரி முட்டாள் கிடையாது, நீ உள்ள இருக்கிறதுதான் எல்லாருக்குமே நல்லதுன்னு சொல்லிட்டு நரி வந்து போயிடுச்சான்.
0: சூப்பர் கா,
1: இதுல இருந்து உனக்கு என்ன புரிஞ்சது?
0: எனக்கு புரியலக்கா, நீ ஏன் சொல்ல?
1: இதுல இருந்து நம்ம சிந்தித்து செயல்படணும், புரியுதா?
0: புரிஞ்சுக்கிச்சு.
1: இந்த கதைக்கு என்ன தலைப்பு வைக்கலாம்?
0: புலி வழிபோக்கன் என்ன வைக்கலாம்? புலியை விடுவித்த வழிபோக்கன்.
1: சரியா சொன்ன.
0: சூப்பர் கா, தேங்க்யூ சோ மச்.
1: சரி, இன்னைக்கு நீ தூங்க, நாளைக்கு நான் இதே மாதிரி கதை சொல்றேன்.
0: என்ன சுட்டீஸ், இன்னைக்கு கதை கேட்டு ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டீங்களா? இதே விறுவிறுப்போட நாளைக்கும் நாங்க உங்களை வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from Arjani Shantini. And நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது MOP சமுதாய வானொலி 107.8.

0: 97.8.
1: Hey!

0: வணக்கம். இன்னைக்கு நான் வந்து குளோபல் வார்மிங்கை பத்தி பேச போறோம். நீங்க நிறைய விஷயங்கள் வந்து நீங்க மறக்கிறீங்க எல்லாரும், எஸ்பெஷலி வீட்டுல வந்து நம்ம தூங்கும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்ல நம்ம வீட்டு விட்டு கிளம்பும் போது லைட் ஆஃப் பண்றது, இல்லைன்னா சார்ஜர் நம்பர் போன் சார்ஜர்ஸ் நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம ஆஃப் பண்ணாம இருந்தாக்கா இட் இஸ் ஆடிங் ஆன் டு குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க எதா ஆனாலும் டிவி ஆன் பண்ணி ஸ்டாண்ட்பை பட்டன் பிரஸ் பண்ணி நீங்க டிவி ஆஃப் பண்ணிடுவீங்க. ஆனா அதுல டிவியில இருக்கிற ஸ்விட்ச் நம்ம ஆஃப் பண்ணோம், ஏன்னா தட் ப்ரொடியூசஸ் லாட் ஆஃப் ஹீட். அது இல்லாம ரைஸ் குக்கர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாம வார்ம்ல போட்டு வச்சிருப்பீங்க. அது இன்னொரு எக்ஸாம்பிள். அதை நம்ம அவாய்ட் பண்ணும் இன் ஆர்டர் டு நாட் அலவ் குளோபல் வார்மிங். அதனால நிறைய விஷயம் நம்ம யோசிக்க வேண்டியது. ஃப்ரிட்ஜ் ஆனா கூட அட்லீஸ்ட் டிஃப்ராஸ்டிங் ஹேஸ் டு பி டன் ஒன்ஸ் இன் எவ்ரி 2 weeks, விச் இஸ் வெரி குட் ஃபார் எலக்ட்ரிசிட்டி, சேவிங் எலக்ட்ரிசிட்டி. அது இல்லாம ரெடியூஸ் குளோபல் வார்மிங். அது இல்லாம நீங்க லேப்டாப்ஸ், நிறைய லேப்டாப்ஸ் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த காலத்துல, லேப்டாப்ஸ் கூட நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஹைபர்னேட்ல போடாம நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாக்கா அவ்வளவு பேட்டரி சார்ஜ் உங்களுக்கு கம்மி ஆயிடும். அது இல்லாம எலக்ட்ரிசிட்டி நீங்க சேவ் பண்ணலாம். தவிர நீங்க இட் இஸ் அனதர் பாசிட்டிவ் ஆக்ட் டுவர்ட்ஸ் குளோபல் வார்மிங். இதோட நான் என்னுடைய வார்த்தைகள் சுருக்கிடுறேன். தொடர்ந்து கேளுங்க எம்ஓபியுடன் சமுதாய வானொலி 107.8. தேங்க்யூ. இது உங்களோட பெனிதயால் பேசுறேன்.
1: வெல்கம் பேக் லிசனர்ஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதுக்கு நம்மளோட கண்ணோட்டம் ஒரு மாதிரி இருக்கும், மக்களோட கருத்து வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக்களோட கருத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்லாம மக்களை பத்தி நம்ம

0: அப்பாவிகளே, உங்களுக்கெல்லாம் விவசாயம் தெரிஞ்ச அளவுக்கு விவரம் தெரியலையா ஐயா? இந்தியாவிலேயே மெஜாரிட்டி உங்களை மாதிரி விவசாயிங்க தானே. 80% விவசாயத்தை நம்பி வாழ்ற பூமியா இது. நீங்கள்லாம் ஒத்துமையா குரல் கொடுத்திருந்தீங்கன்னா அன்னைக்கே நதிகள் எல்லாம் தேசியமயமாயிருக்கும்யா.
1: நம்ம கேணி இருக்கலாம், அந்த கேணியில போய் ஒரு சம் தண்ணியை குடி. 24 மணி நேரத்துல பிள்ளை பிறக்கலன்னா என்ன செருப்பா?
2: அந்த கேணி இல்லையா,
1: கேணினா எழப்பமா சொல்லுத.
0: ஏய், நீங்க வண்டியை நிறுத்தாம ஓட்டுற லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுமாடா. திருநெல்வேலி ஆரம்பிச்சு மதுரை, திருச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம் வரைக்கும் உங்க அக்கப்பூர் தாங்க முடியலையடா. ஏண்டா ரோட்டோரத்துல ஒரு பய நடமாட முடியலையாடா? நேரம் பிளாட்பார்ட்ல ஏற்றி புளிய மரத்துல இடிச்சு வண்டியை இப்படி நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. அப்புறம் ஏண்டா

0: சாங்கியம்னு கதை விடுறீங்க?
1: பஞ்சாயத்து எலெக்ஷன்லயே பட்டனை அமைக்கி ஓட்டு போட்டுட்டு இங்க வந்து குடத்துக்குள்ள கைய விட்டு துளாவுறீங்களேடா, உங்களை என்ன சொல்றது?
2: இப்போ நீங்க கேட்ட குரல் எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான குரல். இவர் காமெடியில கிங்குங்க. காமெடியில டைமிங், பாடி லாங்குவேஜ், சோஷியல் மெசேஜோட காம்பினி அப்படின்னு சொன்னாலே இவர் பேரு தான் ஞாபகம் வரும். 3 decades நம்மள எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருக்காரு. இவருக்கு இன்னொரு முகமும் இருக்கு. இவர் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மற்றும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான மனிதர். இவரை பத்தி நான் ஏன் இப்போ பேசுறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருக்கீங்களா? நம்ம எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் ஃபார் விமன் வாய்ஸஸ் 15 ஈவெண்ட்ல நிறைய சோஷியல் இஷ்யூஸை எடுத்துட்டு அதை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு அதை பத்தி நிறைய பேச எல்லாரையும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. இன்னைக்கு நாங்க எடுத்திருக்கிற இனிஷியேட்டிவ் என்னன்னா, ஈச் ஒன் பிளான்ட் ஒன், அதாவது எல்லாரும் மரம் நடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். நம்ம எம்ஓபி எஃப்எம் 107.8 அப்படிங்கிறதுனால 107 ட்ரீஸும் 8 பிளான்ட்ஸும் நாம இன்னைக்கு நடலாம்னு இருக்கும். அதுக்கு நம்ம விவேக் சாரை தான் கூப்பிட்டுருக்கோம். அவர் கிரீன் கலாம் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டால பல லட்சம் மரங்களை நட்டிருக்காரு. அவரோட டார்கெட் நம்பர் 1 crore. நம்மளால ஒரு மரமாவது நடணும்ல. இன்னைக்கு அவர் வரப்போறாரு. அவர் மரங்களின் முக்கியத்துவம், மரங்களை எதுக்காக நம்ம நடணும் அப்படின்னு சொல்றதுக்காக வாங்க விவேக் சார் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம்.
3: வணக்கம். அவர் லேடி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இப்போ நான் இங்கே இருக்கேன். எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், எம்ஏ கம்யூனிகேஷன் அண்ட் மீடியா மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து கலாம் சாருடைய கனவு வந்து மரங்கள் நடுவது. அதில் எனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு வந்து 1 crore. அதை கிரீன் கலாம்ன்ற அமைப்பை ஏற்படுத்தி நான் செய்துட்டு வரேன். அதில் வந்து இவங்க ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து 107 ட்ரீஸ் இந்த ஸ்கூல் வளாகத்தில் நடுறதுக்காக என்னை சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க, வந்திருக்கேன். நான் ஏற்கனவே பல மேடைகளில் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல வந்து 33% வந்து வனங்கள், காடுகள் இருக்கணும். இந்தியாவில் 33% என்பது அருகி அருகி குறுகி 23% குறைஞ்சிருக்குது. அதனால தான் அந்த தட்பவெப்ப சூழ்நிலை ஏற்படுற மாறுபாடும், திடீர் வெள்ளமும் திடீர் மழையும் அல்லது மிக கொடுமையான வறட்சியும் ஏற்பட்டுருக்கு. இதெல்லாம் குளோபல் வார்மிங்னால் ஏற்படுற விஷயங்கள். கடல் மட்டம் உயர்கிறது, மலைகள் உருகுகின்றன, இது காரணமெல்லாம் குளோபல் வார்மிங் தான். இதை சரி பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை. நம்ம மரம் நடுவது தான் இயற்கையான வழி. மற்ற வழிகள் எல்லாம் மக்களுக்கு உதவி செய்யாது, மக்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். ஏன்னா ஃபேக்ட்ரிஸை மூடணும், கார்பனை எமிட் பண்ணுற கார்ஸ் ஓடக்கூடாது, கம்ப்யூட்டரோடைய வெப்பம், ஏசியோட வெப்பம் என்ற எத்தனையோ காரணங்கள் இருக்குது. ஸோ அதையெல்லாம் நம்ம நிறுத்த முடியாது, நம்முடைய வாழ்க்கையே நின்று போயிடும். ஆனால் மரங்கள் நடலாம், அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு. இதுவரைக்கும் நான் வந்து 27 lakh முடிச்சிருக்கேன், இன்னும் 73 lakh நான் முடிச்சாகணும். இதை ஒரு பெரிய வேள்வியாக, தவமாக நம்முடைய கலாமையாவுடைய மறைவுக்கு பிறகு, உடலால் மறைந்தாலும் உள்ளத்தாலும் அவருடைய ஆன்மாவாலும் என்றைக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க கலாமையாவுடைய நினைவுகளை சுமந்து கொண்டு இந்த வேலையை நான் செய்துட்ருக்கேன். அதில் தான் இப்போ வந்து அக்டோபர் 15 ஒரு பெரிய கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்களை வைத்து மிகப்பெரிய ஒரு ரேலி, ஒரு ஊர்வலத்தை ஏற்பாடு செய்துட்ருக்கேன். அதன் முடிவில் வந்து அவருடைய கனவாகிய 2020 அதனை குறிக்கும் வகையில் 2020 மரக்கன்றுகளை மாணவர்களுக்கு கொடுக்க போகிறேன். எல்லாம் மாணவருடைய எழுச்சி இப்போ வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு மரம் நடுவதை பற்றி. அது இங்கேயே நான் மாணவர்கள் மத்தியில் பார்த்தேன். ஸோ அது நிச்சயமாக நான் சீக்கிரம் அந்த 1 crore அடைவதற்கு இது உதவியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய் ஹாய் ஹாய், வணக்கம். நான் உங்கள் விவேக் பேசுகிறேன். யூ ஆர் லிஸ்னிங் டு எம்ஓபி கம்யூனிட்டி ரேடியோ 107.8, அவர் ரேடியோ, அவர் கம்யூனிட்டி அண்ட் அவர் ப்ரைடு.
4: 60 வயசாச்சு. யாருக்கு? எனக்கா? யாருக்கு 60 வயசாச்சு? அப்துல் கலாம் சாருக்கு 84 வயசு. உங்களுடைய பள்ளிக்கு 60 வயசாச்சு. இது கை தட்டலைனா எதுக்கு தட்ட முடியும்? நீங்கெல்லாம் இங்க இவ்வளவு ஜாலியா உட்கார்ந்துருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்க? பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு 1, 2, 3, 4, 5 இடத்துல அஞ்சு ட்ரீ தான் இருக்கு. The five trees, how much shade they are giving. இப்ப இந்த அஞ்சு ட்ரீ இல்லைன்னா நீங்க எல்லாம் இங்க உட்கார முடியுமா? அதுதான் புகை வரும் காது வழியா. அவ்வளவு சூடாயிருக்கு இன்னைக்கு. இன்னைக்கு உலகம் முழுவதும் குளோபல் வார்மிங்ற ஒரு பெரிய அரக்கன்ட்ட மாட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அதுக்கு காரணம், உலகத்தின் வெப்பநிலை கூடுவதற்கான காரணம் என்னன்னா, கார்பன் யூஸ், அப்புறம் கம்ப்யூட்டர்லேருந்து வெளிவருகின்ற வெப்பம், அப்புறம் குண்டு பல்பு போடுறதுல வர்ற வெப்பம், அப்புறம் ஃபேக்டரிஸ் வெளியிடுற நச்சு புகைகள், அப்புறம் சாயப்பட்டறைகள் வெளியேற்றுகின்ற அந்த சாயத்தின் கழிவுகள், அப்புறம் பிளாஸ்டிக் ஃபேக்டரிஸோட எமிஷன்ஸ் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். கார்கள், இப்போ நீங்கள் ஒரு உறுதிமொழி எடுத்தீங்க இல்லையா? இந்த உறுதிமொழி எங்கேருந்து வந்தது மேடம்? அவங்க கொடுத்துருக்காங்க. ஓஹோ, ஓ பாருங்க, அங்கேருந்து வந்திருக்குது. அந்த ஹோலி ஃபாதர் போப் வாட்டிக்கன்ல இருந்து இல்லையா, அங்கேருந்து அவங்க இந்த பழமொழியை, இந்த 10 உறுதிமொழியை கொடுத்து அதை அவங்களை படிக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே பொல்யூஷன் இல்லாமல் வாகனங்கள்லாம் போகிறதுனால அவங்க ஸ்டாண்டர்டுக்கு அதை கொடுத்துருக்காங்க. பட் இதில் ஒரு பாயிண்ட் படிச்சிங்கன்னாக்க, மாதத்தின் கடைசியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, மாதத்தின் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ அரசு வாகனங்களை பயன்படுத்துவதன் மூலம் இயற்கையின் மாசுக்களை நான் குறைப்பேன் இருக்கு. ஒரு விதத்தில் உண்மைதான், இன்னொரு விதத்தில் கவர்மெண்ட் பஸ் தானே நிறைய போகப்படுது. வாட்டிக்கன்ல சுத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெளிநாடுகளுக்கு சென்றால் அங்கே வந்து ஒரு கார்லேருந்து பின்னாடி ஜஸ்ட் கருப்பு புகை வந்ததுன்னா அவ்வளோதான், அந்த காரை உடனே வந்து சீஸ் பண்ணிவிடுவாங்க, அந்த டிரைவரோட லைசன்ஸை பிடிக்கிடுவாங்க, அந்த காரை மீண்டும் சரி பண்ணி அது புகை எமிஷன் இல்லாமல் அது போனால் மட்டும்தான் அதுக்கு ரோடில் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அலோடு. நம்ம ஊரில் விவேக் நின்றுட்டு இருப்பான், ஒரு லாரி கிராஸ் ஆச்சுன்னா வடிவேதுவாக மாறிடும். புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ புகை விடுது இல்லையா? ஸோ ஆனால் நிச்சயமாக நீங்கள் வந்து சைக்கிள், எவ்வளோ பேர் இங்கே சைக்கிளில் வரீங்க ஸ்கூலுக்கு? யாருமே வரலையா? கொஞ்சம் பேர் தான் வரேன். மற்றவங்கலாம் கவர்மெண்ட் பஸ்ஸில் வரீங்க, அப்புறம் வந்து ஷேர் ஆட்டோவில் வரீங்க, அப்புறம் வேறு என்ன ஃபார்மில் வரீங்க, காரில் வரீங்க. பை வாக்கிங், சூப்பர். இதுக்கு கைத்தங்கல நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை வந்து ஏதாவது தப்புச்சுன்னா எல்லாம் எப்படி திட்டுவாங்க சொல்லுங்கள்? ஏதோ திட்டுவாங்க. மெயினாக ஒன்று சொல்லுவாங்க, ஏண்டி நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டே இருக்கேன், மரம் மாதிரி நிற்கிற அடிக்குமாங்களா? சொல்லுவாங்களா மாட்டாங்களா? நான் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு பதில் சொல்கிறாளா பாரு, மரம் மாதிரி அதே இடத்துல நிற்கிறான் அப்படின்னு திட்டுவாங்க. இனிமே உங்கள் அப்பா அம்மா உங்களை மரம் மாதிரின்னு சொன்னாங்கனாக்க உடனே கை தட்டி விசிலடிச்சிருக்கு. ஏன்னா அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட். ஒரு மரம் மாதிரி நீ இருக்கிறாய் என்றால் ஒரு மரம் செய்கின்ற சேவையை இந்த சமுதாயத்துக்கு, இந்த உலகத்திற்கு, இந்த சுற்றுச்சூழ்நிலைக்கு வேறு யாராலும் செய்ய முடியாது. ஒரு மரம் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, மரம் முதல்ல அப்பேரண்டாக பார்த்தாக்க வி நோ இட்ஸ் கிவிங் லாட் ஆஃப் ஷேப். அதை தவிர இந்த மரம் என்ன செய்கிறது என்றால், நமது வெளிமூச்சு அதற்கு உள்மூச்சு, அதன் வெளிமூச்சு நமக்கு உள்மூச்சு. இந்த காற்றிலே இருக்கின்ற 65% ஆக்சிஜனுக்கு காரணமே இந்த மரங்கள் தான். இந்த மரங்கள் கார்பன், நாம் வெளிவிடுகின்ற கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நமக்கு வேண்டிய ஆக்சிஜனை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனாலதான் நாம எல்லாம் உயிரோட இருக்கோம். நீங்க கூட வாட்ஸ்அப்ல பார்த்துருப்பீங்க, சமீபத்தில் ஒரு புள்ளி விவரம் போட்டிருந்தாங்க. ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு உயிர் வாழணும்னா அவனுக்கு 3 சிலிண்டர் கேஸ் ஆக்சிஜன் தேவைப்படும். 3 சிலிண்டர் கேஸ் சிலிண்டரை வச்சுக்கிட்டே நம்ம போக முடியுமா? முதல்ல ஒண்ணு, இந்த கையில ஒண்ணு, இந்த கையில ஒண்ணு. அப்ப எங்க புக்கு வைப்பீங்க? 3 சிலிண்டரை வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் அந்த நாளைக்கு கிடைக்கும். அப்படி பார்த்தால் ஒரு ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, அவன் உயிர் வாழணும்னா அவனுக்கு ஒரு 65 வயசு வரைக்கும் இருக்கான்னு வைங்க. அந்த 65 வயது வரை அவன் உயிர் வாழ வேண்டும் என்றால் அவனுக்கு தேவையான ஆக்சிஜனின் விலை, சிலிண்டரின் விலை 5 கோடி ரூபாய். 5 கோடி ரூபாய் ஒருத்தொருள் ஆக்சிஜன் இருந்தால்தான் நீ 65 வயசு வரைக்கும் உயிரோட இருக்க முடியும். ஆனா அதை ஃப்ரீயா தர்றாங்களே இந்த மரங்கள், இவங்களுக்கு கைத்தட்டலாம் யாருக்கு தட்டப்படும்? ஒரு தேசத்துல 33% என்ன இருக்கணும்? ஒரு தேசம், ஒரு ஜில்லா, ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஏரியா, எதை வேணா எடுத்துக்கங்க, அதுல 33% நிலப்பரப்பில் என்ன இருக்க வேண்டும்? ட்ரீஸ் இருக்க வேண்டும், ஃபாரஸ்ட் இருக்கணும். நம்ம இந்தியாவில் அது 23% குறைந்து விட்டது, 10% குறைஞ்சிச்சு. அதை கூட்டுவதற்கு, அதுவும் தமிழ்நாட்டில் 10% 9% ரேஞ்சில் அது குறைந்து விட்டது. ஸோ அதனால தான் நமக்கு மழை சரியான நேரத்தில் பெய்ய மாட்டேங்குது, பெஞ்சா நிற்க மாட்டேங்குது, வெயில் ஓவர் அடிக்குது. வெயில் அதான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இங்கே பேசும்போது அவங்க மாணவிகள் ஒன்று சொன்னாங்க, முதல்ல ஒரு டேங்க் பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய கரிக்குலமில் அவங்களுடைய மாஸ்டருங்க வந்து இருக்காங்க அறுவடை காமிடம். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பல்வேறு விதமான மாஸ் கம்யூனிகேஷன் இல்லையா அண்டு மீடியா மேனேஜ்மெண்ட், அதோட ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஒரு விங் இதை எடுத்துக்காங்க. இதை எடுத்து எல்லா பள்ளிகளிலும் மாணவர்கள் மத்தியில் மரம் வளர்க்கணுன்ற அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணுன்றாங்க. எவ்வளோ ஒரு புனிதமான விஷயத்தை எம்ஓபி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா கத்துங்க, பணியமாக பார்த்து அதை மாறி நல்லா போட்டாங்க.

அவங்க வந்து பேசும்போது சொன்னாங்க ஃபார்மர் பிரசிடென்ட் ஃபார்மர் பிரசிடென்ட்னு சொன்னாங்க. ஓகே, ஆனா தமிழ்நாட்டு மக்களின் இதயத்தில் அன்றும் இன்றும் என்றுமே ஒரே ஜனாதிபதி என்றால் அது பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் தான். அவர் சொன்ன அந்த வார்த்தையை மரம் நட வேண்டும் என்று 2010 எனக்கு சொன்னார். அதாவது குளோபல் வார்மிங் பத்தி பெரிய அளவில் ஒரு அவேர்னஸ் வருவதற்கு முன்பே என்னை அழைத்து இந்த மாதிரி மரம் நடுவதை பற்றி உங்கள் படங்களில் சொல்லுங்க என்று சொன்னார். அதன் பிறகு நீங்களே ஏன் மரம் நட ஆரம்பிக்க கூடாது, நீங்களே ஏன் அதுக்கு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதுலேருந்து ஆரம்பித்து 2010 நான் மரம் நட ஆரம்பித்தேன். இன்றைக்கி வந்து எல்லா கல்யாண வீட்டில் ரிசப்ஷன்லாம் மரச்சண்டுகள் கொடுக்குற அளவுக்கு அந்த அவேர்னஸ் பெருசாயிருக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஆஃப்டர் த டிமைஸ் ஆஃப் டாக்டர் அப்துல் கலாம், அவர் வந்து உடலால் நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் அவருடைய ஆத்மா என்றுமே இந்தியாவின் மாணவர்களுக்காக உழைத்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கிரேட் சோல் அவர். அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவரை பற்றிய நினைவுகள் வந்து இன்னும் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்காக வைத்திருக்க அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்ஸோ தட்டியையோ யாருமே இன்னும் கிழிக்கவே இல்லை, யாரும் எடுக்கவே இல்லை. மாநகராட்சியிலே ஒரு லெவலுக்கு மேலே வைக்கப்பட மாட்டாங்க, அதை தூக்கிடுவாங்க. ஆனால் இதை அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுடைய இதயத்தில் சென்று ஸ்ட்ராங்காக ஒரு சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்த கிரேட் பீப்புள்ஸ் லீடர், ஸ்டூடெண்ட்ஸ் லீடர், ஏன் ஆல் இண்டியா ஸ்டூடெண்ட் சூப்பர் ஸ்டார் என்றால் அது டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நீங்க ஒவ்வொரு மரக்கன்றை நடும் பொழுதும் இஸ் ஹாப்பி, இஸ் ஆன்மா, அவருடைய ஆத்மா வந்து சந்தோஷப்படும். ஒவ்வொரு விதையும் கலமாக வளரும். ஏன்னா அவர் வந்து கடைசி வரைக்கும் சொன்னதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரெஸ் பண்ண பாயிண்ட் வந்து குளோபல் வார்மிங்கும் ரீபிளான்டேஷன்ஸ் தான். உங்களால வந்து இவ்வளவு சூடு ஏறி போச்சுனாக்க இனிமே கம்ப்யூட்டர் யாருமே யூஸ் பண்ணக்கூடாது, இனிமே ஃபேக்டரிஸே ஓடக்கூடாது, இனிமே கார்ஸ் ஓடக்கூடாது, அப்பதான் நம்ம இந்த குளோபல் வார்மிங்கை சரி பண்ண முடியும்னா அந்த நாடு நடக்குமா, இந்த உலகமே ஸ்தம்பித்து விடும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டா ஒரே ஒரு இயற்கையா நம்ம பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மரம் நடுவது தான். இன்னைக்கு நம்ம எத்தனை மரங்கள் நடக்கிறோம், 107 மரங்கள் இந்த கேம்பஸ் இல்லையா. அந்த மரங்கள் அத்தனைக்குமே வந்து கலாம் 1, கலாம் 2, கலாம் 3 பார்த்தாக்க கலாம் 107. ஸோ கலாம் 107 நீங்க நட போறீங்க. இந்த மரத்தை நட்டதோட உட்காந்து அதுக்கப்புறம் இந்த தண்ணி அது வந்து காலையில பர்கர் பீஸாவா கேட்கறது உங்களுக்கு, இந்த மத்தியானம் சிக்கன் பிரியாணி கேட்குறான், டெய்லி ஒரே ஒரு மக்கு தண்ணி ஊற்றுங்க அந்த செடிக்கு. அதை ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எடுத்து வளர்த்து அதை அழகாக பெரிய, நீங்கள் ஒரு 5 கழிச்சு இந்த ஸ்கூலுக்குள்ள வந்து பாருங்க, நீங்கள் நட்ட 107 அப்படி ஒரு மரமாக வந்து நிற்கும். இந்த 4 மரத்துக்கு என்ன வயசுக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு 30-40 ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்கூல் ஆரம்பித்து 60 ஆச்சு, அதன் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து இங்கே எத்தனை மரங்கள் இருக்கிறதோ தெரியவில்லை. Now think about this, constantly, 24-7, they are serving the society. நீங்க விடு எடுத்து விடுற மூச்சாவளோ அவங்க கொடுக்குற பிச்சை. So you should worship trees, they are great. ஒரு விஷயம் தெரியுமா, இந்த உலக பந்து முதல்ல உருவாகி அதில் கடந்த 400,000 வருஷங்களாக தான் ஹியூமன் பீயிங்ஸ் இருக்காங்க, பீயிங்ஸ் இருக்கு. 400,000 வருஷங்கள் தான் இந்த உலகத்தில் உயிர் வந்து, அதுக்கு முன்னாடி வரைக்கும் எத்தனையோ மில்லியன் ஆண்டுகளாக இந்த உலகப்பந்து மற்ற எல்லா கிரகத்தை மாதிரி விஷ வாயுக்களால் தான் சூழப்பட்டிருக்கிறது, இங்கே யாராலுமே வசிக்க முடியாது. ஆனால் மரங்கள் வளர ஆரம்பித்தது. இந்த மரங்கள் ஒட்டுமொத்த உலகப்பந்தில் உள்ள அத்தனை கோடி மரங்களும் காற்றில் உள்ள நச்சு காற்றையெல்லாம் ஒழிஞ்சி அதற்கு பதிலாக அந்த இடத்த ஆக்சிஜனால் நிரப்பினதுக்கு பிறகுதான் உயிரினங்கள் தோன்றின. அப்ப பாத்தீங்கன்னாக்க நம்முடைய ஃபோர் ஃபாதர் யார், நமக்கு இந்த லைஃபை கொடுத்தது யார், நம்ம அம்மா வயதுல 9-10 இருக்கும். உங்க வீட்டில் உங்க அம்மா கிட்ட போய் கேட்கமா, உங்க வயசுல நான் எத்தனை மாசம் மாறிட்டேன், எப்படி நீங்க என்ன வெளியே தள்ளி விட்டீங்க அப்படின்னு கேட்கணும். அம்மா சொல்ல முடியும் 9-16 தான், 10 கொஞ்சம் முன்னாடிதா டாக்டர் சொன்னாருக்கா அப்படின்னு ஒவ்வொரு அம்மாவும் ஒரு கதை வச்சிருப்பாங்க. நீங்க பிறந்தது அது வரைக்கும் உங்களுடைய நுரையீரல் சுவாசிக்கவே இல்லை. நீங்க போட்ட there is an organ meant for only breathing and cleansing the air which we take inside
which has not been working ever since you took a form in your mother's womb. அப்ப அது வரைக்கும் உங்களுக்கு எப்படி நீங்க உயிர் வாழ்ந்தீங்க அம்மா வயிற்றுல? Without oxygen, stoppage of oxygen for 9 seconds or 11 seconds to the brain may cause damage. அப்படி இருக்கும்போது நீங்க அந்த அம்மா வயிற்றுல இருக்கிற 9 மாசமும் உங்களுக்கு ஆக்சிஜன் எப்படி கிடைச்சது? Not by breathing, not by using your ventilators. But what happened? Not by using your lungs. அம்மா வயிற்றுல இருந்து ஒரு டியூப் உங்க வயிற்று வந்துச்சு. அம்மா சாப்பிட்ற சாப்பாடு உங்க அது மூலமா வந்து உங்களுக்கு வந்து பிராணனை கொடுத்தது. ஸோ நீங்க அந்த டியூப் ரொம்ப முக்கியம். அதுதான் ஃபர்ஸ்ட் யூ டியூப். You live because of the tube, because that is your YouTube. இதுக்கு தட்டலைன்னா எதுக்கு தட்ட போகிறோம்? இதுக்கு கைப்பற்ற வர வேண்டியதாக அப்போ ஒரு குறிப்பிட்டு போகிறோம் உங்களுக்கு. அச்சா, ஸோ till then it was not working. It was in a dormant stage waiting to work. Once you touch the ground, அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்தப்பனா ஃபஸ்ட்டு குழந்தைங்க அழுத உடனே வாழ்நாள் முடியும் வரை உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுப்பது யார்? அப்பா, எவ்ரி மரம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். மரம் மரம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் யுவர் மாம், பிகாஸ் இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் யுவர் லைஃப் சப்போர்ட் த்ரூ யுவர் லைஃப். அதனால நீங்கள் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் ஸ்கூலுக்கு வரும்போது ஒரு வாட்டி கூட அண்ணாந்து பார்த்துக்க மாட்டேங்குது. சில நேரம் பார்ப்பீங்க, காக்கா ஏதாவது கக்கா போட்டுருச்சுன்னா அப்போ வேணா நீங்கள் வந்து பார்த்துருக்கு. அது டெய்லி போடுதுல ஒயிட் ஷர்ட்டில் நல்லா தெரியும், ஸ்ட்ரைக் போட்டதுனால தெரியாது. ஸோ என்னன்னா, இனிமேல் உங்கள் ஸ்கூலுக்கில் வரும்போது இந்த மரங்களை பார்க்கும்போதுலாம் வந்து யூஆர் டூயிங் திஸ் மச் டு மீ, யூஆர் மை லைஃப் சப்போர்ட், நான் உன்னை இப்படி விட்டேன்னு சொல்லிட்டு அது நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் வித் யுவர் கைண்ட்னஸ்

0: ஒரு அன்போட ஒரு ஆதரவோட இந்த மரங்களை நீங்க பாருங்க. கொடுக்குற அந்த 107 ட்ரீஸ் சாப்ளிங்ஸையும் நல்ல முறையில் நட்டு அதை வளருங்க. இந்த ஸ்கூல் டெல்ல பிளஸ் டூ வரைக்கும் இருக்கு இல்லையாங்க? எப்படி நீங்க ஒரு 3-4 வருஷம் நீங்க எந்த இந்த வருஷம் ஸ்கூல் முடிஞ்சு போறவங்க கூட நீங்க வெக்கேஷன்ஸ் வரும்போது டைம் கிடைக்கும் போது உள்ள வந்து நீ நட்ட மரம் எப்படி இருக்குன்னு பாரு. ஏன்னா அது உன்னுடைய குழந்தை, நீ வளர்க்கிறாரு. பின்னாடி வர மத்த ஸ்டூடெண்ட்ஸ் தங்கி ஊத்தினாலும் யூ ஸ்டார்ட் எட் தட் இல்லையா? ஸோ அதை வந்து பாருங்க. மேக் எ பிக் ட்ரீ அண்ட் பி ப்ரௌட் ஆஃப் தட். ஸோ மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய இயற்கை வளத்தையும் நம்முடைய உடல்நலத்தையும் காப்பது மரங்கள். அது வந்து மண் அரிப்பை தடுக்குது, அது வந்து நமக்கு நிழல் கொடுக்குது, அது ஏகப்பட்ட ஜீவராசிகளின் புகலிடமாக இருக்கிறது, அது வந்து நிலத்தடி நீரை பெருக்குகிறது. அதுதான் வாட்டர் சைக்கிளிங் பண்ணி மேலே போய் மேகத்தை குளிர்வித்து அதை மழையாக மாற்றி கொண்டு வருது. ஏகப்பட்ட சர்வீசஸ் இந்த சொசைட்டிக்கு ஹியூமானிட்டிக்கு செய்திட்டு இருக்க மரங்களை நாம் எப்போதும் போற்றுவோம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த எம்ஓபி மாணவிகளுக்கும் இந்த பள்ளி மாணவர்களுக்கும் பள்ளியோட பிரின்சிபால் அம்மாவர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த நன்றி தெரிவிக்கிறேன்.
1: விவேக் சார் பேசினதை கேட்டு எல்லாரும் செம்மையா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அவர் மரம் நடுறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நம்ம எல்லாரையும் ரியலைஸ் பண்ண வச்சிருக்காரு. நம்ம எல்லாராலையும் 1 கோடி மரங்களை நட முடியலன்னா கூட எல்லாரும் வாழ்க்கையில அட்லீஸ்ட் 1 மரமாவது நட்டாகணும். இப்போ இதை ஆர்கனைஸ் பண்ண ஸ்டூடெண்ட் வித்யா இந்த ஈவெண்ட்டை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
2: Hi, I'm Divya from 2nd MA Communication. And I'm from MOP Vaishnav College, and we are organizing Voices 2015, a social awareness campaign to promote awareness about all the burning social issues in various communities in and around Chennai. And we took up our internal community, MOP Vaishnav College, and we did an awareness campaign on fitness, health and nutrition yesterday. And today we have chosen the Chetpit community, and we are doing the Each One Plant One, a tribute to the departed soul, Dr. APJ Abdul Kalam, on the 3rd of September. And for this event, we have Dr. Vivek coming in to plant the first sapling and start our Each One Plant One campaign. If you see how we got the idea to actually promote awareness about the tree planting, it happened when Dr. APJ Abdul Kalam passed away. And around that time, we were given a task to come up with a topic for our campaign. And it was at that time we just thought that why not we do what his dream was. He asked everybody of India, every citizen of India, to plant at least 10 trees and nurture them in the lifetime, so that we would at least have 10 billion trees in some time, which would actually solve our problem of global warming. And that is how we actually came across this campaign idea, and we went ahead with that. And when we were thinking about who to invite and who would be the best person to actually start off this campaign, immediately Padma Shri Dr. Vivek came into our mind, because he has been bestowed with the task of planting 1 crore saplings across Tamil Nadu by Dr. APJ Abdul Kalam itself. When I first called Vivek sir, I was actually very hesitant as to whether he would say yes or no, whether he would say he's available on that date or he's out of country. I was so scared of it. But the moment I said we are doing a tribute to Dr. APJ Abdul Kalam and we are planting the saplings in the Chetpit community, he immediately said yes, and he asked us to talk to his manager, and we got things done in a matter of hours. And that is how this campaign kick-started. And today we have Mr. Vivek coming to inaugurate the event. And it was a big task for us to identify a community in the Chetpit area. So we went around seeing places and where to do this and all. And that's how we actually came across Our Lady's Matriculation School. The campus itself is very refreshing with a lot of trees, and they have an eco club which aims at promoting the ecology. And when we approached them, they were also very interested, and they said, you can go ahead and do whatever you want, because this being a social cause. And the students were actually very happy for the event. They were very excited, and we are actually waiting now for our chief guest to arrive, and the students here are very, very excited to see our chief guest and get enlightened by them. I thank MOP Vaishnav College for Women for providing us with this opportunity to conduct campaigns about social awareness. because without MOP we wouldn't have done this event at all. You are listening to MOP Community Radio 107.8, our radio, our community, our pride.
1: நம்ம ஸ்டூடெண்ட் வித்யா ரொம்ப பரபரப்பாக பேசினாங்க, ரொம்ப எக்ஸைட்டடாகவும் பேசினாங்க. இந்த ஈச் ஒன் பிளான்ட் ஒன் இனிஷியேட்டிவ்க்கு இடம் கொடுத்த ஆர் லேடிஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட பிரின்சிபல் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
3: I'm principal of Our Lady's Higher Secondary School. My name is Sister Putti. Today we had the tree plantation by Actor Vivek. It was such a serene and green event, I would call it, because the Eco Club of our school came forward and they did all their best, combining hands with MOP Vaishnava College students belonging to the communication group. They were here. This morning we had a very fantastic event, I should call it, and we were very happy, children were happy, and we see the trees growing up. And we will take care of them and plant more trees in order to keep to the motto of Abdul Kalam, plant more trees, make earth greener. Thank you.
1: இப்போ நீங்க எல்லாரும் விவேக் சார் சொன்னதை கவனமா கேட்டிருப்பீங்க. இதனால எல்லாருக்கும் மரம் நடணுங்கிற ஆசை வந்திருக்கும்னு நான் நம்புறேன். எல்லாரும் வாழ்நாள்ல 1 கோடி மரம் நட முடியலனாலும் 1 மரமாவது நடுங்க. வேற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில நான் உங்க சந்திக்கிறேன். இப்போ உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சென்னை பொண்ணு ஆர்ஜே ஸ்ருதி. கேளுங்க MOP சமுதாய வானொலி 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு வாசல்ல வெயிட் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒருத்தங்க மார்க்கெட்டுக்கு போறாங்க, ஒருத்தங்க மார்க்கெட்ல இருந்து காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வராங்க.
1: என்னம்மா சுமாரான காய்கறிகளா வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
2: அச்சச்சோ, கடையில பாக்கச்ச ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. வர்றதுக்குள்ள எப்படி இப்படி ஆச்சுனே தெரியலையே.
1: ஏசி காத்துக்கு காயெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியும். வெயில் பட்டதும் கெட்டு போயிடுது.
2: என்னத்த சொல்ல, நல்ல காயெல்லாம் இப்ப கிடைக்கிறதே இல்லப்பா. நீ எங்கம்மா காயெல்லாம் எடுத்துட்டு போற? உன் சொதக்கார வீட்டுக்கா?
1: இல்ல, மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் விக்க போறேன். இதெல்லாம் என் வீட்டு மாடியில வளர்ந்தது.
2: என்னம்மா சொல்ற, ஒன்னும் புரியல. புரியற மாதிரி ஏதாவது சொல்ல.
1: வெளியில இருந்து வாங்குற காயெல்லாம் நல்லா இல்லன்னு தெரிஞ்சதுனால என் வீட்லயே நான் விதைய வாங்கி அதை நட்டு நானே வளர்த்து அதை நான் இப்ப அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
2: அந்த காயெல்லாம் நல்லா இருக்கா?
1: ரொம்ப நல்லா வருதே. நீயும் வளர்த்து பாரு, அப்புறம் உனக்கு தெரியும் கடை காயெல்லாம் வேஸ்ட்.
2: தேர்ஃபோர் அடாப்ட் டெரஸ் கார்டனிங் விச் இஸ் மோர் எக்கனாமிக்கல், ரிலையபிள் அண்ட் ஹெல்தி. பொதுநலம் கருதி வெளியிடுவோர் எம்ஓபி எஃப்எம் 107.8. நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மூப்பின் சமுதாய வானொலி 107.8. இப்போ கேட்டுட்டு இருக்கிறது எல்லாமே வித்தியாசமான கலைகளை பத்தின ஆராய்ச்சியில நிறைய இன்டர்வியூஸ் கேட்க போறோம் எல்லாமே. இப்போ இந்த நேரத்துல நம்ம பக்கத்துல கௌரின்னு ஒரு மாணவி இருக்காங்க, அவங்கள பத்தி கேட்கலாம். அவங்க நிறைய சாதனைகள் புரிஞ்சிருக்காங்க, நான் ஒரு மேகசின்ல படிச்சேன், அதெல்லாம் பத்தி இன்னைக்கு டீட்டெயிலா ஃபுல்லா கேட்க போறோம். வணக்கம் கௌரி.
1: வணக்கம்
0: கௌரி. நாங்க இப்போ வந்து உங்ககிட்ட என்னென்ன திறமைகள் இருக்கு, என்னென்ன சாதனை புரிஞ்சிருக்கீங்க, இதெல்லாம் கேட்கறதுக்காகத்தான் நான் உங்க ஆர்ஜே ராஜியும் பூஜாவும் இங்க வந்திருக்கிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க எந்த காலேஜ் படிக்கிறீங்க, என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிடுங்க.
1: நான் ராணிமேரி கல்லூரியில் எம்ஃபில் படிச்சுட்டு இருக்கேன். இது இல்லாமல் ராஜா அண்ணாமலை மற்றும் தமிழிசை கல்லூரியில் வந்து இசை மணி படிச்சுட்டு இருக்கேன்.
0: நீங்க வந்து எம்ஃபில் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கோர்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு அதை பத்தி எங்களுக்கு சொல்லுங்க.
1: எம்ஃபிலுக்கு முன்னாடி பிஏ எம்ஏ முடிச்சிருக்கேன், இரண்டுமே மியூசிக்ல தான் முடிச்சிருக்கேன். இப்போ எம்ஃபிலும் மியூசிக்ல தான் படிச்சுட்டு இருக்கேன், இசையை பத்தி தான் படிச்சுட்டு இருக்கேன். இசையில வந்து தெருக்கூத்து பத்தி நான் எடுத்திருக்கேன். எம்ஏல வந்து தெருக்கூத்தின் பாடலின் பண்ணும் தாளமும் அப்படின்ற தலைப்பு பத்தி நான் தீசிஸ் எடுத்திருக்கேன். இப்போ எம்ஃபில்ல வந்து புரிசை கண்ணப்ப தம்பிரான் அவர்களின் தெருக்கூத்துக்கு ஆற்றிய பங்கு அப்படின்றத பத்தி நான் இப்போ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன்.
0: நீங்க இந்த தெருக்கூத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த டாபிக் எதுக்காக எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு கண்டிப்பா இதுல ஒரு ஆர்வம் இருக்கும், அதை பத்தி எங்களுக்கு.
1: நானும் தெற்கூத்து பரம்பரையிலிருந்து வந்தேன்தான். புரிசை கண்ணப்ப தம்பிரான் அவரோட பேத்தி நானு. ஸோ அதில் தெற்கூத்து பாடலில் வந்து நான் எம்ஏ எடுத்த டாபிக் வந்து தெற்கூத்து பாடலையும் பண்ணும் தாளமும் அப்படின்றது. என்னென்னா தெற்கூத்து பாடல்லையும் வந்து பாடல், வசனம், விருத்தம் எல்லாமே ஒரு ராகத்தில் தான் பண்ணுறாங்க, ஒரு தாளத்தில் பண்ணுறாங்க. அதை பற்றி தான் என்ன நினைக்கிறது. இப்போ நான் இங்கே இசை சேர்ந்தது வந்து அது சம்மந்தப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு தான். அந்த தெற்கூத்து பாடல்கள் ராகம், கிளாசிக்கலில் இருக்கிற ராகம், இதை பற்றி எப்படி எப்படி இருக்குது அப்படின்றது.
0: ஓகே கௌரி, உங்க கலைய பத்தி நாங்க வந்து அப்புறமா கேக்குறோம். எங்களுக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த மேகசின்ல நாங்க புரிசைன்னு ஒரு கிராமத்தை பத்தி படிச்சோம், அது வந்து எங்களுக்கு தெரியும். இந்த நேயர்களுக்கு எடுத்து சொல்லுங்க, அது உங்க கிராமம்னு நாங்க படிச்சோம். சோ நேயர்களுக்கு அது கொஞ்சம் விவரமா சொல்லுங்க.
1: இந்த புரிசை கிராமம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துல இருக்கு, வந்தவாசிக்கும் செய்யாருக்கும் இடையில இருக்கு. சென்னையில இருந்து 120 கிலோமீட்டர்ல இருக்கு. அங்க வந்து திருக்குத்து பரம்பரையா நாங்க நடத்திட்டு வரோம். 6வது தலைமுறையா நான் இருக்கேன். 5வது தலைமுறையா முதல் வந்து பரசுராம தம்பிரான், அப்புறம் வீராசாமி தம்பிரான், அப்புறம் துரைசாமி தம்பிரான், அப்புறம் கண்ணப்ப தம்பிரான், என்னோட அப்பா இப்ப சம்பந்த தம்பிரான், இப்போ நாங்க மாமா, என்னோட அக்கா எல்லாருமே நாங்க பண்ணிட்டு வரோம் இந்த தலைமுறையில.
0: நீங்க வந்து 6 தலைமுறையா இத வந்து காப்பாத்திட்டு வரீங்க, அதுல நீங்களும் ஒருத்தர் 6வது தலைமுறையா அந்த கலையை எடுத்துன்னு வரீங்க. எங்களுக்கு இப்ப என்ன தெரியும்னா, நீங்க இதை வச்சுட்டு தீசிஸ் பண்ற அளவுக்கு நீங்க இந்த டாபிக்ல என்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு அதை பத்தி சொல்லுங்க.
1: பரம்பரை பரம்பரையா அப்பாவும் நடத்திட்டு வராங்க, பெரியப்பா எல்லாருமே இருக்காங்க. இத பத்தி இன்னும் கொஞ்சம் விவரமா அதோட அந்த கலையை பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய டீடைல்ஸ் தெரியலாம். எனக்கும் தெரிய வரும் நானும் படிக்கிறதுக்கு, அதனாலதான் என்ன வந்து இசையில சேர்த்ததே அவங்க. அதனால தெருக்கூத்துல இருக்க பாட்டு அதை பத்தி ரிலேட் பண்ணி எல்லாமே இன்னும் டீடைல்ஸா படிக்கலாம், எல்லாருக்கும் தெரிய வைக்கலாம், மக்களுக்கும், என்னோட தலைமுறைக்கும் வந்து நான் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுக்கும் இது எனக்கும் ஈஸியா இருக்கும், எனக்கும் கத்துக்க ஈஸியா இருக்கும், அடுத்த தலைமுறைக்கு நான் அதை பண்படுத்தி கொடுப்பேன் நானு.
0: ஸோ இப்போ என்னன்னா தெருக்கூத்து, இப்போ எங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு பொதுமக்களை நான் பார்க்குறேன் அப்படின்னா ஒரு தெருக்கூத்தை ஜஸ்ட் அது ஒரு ஒரு கூத்தா ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக நான் பார்ப்பேன். பட் உங்களுக்கு இப்போ தீசஸ் எடுக்க போய் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் தெரியும் இல்லையா, இது எப்படி இன்னும் ப்ரொமோட் பண்ணலாம், எல்லாமே பண்ணுறதுக்காக தான் இந்த ரிசர்ச் பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா?
1: ஆமாம், நிச்சயம் இருக்கலாம்.
0: ஓகே கௌரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க 6 தலைமுறை அப்படின்ட்டு. இப்போ எனக்கு என்னன்னா, முந்தி காலத்தில் உள்ள நிறைய கலைகள் வந்து இந்த இப்போ வரைக்கும் வந்து நிறைய அழிஞ்சிருச்சுன்னா என்ன, மக்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. அந்த காலத்தில் மாதிரி பொறுமை இல்லை, இல்லை அந்த காலத்தில் உள்ள ரசனை இப்போ கிடையாது, மாறி போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது உங்களோட கலை, இந்த கலை வந்து இன்னும் வாழுது, உங்கள் ஜென்ரேஷன் வரைக்கும் நீங்கள் அதை இது பண்ணுறீங்க அப்படின்னா மக்கள்கிட்ட அதுக்கு ஒரு வரவேற்பு இருக்கா?
1: நிச்சயமா இருக்கு. எங்க ஊர்ல இருக்க குட்டி குட்டி பசங்க அத்தனையுமே நாங்க ஸ்டேஜ்ல பண்ணிட்டு இருக்கும் போது கீழே உட்காந்து அவங்க பாடிட்டு இருப்பாங்க. ஏன்னா நாங்க ரிஹர்சல் பண்ணும் போது அவங்களும் வந்து கூட உட்காந்துட்டு எல்லாத்தையும் பார்ப்பாங்க, கவனிப்பாங்க. அந்த பாட்டு எல்லாம் அவங்களுக்கு இப்போ ஒரு ஸ்கூல்ல போயிட்டு அவங்க கிளாஸ் கவனிக்கிறத விட இந்த கிளாஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா கவனிப்பாங்க அவங்க. ஸோ சட்டுன்னு வந்து அவங்க மைண்ட்ல வந்து இது நின்றுடும், இந்த பாட்டு வசனம் எல்லாமே நின்றுடும்.

0: முன்னாடி இருந்தது என்னோட தாத்தா அப்போ அந்த காலத்துலலாம் வந்து நல்லாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க மக்கள். நடுவில் வந்து இந்த டிவி சீரியல் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு தான் சொன்ன மாதிரி.
1: அதனால தான் கேட்குறேன், ஏன்னா இப்போ நிறைய
2: கேட்ட மாதிரி எனக்கு என்ன கேட்கணும்னா, நீங்கள் வந்து இந்த உங்கள் கிராமத்தில் இது ரொம்ப பிரபலமான ஒரு கலை ஆர்ட் ஃபார்ம் லைக் தெருக்கூத்துன்னு, இங்கே வந்து சென்னையில் வந்து இது அடுத்த லெவலுக்கு எடுத்துன்னு போகிறதுன்னு நீங்கள் என்ன அதுக்கு என்ன வேண்டி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அண்ட் இங்கே என்ன மக்களுக்கு வரவேற்பு இந்த கலைக்கு?
0: அதான் 2007 வந்து அங்கே வந்து புரிசை கண்ணப்ப தம்பிரான் தெருக்கூத்து பயிற்சி பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே வந்து இங்கே சென்னையில் இருக்க மக்கள் எல்லாருமே வந்து அங்கே கற்றுக்குறாங்க. ஆமாம், புரிசை கிராமத்தில் தான் அது அந்த கூத்து பயிற்சி பள்ளி இருக்குது. இங்கேருந்து சென்னையிலேருந்து வந்து அது எப்படின்னா 15 வாரம் ஒவ்வொரு சனி ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ஒவ்வொரு வாரமும் அங்கே அதை கற்றுட்டு அரங்கேற்றமும் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம்.
1: பூஜா என்ன கேட்குறாங்கன்னா, உங்கள் கிராமத்தில் வந்து பரம்பரை பரம்பரையாக பண்ணுறாங்க, ஸோ உங்கள் கிராமத்துக்கு நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆனால் இப்போ சென்னை மாதிரி ஒரு சிட்டி லைஃப்பில் சிட்டியில் இருக்கிற மக்கள் வந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட உங்கள் கலைக்கு எப்படி வரவே இருக்கும்?
0: அதுதான் இங்கேருந்து நான் அங்கே வந்து கற்றுக்குறாங்க இல்லையா, அவங்க வந்து இங்கே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி நடக்குது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய பேர் இங்கே சென்னையில் வந்து இது பண்ணுறாங்க. கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ குறைஞ்சிருச்சு தான், இப்போ வந்து திரும்பவும் வந்து அந்த குட்டி குட்டி பசங்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இப்போ அவங்க போய் இன்னும் நிறைய பேர் மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, அந்த மாதிரியாக இருக்குது. இங்கேருந்து வந்து நிறைய பெரும்பாலும் சென்னையிலேருந்து வராங்க, வந்து கற்றுக்குறாங்க. இப்போ தெருக்கூத்து பயிற்சி பள்ளியில் வந்து நிறைய ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களாம் கூட வந்து கற்றுட்டு நிறைய அரங்கேற்றெல்லாம் முடிச்சிருக்காங்க. இந்த முறையும் நடக்கும், இந்த முறை டிசம்பரில் இல்லை ஜனவரியில் வந்து திரும்பவும் அந்த பள்ளியை ஆரம்பிப்போம் நாங்கள். அப்போ வந்து யாராருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ரொம்ப ஆர்வமாக இருக்கவங்க எல்லாருமே வந்து கற்றுக்குறாங்க.
1: இது மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் சொல்லணும், ஏன்னா இப்படி ஒரு பள்ளி, இப்படி ஒரு கலையை வளர்க்கக்கூடிய ஒரு பள்ளி வந்து இந்த கிராமத்தில் இருக்குது. அதுவும் சென்னை மக்கள் போகிறாங்க அப்படின்னா நேர்கள் எல்லாருமே நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த புரிசை கிராமத்துக்கு போங்க, அந்த கலையை கற்றுக்கோங்க.

நெக்ஸ்ட், சோஷியல் இம்பாக்ட்ஸ் அண்ட் காஸ்ட் டிஃப்ரென்சஸ். சுப்பிரமணிய பாரதி வாஸ் அ தமிழ் போயட் ஃப்ரம் தமிழ்நாடு, அ ஃப்ரீடம் ஃபைட்டர் அண்ட் ஃப்ரீ திங்கிங் ரிஃபார்மர். இன் இஸ் ஷார்ட் லைஃப் ஸ்பேன் ஆஃப் 39 இயர்ஸ், சுப்பிரமணிய பாரதி லெஃப்ட் அன் அன்ஃபர்கெட்டபிள் மார்க் as the poet of Tamil nationalism and Indian freedom. He loved Tamil and India and was delighted of his cultural heritage. At the same time, he was fully conscious of the social impacts and caste differences and how misconceptions and blind faith in old traditions have led to lack of progress. From spiritual hymns to nationalistic writing, from deliberation on the relationship between God and man to songs on the French and Russian Revolution, Bharati's subjects were varied. Now, S. Aarthi will be singing a Bharatiyar song, Shanti Nilava Vendum.

0: So far, we have been listening to folk music and classical music. Now, let us listen to an interview with the principal of Queen Mary's, Miss Sita Lakshmi. வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இப்போ நானும் ராஜியும் குவீன் மெரிஸ் கல்லூரியில் இருக்கோம். எங்கள் பக்கத்தில் சீதாலட்சுமி மேம், பிரின்சிபல் குவீன் மெரிஸ் காலேஜ் இருக்காங்க. அவங்கள நாங்கள் பேட்டி எடுக்க போகிறோம். நமஸ்காரம் மேம். உங்கள் கல்லூரி குவீன் மெரிஸ் கல்லூரியை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: பெண்களுக்கு வந்து தனியாக அமைக்கப்பட்ட இந்தியாலேயே முதன்மையாக அமைக்கப்பட்ட முதன்மை கல்லூரி 1914 இந்த கல்லூரி சென்னை மெட்ராஸ் காலேஜ் ஃபார் விமன் என்ற பெயரோடு துவக்கப்பட்டது. அப்பொழுது முதன் முதலில் ஃபவுண்டர் பிரின்சிபலாக இருந்தவங்க செல்வி டிலஹே. அவங்க இந்த பழமையான கல்லூரியில் நாங்கள் 100 தொட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு 98 நிறைவு பெற்ற ஒரு பழம்பெரும் கல்லூரி. முக்கியமாக எல்லா தரப்பட்ட மாணவிகளுக்கும் கல்வியை வழங்குகின்ற முதன்மை கல்லூரியாக விளங்குகிறது. மாணவிகளுக்கு பல வகையான திட்டங்களை அறிவித்து நமது அரசு பலவாக செயல்பட்டு இந்த மாணவிகள் பெண்கள் மேன்மை அடைய பல திட்டங்களை அறிவித்து இருக்கின்றது. அவ்வகையில் இலவசமாக 3 முதலாம் ஆண்டு படிக்கும் இளங்கலை மாணவியருக்கு இலவச லேப்டாப் என்ற மடிக்கணினி திட்டத்தில் எங்கள் கல்லூரியும் பயன்பெறுகிறது. அது மிகவும் சிறப்புக்குரிய நாம் எதிர்நோக்கும் ஆண்டுகளில் இந்த கல்லூரியிலிருந்து பெருமை மிகுந்த இன்னும் பல சாதனைகளை படைக்கக்கூடிய மகளிர் தனக்கு வேண்டிய கல்வி அறிவை பெற்று மேன்மேலும் வல்லமை தாராயோ இந்த மாநில பயனர வாழ்வதற்கே என்ற வகையில் இந்த கல்லூரி மாணவிகள் பயன்பெறும் வகைகளில் பல திட்டங்களை அறிவித்து இந்த மக்களை எங்கள் கல்லூரி மாணவிகளை மேம்படுத்தும் அரசுக்கும் இதை பெருமை மிகுந்த ஒரு கல்லூரியாக எங்கள் எல்லோருக்கும் தந்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் பெருமை அவர்களை சாரும் என்று சொல்கிறேன்.
2: ஓகே மேம், கங்க்ராட்ஸ். உங்களோட 100th நியர் பண்ண போறீங்கன்னு சொன்னீங்க, ரொம்ப சந்தோஷம். என்னன்னா, யூஸ்வலா ஆர்ட்ஸ் காலேஜ் பாத்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும், அதாவது மியூசிக் டிபார்ட்மெண்ட் எஸ்பெஷலி இருக்குமா அப்படின்றது ஒரு டவுட் தான். அப்படி இருக்கும்போது உங்க காலேஜ்ல மியூசிக்னு ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க.
1: இந்த கல்லூரியில 1928 முதல்ல 1914 இந்த கல்லூரி துவக்கப்பட்டது. அதற்கு 2 இசையானது இன்டர்மீடியேட்டுக்கு ஒரு சப்ஜெக்டா இன்ட்ரடியூஸ் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் 1928 இசை இளங்கலை என்ற அந்த ஒரு தகுதி. 1930 முதல் இதில் பயின்று வரும் மாணவியருக்கு டிகிரி பிஏ மியூசிக் என்ற அந்த டிகிரி வழங்கப்படுகிறது. நான் இந்த கல்லூரி மாணவி. மேலும் இந்த கல்லூரியில பயின்று ஒரு மரபிசை கலைஞர் மரபில் நான் பிறந்திருந்தாலும் இந்த கல்லூரியானது என்னை இசையியல் விடுதலை, ஆய்வியல் நிறைஞர், முனைவர் பட்டம் ஆகிய பட்டப்படிப்புகள் இதற்கு அணி சேர்க்கும் விதமாக சேர்க்கப்பட்டுள்ளது. அது ஒரு மிகவும் பெருமைக்குரிய. இந்த கல்லூரியில் படித்த மாணவியை அனுராதா, ஸ்ரீராம், பரசுராம், கிரேஸ், கருணா, இன்னும் நான் பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம், சுரந்தரா ராஜா என்ற திரை இசையில் மிகவும் வல்லுநராக திகழும் மாணவியர். மேலும் இங்கு எல்லா பல்கலைக்கழகத்திலும் எங்கள் மாணவியர் ஒரு ஆசிரியராக பணியாற்றுகின்ற அந்த பேராசிரியராகவும் பணியாற்றுகின்ற அந்த பெருமை. ராணிமேரி கல்லூரியில் முன்னாள் மாணவியராக இருந்தவரே இன்று சென்னை பல்கலைக்கழகத்தின் தலைவராக, இசைத்துறை தலைவராக விளங்குகிறார். அவரை அடுத்து இருக்கும் விரிவுரையாளராக பணியாற்றும் எங்கள் கல்லூரியிலிருந்து பயின்ற மாணவியரே அந்த பல்கலைக்கழகத்தை அலங்கரிக்கின்றனர் என்ற அந்த ஒரு சிறப்பு இருக்கு. அது ரொம்ப திருப்தியா இருக்கு. மேலும் எல்லா பல்கலைக்கழகங்களிலும் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் கலைக்காவேரி என்ற அந்த கல்லூரியின் முதல்வராக இங்கு பயின்ற மாணவியே பணியாற்றுகின்றார். இங்கு இக்கல்லூரியில் என்னுடன் பணியாற்றும் ஆசிரியரும் இக்கல்லூரி மாணவியே. இவ்வகையாக நான் உங்களுக்கு அடுக்கி கொண்டே போகலாம்.
2: கண்டிப்பா பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான், ரொம்பவே சிறப்பிச்சிருக்காங்க.
1: அனுபவிக்கலாம். அண்ட் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாகவும் இருக்கிறது ஒரு நினைவு கூறுவதற்குரிய ஒரு அம்சமாகும்.
2: கண்டிப்பா மேம், நீங்க மியூசிக் டிபார்ட்மெண்ட் சொன்னீங்க இல்லையா, இதுல என்னென்ன கோர்சஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க?
1: இங்க வந்து கோர்ஸ் வந்து பிஏ மியூசிக், லைக் அதர் பிஏ டிகிரி கோர்சஸ். இங்க வந்து பார்ட் ஒன் லாங்குவேஜ், பார்ட் டூ லாங்குவேஜ் கோர் கோர்ஸ், அதுக்கப்புறம் நான்வெஜ் ரிலேட்டிவ், அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா அப்ளிகேஷன் ஓரியன்ட் சப்ஜெக்ட் இருக்கு. அந்த சப்ஜெக்ட் அதில் இவங்க வந்து ப்ராஜெக்டும் பண்ணுறாங்க, ப்ராஜெக்ட் வருது, அதுக்கப்புறம் கான்செப்ட் என்னென்னு அரங்கிசை பண்ணுறதுக்கு, அரங்கிசை அரங்கேற்றுவதற்கு இங்கு நாங்கள் பயிற்சி தருகிறோம். அப்படி பயிற்சி தர்றது வந்து ரொம்ப சிறப்பானது. இப்போது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாணவியர்லாம் சேர்த்திசை பாடி தனியாக வாங்கியிருக்காங்க. எங்களோட ஆய்வுக்கு ஒரு சிறப்பான இதில் ஆய்வு துறையாக எங்கள் துறை இருக்கிறதுனால இந்த துறையில் ஆய்வு கட்டுரைகள் நிறைய சமர்ப்பித்த சாதனை கல்லூரியாக ராணிமேரி கல்லூரிக்காக ஒரு அவார்ட் தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கோம் ஒரு 3 வருஷமா. இந்த இதில் சிறந்த சாதனையாளர் விருதும் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த துறையில். இது மாதிரி பல கோணங்களில் நான் சொல்லிகிட்டே போகலாம். பக்தி இசை அப்படின்னு சொன்னால் தேவாரம் முறைகளை பாடுவாங்க, அதுக்கு தனியாக அவங்க ஒரு அந்த குழு இசையாகவும் பாடுவாங்க, தனியாகவும் பாடுவாங்க. 1.5 மணி நேரம் அரங்கிசையாக பண்ணக்கூடிய அந்த ட்ரெயினிங்

0: குழந்தையும் யாரும் தனியாக பாடக்கூடிய ஒரு சிறப்பு பயிற்சி கண்டிப்பாக கொடுக்குறோம் நாங்கள். அண்ட் ரொம்ப இந்த இசையை பற்றியே தெரியாத இசைக்கு வந்து சேர்ந்த மாணவியராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆற்றலும் அதற்கு உரிய ஒரு விருப்பமே இருந்தால் மட்டுமே போதுன்ற அளவில் அவங்கள நாங்கள் தனியாக கூப்பிட்டு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்து திருப்பி திருப்பி பாட வச்சு அவங்கள அந்த எந்த தேர்வாக இருந்தாலும் அந்த தேர்வுக்கு உரியவர்களாக ஆக்க வேண்டியது எங்களோட பொறுப்பாக எடுத்து அவங்கள நாங்கள் தயார் பண்ணுறது எங்களுக்கு இத்தனை வருஷம் ஏன்னா எங்கள் ஆண்டு எங்கள் துறையே 81 ஆண்டு நிறைவே செய்திருக்கு. அதனால் நாங்கள் வந்து இவங்களுக்கு கொடுக்குற அந்த ட்ரைனிங்கில் இப்போ என்னோட மாணவியர் இந்த பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இந்த பக்கம் திரும்பின மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அண்ணாமலை மன்றத்தில் இப்படி என்னோட மாணவியரே எங்கே பார்த்தாலும் அப்படி இருக்கிறது வந்து ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. அதே மாதிரி பள்ளிகள்லையும் இந்த மாணவியர் ஆசிரியராக பணியாற்றாங்க, அது கொஞ்சம் பெரிய சிறப்பான ஒரு
1: கண்டிப்பாக. சமீபத்தில் வந்து உங்கள் கல்லூரி மாணவர்கள் வந்து என்ஜிஓ நடத்தின ஒரு காம்படிஷனில் விருது பெற்றாங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த மாதிரி நிறையா ப்ரைஸ் வாங்கியிருக்காங்களா, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
0: ப்ரைஸ் வாங்கியிருக்கிறது ஒரு பட்டியலிட்டே சொல்லணும்.
1: டெவலப்மெண்ட்னா நிறைய மாணவிகள்லாம் வந்து கல்லூரிக்கு போய் இசை கத்துக்கிறது இல்ல, அவங்க வந்து தனியா குரு பாத்துக்கிறாங்க, தனியா ஒரு குரு ஒரு பாணியில கத்துக்கிறா. அந்த மாதிரி ஏன் நிறைய பேர் காலேஜ்க்குன்னு ஜாயின் பண்றது இல்ல, ஒரு மியூசிக் கல்லூரின்னு ஜாயின் பண்றது இல்ல?
0: இசைய படிக்கணும்னு ஆர்வத்தோட படிக்கிற பசங்க இருக்கதா இருக்காங்க. அதை தவிர இப்ப நமக்கு சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் நம்ம வச்சிருக்கோம் டிகிரி கோர்ஸில், அந்த மாதிரி அந்த தேர்வு செய்து தனக்கு உரிய விருப்ப பாடமாக எடுக்கிற அந்த பாடம் இருக்கு, அதில் இசை எடுக்கிறாங்க. அதில் பஞ்ச புராணம்னு நாங்கள் பஞ்ச புராணம் ஃபோக் மியூசிக்னு ரெண்டு வச்சுருக்கோம் என்எம்இல. அந்த ப்ரோக்ராமில் கண்டிப்பாக எங்களுக்கு 150 அப்படி ஒரு மாணவியர் கூட்டம், நாங்களும் அந்த அந்த தேர்வு நடத்தி நேரம் அவங்களும் வெயிட் பண்ணி பண்ணுவாங்க தேர்வை. ஆனால் விருப்ப பாடம்னு அவங்க எடுக்கிற அந்த ஒரு இது இருக்கு, அது இசையை படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இப்போ வந்து நிறைய வளர்ந்துருக்கு.
1: தான் ஏன்னா வந்து இந்த மாதிரி நாங்கள் கௌரின்னு ஒரு மாணவியை எங்களோட இன்டர்வியூக்கு கூட எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கோர்சஸ் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணணும்னா எங்களுக்கு கூட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு கல்லூரியில் வித்தியாசமான.
0: இப்போ கிளஸ்டர் காலேஜ் சிஸ்டம் இருக்கே, அதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து இங்கே கற்றுக்கலாம், அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ தான் வந்து அரசாட்டம் எல்லாருமே உங்களுக்கு மாணவியரோட மேம்பாட்டுக்கு மட்டுமே அப்படி ஒரு இது பண்ணியிருக்காங்க. பல வழிகளை எந்த வழியிலையாவது நீங்கள் உங்களோட அதோட மேன்மையை குறித்து பல திட்டங்களை வகுத்திருக்காங்க. அதனால நீங்கள் தாராளமாக இந்த கிளஸ்டர் காலேஜ் சிஸ்டமில் வந்து வந்து சேரலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஒரு அக்ரிமெண்ட் பேசிஸில் இங்கே இங்கேருந்து இருக்கிறவங்க அங்கே அவங்களுக்கு வந்து பண்ணுற மாதிரி எப்படி பண்ணாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு தயாராக இருக்கும் எங்களோட அந்த இதை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு. ஏன்னா இந்த இப்போ எங்கள் கல்லூரியில் பயனடைகிற மாணவிகள் நிறைய பேர் இருக்காங்க.
2: அருமையா இருந்துச்சு எல்லாமே கேக்குறதுக்கு.
1: மேம் உங்களோட டைம் இவ்வளவு நேரமா எங்களுக்கு கருத்துக்கள்லாம் சொன்னது எங்களுக்கு ரொம்ப நல்ல
2: ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். உங்களோட ஸ்டூடெண்ட் கௌரிய பேட்டி எடுத்ததுல எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. அவ்வளவு விஷயம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலி
0: இங்க மரபு கலைஞர்கள் இங்க நிறைய பேர் படிக்கிறாங்க.
2: இன்னும் வெளியே நிறைய பேர் வரல. நாங்க அந்த மேகசின் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இவ்வளவு தூரம் நிறைய நேரம் அவங்க எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய இன்ஃபர்மேஷன்.
0: அருமையான மாணவிகள், அருமையான மாணவிகள் எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் பண்ணுவாங்க. எங்க மாணவிகள் குருவஞ்சி நாடகமா பாடியிருக்காங்க. ஒரு 3 வருஷமா காவடி சிந்து, காவடி சிந்துலாம் யாரும் 1.5 மணி நேரம்லாம் பாட மாட்டாங்க.
2: கண்டிப்பா
0: வந்து எவ்வளவு முயற்சி, எங்களோட முயற்சி அது. அதுல வந்து அப்படியே உருவாக்கின ஒரு இது உருவாகம் இது காவடிச்சிருந்து. அதுக்கப்புறம் இந்த தேவார திருப்பதிகங்கள், ஏன்னா எங்களோட சிலபஸ்ல இருக்கிறதையும் விட இவங்களுக்கு நாங்க கத்துக் கொடுக்குற இதை பாத்தீங்கன்னா எந்த இடத்துல நீங்க என்ன சொன்னாலும் அவங்க பாடிடுவோம். அந்த திருவாரூர் 3 பாடலாட்டம், அதுக்கப்புறம் சீர்காழி 3, எந்த பாடலை சொன்னாலும் அவங்க 1.5 மணி நேரத்துக்கு பாடுற அளவுக்கு அவங்க தயாராயிருப்பாங்க. எல்லாம் பாடுவாங்க. எந்த பக்தி இலக்கியத்திலேருந்து இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கிற வேற ஏதாவது நவீனமாக இருக்கிற இதுலேருந்து சொன்னாலும் எதுலேருந்து சொன்னாலும் அவங்க தயாராக இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பயிற்சி இங்கே கொடுக்கறதுனால இந்த மாணவிகள் வந்து சிறப்பாக சீரும் சிறப்புமாக நாளொருமேனி உழுதொரு வளமாக வளர்ந்துட்டே இருக்காங்க. அந்த வளர்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு.
2: ரொம்பவே நன்றி மேம், உங்களோட டைம் எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு தூரம் உங்களோட காலேஜ் பத்தி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி ரொம்பவே பெருமையா சொன்னீங்க.
0: இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும். பாயும் மொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு அப்படிங்கிற மாதிரி எங்களோட கருத்துக்கள் ஆகிய அந்த மொழி இருக்கே அது அவங்களுக்கு பாயறது. அவங்க மூலமா எங்களை பாக்குறீங்கன்றத அழுத்தமா உங்களுக்கு சொல்றதுக்கு நான் விரும்புறேன். பார்க்கும் விழி நான் உனக்கு, தோயும் மது நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு. அதனால அவங்கள வந்து அவங்களோட இந்த அவங்களோட இன்பமான எல்லா விதமான வெற்றிகள்லையும் பல அவங்கள முன்னேற்றங்கள்லையும் அந்த தோயரை மதுவா அவங்க தோயும் மது நீ எனக்கு, புது வைரம் நான் உனக்கு. அவங்க வைரமான நஞ்சகத்தையும் வளர்ச்சிக்கு அவங்க உறுதுணையா அவங்க எண்ணத்துலாம் வளரணுமோ, எந்தெந்த வகைகள்ல அவங்களோட சிறப்புகள் இன்னும் மேன்மேலும் ஓங்கணுமோ, அந்த வகையில நாங்க அது வைரமா அவங்களுக்கு இருப்போன்றதையும் சொல்லி காணும் இடம்தோறும் நீ கண்ணின் ஒளி வீசுதடி, எங்கேயானாலும் எங்க மாணவிகளோட சிறப்பு அவங்களோட பெருமையும் பேசப்படுற இடத்துல எங்களோட ஒளி வீசுறது. அண்ட் மானுட பேரரசே வாழ்வு நிலையே கண்ணம்மா என்ற அந்த வரிகளோடு பாரதி பாடலின் வரிகளோடு நிறைவு செய்கிறேன்.
3: Now it's time for a break. Let's listen to a public service announcement. Until then, stay tuned to MOPCRS 107.8.
1: The day you stop smoking, your body starts to repair itself. In 5 days, most nicotine has left your body. In 3 months, your lung function begins to improve. In a year, your risk of a heart attack is halved and your risk of lung cancer is lower too. Every cigarette you don't smoke is doing you good. So, stop smoking today and help break the chain.
4: This program is brought to you by MOP CRS 107.8.

வெல்கம் பேக் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்ஓபி சமுதாய வானொலி 107.8. இதயத்தில் இருக்கும் கவலையை மறக்க வைக்கும் மகத்துவம் இசைக்கு உண்டு. நாள் முழுவதும் வேலை செய்து அப்பாடா என்று களைச்சி வருபவர்களுக்கு இசைதான் தாலாட்டாய் அமையும். தூக்கம் கண்களை தழுவ தூக்கம் மருந்ததற்கு இசை மட்டுமே போதும். உங்களுக்காக எம்ஓபி

0: Thank you so much.
1: You're listening to MOP 107.8. It's enriching.

0: இந்த ரேணு இருக்கல ஃபுல்லா திமுறா உடம்பு முழுக்க ஒரு நாளைக்கு இது எல்லாத்துக்கும் அனுபவிக்க போறா பாரு.
1: ஓவரா அலப்புற பண்ணிட்டு இருக்கா, எனக்கு கோவம் கோவமா வருது. ஆப்பு வைக்கணும் அவளுக்கு.
0: ஆமா எப்ப பாரு மூஞ்சி இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு.
1: ஹாய் மகா.
2: ஏய் ஹாய் சௌமியா, எப்படி இருக்க?
1: நல்லா இருக்கேன். என்ன ரொம்ப பிஸியா இருக்க போல?
2: ஆமாப்பா, நான் ஒரு சப்மிஷன் போனும், கொஞ்சம் அர்ஜென்ட். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன்.
1: பாய்.
0: என்ன சௌமியா ஆச்சரியமா இருக்கு, மகா என்னடானா உன் பின்னாடி போறா, அவளை பார்க்காமே நீ மகான் தான் தெரிஞ்சுட்ட ஹாய் சொல்ற, அது எப்படி உன்னால முடியறது?
1: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல் தான்.
0: எல்லாம் ஒரு பேட் ஸ்மெல்லா? என்ன சொல்ற நீ?
1: ஆமா, அவளா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குளிக்கிறா, அதை வச்சே தெரிஞ்சிருத அவ தான் வரான்ட்டு.
0: ஓ சரி சரி,
3: பாத்தீங்களா, இதுக்கு தான் பெரியவங்க அப்பவே சொல்லியிருக்காங்க, கூழானாலும் குளித்து குடி, கந்தை ஆனாலும் கசக்கி கட்டுன்னு. இது மாதிரி நீங்க டெய்லி குளிக்கிறதுனால உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல, உங்களை சுத்தி மத்தவங்களுக்கும் ரொம்ப நல்லதா இருக்கும்.
4: பொதுநலம் கருதி வெளியிடுவோர், MOP சமுதாய வானொலி 107.8.

மூணு மூணு எவ்வளோ? மூணு மூணு எவ்வளோன்னு கேட்டேன். நாலாம் கிளாஸ் வந்துட்டு இன்னும் இது கூட தெரியலையா?

0: அம்மா உனக்கு நான் இருக்கல்ல.
1: ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எவ்வளவு படிச்சாலும் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சோ என்ன பண்றது?
2: டிஸ்லெக்ஷியாங்கிறது ஒரு பெரிய குறைபாடு இல்லை. இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு சாதாரண அடிஷன், ABCD இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுமாற்றம் வரது உண்டு. இதுக்காக நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்கிறது மிகவும் தவறு. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் சிறிது அன்பும் ஆதரவும் தான். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கு. அந்த கனவை நிறைவேற்ற நாம் அனைவரும் பாடுபடுவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோம். MOP சமுதாய வானொலி 107.8.

ஹலோ, எம்ஓபி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். நான் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஷியாமலா தேவி. சகோதரிகளே, உங்களோட பிரச்சனை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களா? யாருமே உங்களை பற்றி கவலைப்பட மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர், மாமனார், மாமியார், ரிலேட்டிவ்ஸ் அவங்களால ஏதாவது பிரச்சனையா? ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா? குழந்தைகளால் ஏதாவது தொல்லை பண்ணுறாங்களா? உங்களுக்கா யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உடல் ரீதியாக, மன ரீதியாக, பாலியல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருக்குங்களா? கவலைப்படாதீங்க, சென்னை காவல்துறையில் நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 1091 நம்பருக்கு கால் பண்ணுங்க. கட்டணம் கிடையாது. 24 மணி நேரமும் பெண்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே சென்னை மாநகர காவல் காத்துட்டு இருக்கோம். 1091 மறுபடியும் சொல்கிறேன், 1091. இந்த இலவச உதவி எண்ணுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்க. மறந்துடாதீங்க, காவல்துறை உங்கள் நண்பன். சகோதரிகளே, நாங்கள் எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம்.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

கோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிவகோபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8

0: பி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars, pain.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars.

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் MOP சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள்
1: மதுரகானங்கள் மதுரகானங்கள்.
0: இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பல பயனுள்ள நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழுங்கள். இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை. எம்ஓபி சமுதாய வானொலி 107.8.
1: எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள். மதுரகானங்கள், மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

0: சிஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.
1: She who writes the song owns the lyric and sound. She who screams words of silence, held down, beaten to the ground, bruised hearts and bleeding scars,

0: unholy and free as I can be, unabashed and unapologetically me.
1: MOP Vainava Magalir Kalluri Manavigal Varangum Madura Ganangal Madura Ganangal Madura Ganangal. இந்த மதுர கானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.

எம்ஓபி வைணவ மகளிர் கல்லூரி மாணவிகள் வழங்கும் மதுரகானங்கள் மதுரகானங்கள் மதுரகானங்கள். இந்த மதுரகானங்களை உங்களுக்கு வழங்குவதில் எம்ஓபி சமுதாய வானொலி 107.8 பெருமை கொள்கிறது. இது நமது சமுதாயம், நமது வானொலி, நமது பெருமை.